எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
1: ஒருத்தர் நடந்தது, அவர் வந்து சைலண்டா போயிட்டு போயிட்டாரு. அவர் இங்கிருந்து தாமரம் போகணும், நுங்கம்பாக்கம்லேருந்து தாமரம் போகணும். அவர் நுங்கம்பாக்கம்லேருந்து ஒரு 2 மினிட்ஸ் போகும்போது என்னாச்சு, அவர் கால் பண்ணிட்டே இருக்காங்க வீட்டில், இவர் சைலண்டில் போட்டு இல்லை இல்லாமல் சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். தாமரம் போயிட்டாரு. அதுக்கப்புறம் போயிட்டு என்னடா மிஸ் கால் வந்து எடுத்து பார்க்குறாரு. உடனே பார்த்தா அப்போ தான் சொன்னாங்க, ஏன் தாமரம் நீ இப்போ தெரியாத ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஆல்ரெடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 மினிட்ஸ் கால் பண்ணி சொல்லுவேன். ரன் சீர திருப்பி தான் வர முடியாது. ஸோ நம்ம வந்து சைலண்டில் போட்டு ஓட்டணும் அவசியம் இல்லை. கால் எதாவது வந்ததுன்னா பொறுமையாக ஓரமாக நின்று எடுத்தால் பேசினாலும் போதும். வண்டி ஓரமாக நிறுத்திட்டு பேசுங்கன்றதான் வந்து எங்களோட ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அது புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து ஓட்டும் போது வண்டி ஃபோன் எடுக்காமல் இருந்தால் பிரச்சனை கிடையாது.
2: அதையும் தாண்டி பல இடத்துல ஓரம் கட்டவே இடம் இல்லையே சார்.
1: ஓரண்டி இடம்லாம் இருக்கிற இடத்துல நிறுத்த முடியும், அதுக்காக இல்லைன்னா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு சான்ஸ் அடையும் ஓரம் நிறுத்தி நிறுத்து பேசலாம். பட் அதாவது
0: இப்போ நடக்கக்கூடாத இன்சிடெண்ட் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா டிராஃபிக் போலீஸ் வந்து பப்ளிக்கை பிளேம் பண்ணுறாங்க அண்ட் பப்ளிக் வந்து டிராஃபிக் போலீஸை பிளேம் பண்ணுறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? லைக் ஆக்சிடென்ட்ஸ் இல்லை ஏதாவது
2: இருப்பாங்க. எல்லாமே டிராபிக் போலீஸே வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்ப உங்களுக்கு நெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க டிரைவிங் கத்துக்கும் போது நீங்க என்னோட அண்ணன் கத்து கொடுக்குறான், அப்பா கத்து கொடுக்குறாங்க, நீயா இருக்கீங்க, அவங்களுக்கு தெரியலாம். பட் ப்ராப்பரா

0: இது எனக்கு என்ன டிரைவிங் கத்து கொடுத்த இடத்துல சொல்லி கொடுத்தாங்க. வண்டியில ஒரு கிரல் படக்கூட நினைச்சு வண்டி ஓட்டினீங்கன்னா நீங்க சேஃப். அந்த அதர் ஹேண்ட் ஆப்போசிட் பார்ட்டியும் சேஃப்.
1: தமிழரசன் நீங்க சொல்லுங்க.
2: நம்ம வந்து போலீஸை வந்து ப்ளேம் பண்ண முடியாது, அவங்களை கண்டிப்பாக ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே முழுக்க முழுக்க நம்மளோட தப்பு தான். அதாவது ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கு, இப்போ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக போலீஸ் தேவை. இல்லைன்னா நம்ம மக்கள், ஏன்னா இவன் ஒரு பக்கம் நம்மளோட விருப்பத்துக்கு நம்மளுக்கு வேலை அர்ஜென்ட், நம்ம போவோம், இவங்களுக்கு அர்ஜென்ட் இவங்க போவாங்க, இல்லை அவங்களுக்கு அர்ஜென்ட் இவங்க வருவாங்க. ஸோ கண்டிப்பாக போலீஸுங்கிறது அவசியம் எந்த ஒரு விஷயமும் சரி. ஆனா வந்து பொதுமக்கள் வந்து போலீஸ்க்கு ஹெல்ப் பண்றதே கிடையாது எந்த ஒரு விஷயத்துக்குமே சரி, எல்லாமே அவங்க தான் பண்றாங்க. ஏன் ஒரு எக்ஸாம்பிள் நானே சொல்றேன், என்னோட லைஃப்ல நடந்தது நான் தான் பண்ணது சரியா. நான் வந்து ராங் ரூட்ல, நான் ஒரு அர்ஜென்ட்
1: தெரியுது ஆரம்பத்திலே நான் நினைச்சேன்,
2: நான் சொல்றேன் நான் வந்தது ஒரு ராங் ரூட்ல, நான் வந்து ராங் ரூட்ல அப்போ வந்து அப்போ போலீஸ் இருக்காங்க எனக்கு தெரியல, நான் வந்துட்டேன். அதாவது நான் லெஃப்ட் எடுத்தோடனே அவங்க வந்துட்டாங்க. சரி நான் அவங்களுக்கு வந்து நான் போகணும் அவங்க கிட்ட, ஏன்னா என்கிட்ட அப்போ லைசன்ஸ் இல்லை, நான் அவங்ககிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவங்க பிடிக்க வரப்போ நான் சொந்தல பூந்துட்டேன். அதாவது பூந்தோடனே அவங்களை எப்படி பிடிக்க வந்தாங்கல்ல, பிடிக்க வந்தோடனே நான் அப்படி விலகிட்டேன். அவங்க கீழே அதாவது கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டாங்க
1: போலீஸ வச்சுக்கிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு.
2: நான் சொல்றேன் அப்போ வந்து மத்தவங்க பாக்குறாங்க, மத்தவங்க பாக்குறாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, என்னை புடிச்சு கொடுக்கணும், இல்ல என்னை பிடிக்கணும், இல்ல அவனை புடிச்சு பனிஷ் பண்ணணும், அவங்கள யாருமே நினைக்கல, எல்லாருமே சிரிச்சாங்க. அப்போ வந்து நம்ம போலீஸ ப்ளேம் பண்ண முடியாது. அப்போ தப்பு பண்ணது நான், அது பொதுமக்கள் பார்த்து ரசிக்க தானே செய்யறாங்க.
1: உங்களை வந்து விட்டுட்டாங்க அப்படிங்கறதுனால,
2: விட்டுட்டாங்கன்னு இல்ல, அவங்க என்னை பிடிக்க வந்தாங்க. அதாவது என்னை பிடிக்க வரப்போ நான் பண்ணதுனால அவங்க மிக்கிய விழுந்துட்டாங்க. சோ மத்தவங்க அதை பார்த்து சிரிச்சாங்க. ஸோ அவங்க சிரிக்கிற போலீஸ்காரங்க கீழே விழுந்துட்டாங்க. அப்போ என்னை பிடிச்சிதானே கொடுக்கணும் அவங்க கிட்ட, அவங்க வந்த ரூட்டு ராங்கு. அதுவும் அவங்க போலீஸ் பிடிக்க வரப்போ அவங்க கிட்ட எஸ்கேப் ஆகிறான். அப்புறம் அப்போ அவங்களுக்கு பிடிக்கதானே, அவங்களுக்கு பொதுமக்கள் பிடிச்சதான அவங்க சிரிக்கிறாங்க பொதுமக்கள், இது தப்பு இல்லை கண்டிப்பா. அப்போ நம்ம போலீஸை வந்து பிளேம் பண்ண முடியாது
1: சார். இவரோட லைஃப்லயே வந்து இவர் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாரு நான் நினைக்கவே இல்லை. அது இவ்வளவு பிராங்கா வந்து சொல்றீங்க நீங்க. ஓகே தமிழர், இன்னும் வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா சாருக்கு இல்லையா? அவ்வளவுதானே. ஓகே சார், நீங்க சொல்லுங்க சார்.
3: தவறுகள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து சாலை விதிகளை கடைபிடிக்காமல் இருக்க தவறுகள் இருக்குது. இந்த போலீஸ் மேலே தவறு சொல்கிற சில நேரத்தில் எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த டிராஃபிக் வந்து மூவிங் டிராஃபிக்காக இருக்கும், போலீஸ் வந்து ஸ்டாப் சொல்லுவாங்க. இவங்க ரொம்ப வேகமாக வந்து திடீர்னு சடனாக பிரேக் பிடிக்கும் போது பின்னாடி ஆள் அடிச்சிருவார், உடனே வந்து போலீஸ் ஸ்டாப் சொன்னதான் வந்து சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே குறல். அதுதான் போலீஸாக சொல்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க, இப்போ சொன்ன மாதிரி ரேஸ் டிரைவிங் எல்லாம் போயிட்டுருக்காங்க. ரேஸ் ட்ரைவ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. நம்ம போலீஸ் வந்து இருக்கும்போது அவங்க சிக்ஸாக் போட்டு போலீஸே ஏமாற்றி போகிறோம், ட்ரை பண்ணும்போது அதையும் தாண்டி போலீஸ் பிடிக்க தான் ட்ரை பண்ணுவோம் நம்ம மேக்ஸிமம். இப்போ பிடிக்கும்போது அவங்க அதில் கீழே விழுந்தாலும் போலீஸ் பிடிக்க வந்தாங்க அதனால கீழே விழுந்தாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க தவிர, அவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்னு அவங்க யாரும் கேட்கறதில்ல. இப்போ போலீஸ் பிடிக்க போனாங்க அதனால இவங்க கீழே விழுந்து அடிப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தவிர, இந்த இடத்துல வந்து அவன் ஃபாஸ்ட்டாக போனாலும் போலீஸ் பிடிக்க போனாங்க அவன், பட் அவன் என்ன எதுக்காக ஃபாஸ்ட்டாக போனான், மேபி ஒரு ஸ்னாச்சிங் பண்ணி ஃபாஸ்ட்டாக போனானா, இல்லை வந்து வேறு ஏதாவது அஃபென்ஸ் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக
1: போயிருக்கானு
3: தெரியாது. ஸோ எப்படி வேணா இருக்கலாம். ஸோ போலீஸ் ஒருத்தன் வேகமாக போகிறான், ஸ்பீட் லிமிட்டை தாண்டி போகிறான்,
2: வேகமாக போனாலே அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க கீழே விழுந்துருவோம், அவனுக்கு ஏதாவது ஒரு ஆகும் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரியெலாம் அவங்க பிடிக்கிறாங்க. நாங்கள் என்ன அதை தப்பாக எடுத்துக்கிறோம், அவங்க வந்து பிடிச்சி நம்ம ஃபைன் போகிறாங்க, அதை ஒரு போகணும் அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து வேகமாக ரேஸ் ஓட்ட கூடாது. நார்மலாக போனால் ஏன் பிடிக்க போகிறாங்க, எவ்வளோ போய் ரோட்டில் போகிறாங்க, வேகமாக போகிறதுனால தான் பிடிக்கிறாங்க.
1: என்னோட கருத்து என்ன அப்படின்னா, தன்னோட உயிரை காப்பாத்திக்க டிராபிக் போலீஸ் தான் வந்து எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் சொல்லி நம்ம பண்ணணும் அப்படின்றது இல்லை. நம்ம நம்மளை பார்த்துக்க நமக்கு தெரியாதா, ஒருத்தர் சொல்லிதான் நம்ம அதை செய்யணுமா, அது அவங்களோட டியூட்டி கண்டிப்பா அவங்க சொல்லிதான் ஆகணும் இல்லையா.
3: இந்த டிராபிக் ரெகுலேஷன்ஸ் எதுக்கு பண்றோம் அப்படின்னா, இந்த மக்கள் எல்லாருமே வந்து எல்லா டைரக்ஷனும் மூவ் ஆயிட்டு இருக்கீங்க. ஸோ மூவ் ஆகிற டைரக்ஷன் வந்து ப்ராப்பராக ரெகுலைஸ் பண்ணி பண்றது தான் டிராஃபிக்கோட வேலை. ஸோ டிராஃபிக் ஸ்காட் டிராஃபிக் ரெகுலேஷன். இப்போ மக்கள் டிராஃபிக்கை வந்து இந்த மூவிங் டிராஃபிக்கை வந்து ரெகுலேட் பண்றது தான் டிராஃபிக் ரெகுலேஷன். ஸோ உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும், இன்னொரு டைரக்ஷன் ஒரு டைரக்ஷன் இருக்கும். ஸோ ரெண்டு டைரக்ஷன் கிளாஷ் ஆகக்கூடாது. அதை வந்து நீங்கள் வந்து டிராஃபிக் ரெகுலேஷனை வந்து கடைபிடிச்சா தான் கிளாஷ் ஆகும் இருக்குது தான் கான்செப்டே சரிங்களா. ஸோ யூ ஹவ் டு கோ பிஹைண்ட் த டிராஃபிக் ரூல்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஓவர் டேக் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸை, லைக் உங்களை வந்து ஓவர் டேக் பண்ணுறாங்க ஆக்சிடென்ட் சரிங்களா. ஸோ இந்த தமிழ் சொன்ன மாதிரி அந்த இடத்துல அவர் ஐடியில் போயிருக்காரு, அண்ட்ரட் போ ட்ரை பண்ணார், இது எல்லாமே அவரோட மிஸ்டேக்ஸ். அப்போ வந்து அவர் கிராஸ் பண்ணுறவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா கிராஸ் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்க, இது வந்து 40 ஸ்பீட் லிமிட் இருக்கிற இடம்னு சொல்லிட்டு அவங்க நினச்சி வருவாங்க. ஸோ இவர் வந்து ரொம்ப வேகமாக போயிட்டு வந்து பெடஸ்ட்ரியை வந்து குறை சொல்கிறது, இந்த மாதிரி அவங்க ரெண்டு மாற்றி மாதிரி குறை சொல்கிறது தான். ஸோ அவங்க வந்து வண்டி கரெக்டாக வரும்போது அவங்க பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து பார்த்து போகிறது அவங்க சென்ஸ். அதுமாதிரி இவர் வந்து ஒரு ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்காங்களே, ஸ்பீட் மேலே ஓட்டக்கூடாதுன்னு வரது இவரோட சென்ஸ். ஸோ ரெண்டு பேருமே வந்து சென்ஸ்லெஸ்ஸாக பண்ணுறது ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ இஃப் யூஆர் சென்சிபிள் த ஆக்சிடென்ட்ஸ் வில் பி கம்ப்ளீட்லி எராடிகேட்டட். ஸோ ஆக்சிடென்ட்ஸ் உண்மையாக ஆக்சிடென்ட்ஸாக இருக்கும். ஸோ இவெல்லாம் சென்ஸ்லெஸ் ஆக்சிடென்ட் வந்து ஆக்சிடென்ட் சொல்ல முடியாது, இனிமேல் இவர் மேலே மிஸ்டேக்னா சொல்ல முடியும். இவர் அந்த ஸ்பீடை தாண்டி போகிறது கண்டிப்பாக ஆக்சிடென்ட் எடுக்கிறது இல்லாமல் ப்ராபபிலிட்டி. ஸோ ஆக்சிடென்ட் ஜென்ரலாக நார்மல் ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட் இல்லை ஒன்றுமே.

0: சொல்ல முடியாது. திஸ் இஸ் நோ எக்ஸ்பிளனேஷன், அதான் ஆக்சிடெண்ட். இப்போ எக்ஸ்பிளனேஷன் இருந்தாலே ஆக்சிடென்ட் கிடையாது. ஸோ இது பிகாஸ் ஆஃப் இஸ் கேர்லெஸ்னஸ். கான்சியஸாக கண்டிப்பாக நடக்காது.
1: இப்போ பார்த்தீங்கன்னா மூவிஸும் சரி, இல்லை சோப் ஆப்ராஸ், இல்லை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், இதுலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ சரி, ஹீரோ ஹீரோயிசம் காட்டணும் அப்படின்றதுக்காக வண்டியில் போகும்போது ரயில்வே கேட்டாக போட்டிருந்தாலும் சரி, அந்த கேட்டை தாண்டி அப்படியே ஒரு ஜம்ப் பண்ணி ஹீரோயிசம் தான் காட்டுவார். ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் கெட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சந்திரன் சார் சொல்ல நினைக்கிறீங்க, ப்ளீஸ் சொல்லுங்க.
2: மக்கள் ஜெனரலா பண்ற ஒரு தப்பு என்னன்னா, எந்த ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட்டுமே ஃப்ரண்ட்ல இருந்து நீங்க ஸ்பீடா கைட் பண்ண முடியாது. இந்த ஸ்பீட் தான் வண்டி வருதுன்னு ஃப்ரண்ட்ல இருந்து உங்களால புரிஞ்சுக்க முடியாது. சைட்ல இருந்து பார்த்தா வண்டி எவ்வளவு ஸ்பீடா போகுதுன்னு தெரியும். ஆனா அது தெரியாம என்ன பண்றாங்க, ஃப்ரண்ட்ல ட்ரெயின் ஓவர்டேக் பண்றது, கார் வேகமா வரும்போது ஃப்ரண்ட்ல கிராஸ் பண்றது, பைக் வச்சு கிராஸ் பண்றது, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறைய பண்றாங்க.
1: நான் சொல்லல சார், புள்ளத்தை ஆரம்பத்துல இருந்து தெளிவா பேசிக்கிட்டு இருக்கேன். கண்டினியூ.
2: இல்ல அது சினிமால ரொம்ப ஸ்லோ வரும், நிறுத்துன்னு சொல்லி இங்க டைரக்டர் மைக்ல சொல்லிட்டாருன்னா நிறுத்திடுவாரு. ஆனா உண்மையில ரியல் லைஃப்ல ட்ரெயின் நிக்குமா? நிக்காது. ஜெனரலா வந்து ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் போட்டாலே ஒரு 100 to 200 meters தாண்டிதான் போய் நிக்கும். ஓகேங்களா? சடனா நம்ம வந்து சைக்கிள் நிறுத்துற மாதிரி நிறுத்தி ஸ்டாண்ட் போட்டு வர முடியாது. ஸோ அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டண்ட் வேலை தயவுசெய்து பண்ணாதீங்க. சினிமாவில் பண்ணும்போது ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க, இல்லை அதுக்கேற்ற மாதிரியான ஜாக்கெட்ஸ்லாம் போட்டு அவங்க பண்ணுவாங்க. ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரிப்பு உடஞ்சிரும். தயவுசெய்து அந்த மாதிரிலாம் வேலை பண்ணாதீங்க. சினிமாவில் பார்க்கறதோட கை தட்டுறதோட விசில் அடிக்கிறதோன்னு நிறுத்திக்கோங்க. ரியல் லைஃப்பில் அந்த மாதிரி பண்ணாதீங்க.
1: ஓகே மகா, தேங்க்யூ. தமிழரசனை பார்த்தா இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் முகத்தை பார்த்தாலே தெரியுது. தமிழரசன் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
3: அம்மா, நான் ஃபர்ஸ்ட் வந்து இல்ல என்ன சொல்ல வரேன்னா,
1: அம்மாவா இல்லையா?
3: இல்லங்க.
1: ஓகே,
3: நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டண்டர். ஓகேவா?
1: ஸ்டண்ட்
3: பைக் ஸ்டண்ட் பண்ணுவேன்.
1: ஓகே,
3: நான் வந்து 1.5 years நான் அந்த இது பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து அதாவது எப்படி சொல்றது, நாங்களாம் நான் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அந்த ஒரு இடம் இருக்கும், அந்த நான் ஜாக்கெட் போட்டு பண்ணுவேன், ஷூஸ் ஹெல்மெட்டு. இப்போ இதெல்லாம் இல்லாம பண்ணா எனக்கு சொல்லித்தரவங்க திட்டுவாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. கோச்சுலாம் திட்டுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அது இல்லாம நான் முன்னாடி இருந்தேன், டென்ட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்றாங்க, சிலர் வந்து நாங்கள் பண்றப்போய் சொல்லுவோம், இந்த மாதிரி நாங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். சிலர்லாம் அந்த ஆர்வ குளர்ல என்ன தெரியும் பண்ணுவாங்க, இந்த ரோட்லயே அதாவது பவர் வீலிங் வீலிங் பண்ணுவாங்க, அப்படி வீலிங் பண்ணி பின்னாடி
1: வந்துருவாங்க,
3: இல்ல ஸ்டாப் இடிக்கிற சொல்லிட்டு முன்னாடி வந்துருவாங்க. நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நாங்கெல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சாதாரண வீலி பண்றதுக்கே நாங்கெல்லாம் ஒரு 6 months ஆச்சு எனக்கு. அதாவது நான் வீலிலேயே ஸ்ட்ரெச் அடிச்சு போறதுக்கே எனக்கு 6 months ப்ராக்டிஸ் பண்ணேன், சரிங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க, வந்தோன்னே வந்தம்மா எடுத்தம்மா கொத்தம்மா அப்படின்ற மாதிரி எடுத்தாங்க, வராங்க வண்டி வீல தூக்குறாங்க, அப்படி பார்த்துறாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அதான் சொல்றேன், இந்த மாதிரி நிறைய பார்த்து கெட்டு போறாங்க. அதே மாதிரி படத்துல எல்லாம், அந்த படத்துல எல்லாம் அவங்க சும்மா ஸ்பீடா மீட்டர் மட்டும் தான்
1: 200 கிரியேட் பண்றதுக்காக அந்த மாதிரி பண்றாங்க. சோ இத நம்ம ரியல் லைஃப்ல பண்றது அப்படிங்கறது நமக்கு ஆபத்தானது.
3: ஆமா, கண்டிப்பா ஆபத்தானது.
1: சோ உங்களுக்குள்ள ஒரு நீங்க வந்து ஒரு மல்டி டாலன்டட் பர்சன்.
3: நானும் அதே மாதிரி தான்
1: அங்க வந்து மென்ஷன் பண்ண விரும்பறீங்க.
3: நானும் ஒரு ஆர்வக்குள்ளர் தான். நானும் இதே மாதிரி ஸ்டண்ட், நானும் ஸ்டண்ட்லாம் பண்ணுவேன், பிராக்டிஸ்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா. ரோட்ல பண்ணிருந்தேன், எனக்கு கால் லிக்க மாட்டார்.
1: ரோட்ல பண்ணிட்டு இருந்தீங்க?
3: இல்ல, ரோட்ல பண்ணிதான் எனக்கு கால் லிக்க மாட்டார் ஆயிடுச்சு காலு. அதான் சொல்றேன், இப்ப யாரா இருந்தாலும் நானா இருந்தாலும் சரி பண்ற, அதாவது இந்த இடத்துல இதுதான் பண்ணும், அந்த இடத்துல தான் பண்ணும். இப்போ வந்து இந்த ரோட்ல போறப்போ ஒரு இந்த அளவு ஸ்பீடு இந்த இதான் போகணும்னு இருக்கு. அதை விட்டு இங்க வீல தூக்கிட்டு 80 போய் 100 போனா கீழே தான் விழுவோம்.
0: கிடையாது. ஸோ இவங்க சொல்றாங்க தனி பிளாட்ஃபார்ம், இவங்க வந்து தனி பிளாட்ஃபார்ம், அதுக்காக தனியாக சிட்டியில் ஒதுக்குப்புறத்தில் ஸ்ரீபெரும்புத்தூரில் ரேசிங் பிளாட்ஃபார்மாக வச்சு அங்கே வந்து அவங்க ப்ராக்டிஸ் ஸ்டண்ட்ன்றப்போ அது டிஃப்ரெண்ட். இங்கே மக்கள் போகிற இடத்துல வந்து இன்பிட்வீன் இந்த மாதிரி இவங்க ஸ்டண்ட் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறதுனால இவங்களுக்கும் பாதிப்பு, ரெண்டாவது பின்னாடி வர மக்களுக்கும் பாதிப்பு. ஏன்னா ஃபேமிலிஸ் குழந்தைங்க எவ்வளோ பேர் வராங்க, ஸோ அவங்க இவங்களாம் நிறைய அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இது வந்து படத்தை பார்த்து இதில் வந்து ரொம்ப வராங்க அப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா வந்து படத்துல வந்து ட்ரெயினை ஜம்ப் பண்ற மாதிரி இது அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த திருப்பியும் சரி ஒரு ரீஷார்ட் எடுக்கலாம். ஒருத்தர் வந்து கீழே விழுந்த மாதிரி காண்பிக்கா திருப்பி ரீஷார்ட் அவங்க எடுப்பாங்க, எல்லாமே ப்ராப்பர் சேஃப்டியோட பண்ணுவாங்க. பட் இங்க வந்து யாராவது கீழே விழுந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா திருப்பியும் திருப்பியை ஜாயின் ரீஜாயின் அப்படின்னு சொல்லுமா, ஒன்று எலும்பு ஒட்டிக்குமா, ஸோ அது கிடையாது. ஸோ இது மாதிரி மக்கள் அந்த படத்தை பார்த்து தான் பண்ணுறாங்கல்ல. பட் ஜென்ரலாக தே வாண்ட் டு ஜஸ்ட் ஷோ தேர் பேசிக் ஹீரோயிசம், அவ்வளோதான். ஸோ இதை வந்து அது காட்டாமல் இருக்கணும் மைண்ட் இல்லாமல் ப்ராப்பர் சென்சிபிள் நம்ம ஒருத்தர் இன்னொருத்தர் போய் சேர்ந்துடும். வீட்டில் நம்மளாக வீட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, அம்மா அப்பா நம்மளாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, பிள்ளைக்குட்டி நம்மளாக மீன்ஸ் வெயிட் வெயிட் பண்ணியிருக்காங்க, ஒய்ஃப் வெயிட் பண்ணிருக்காங்க, ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிருக்காங்க, நினச்சாலே போதும் சென்சிபிளாக ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு போய் கண்டு வச்சுருக்காங்க.
1: ஃபேக் லைசன்ஸ் அப்படிங்கறது வந்து இப்போ அதிகமாகவே ஆயிடுச்சு சார். இப்போ நம்ம அதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும்?
0: ஃபேக் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சிருக்கிறது ஃபேக் லைசன்ஸா? உங்களுக்கு வந்து போலீஸ் லைசன்ஸ் வச்சுக்கிறது பெரிய இட்ஸ் நாட் எ பிக் திங். ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகும்போது, சி வென் சம்திங் சம்திங் ஹேப்பன் அன்ஃபார்ச்சுனேட், அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் எல்லா பைக்கும் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம், எல்லா வெஹிக்கல் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்த இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு இஃப் யூ ஹேவ் எ வேலிட் லைசன்ஸ் ஒன்லி யூ கேன் கோ ஃபார் த இன்சூரன்ஸ். அப்படிலாம் கம்ப்ளீட் காம்பன்சேஷன் வில் பி ஃப்ரம் யர் ஓன் பாக்கெட். அதுக்காக தான் வந்து எல்லாருமே ப்ராப்பர் இன்சூரன்ஸ் வைக்கிறது. இஃப் இட்ஸ் அ ப்ராப்பர் லைசன்ஸ், இப்போ ப்ராப்பர் லைசன்ஸ் இல்லாமல் வந்து ஒருத்தர் வண்டி ஓட்டினாங்கன்னா அந்த கம்ப்ளீட் காம்பன்சேஷன் வில் பி பெய்ட் பை த பர்சன், இட் கேனாட் பி பெய்ட் பை இன்சூரன்ஸ். ஆனால் நீங்கள் வந்து ஃபேக் லைசன்ஸ் வச்சு ஓட்டுறதா இருந்தால் பைனலாக வந்து யூ ஹவ் டு பே அ பிக் காம்பன்சேஷன், அந்த மாதிரி இருக்கும். அதாவது ஃபேக் லைசன்ஸ்ன்றது எல்லாருமே நாங்கள் வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கோம். வென்எவர் இட்ஸ் கெட்டிங் ஃபேக் லைசன்ஸ் செக் வெஹிக்கல் செக் போது வி ஆர் டேக்கிங் ப்ராப்பர் ஆக்ஷன், நெசசரி ஆக்ஷன்ஸ்.
1: சார், இந்த நிகழ்ச்சி இந்த ப்ரோக்ராம் எஸ்பெஷலி எதுக்காக அப்படின்னா, மக்கள் வந்து டிராஃபிக் பற்றி அண்ட் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகணும், இதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து எஸ்பெஷலி. ஸோ டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்காக இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சார்.
0: மக்கள் எல்லாமே வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப சென்சிபிளாக பண்ணணும். ஸோ வெளியே நம்ம வந்து வெளியே போனாலும் ஃபாரின் ஆப்ஜெக்ட் எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது நடுவில் நம்ம தாண்டி போகிறோம் நினைக்கும் போது, ஸோ வி ஷுட் பி சென்சிபிள். நம்ம நடந்து போனாலும் சரி, ஒன்ஸ் வி ஆர் அவுட் வி ஆர் அ பெடஸ்ட்ரியன். ஸோ அந்த பெடஸ்ட்ரியன் என்ன ரூல் ஃபாலோ பண்ணுமோ அந்த பெடஸ்ட்ரியன் அந்த ரூல் ஃபாலோ பண்ணும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம டூ வீலருக்கு என்ன ரூல்ஸ் என்ன ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்கோம், ஒரு த்ரீ வீலருக்கு என்ன ரூல் கொடுத்துருக்கோம், ஃபோர் வீலருக்கு என்ன ஸ்பீட் லிமிட் கொடுத்துருக்கோம், யாராருக்கு எந்த லேன் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணாலே ஸோ தெர் பி நோ ஆக்சிடென்ட்ஸ். ஸோ பேசிக்காக இதில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பேசிக்காக, ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஒரு ரைடர் ஸோ ரைடர் டிராவலர் எப்படி பண்ணணும், வெஹிக்கல் டூ வீலராக இருந்தால் கண்டிப்பாக இ ஷுட் ஹேவ் ஹெல்மெட் ஃபார் இஸ் பர்சனல் சேஃப்டி. அதேமாதிரி வந்து ஃபோர் வீலர் போகும்போது ஆல் தி பேசஞ்சர்ஸ் வந்து சீட் பெல்ட் போட்டு ட்ராவல் பண்ணுறது இட்ஸ் பெஸ்ட் திங். மை ஸ்டாப் லைன் வரும்போது கரெக்டாக ஸ்டாப் பண்ணுங்கள், அந்த ஸ்டாப் லைனை தாண்டாமல் கரெக்டாக எல்லாருமே சி நோபடி வாண்ட் டு ஹர்ட்ஸ், எல்லாருக்குமே சான்ஸ் அடிக்கணும் போது ஸ்டாப் லைன் கரெக்டாக பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடென்ட்ஸ் தவிர்க்கப்படும். அதே மாதிரி சிக்னல் வயலேஷன், ஸோ வென் இட்ஸ் ஸ்டாப் இ ப்ளீஸ் லிசன் டு இட், அதுமாதிரி நில்லுங்க. ஸோ அந்த சிக்னலை மீறி போகணும்னு நினச்சிங்கன்னா இன்னொருத்தர் வரும்போது அவங்கள லைக் அந்த அவங்க இன்னொரு க்ரீன் சிக்னல் இருக்கும், பட் இங்கே வந்து நீங்கள் ரெட்டில் இருக்கும்போது போனீங்கன்னா தே கான் ஸ்டாப் ஃபார் யூ, டெஃபினெட்லி அங்கே கொலிஷன் இருக்கும். ஸோ உங்களால் அவங்களும் பாதிக்கப்படுவாங்க கம்ப்ளீட். நீங்கள் வந்து அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பீங்க, அங்கே போகவே முடியாத நிலைமையாக ஆகிடும் கடைசியில். நீங்கள் அர்ஜென்ட்டாக போகணுமே கொஞ்சம் வேகமாக போகலாமே நினச்சி போவீங்க, கடைசியில் அந்த ஒரு இடத்துக்கு போகவே சேரவே முடியாத நிலைமையாக ஆகிடும். நோ பார்க்கிங்கில் வந்து கரெக்டாக வண்டி பார்க் பண்ணுங்க. ஸோ நோ பார்க்கிங் எதுக்கு போட்டிருக்கோம்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப கன்ஜஷன் ஏற்படுது, ஸோ ஃப்ரீ ஃப்ளோ டிராஃபிக் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நோ பார்க்கிங் கொடுத்துருக்கோம். பட் அந்த வந்து நிறைய பேர் பார்க் பண்ணிட்டு இருக்காங்க, திருப்பியும் சரி நாங்கள் வந்து எவ்வளோ தான் போயிட்டு அந்த இடத்துல நோ பார்க்கிங்லேருந்து எடுத்து வந்து டோ வச்சாலும் அகே அகைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ போலீஸ் எவ்வளோ தான் வேலை செஞ்சுருந்தாலும் அங்கே நோ பார்க்கிங் வண்டி இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஈவன் தே ரெடி டு பே த ஃபைன், ஸோ பே பண்ண ஃபைன் தானே பே பண்ணிட்டு போயெல்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க, பிடிச்சா தானே ஃபைன் பண்ணுவோம். ஸோ போலீஸ் இருந்தாலும் இல்லைனாலும் விஷயம் சென்சில் நோ பார்க்கிங் போட்டால் அவங்களுக்கு ஓகே அதுக்கு மீனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் டு டேக் இட் சென்சிபிளி. அங்கே வந்து நோ பார்க்கிங் பண்ணாமல் இருந்தாங்கன்னா டிராஃபிக் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல இப்போ இன்றைக்கி இருக்க ஜென்ரல் சுச்சுவேஷனுக்கு வந்து வி ஷுட் கோப் அப் அண்ட் வி ஷுட் கோஆர்டினேட் வித் த கவர்மெண்ட். ஏன்னா இன்றைக்கி வந்து இட்ஸ் டெவலப்பிங் கண்ட்ரி இல்லையா, ஸோ நம்ம வந்து இந்த வி ஷுட் இப்போ நம்ம கோஆர்டினேட் பண்ணியிருந்தாலே டெஃபினெட்டாக ஒரு நாள் டெவலப்மெண்ட் கண்ட்ரியாக சீக்கிரமாக ஆகலாம், மீன்ஸ் டிராஃபிக் ஆக்சிடென்ட்லெஸ் கண்ட்ரியை உருவாக்கலாம். ஸோ பீப்புள் ஷுட் பி வெரி சென்சிட்டிவ் அபவுட் திஸ்.
1: சார், இவ்வளோ நேரம் வந்து டிராஃபிக் பற்றி நிறைய டீட்டெயிலாக வந்து எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க, அண்ட் உங்களோட பிஸி டைம்லேயும் உங்களோட டைமை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி.
1: மக்கள் சார்பாக நீங்கள் மூணு பேர் இங்கே பேசினதுக்கு ரொம்ப நன்றி மகா, தமிழரசன் அண்ட் சந்திரன் சார், தேங்க்யூ. That was an intense discussion on traffic and its situation in our country, rather our city. Traffic rules are made for us to follow. After all, it's made for our safety and well-being.
2: டேக்கிங் பிரைப் இஸ் ராங் பட் கிவிங் பிரைப் இஸ் ஆல்சோ ராங்.
4: லஞ்சம் கொடுப்பதும் தவறு, வாங்குவதும் தவறு.
1: ரிஷ்வத் லேனா ஜுர்ம் ஹை பர் ரிஷ்வத் தேனா பி ஜுர்ம் ஹை.
5: Produced and brought to you by MOP CRS 107.8 FM.
1: So all we can say is if we all follow traffic rules, then traffic will be regulated properly and therefore no traffic jams at all. Breaking rules do seem fun, but in this case it's at the stake of risking your own life. Think good, be good, do good. Thank you for tuning into MOP CRS 107.8 FM. This is RJ Priyanka, RJ Merlin and RJ Priyal signing off. Fir milenge.
6: Connect. From the people, by the people and to the people. It's MOP 107.8. It's enriching.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
8: நமது சமுதாயம்,
7: நமது வானொலி,
8: நமது பெருமை.
2: என்னங்க அது, நேத்து நீங்க கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்ல.
9: நீங்க சொல்றதும் உண்மைதாங்க. கஸ்டமர் பி வேறுங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும். நம்ம கேஃபலா இருக்க வேணாமா?
2: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க.
10: நுகர்வோர் கவனிக்க,
9: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
10: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
11: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me. யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளென்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு, ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து US அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரிஸ் அளவுக்கு இந்த கிளென்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இது கிளென்லினஸ் கவர்மெண்ட் மட்டும்தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச்சை கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அந்த கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெரு நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா இட் செல்ஃப் வில் பி அ பியூட்டிஃபுல் பிளேஸ். ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள், மரங்கள், இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இன்னைக்குல இருந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மள தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி.
4: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும்.
5: என்னைக்கும் பேச முடியாது அப்படி ஒரு மருத்துவரின் மகிமையை பத்தி சொல்ல ஒரு நாள் போதாது. ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வரது எவ்வளவு கஷ்டமோ அதை விட கஷ்டம் அதை நோய் நொடி இல்லாம பேணி பாதுகாப்பது. அந்த வரிசையில 38 வருஷம் மருத்துவரா, அதிலும் குறிப்பா உயிரை உலகத்திற்கு கொண்டு வரும் கைனகாலஜிஸ்ட், சோனாலஜிஸ்ட், மேலும் கேன்சர்ன்ற கொடிய நோயை எதிர்த்து போராடும் பேஷண்ட்ஸ்க்கு உறுதுணையாகவும் விளங்கும் ஒன் ஆஃப் த லீடிங் விமன் கேன்சர் ஸ்கிரீனிங் ஸ்பெஷலிஸ்டுமான டாக்டர் ரேவதி அனந்தை இந்நேர்காணலுக்கு வரவேற்கிறோம்.
6: மருத்துவம் மற்றும் அது சார்ந்த பல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கதான் இந்த சிறப்பு நேர்காணல். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. எங்களுடைய முதல் கேள்வியே, நார்மல் மென்சுரல் சைக்கிள்னா என்ன, அப்நார்மல் மென்சுரல் சைக்கிள்னா என்ன, இதை பத்தி தெளிவா சொல்லுங்க மேம். அண்ட் மாதவிடாய ஒவ்வொரு வயதினரும் எப்படி ஹேண்டில் பண்ணணும். இப்போ ட்ரெண்ட்ஸ் மாறிட்டே வர சானிட்டரி நாப்கின்ஸ்க்கு அல்டர்னேட்டிவா மென்சுரல் கப் டாம்பான்ஸ் நிறைய மார்க்கெட்ல இருக்கு. ஆஸ் அ கைனகாலஜிஸ்டா லாங் ரன்க்கு நீங்க எதை மேம் சஜஸ்ட் பண்ணுவீங்க?
7: இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எது சரி எது விபரீதம்னு தெரியறதுக்கு முதல்ல சரியான மாதவிடாய் பத்தி நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மாதம் ஒரு முட்டை இந்த சினைப்பையிலேருந்து நமக்கு வெளியாகிறது. இந்த முட்டைக்கு கண்ட்ரோல் இருக்கு. இந்த கண்ட்ரோல் எங்கேனாக்கா நம்ம மூளை. நம்ம மூளையில் ரெண்டு வித ஹார்மோன் பிட்யூட்ரி கிளாண்டில் வருது, FSH LHன்னு சொல்கிறோம். ஒரு பெண் குழந்தை பூ பெய்தவுடன் இந்த நம்ம வந்து மெனார்கின்னு சொல்கிறோம். அந்த மென்ஸ்ட்ரேஷன் முதல்ல பார்த்தீங்கன்னா சில குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலேருந்தே சரியாக, அதாவது மாதம் ஒரு முறை 3 நாட்களுக்கு உதிரப்போக்குடன் அதிக வலி இல்லாமல் எந்தவித மன உடம்பு பாதிப்பும் இல்லாமல் சரியாக இருக்கும். இது 80% அமையிறது. ஆனால் 20% குழந்தைகளுக்கு ரெண்டு விதமாக அது இருக்கலாம். ஒன்று தள்ளி தள்ளி வந்து திடீர்னு எடை கூடிண்டு சோர்வோட இருக்கலாம், இல்லை அடிக்கடி வந்து நிற்காமல் உதிரப்போக்கு இருக்கலாம். அது ஆங்கிலத்தில் மெட்ரோபாத்தியா ஹெமராஜிக்கான்னு சொல்லுவோம். அதனால் பூப்படைஞ்ச குழந்தைகள்லேருந்து இந்த மென்ஸ்ட்ரல் அப்னாமலிட்டி வரலாம். நடுவயது, அதாவது நீங்கள் நன்றாக பூப்படைந்து ஒரு 10 வருஷம்

0: எல்லாம் சரியா இருக்கு. திடீர்னு ஒருத்தருக்கு மாதவிடாய் வித்தியாசப்படலாம். அது எப்படி இருக்கலாம்னா இதே மாதிரி தான், தள்ளி தள்ளி வரலாம், இல்லை அடிக்கடி வரலாம், அளவு குறையலாம், உதரப்போக்கின் அளவு அதிகமாகலாம், வலியுடன் இருக்கலாம், சில பேருக்கு வாந்தி வயிற்று வலி தலை சுற்றல் என்று அவங்களுடைய தினசரி கடமைகளை கூட செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்பு இருக்கலாம். இது ஒரு முறை நடுத்தர வயது எல்லா மகளிருக்கும் வரக்கூடியது. 45 வயது நெருங்கும் போது மாதவிடாய் நிற்கிற சமயம்னு சொல்கிறோம், அப்போது ஒரு மாறுதல் ஏற்படலாம். இந்த மாறுதல்ங்கிறது பியூபர்ட்டிலையும் இருக்கலாம், மேரேஜ் ஆன அப்புறம் மிடில் ஏஜ்லேயும் இருக்கலாம், மெனோபாஸ் கிட்ட வரும்போதும் வரலாம். இந்த மெனோபாஸ் கிட்ட வரும்போது எப்படி வரும்போது அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ்னு சொல்லுவோம், அதாவது அவங்க சாதாரணமாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு யாரை பார்த்தாலும் எரிச்சலாக இருக்கும். ஏன் நம்ம இந்த வேலையெல்லாம் செய்கிறோன்னு தோணும், நமக்கு ஏன் தான் இப்படிலாம் இருக்குது, உடம்பு சூடு வரலாம், படபடப்பு ஏற்படலாம், பால்பிட்டேஷன்னு சொல்லுவோம், திடீர்னு தொப்பமாக வேர்த்து கொட்டுவாங்க, ஹாட் ஸ்வெட்ஸ் அண்ட் கோல்ட் சில்ஸ் அப்படின்னு இந்த ரெண்டும் மாற்றி மாற்றி வரும்போது அவங்கள பார்க்குறதுக்கே சில பேருக்கு இந்த மெனோபாசல் சிம்டம்ஸோட அவஸ்தப்படும் போது கஷ்டமாக இருக்கும் நமக்கு. இது ஒரு சாதாரண டிரான்சிஷன்னு எடுக்கிறதுக்கு ஒரு கைனகாலஜிஸ்ட் அவங்கள பார்க்கும்போது ஏன் இந்த மாதிரி ஏற்படுறதுங்கிறது புரியும், அதற்கெல்லாம் தீர்வும் இருக்குது. கடைசியாக வர மாதவிடாய் கோளாறு என்னன்னா நின்று போச்சுன்னு நினைக்கிறாங்க. 50-52 வயசில் ஒரு பெண் இனிமேல் நமக்கு வராது, நாம் இனிமேல் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக இருக்கலான்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் நடுத்தர வயதில் எல்லா பொறுப்பும் இருக்குது, அவங்க வேலைக்கு போகிற பெண்மணியாக இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் அவங்களுடைய சுமை அப்போது அதிகமாக இருக்கிறது. அப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு பார்க்குறாங்க அவங்களுக்கு திடீர்னு உதரப்போக்கு வருது. இங்கே தான் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், இது கேன்சரின் சிக்னலாக இருக்கலாம். மாதவிடாய் நின்ற ஒரு மாதருக்கு உதரப்போக்கு திடீர்னு காரணம் இல்லாமல் ஏற்பட்டால் அது புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம். இதை எதுக்கு சொல்கிறோன்னா, உங்கள் வீட்டிலே ஒரு வயசானவங்க இருப்பாங்க, கூச்சப்பட்டுக்கிட்டு சொல்லாமல் இருப்பாங்க, இல்லை புடவையில் ஏதாவது கொஞ்சம் கரை இருக்கும், நீங்கள் இளைஞர்கள்லாம் அதை ஒரு பெருசாக நினைக்காம உடனே டாக்டர்கிட்ட அவங்க போகணுன்னு அவங்கள தைரியப்படுத்தி அவங்க கூச்சத்தை நீங்கள் சரி பண்ணணும். இது மாதவிடாய்க்கு ஏற்படக்கூடியதை பற்றி உங்களுக்கு விவரமாக சொல்லிட்டேன். மாதவிடாயின் போது எப்படி உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீ யோசிக்கிறேன் இல்லையா, ரொம்ப ஆரோக்கியமான கேள்வி. இன்றைக்கி பல குழந்தைகள் தானே கேள்வி கேட்டு அல்லது அந்த காலத்தில் ஒரு கதை உண்டு, ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைகள் ஒருத்தருக்கொத்தர் பேசிக்கிறாங்க வயசுக்கு வந்துட்டோன்னு. அப்போது அந்த ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கு சொல்கிறது, நீ வந்து அந்த மாதிரி வந்ததுன்னா உள்ள பஞ்ச தள்ளிடு, அப்போ வெளியில் வராத தீட்டு அப்படின்னு ஒரு குழந்தை சொல்கிறது. அதை கேட்டு ஒரு குழந்தை தான் பூ பெய்தின உடனே எங்கெங்கெல்லாம் பஞ்சு இருக்கோ அதெல்லாம் போட்டு உள்ளே அடைச்சி விட்டுறது. இது உண்மையாக நடந்த கதை. திடீர்னு அவங்க வீட்டில் ஒரே நாத்தம் அடிக்கிறது, 5-6 நாள் ஆகியும் அந்த குழந்தை இந்த பஞ்ச வெளியில் எடுக்காமல் உதிரப்போக்கு வந்தால் அதனால் வந்து தப்புன்னு பயந்த அந்த குழந்தை உள்ளே எடுக்கிறதெல்லாம் எடுக்காமல் இருந்து ரொம்ப நாறுதேன்னு அவங்க ஒரு மருத்துவர்கிட்ட எடுத்துகிட்டு போனால் ஒரு 12 பஞ்சு உருண்டையே உள்ளேருந்து எடுக்கிறாங்க. இது நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தப்போ நடந்த ஒரு விஷயம், நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த குழந்தைய. இதுலேருந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கு விஞ்ஞானம் ரொம்ப வளர்ந்துருத்துங்கிறோம், குழந்தைகள் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறா, செல் யூஸ் பண்ணுறாங்கிறா, இதில் நல்லதும் வருது கெடுதலான விஷயங்களும் வருது. ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம அது எந்த ஆரோக்கியம்னா இந்த உதிரப்போக்கு ஆரோக்கியம், அந்த இடத்த சுத்தமாக கழுவி வச்சுக்கணும். டெட்டால் போன்ற சொல்யூஷனை ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாது, கிளென்லினஸ்னு பார்த்து நிறைய பேர் அந்த பிறப்பு உறுப்பிலலாம் டெட்டாலில் டைல்யூட் கூட பண்ணாமல் ஊற்றிடுவாங்க சில பேர், ரொம்ப சுத்தமாக இருக்கும்னு நினச்சி. அப்போ என்ன ஆகும், அங்கே ஆரோக்கியமான கிருமிகளும் அதில் இறந்து விடும். கிளீன் சானிட்ரி நாப்கின்ஸ். இன்றைக்கு உங்களுடைய சிலபஸில் 10வதுலேருந்தே ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாம் சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பள்ளிகளில் டீச்சர்ஸ் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பூ பெய்துற வயசில் அவங்க அப்பா அம்மா வீட்டில் சொல்லி கொடுக்காத கூட அழகாக சொல்லி கொடுக்குறாங்க. பள்ளிகள்லேயே மருத்துவர்கள் வராங்க, அவங்க பேசும்போதும் ஆலோசனைகள் கொடுக்குறாங்க பெண்ணுடைய ஒரு ஆரோக்கியத்தை பற்றி. கிளீன் சானிட்டரி நாப்கின்ஸ் அதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப அதிக உதரப்போக்கு இருந்தால் 6 மணி நேரத்துக்கு ஒரு 5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் மாற்றணும். ஒரு ஒரு முறை சிறுநீர் கழிக்கும்போது சுத்தம் பண்ணிக்கணும், மாற்றணும். இது வளரும் குழந்தைகளுக்கு, கல்லூரி மாணவிகளுக்கு நிச்சயம் ஒரு ஆரோக்கியமான பாதுகாப்பு ஆகும். ஏன்னா இன்றைக்கி அப்படி அதிக உதரப்போக்கு போகிறவங்களுக்கு வேறு வேறு சைஸில் கூட கிடைக்கிறது. அதனால் முக்கியமாக சொல்கிற காரணம், இந்த டாம்பூன்ஸ், வெஜாயினல் கப்ஸ் இப்படிலாம் சொல்லுவாங்க, இது எல்லாம் எங்கன்னா முதல்ல டாம்பூன்ஸ் வெளிநாட்டில் தான் ரொம்ப பிராபல்யமாக இருந்தது. அங்கே கூட டாம்பூன்ஸ், ஃபர்காட்டன் டாம்பூன்ஸ்னு இந்த பஞ்சு கதை சொன்ன மாதிரி ஃபர்காட்டன் டாம்பூன்னு இருக்கும். இட் கேன் லீட் டு செப்டிக் ஷாக். ஷாக்குனா உடம்புல எல்லா வைட்டல் சைன்ஸும் குறையிறது, செப்டிக் ஷாக் வரும். அதனால் டாம்பூன் யூஸ் பண்ணாலும் மறக்காமல் அதை எடுத்து போடணும், அதை கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணணும். ரெண்டாவது இந்த வெஜைனல் கப்பு. வெஜைனல் கப் திருமணம் ஆகாதவர்கள் டாம்பூன்ஸும் வெஜைனல் கப்பும் யூஸ் பண்ண வேண்டாங்கிறது எங்களுடைய கருத்து. ஏன்னா அந்த வாய் ஹைமன் ஓப்பனால் அதை ஹேண்டில் பண்ணி நம்ம செல்ஃபாகவே அதை விரிவடைய செய்து அதுக்குள்ளே அதை நொடுத்தி அதுக்குள்ளே வர இன்ஃபெக்ஷன்கள் ஏராளம். அதுவே ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஒரு வாட்டி நுழைச்சிட்டா நம்ம என்ன வேணால் பண்ணலாம், அப்போது நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதை திருமணமானவர்கள் மருத்துவ ஆலோசனையுடன் உபயோகிப்பது நல்லது. அந்த காலத்தில் சுத்தமான துணியை கூட பஞ்சு நடுப்புற வச்சு ஒரு டெட்டால் போட்டு கழுவி வெயிலில் உணர்த்துவாங்க. அந்த மாதிரி கிளீன் கிளாத் யூஸ் பண்ணாலும் தப்பு இல்லை, பேடா காட்டன் வச்சு. டாம்பூனும் வெஜைனல் கப்ஸும் இன்றைய சமுதாயத்தில் நிறைய வேலைக்கு போகிற திருமணமாகாத பெண்கள் உபயோகிக்கிறாங்க. அதில் நிறைய பக்க விளைவுகள் வருது, அரிப்பு, இன்ஃபெக்ஷன். நாளைக்கு நமக்கு தெரியாது டியூபல் பிளாக் கூட வரலாம் அசெண்டிங் இன்ஃபெக்ஷனில். ஏன்னா நம்ம யூட்ரஸ்க்கு 2 ஃபெலோப்பியன் டியூப் இருக்குது. யூட்ரஸ் வாயை நம்ம அடைக்கிறோம், அந்த இடத்த பிளாக் பண்ணுறோம், வெளியில் ஃப்ளோ வராமல் இருக்க. எங்கே பிளட் இருந்தாலும் அங்கே செப்சிஸ். அதனால பிளட் ஃப்ரீயாக ஃப்ளோ பண்ண
1: பலரும் PCOD மற்றும் PCOS பிரச்சனைகள்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ முக்கியமா PCOD அண்ட் PCOS இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மேம். அண்ட் ஆல்சோ இது ரெண்டையும் எப்படி மேனேஜ் பண்ணலாம்னு சொல்லுங்க. தைராய்டு மற்றும் PCOD-னால ஒரு பெண்ணோட ஃபர்டிலிட்டி ரேட் அஃபெக்ட் ஆகுமா? கன்சீவ் ஆன பிறகுதான் கைனுக்கு பாக்கணும் அப்படின்ட்டு இன்னும் நம்ம சமூகத்துல மக்கள் நம்பிட்டே தான் இருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி ஒரு கைனகாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணணும்னு ஏதாச்சும் அவசியம் இருக்கா மேம்?
0: அருமையான கேள்விகள். இன்றைய சூழ்நிலையில் அம்மாக்கள் கிளினிக்கு வந்து என்னுடைய பெண்ணிற்கு PCOD-ன்னு நினைக்கிறேன், PCO-ன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சில சமயம் குழந்தைகளே என்னை கேட்கறது கூகுளை பார்த்துட்டு. நான் இதை விஞ்ஞானபூர்வமாக விளக்க ஆசைப்படுறேன். நமக்கு சினை முட்டை இருக்குல்ல, ஓவரின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இதில் மாதம் ஒரு சினை முட்டை நல்ல வளர்ச்சியுடன் வந்து அது கருவு இல்லாமல் இருந்தால் மாதவிடாயாக மாறுகிறது. அதாவது கருப்பை வழியாக இந்த டியூப் வழியாக இந்த சினை முட்டை போய் கருப்பைக்குள் வரும்போது ஒரு ஆண் விந்துவோடு சேர்ந்தால் அது கருவாக ஆகிறது. விந்து இல்லாத போது அந்த ஹார்மோன்கள் லெவலும் குறைந்து நமக்கு மாத சுழற்சியாகி ஏற்படுகிறது. இதற்கு மூன்று முக்கிய காரணங்கள் உண்டு. நம்ம மூளை இருக்கு இல்லையா, அதில் பிட்யூட்ரி கிளாண்டுன்னு ஒன்று இருக்கு. அந்த பிட்யூட்ரி கிளாண்டை தான் நாங்கள் ரிங் மாஸ்டர் ஆஃப் தி ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம். அவர் தான் தலைவர். அங்கே முன் பக்கத்தில் பின்பக்கம் ஆன்டீரியர் லோபு போஸ்டீரியர் லோபுன்னு இருக்கும். இந்த முன்பக்கம் இருக்கிற இடத்துல ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன்கிற ரெண்டு ஹார்மோன் உற்பத்தி ஆகுது. ஃபாலிக்கல்னால் ஒன்றும் இல்லை, இந்த முட்டை வளர்ச்சிக்கு முதல்ல வேண்டிய ஹார்மோன். லியூட்டினைசிங் ஹார்மோன்னா மேற்கொண்டு அதை வளர்ச்சி அடைய வேண்டிய ஹார்மோன். இது ரெண்டும் ஒரு கரெக்ட் பேலன்ஸில் வரணும். முதல் ஹாஃப் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஹையாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் சைக்கிளில் எல்ஹெச் ஓவர் டேக் பண்ணும். அப்புறம் இந்த எல்ஹெச் பேலன்ஸ் கரெக்டாக அனுப்புகிறோம், மென்ஸ்ட்ரேஷன் வருது. அப்போ எப்படி வருதுனாக்கா, இந்த ஓவரியில் கேப்சூல்லேருந்து அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல்னு சொல்கிறோம் அந்த முட்டை, அது ரிலீஸ் ஆனால் தான் ஃபெலோப்பியன் டியூப் வழியாக இந்த முட்டை கருப்பைக்கு வருதுன்னு சொன்னேன். இதற்கு தைராய்டு, நம்ம கழுத்தில் ஒரு கிளாண்ட் இருக்குது, தைராய்டும் நம்ம பிட்யூட்ரி கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த தைராய்டு கிளாண்டும் கரெக்டாக ஹார்மோன் அளவை சுரக்கணும். இது எல்லாம் அக்யூரேட், உங்களை பகாரம் பர்ஃபெக்ட் கோஆர்டினேஷன் இருந்தால், இந்த கோஆர்டினேஷனுங்கிறது ரிங் மாஸ்டர் பிட்யூட்ரி, செயல்படுத்த வேண்டிய இடம் ஓவரி, இயக்கும் இடம் நம்முடைய உடல். இதோடைய பாதிப்பு நம்ம உடலுக்கு வருது. இப்போ இந்த ஹார்மோன்ஸ் சரியா இல்லாத போது தான் பிசிஓஎஸ்ன்னு சொல்கிறோம். என்னன்னா, பிங்கிறது பாலி மெனின்னு அர்த்தம், ஓவரி, ஓவரிக்குள்ள சிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிஸ்டின்னா என்ன, கேவிட்டி ஃபில்டு ஃப்ளூயிட். நீங்கள் ஒரு பலூனில் தண்ணி ஊற்றி வைக்கிறீங்க, ஒரு ரப்பர் பேக்கில் தண்ணி ஊற்றி வச்சா அது ஒரு சிஸ்டம், அந்த மாதிரி நீர்க்கட்டி. இந்த மாதிரி நீர்க்கட்டிகளாக ஓவரிக்குள்ளே இருக்குமே தவிர ஓவரியிலேருந்து கரெக்ட் ஆயத்துக்கு வெளியில் வராது. இது மட்டும் இல்லை, இதனால் சிண்ட்ரோம்ங்கிறோம். சிண்ட்ரோம்னா என்னன்னாக்க, இதோட சேர்ந்து காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட்டு மாதிரி. எப்படி ஆறுதுனாக்க, உடல் வெயிட்டு கூடும், முகத்தில் பருக்கள் வரலாம். ஆண்களின் அமைப்பு போல் மீசை, கையில் முடி, வேண்டாத இடத்தில் மார்பிடத்தில் இடுக்கில் முடி, வயிற்றில் முடி, இதெல்லாம் வரலாம். இதெல்லாம் என்னத்தினாலனா, இந்த ஆண்ட்ரோஸ்ட்ரியோன்கிற ஹார்மோன், இந்த லூட்டினைசிங் ஹார்மோன் ரொம்ப இருக்கும்போது டெஸ்டோஸ்டெரோன் லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நமக்கு வந்து நான் இது ஏற்படுற மாதிரி எல்லாம் ஏற்படுறது. அது மட்டும் இல்லை, எடை கூடும். இந்த எல்ஹெச் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுனால இன்சுலின்னு உங்களுக்கெல்லாம் தெரியும், டயபெட்டிஸ்க்கு கண்ட்ரோல் பண்ணுற ஹார்மோன், இந்த இன்சுலின் லெவலும் பேலன்ஸ் போய் அவங்களுக்கு எடை அதிகம், இரத்த கொழுப்பு வரலாம், முடி வளர்ச்சி, நான் சொன்னேன் பார்க்கவே சோர்ந்தால் அவங்களுக்கு, அவங்க ஒரு டிப்ரெஷனாக இருக்கும், அவங்களுக்கு மனச்சோர்வு வந்துடும், என்னடா இது. இதோடைய பாதிப்புனால கடைசியில் என்ன வருதுன்னா, தீட்டே சில பேருக்கு வராமல் இருக்கலாம். ஏதோ ரெண்டு மூணு மாதவிடாய் வயதுக்கு வந்தவுடனே வந்திருக்கலாம், அப்புறம் பார்த்தா திடீர்னு வெயிட்டு போட்டுருவாங்க. முதல்ல நல்ல ஐட்டாலே போடணும் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க, அப்புறம் ஏன் இப்படி குண்டாரா அப்படின்னு நினைப்பாங்க, அப்புறம் ஐயோப்பா படிச்சுட்ருக்கா அவளை டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு நினைப்பாங்க. இப்படிலாம் நினைக்கிறது தான் இந்த பிசிஓடி சிண்ட்ரோமா ஆகிப்போச்சு. இதுக்கு யார் காரணம்னா, நமது வாழ்க்கை முறை. அந்த காலத்தில் வந்து இவ்வளவு வசதிகள் கிடையாது, அதனால் ஒரு பெண் குழந்தைக்கு அவங்க அம்மா சின்ன வயதுலேருந்தே வீட்டு வேலையெல்லாம் பழக்கி குழந்தை குனிஞ்சனும் இந்த வேலை செஞ்சு மேக்சிமம் ஒரு எஸ்எஸ்எல்சி படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. பெண் கல்விக்கு அவ்வளோ முக்கியம் கொடுக்கலை. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பெண் கல்வி, வேலை வாய்ப்பு, பெண் திறமை எல்லாம் நமக்கு முன்னுக்கு வரதை பற்றி நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆனால் நம் உடல் ஆரோக்கியத்தில் நமக்கு கவனம் வேண்டும். உணவு முறை, வாழ்க்கை முறை. நாம் இப்போ தொடப்பம் வச்சு பழுக்கலை, வேக்யூம் கிளீனர்னா உடற்பயிற்சியாவது செய்யணும். டிவியில் வர அட்வர்டைஸ்மெண்ட் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு வந்ததுன்னா எல்லா ஃபாஸ்ட் ஃபுட்டும் டேஸ்ட் பண்ணுறேன்னு நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா அது சமைக்கிறதுக்கு எளிமையா இருக்கு. அம்மா வேலைக்கு போறவங்களா இருந்தா நம்மளே அதை பண்ணி சாப்பிடலாமே அப்படின்னு ஒரு ஷார்ட்கட்ஸ். லைஃப்ல எதுக்குமே ஷார்ட்கட் கிடையாது. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை நம்ம கொஞ்சம் இடம் ஜாஸ்தி ஆனாலோ, மாதவிடாய் கொஞ்சம் சரியா வரலன்னா நாம இப்போ கூகுள் மாஸ்டர் ஒருத்தர் எல்லாம் சொல்றாருல்ல, அதனால நமக்கு இது இல்லாமல் இருக்கணும். வந்துருச்சான்னு பெருமையா எனக்கு வந்து இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பேஷண்ட் பார்க்கும்போது இதுக்கு என்ன டயக்னோசிஸ்ன்னு கேட்பாங்க. இப்போ எனக்கு பிசிஓடி, நான் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் இங்கே உட்கார்றதுக்கு வேலையே இல்லை. உங்களை திருத்தறத்துக்கு ஆரம்பத்திலேயே வாழ்க்கை முறையே மாற்றிக்கோங்க. உடற்பயிற்சி, மன வளர்ச்சி, மன டென்ஷன் இல்லாமல் இருக்கிறது தான் இப்போ எல்லோரும் யோகாவை பற்றி சொல்கிறோம். கீரை, பச்சை காய்கறிகள், எண்ணெய் கொழுப்பு சத்து உணவை தவிர்த்தல், இதெல்லாம் பண்ணினோம்னா இந்த பிசிஓடிங்கிறது பெருமளவில் இல்லாமல் போயிடுது. இந்த பிசிஓடியில் சொன்னேனே, இது ஒரு காரணம். இதை வச்சு அப்படியே அவங்களுக்கு திருமணமாக ஆகிடுறது. அவங்க வந்து அதை பற்றி சட்டம் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க. கல்யாணம் ஆகி ஒரு 3-4 ஆண்டுகளாகி அவங்களுக்கு குழந்தை வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். அப்போ தான் அவங்க முதல்ல மருத்துவரை பார்ப்பாங்க. இது என்னத்துக்கு சொல்கிறேன்னா, மாதவிடாய் மாறுதல் ஏற்பட்டால் நீங்கள் கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கணுங்கிற சொல்கிற மாதிரி, அதிக எடையோ அல்லது நான் சொன்ன இந்த மாறுதல்களை தான் தென்பட்டாலும் ஆரம்பத்திலேயே பார்த்தோன்னா இதுக்கு தவிர்க்கக்கூடிய முதல் முறை நம்ம ஸ்டார்ச்சை குறைக்கிறோம். அரிசி முதலியத்தை குறைச்சி தானிய வகைகள் புரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணுறோம், க்ரீன் வெஜிடபிள்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம், வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஹெல்த்தி டயட் அட்வைஸ் பண்ணுறோம். இதை பண்ணியும் சில பேருக்கு ஆன்டி டயபெட்டிக் டேப்லெட் கொடுக்குறபடி இருக்கலாம், ரெசிஸ்டன்ட் பிசிஓடின்னு சொல்லுவோம். அதனால் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குங்கிறது இன்றைக்கி இளைஞர்களுக்கு தெரியறது. இதற்கு தான் அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்க்குறோம், ஹார்மோன்ஸ் லெவல்ஸ் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி விஞ்ஞானத்தில் அதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. மருந்துகளுக்கும் அது சொன்னதை கேட்காம சில பிசிஓடிஸ் உண்டு. அப்படி இருந்தால் லேப்ரோஸ்கோப் மூலயமா ட்ரில்லிங்னு அந்த ஓவரியில் ஓட்ட போடுவோம். அந்த அதாவது அடித்து திருத்து, சொல்லி திருத்தியாச்சு, சொல்லி திருத்ததை அடித்து திருத்து, அந்த மாதிரி அந்த ஓட்டைகள் போட்ட உடனே இந்த ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் இந்த சிஸ்ட் ட்ரெயின் ஆகி அடித்ததை அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணால் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு சைக்கிள்லாம் சரியாக வரும். இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் பண்ணதுனாலே டயட்டிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ தி ப்ராப்ளம் கெட் சால்வ். நீ அடுத்தது என்ன கேட்ட, கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களை வந்து பார்க்கணுமான்னு. அந்த காலத்தில் கேட்டேன்னா அவசியம் இல்லைன்னு பாட்டியெலாம் சொல்லுவாங்க. அவங்க பல்ஸ் ரேட்டு பார்த்து கூட சொல்லுவாங்க, உங்கள் முகம் பாந்தி எடுக்கிறத பார்த்தே விசேஷமா அப்படின்னு கேட்டுருவாங்க. ஆனால் இன்ன கால போக்கில் திருமணம் ஆகிற வயதே ஏறி போச்சு. வி ஷுட் பி ஹாப்பி அபவுட். ஆனால் இந்த வயது அதிகரிக்கும் போது நம்முடைய இந்த வாழ்க்கை முறையினால் நமக்கு பல இன்னல்களும் வருது. இப்போ நம்ம வேணும்னா குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். போஸ்ட்போன் ப்ரெக்னன்சி, பிளானிங் ப்ரெக்னன்சி, இது ரெண்டுக்கும் டெஃபினட்டாக ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த கவுன்சிலிங் அந்த ஆணுக்கே ஒரு கோளாறு இருக்கலாம், பெண்ணுக்கு ஹிடன் டயபெட்டிஸ் இருக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்க்கணும்னா கம்ப்ளீட் கவுன்சிலிங், அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு ஹிஸ்ட்ரி கேட்கணும், அவசியமான பரிசோதனைகளை பண்ணணும், அவங்களுக்கு வேண்டிய இம்யூனைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மீசல்ஸ் வேக்சின் கொடுக்காம சில பேர் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா குழந்தை பாதி போகிறது. அப்படி அவங்களுக்கு மீசல்ஸ் வேக்சின் போடாதவங்களாக இருந்தால் அவங்களுக்கு போட்டுட்டு ஒரு 3 மாதம் கழித்து தான் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகணும். அதே மாதிரி ரத்த சோகை, திடீர்னு பார்த்தா சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் ஒரு டிக் 100% கொடுக்கறதுக்கு இன்றைக்கும் ஒரு கைனகாலஜிஸ்ட் தேவை. ஏனென்றால் குழந்தை பாக்கியம் இல்லாதவருடைய எண்ணிக்கை இப்போ ஜாஸ்தி ஆயிட்டு வருது. நீங்கள் கேட்டிங்களே, இந்த வாழ்க்கை முறையினால தான் ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் ஜாஸ்தி ஆயிடுது. நம்மளுடைய தேவை டிமாண்ட் அப்போ ஆயிடுது. இதுக்கு வயது, வாழ்க்கை முறை, நாம் சில சமயம் வேண்டாம் என்று பண்ணிக்கொள்ள, அடிக்கடி எம்டிபி பிரெக்னன்சி அபார்ஷன் தானே பண்ணிக்கிறாங்க. பண்ணிக்கிறதுனால தப்பு இல்லை, அதுக்கு பதிலாக அவாய்ட் பண்ணலாம் டெர்மினேஷனை, ப்ராப்பர் கான்ட்ராசெப்ஷன். இதுக்கெல்லாம் தான் பிரெக்னன்சி கவுன்சிலிங் அப்படிங்கிறது, ப்ரீநேட்டல் கவுன்சிலிங்.
1: அடுத்ததாக மிஸ்கேரேஜ் தவிர்ப்பு முறைகள் என்ன என்ன அப்படின்ட்டு சொல்லுங்க மேம். அண்ட் பிரெக்னண்டா இருக்கிற உங்க பேஷண்ட்ஸ்க்கு நீங்க எந்த மாதிரியான டயட் பிளான் சஜஸ்ட் பண்ணுவீங்க, அண்ட் அதை எந்த அடிப்படையில சஜஸ்ட் பண்ணுவீங்கட்டு சொல்லுங்க மேம். நார்மல் டெலிவரி அண்ட் சி செக்ஷன், இது ரெண்டும் இன்னும் சொசைட்டில ஒரு டிபேட்டபிள் டாபிக்கா தான் இருக்கு. ஒரு சில குடும்பங்கள் நார்மல் டெலிவரி தான் வேணும்னு, இன்னொரு சில குடும்பங்கள் சிசேரியன் தான் வேணும்னு இன்னும் இருந்துட்டே தான் இருக்காங்க. சோ இத பத்தி உங்க பார்வை என்ன மேம்? அண்ட் எப்ப நார்மல் டெலிவரி அண்ட் எப்ப சி செக்ஷன் நீங்க முடிவெடுப்பீங்க? இப்ப ரீசெண்டா சொசைட்டில வி பேக் சொல்லப்படுற வெஜைனல் பர்த் ஆஃப்டர் சி செக்ஷன் ட்ரெண்ட்ல இருந்துட்டே இருக்கு. இத பத்தி உங்க கருத்து என்ன மேம்?
0: கரு ஆரோக்கியமாக இருக்கிறதாங்கிறதுக்கு தான் முதல்ல பீரியட்ஸ் மிஸ் பண்ணோடையும் பிரெக்னன்சி டெஸ்ட் அவங்கவுங்களே ஹோம் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. 2 கோடி அதில் அழகாக வந்துருச்சுன்னா அவங்க முகத்தில் ஒரு புன்சிரிப்போட அந்த காடையும் எடுத்துகிட்டு வந்து எங்கள்கிட்ட காமிக்கிறாங்க. அந்த காலத்தில் அந்த யூரின பேஷண்ட்டை கொடுக்க சொல்லி நாங்கள் ஒரு ஸ்ட்ரிப்பை போட்டு பார்ப்போம். இந்த மாறுதலுக்கோசரம் சொல்லலை, எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல 2 கோடி வரதில்லை. அதனால தான் 1 கோடி கம்மியாக, 2 கோடும் ஒரே நேரத்தில் இல்லாமல் 1 கோடி சந்தேகமாகவோ அல்லது சரியாகவோ வரலைனாக்க அந்த கோடு வரதே நம்மளுடைய ஹார்மோன் லெவல் காமிக்கிறது தான். பீட்டா ஹெச்சிஜின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, அதுதான் அக்யூரேட் டு கன்ஃபார்ம் அ ப்ரெக்னன்சி. இப்போது 25 வயசில் ஒரு அம்மா கருவுட்டிருக்காங்கன்னா அது ஒரு ஐடியல் ஏஜ். இன்றைய காலகட்டத்தில் 30 வயதுக்கு முன்னாடி 25-30 குள்ளையாவது முதல் குழந்தைய அவங்க ப்ரெக்னன்சி என்ஜாய் பண்ணுறதுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். ஏன்னா ஏஜ் நமக்கு இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளுடைய சிஸ்டமிக் ப்ராப்ளம்ஸும் ஜாஸ்தி ஆகிடுறது, அதாவது டயபெட்டிஸ், பிபி, ஒபீசிட்டி, தைராய்டு, இந்த மாதிரி நமக்கு மெடிக்கல் டிசார்டர்ஸ் வந்துடுறது. ஏஜிங் ஆஃப் தி எக்கும் இருக்குது, ஒரு நல்ல எக்காக இருக்கிறது யூத்தில் தான். அதனால தான் 30 வயசுக்கு மேலே வரும்போது எல்டர்லி ப்ரைமின்னு சொல்கிறோம். 35 வயசுக்கு மேலே கன்சீவ் ஆகும்போது ஹை ரிஸ்க் எல்டர்லி ப்ரைமின்னே ஆகிடுறது. ஸோ இதுதான் எந்த ஏஜில் இவங்க ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகிறாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா அபார்ஷன் ரேட். ஒரு அபார்ஷனுங்கிறது கருச்சிதைவு தன்னால் ஏற்படுறது. இதுக்கு ஆரம்பத்தில் 12 வாரத்துக்குள்ள ஏர்லி ப்ரெக்னன்சியில் வர அபார்ஷன்ஸை பற்றி தான் இப்போ முக்கியமாக பேசப்படுறோம். இதற்கு ஒரு காரணம் கேட்டிங்கன்னா தெரியாது, சில பேருக்கு ரிப்பீட்டடாக அபார்ஷன்ஸ் ஆகும், அது அவங்க ஹார்மோனல் லெவல்ஸ் சிலதற்கு அதனாலையும் ஏற்படலாம், அல்லது ஜெனிட்டிக் ப்ராப்ளம் குரோமோசோமல் அப்னார்மாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அதனாலையும் ஏற்படலாம். 3வது காரணம் அவங்க கர்ப்பப்பையோட பலவீனம். கர்ப்பப்பையோட வாய் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த கர்ப்பப்பை வாய் தான் இப்படி இருக்குது, சாதாரண சுகாதாரமான கர்ப்பப்பை வாய். இந்த வாய் மூடி இருக்கும் ப்ரெக்னன்சியில், ஆனால் ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வாய் திறந்தே இருக்கிறதுனால 6வது வாரமோ 7வது வாரமாகவும் திடீர்னு அவங்களுக்கு ஒரு வலி வந்து இந்த கரு வழியில் வந்துடும். இந்த சர்விக்ஸ், இதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், யூ ஆர் காம்பிட்டன்ட்டுங்கிறோம், இதுக்கு சர்வைக்கல் இன்காம்பிட்டன்ஸும். அப்படி இருக்கும்போது அதுக்கு சில சிகிச்சை முறை இருக்குது, ஹார்மோனல் லெவல்ஸ்னால ஆச்சுனாலும் அதுக்கு சப்ளிமெண்டேஷன் கொடுக்குறோம். மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ்னாலையும், ஃபார் எக்ஸாம்பிள் ஹை ஃபீவர் வருது ஒருத்தருக்கு ப்ரெக்னன்சியில், அதனால தான் இன்ஃபெக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணுங்கிறோம். த ஃபீவர்னாலே அபார்ஷன் வந்துடும். சிஸ்டமிக் டிசீசஸ் காசிங் அபார்ஷன். வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, டாக்ஸோபிளாஸ்மோசிஸ். நான் சென்னையில் இந்த வேக்சினேஷன் பண்ணாட்டாக்க மீசல்ஸ் வேக்சின், அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்னாலையும் வரலாம். இன்னைக்கு அல்ட்ராசவுண்டுங்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னாக்க கொஞ்சமாக ஸ்பாட்டிங்னு சொல்கிறோம், திடீர்னு கருவு கலையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தீட்டுப்பட்டு இருந்துருக்குனாக்க அவங்களுக்கு ஸ்கேன் மூலயமா கரு நன்றாக இருக்கிறதா, ஹார்ட் பீட் தெரியறதான்னு பார்ப்போம், வயபிலிட்டி அப்படிங்கிறத பார்க்கணும். இது சரியாக வளருமா, இந்த கரு இஸ் இட் கோயிங் டு டேக் அண்ட் அப்வர்ட் ஸ்டெப் ஆர் கம் அவுட் அப்படிங்கிறதுக்கு அல்ட்ராசவுண்ட், ஹார்மோனல் லெவல்ஸ், இன்வெஸ்டிகேஷன்ஸ், ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்கு. ஸோ இதுதான், அதனால தான் ஏர்லி ப்ரெக்னென்சியில் நம்ம கம்ப்ளீட் செக்கப் பண்ணும்போது ஸ்கேனு அப்புறம் தான் பண்ணுறோம், 7 வாரத்துக்கு அப்புறம் தான். சிம்டம்ஸ் இல்லாதப்போ அனாவசியமாக 7 வாரத்துக்குள்ளே ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பீட்டா ஹெச்சிஜி லெவல்ஸ் நார்மலாக இருந்தால். ஆனால் ஒரு சிலருக்கு திடீர்னு அவங்களுக்கு அந்த ஹெச்சிஜி லெவல் லோவாகவே இருக்கும், வேக் அப்டாமினல் பெயின், இல்லை அடிவயிறு ஒரு மாதிரி ஹிம்சியாக இருந்துகிட்டே இருக்கும், அப்போ நிச்சயம் உங்கள் டாக்டர் ஸ்கேன் சொன்னாங்கன்னா ஐயோ 7 வாரத்துக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. இந்த ப்ரெக்னென்சி கரு பைக்குள்ளே இல்லாமல் டியூபில் வரலாம், இட் இஸ் கால்ட் டியூபல் ப்ரெக்னென்சி. டியூபல் ப்ரெக்னென்சியில் கரு வளர முடியாது, ஒரு அளவுக்கு மேலே அதால் வளர முடியாது, அது ஒயர் மாதிரி இருக்குது டியூப். இந்த டியூப்குள்ளே இருக்கும்போது ஹார்மோனல் லெவலும் மென்ஸ்ட்ரேஷனும் வராது, அடிவயிறு வலிக்கலாம், 1 or 2 drops வரும், மயக்கம் வரலாம், அடிவயிறு வர வலிக்கலாம். அப்போ நாங்கள் இந்த வெஜைனல் அல்ட்ராசவுண்டு மூலியமாக டியூபல் ப்ரெக்னென்சியை டாப்ளருங்கிற ஹெல்ப்போட கண்டுபிடிச்சு இந்த டியூப் வெடிக்காமல் ஆரம்பத்திலேயே சிகிச்சை கொடுக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி டியூபல் ப்ரெக்னென்சி நடக்க வேண்டாம், ஆனால் இந்த டியூபல் ப்ரெக்னென்சிக்கோசரம் ஏர்லி ஸ்கேன் சொல்லுவோம். சில சமயம் மல்டிபிள் ப்ரெக்னென்சி, ரெட்டை குழந்தை, 3 குழந்தை, இனி குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் நிறையா ஆர்டிஃபிஷியல் மெத்தடில் ஸ்டிமுலேட் பண்ணுறோம், அப்போது 1 முட்டைக்கு பதிலாக 2 முட்டை அந்த மாதிரி வரும்போது, இல்லை இயற்கையாகவே அவங்களுக்கு ட்வின் ப்ரெக்னென்சி வரலாம், அதுக்கெல்லாமும் ஏர்லியாக பார்க்கறது ஸ்கேன் அவசியம். இந்த மாதிரி நல்ல டெஸ்ட்டுகளை நல்ல விதமாக பயன்படுத்திக்கிட்டு தடுப்பூசிகளையும் போட்டு ஒரு அம்மா 9வது மாதம் வரும்போது அடுத்த கேள்வி, எனக்கு வெஜைனல் டெலிவரியா சிசேரியன் செக்ஷனா? சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பாட்டிங்களே சொல்லிடுவாங்க, 9வது மாதம் முடிஞ்சப்புறம் இந்த தொப்புள் கீழ் நோக்கி இருந்ததுன்னா தலை உள்ளே போயிடுச்சு, இனிமேல் எப்போ நாளுக்கு வலி எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டி முறையெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது, பாட்டியோட அட்வைசஸ் எல்லாம் ரொம்ப சயின்டிஃபிக். அடிக்கடி எழுந்து எழுந்து பாத்ரூம் போனால் அவள் இன்னும் 10 நாளில் பெற்றுடுவா அப்படிம்பாங்க, ஏன்னா தலை உள்ளே இறங்கிடுச்சு. நம்ம கருப்பைக்கு முன்னாடி சிறுநீர் கழிக்கிற பை இருக்கு, பின்னாடி மலைப்பை இருக்கு. ஸோ அந்த இதோடைய எஃபெக்ட் அங்கே அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது, மோஷன் போகணும் போல் இருக்கிறது எல்லாம். அதனால் ஒரு ஒரு பாட்டி சொல்கிறதையும் கேட்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு நீங்கள் லேபர்னா என்னென்னு த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி அந்த நாலேஜை கெயின் பண்ணலாம், லேபரை ஒரு வெல்கமாக பண்ணுவேன். ஏன்னா டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் பெயின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர், செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர், தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர்னு 3 பிரிவு. இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபரில் கொஞ்சம் குறி மாதிரி பட்டுட்டு கொஞ்சம் அவ்வளோ பொறுக்கிறபடியாக தான் இருக்கும் வலி, 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வலி அந்த மாதிரி ஆரம்பிக்கும். அது சில மணி நேரங்கள் போகும்போது அந்த இடைவெளி, வலியின் இடைவெளி குறைய குறைய குறைய அவங்களுக்கு ஸ்வெட்டிங் கொடுக்கலாம், அடிக்கடி யூரின் போகலாம். அந்த காலத்தில் பாட்டி எல்லாம் ஒரு 6 மணி நேரம் ஆனோடனே வா ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படிம்பாங்க. அந்த கஞ்சி மாதிரி கீழே கசிவு கூட ஏற்படலாம், ரத்தம் கலந்து ஒரு ஷோன்னு சொல்லுவோம், ஷோ ஆஃப் ப்ரெக்னென்ட், டோன்ட் ஷோ ஆஃப்ங்கிறோம் இல்லையா, ப்ரெக்னென்சி ஷோஸ் இட் செல்ஃப். இந்த யூட்ரஸ் வாய் மூடி இருக்கு இல்லையா, இந்த யூட்ரஸ் வாய் ப்ரெக்னென்சி ஃபுல்லாக மூடி இருக்கு. ஆனால் டெலிவரிக்கு முன்னாடி நல்லா கறக்கிறது. இந்த கருப்பை வாய் முடி இருக்கு, இது டெலிவரி போது விரிவடையும். கருப்பை வாய் முடி இருக்கு, குழந்தை இறங்கும் போது இது விரிவடையும். ஸோ இந்த குழந்தை வெளியில் வரும்போது ஃபுல் டைலட்டேஷன் போ. அதுக்கு முன்னாடி இந்த மெம்பரேன் ஒன்று இருக்குது, அது ரப்சர் ஆச்சுன்னா இந்த ப்ரொடெக்டிவ் ஃப்ளூயிட் இருக்கே அது வெளியில் வரும். சாதாரணமாக இந்த தலை நல்லா கீழே இறங்கிடுச்சுனாக்க ஃபுல் டைலட்டேஷனில் மெம்பரேனும் ரப்சர் ஆகி குழந்தைய ஒரு ஆப்ஸ்டெட்ரிஷியனாக அழகாக டெலிவர் பண்ணிடுவாங்க. இந்த அதற்கு வேண்டியது சரியான முறையில் பேஷண்ட்டை ட்ரெயின் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி போஸ்ட் நேட்டல் அண்ட் ப்ரீ நேட்டல் எக்ஸசைஸ்னு ட்ரைனிங் கொடுக்குறோம். யோகாசனம், டீப் ப்ரீதிங் இதெல்லாமும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். பெயின் டாலரன்ஸே இல்லைனாக்க ஒன்றும் பண்ண முடியாது. பேஷண்ட் கோஆப்ரேஷன். சில பேர் வந்து எனக்கு எப்போ வலியே தெரியாமல் ஆனால் நான் வெஜைனல் டெலிவரி, எனக்கு மயக்க டாக்டர் கூப்பிட்டு எபிடூரல் அனஸ்தீசியா கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பு இல்லை, வெளிநாடுகள்லாம் அந்த டாலரன்ஸ் கம்மி, ரொட்டீனாக இருந்தாலும் எபிடியூரல் அனஸ்தீசியா கொடுப்பாங்க. ஃபீட்டல் வெல்பீங் எப்படி பார்க்கணும்? ஃபீட்டல் வெல்பீங், மதர்ஸ் வெல்பீங், பல்ஸ் ரேட்டை பார்ப்போம், பிபியை பார்ப்போம், இல்லை ஃபீட்டல் பிபி, ஃபீட்டல் வெல்பீங், ஹார்ட் பீட் எப்படி இருக்குது, இதுக்கெல்லாங்கிறதுக்கு அந்த காலத்தில் ஒரு அலுமினியம் குழா வச்சு ஃபீட்டஸ்கோப்புன்னு கேட்போம். பாட்டிமா, நான் கூட அந்த ஃபீட்டஸ்கோப் ரொம்ப ஒரு வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த ஃபீட்டல் மானிட்டர்னு வந்திருக்கு. ஸோ அது ரேடியோவில் வர மாதிரி ஹார்ட் பீட்டும் கரெக்டாக வந்துடும். இந்த வால்யூம் எங்கே கீழே இறங்கியிருக்கா அப்படிங்கிறது, இந்த பீட்டும் கீழே இறங்க இறங்க எங்களுக்கு தெரியும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டெலிவரியாக இருந்ததுனாக்கா இந்த காலத்தில் கார்டியோ டோக்கோகிராஃபின்னு, மெட்டர்னல் அண்ட் ஃபீட்டல் கார்டியோ டோக்கோகிராஃபின்னு இருக்குது. அந்த கிராஃப் பெல்ட் அதை அட்டாச் பண்ணிவிடுவாங்க, அதில் கிராஃபிக் ரீடிங்ஸ் வரும். வெளிநாட்டிலலாம் ரொட்டீனாகவே நார்மல் டெலிவரிக்கு அதை அட்டாச் பண்ணிடுறாங்க. ஸோ நர்ஸ் அந்த ஸ்டேஷனில் அந்த கிராஃபை பார்த்துக்கிட்டு இருப்பாளே தவிர நமக்கு வந்து பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு புரியறதா, தி பேபி இஸ் ப்ரோக்ரெஸிங் வெல் ஸோ யூ ஸ்ட்ரெயின் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுவாங்க. இப்போ டெலிவரி நார்மல் டெலிவரி. இப்போ அந்த நார்மல் டெலிவரியிலே சில சமயம் அசிஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அவுட்லெட் ஃபோர்செப்ஸ்னு சொல்லுவோம், அதுவும் வெஜைனல் டெலிவரி தான். வேக்யூம் ஃபோர்செப்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுவும் வெஜைனல் டெலிவரி. இதெல்லாம் அசிஸ்டட் வெஜைனல் டெலிவரி. இது ஒரு ஆப்ரேஷன் இல்லை, அசிஸ்ட் பண்ணும். ஏன்னா குழந்தை ரொம்ப நேரம் தலை நின்றுடுச்சுனாக்க அதுலேயும் சில ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் லேபர் நிறைய நேரம் இருக்கும்னு. செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் தான் டெலிவரி ஆஃப்டர் ஃபுல் டைலட்டேஷன். தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர், இந்த குழந்தை வர்றது போகிறது பின்னாடி இருக்கிற நஞ்சு வரணும், குழந்தையோட நஞ்சு அட்டாச் ஆகிருக்கும். அந்த நஞ்சு தான் குழந்தைக்கு ஆக்சிஜனும் அந்த உணவோ கொடுக்கறது, தாய்கிட்டேருந்து போகிற கூட அம்பலைக்கல் காட்னு சொல்லுவோம் நஞ்சுமோ. இந்த நஞ்சு வரணும், அதுக்கு திருப்பி பெயின் வரும், ஆஃப்டர் பெயின்ஸ் மாதிரி. அந்த குழந்தைய எடுத்த கையோட குழந்தைய டாக்டர் வந்து பார்த்துக்குவாங்க. ஓரளவு நாங்கள் ஆப்ஸ்டிஷியன்ஸ் ஹேண்டில் பண்ணிவிட்டு அந்த குழந்தை டாக்டர்கிட்ட கொடுத்துருவோம். குழந்தை உடனே அழறதா, பிங்காக இருக்கா, நல்லா ஆக்ஷன் பண்ணுறதா, இதெல்லாம் பார்க்குறது. அவங்க மேற்கொண்டு ஏதாவது சிகிச்சை வேணுனாலும் அவசர சிகிச்சைக்கு தயாராக வச்சுப்பாங்க. இதுதான் வெஜைனல் டெலிவரி. த தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபரில் நஞ்சு வரணும். அந்த நஞ்சு வராட்டால் ரொம்ப டேஞ்சர். அந்த நஞ்சு கரெக்டாக இதில் எடுத்துட்டு உதிரப்போக்கு ஜாஸ்தி இல்லாமல் யூட்ரஸ் கன்ட்ராக்ட் ஆகும். அவ்வளோ பெருசாக இருக்கு இல்லையா கர்ப்பப்பை, அது திருப்பி இந்த சைஸ்க்கு வந்துடும். அவ்வளோ பெரிய 3 kg குழந்தைய தூக்கின பை இவ்வளோக்கு வந்துடுது. ஸோ அது நல்லா கிரிக்கெட் பால்னு சொல்லுவோம், கிரிக்கெட் பால் எப்படி ஹார்டாக இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் வயிற்றை தொட்டு பார்ப்போம். இதெல்லாம் சரியாக ஆனால் தான் எங்களுக்கு அடுத்த மூச்சு வரும். இதில் 2 உயிர், நம்மளுடைய ஒரு அட்டாச்மெண்ட் எல்லாமே சேர்ந்து அந்த குழந்தையும் மதரும் நல்லா ஆகும்போது இட் இஸ் எ த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது சிசேரியன். சிசேரியன் யாருமே வேணும்ட்டு பண்ணுறது, மெடிக்கலாக நிறைய இண்டிகேஷன்ஸ் இருக்குது சிசேரியனுக்கு.

0: குறுக்கா இருக்கலாம், பொசிஷன் சரியா இல்லாதனால இருக்கலாம், நஞ்சு முன்னாடி இருக்கலாம். சாதாரணமாக நஞ்சு பின்னாடி இருக்கும், தலை முன்னாடி இருக்கும். ஸோ எதுக்கு தான் சிசேரியன் பண்ணுறதுங்கிறது, தேர் ஆர் சம் மெடிக்கல் இண்டிகேஷன்ஸ், அப்போ நாங்கள் சிசேரியன் பண்ணுவோம். அன்கண்ட்ரோல்டு பிபி, சம்டைம்ஸ் ப்ரிமேச்சராகவே சிசேரியன் பண்ண வேண்டியிருக்கலாம் டு சேவ் த லைஃப் ஆஃப் தி மதர். இன்றைக்கி நியோநேட்டாலஜி யூனிட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்துருச்சு, அதனால் அம்மாவின் உயிரை காப்பாற்றுறதுக்கும் குழந்தையின் நலத்துக்கோசரம் சில சமயம் 32 வாரத்தில் கூட சிசேரியன் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வருது. இந்த சிசேரியன் முதல் வாட்டியானா அடுத்த வாட்டியும் சிசேரியனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிகேஷன். போன வாட்டி 38 வயசுலனாக்கா அவன் 40 வயசுல இல்லை 35 வயசில் கர்ப்பமானப்போ சிசேரியன் பண்ணியிருக்கனா, 37 வயசில் அவளுக்கு நான் வெஜைனல் டெலிவரி சொல்ல மாட்டேன். ரெக்கரண்ட் அண்ட் நான் ரெக்கரண்ட். அதே போன வாட்டி வந்து ஒரு மெம்பரைன் முன்னாடி பனிக்கூடம் உடஞ்சிடுச்சு, அதனால் எமர்ஜென்சி சிசேரியன். இந்த வாட்டி பனிக்கூடம் உடையாமல் அழகாக குழந்தை கீழே இறங்கியிருக்குன்னா, ஐ டெஃபினெட்லி கிவ் ஹர் அ ட்ரையல் வெஜைனல். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் the station of the baby inside the pelvis and how the mother and the baby behave during labor. So the trend nu solla mudiyadhu, thappu illa, ana nariya patients oda cooperation iniki romba kammi aayirchu. Or a small percentage of patients they demand for cesarean because they are unable to tolerate the pain. Idhu ellam konjam nammude or tolerance kammi aanathala thane thavara doctor
1: என்னன்னு பகிர்ந்துக்கோங்க. தாய்ப்பால் ஒரு குழந்தைக்கு எவ்வளவு முக்கியம் அண்ட் அதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ், மற்றும் ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு எவ்வளவு நாள் எக்ஸ்க்ளூசிவா பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும்னு சொல்லுங்க. ஒரு நியூ மாம்க்கு வீட்டு சூழல் எவ்வளவு முக்கியம் அண்ட் அது எப்படி இருக்கணும்னு நீங்க சொல்லுவீங்க மேம்? பிரெக்னன்சி டைம்ல ஹெல்த்தியான வெயிட் கெயின் எவ்வளவு இருக்கணும் அண்ட் போஸ்ட் பிரெக்னன்சி டைம்ல வெயிட்டை குறைக்க எந்த மாதிரியான வழிமுறைகளை நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க மேம்?
0: தாய்மை அதன் பெருமை. தாயாயிட்டவங்கும் போது ஒரு பெண்மணிக்கு ஏற்படுற பெருமை வேற எப்பவுமே கிடையாது. பெண்களுக்கு உரிய பெருமையே தாய்மை தான். அந்த தாய்மை பேர் 9 மாதம் சுமந்த இந்த குழந்தைய பிரசவம், சுகப்பிரசவம்ங்கிறது, அது வெஜைனல் டெலிவரியோ ஒரு சிசேரியனோ, அது முடிஞ்ச அந்த குழந்தையோட அழுகுரலை கேட்கும்போது பேரானந்தம் ஒரு தாய்க்கு ஏற்படுறது. அதற்கு எதையுமே ஒப்பிட முடியாது. சிசேரியனாக இருந்தால் கூட இந்த காலத்தில் ஸ்பைனல் அனஸ்தீசியாவில் தான் பண்ணுறோம்னாலும் இந்த குழந்தை அழுகுறல இந்த தாய் கேட்க முடியும். அவங்களுக்கு உன் குழந்தை நல்லா இருக்குன்னு நாங்கள் சொல்லி முகத்தை தொடச்சி கூட காமிப்போம் அந்த அறுவை சிகிச்சை முடிகிற சமயத்தில். அந்த மகிழ்ச்சியினால தான் அந்த தாய்மை வந்து பொங்கிறதுங்கிறோம் இல்லையா. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க தாய்ப்பால் வந்து ஒரு அத்தியாவசியமான பொருளாகவும் தாய்மையின் பெருமையாகவும் இருந்தது. நடுவு காலங்களில் நம்ம கலாச்சாரத்திலேருந்து கொஞ்சம் தள்ளி போய் இது அழகை கெடுக்கிறது என்று ஒரு கன்க்ளூஷனில் ப்ராப்பராக பிரஸ்ட் ஃபீடிங்கை ப்ரமோட் பண்ணாமல் இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க பிரஸ்ட் கேன்சருக்கு கூட பாதுகாப்பு ப்ரமோட் பிரஸ்ட் ஃபீடிங். பால் கொடுக்கணும், தாய்மையே அனுபவிங்கள். தாய்ப்பாலே முதன்மையான பொருள், முதன்மையான உணவு குழந்தைக்கு. த கோல்டன் அவர்னு சொல்கிறோமே அது ரொம்ப முக்கியம். அந்த கோல்டன் அவரில் அவங்க பால் கொடுக்கணும்னா ப்ரெக்னன்சிலேயே அவங்கள ட்ரெயின் பண்ணி இனிஷியேட் பண்ணணும். மார் காம்புகளை பார்த்துக்கிறது, அதில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா கிராக் நிப்பிள்னுபோம், நிப்பிள் உள்ளே இழுத்திருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்தால் பால் உடனே வராது. தொட்ட உடனேமே டெலிவரி பெயின் போகாதுன்னு நீங்கள் அந்த மாறு அமுக்குனீங்கன்னா உடனே அந்த அம்மா கத்துவா. அதே அவளை நல்லபடியாக தயார் பண்ணி இப்படித்தாம்மா உனக்கிட்ட பிரசவானோடனே

0: பாலை கொடுக்கணும், குழந்தை மேலே முற்றத்துக்கு வைப்போம் அப்படின்னு சொல்லினாக்க அவளுடைய மோட்டிவேஷன் பெட்டராக இருக்கும். ஷீ ஷுட் நாட் டேக் எனி திங் பை சர்ப்ரைஸ், ஷாக் அண்ட் பெயின். ஷீ ஷுட் என்ஜாய் பிரஸ்ட் ஃபீட். ஸோ அதுக்கு தயாராகிட்டான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கே ஐயோ குழந்தைக்கு பசிக்குமே அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த கோல்டன் அவர்னு என்ன சொல்கிறோன்னா, முதல்ல வர ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் மில்க் இருக்கேன், அது 5 to 10 cc ஆர் மேக்ஸிமம் 20 cc. சில பேருக்கு அதை கொலாஸ்ட்ரம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், சீமப்பால்னு தமிழில் சொல்லுவாங்க. பசுமாட்டோடைய சீமப்பால் கூட ரொம்ப டெலிவரி ஆனோடனே வசதின்னு சொல்லுவாங்க, கண்ணுக்குட்டி கொடுக்குறது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சீமப்பாலில் தான் நம்மளுடைய அத்தனை எதிர்ப்பு சக்தியும் இருக்கிறது. இன்றைக்கி கோவிட்னு பயப்படுறோம், நமக்கு ஆன்டிபாடிஸ் இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்திங்கிறோம். இந்த எதிர்ப்பு சக்தி வரணும்னா, அந்த இம்யூனோ குளோபலின் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும்னா கோல்டன் அவரில் பிரெஸ்ட் ஃபீடிங். அந்த ஃபியூ ட்ராப்ஸ் உங்களுக்கு தோணும், அது என்ன ஒரு சொட்டு மில்க்கு, அதில் ஒன்றும் இல்லை கரைச்சி கொடுத்தா ஆச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த சில துளிகள் நாளைக்கு அந்த குழந்தைக்கு எவ்வளவோ பாதுகாப்பு கொடுக்க போகுது. நீங்கள் எவ்வளவோ சொத்து சேர்ப்பீங்க குழந்தைக்கு, ஆனால் ஹெல்த்துங்கிற சொத்துக்கு ஃபஸ்ட்டு டெபாசிட்டு கொலஸ்ட்ரால். அதனால தான் அது கோல்டன் அவர் சொல்கிறோம். அப்போ வந்து சிசேரியன் ஆயிருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நல்லா கோக்ஸ் பண்ணணும். மதர் நர்ஸ் மட்டும் இல்லை, அவளே மோட்டிவேட் ஆகிருக்கணும். குடும்ப சூழ்நிலையும் பாட்டியோ ஒரு அம்மாவோ, இந்த காலத்தில் நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு நினைக்கிறோம், அதுக்கு பதிலாக ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது எல்லா வேலையும் பகிர்ந்துப்பாங்க. முதியவர்கள் இளைஞர்களுக்கு அறிவுரைகள் செய்வாங்க. அவங்களும் நிறைய பாட்டிமாரெலாம் ரொம்ப அசட்டு. அந்த அசட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அவங்களே சொல்லுவாங்க, இந்த மாதிரி சாப்பிட்டா பால் வரும், மனசை சந்தோஷமாக வச்சுக்கோ, பாட்டு பாட்டிகிட்டே பண்ணு. இதெல்லாம் வந்து பாட்டிகள் சொல்கிறது. சில வித ஆகாரங்களில் நாட்டு வைத்தியம் மாதிரி அவங்க சிலதெல்லாம் லேகியம்லாம் கூட பண்ணி வைப்பாங்க பால் வரத்துக்கு. ஆயுர்வேதத்தில் கூட நிறையா அந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரெஸ்டாக இல்லாமல் பாலை கொடுக்கணும்னு நினச்சா தான் இந்த பிரெயின், நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஹைப்போதாலமஸ், அது பெரிய ஆள். அங்கே நீ மைண்டில் செட் ஆனால் தான் இங்கே வரும். அங்கே மைண்டு செட் ஆகலன்னு வச்சுக்கோங்க. ஸோ எல்லாருமே கோஆப்ரேட்டிவாக இருந்து குழந்தைய வந்து ரூட்டிங் ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். அதாவது குழந்தைக்கு இந்த பிரெஸ்ட் கிட்ட சுத்தமாக தொடச்சுட்டும் அந்த காம்பை வந்து இந்த குழந்தை வாயில் விடுறது ரூட்டிங். குழந்தைக்கு ரூட் சொல்லி கொடுக்குறோம், ரூட் அண்ட் சக்லிங் ரிஃப்ளெக்ஸ். அப்போ தான் அது குழந்தை கவிக்கும் அந்த காம்பை, மார் காம்பு. தென் இட் லேர்ன் டு சக். முதல்ல இதெல்லாம் குழந்தைக்கு முடியாது, இவனுக்கு முடியாது, குழந்தாலும். ஆனால் இதுக்கெல்லாம் பொறுமை என்னும் நகை அணிந்து பெருமை கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு நான் பால் கொடுக்கிறேன், நான் ஒரு பெரிய தியாகம் பண்ணலை. இட் இஸ் த பர்த் ரைட் ஆஃப் த சைல்ட் டு கெட் இட்ஸ் ஃபீட். அது நினைவு வச்சு, இதுதான் கோல்டன் அவர்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆகாரங்கள் வெரி இம்பார்ட்டண்ட். பார்த்தீங்கன்னாக்கா ப்ரெக்னென்சியில் இதை சாப்பிடு அதை சாப்பிடு, உனக்கு இது பிடிக்குதா அது பிடிக்குதான்னு போட்டு வெயிட்டை ஏற்றிடுறோம். ஆவரேஜாக ஒரு 10 kgs ஏறினா போதும், சில பேருக்கு 20 kgs கூட ஏறிடுறது. அப்போ அது இறக்கணுமே, அது இறக்கிறதும் கிராஜுவலாக பண்ணணும். அதுக்கோசரம் அவங்கள வந்து நாளைக்கே நீ போன கல்யாணம் போது இருந்த மாதிரி ஆகு அப்படின்லாம், ஏன்னா ரொம்ப பேர் ஏற்கனவே அவங்களே வந்துக்கிட்டு இருப்பாங்க, ஐயோ என்னுடைய அப்பியரன்ஸே மாறி போயிடுச்சேன், நாளைக்கு ஆஃபீஸ் போனால் நான் இப்படி இருப்பேனே அப்படின்லாம் நினைப்பாங்க. இது வந்து ஒரு ஃபிசியலாஜிக்கல் சேஞ்ச். ஸோ அந்த எந்த வெயிட் ஏறக்கூடிய ஆகாரங்கள் இருக்கோ, நம்ம நான் ப்ரெக்னெண்ட்டில் நமக்கு நல்லபடியாக சர்வேவாக 1500 to 1700 கேலரிஸ் போகும். ப்ரெக்னன்சியில் 2000 calories to 2200. லாக்டேஷனில் 2500 calories மினிமம் இருக்கணும். ஸோ என்ன மாதிரி ஃபுட்டு, ஆயிலி ஃபுட் அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். பட் மில்க், அடிக்வேட் குவான்டிட்டி ஆஃப் மில்க், ப்ரோட்டீன், க்ரீன் வெஜிடபிள்ஸ், நட்ஸ் அண்ட் சப்ளிமெண்டேஷன் ஆஃப் அயர்ன் அண்ட் கால்சியம், இரும்பு சத்து, கீரை வகைகள். இரும்பு சத்து மாத்திரையும் கொடுக்கணும், கால்சியம் மாத்திரை மாத்திரையும் கொடுக்குறோம். இது எல்லாம் ரொம்ப கரெக்டான அளவில் கொடுத்தா தான். சில பேர் வந்து தண்ணி குடித்தா சீழ் பிடிக்கும், அதெல்லாம் தப்பு. வாட்டர் நிறைய குடிக்கலன்னு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்துடும் ப்ரெக்னென்சி டெலிவரிக்கு அப்புறம். அதனால் வாட்டர் ஃப்ளூயிட்ஸ், இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸோ இல்லை கொழுப்பு ஆகாரங்களோ இதெல்லாம் தான். அந்த காலத்தில் பாட்டிமாலாம் என்ன சொல்லுவாங்க, குழந்தைக்கு மாந்தம் வந்துடுவாங்க, புரியுதுங்களா? அதனால் வந்து டயட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். டாக்டர்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க, டாக்டர்ஸ் கிட்ட ஒரு ஒரு விசிட்டும் ப்ரெக்னென்ட் உமன் வரும்போது இதெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் பேசினாக்கா அவங்களுக்கு ஒரு தைரியம் வரும். சாலட்ஸ், சூப், வெஜிடபிள் சூப்ஸ், நான்வெஜ்லேயும் ரொம்ப ஃப்ரைடு ஐட்டம் இல்லாமல் சூப் வெரைட்டிஸ் விச் வில் கன்சியூம் லெஸ் ஆயில் அண்ட் கிவ் மோர் ப்ரோட்டீன், அந்த மாதிரி சாப்பிட்டு. போஸ்ட்நேட்டல் எக்ஸசைஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ப்ரீநேட்டல்லையே சொன்னேன் இல்லையா, டெலிவரி ஆகிறதுக்கு இப்போல்லாம் எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுக்குறோன்னு. அதே மாதிரி போஸ்ட்நேட்டலும் டு ரீஷேப் யுவர் செல்ஃப், டு ரீகெயின் யுவர் ஹெல்த், யூ மஸ்ட் டூ எக்ஸசைஸ். ஸோ இதில் கிராஜுவலாக வரும். எடுத்த உடனே இந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியடுங்கிறதே சிக்ஸ் வீக்ஸ் ஆஃப்டர் டெலிவரி. த டே யூ டெலிவர் ஃப்ரம் தட் டே யூ கேல்குலேட், சிக்ஸ் வீக்ஸ் இஸ் த போஸ்ட்மார்ட்டம் பீரியட். அந்த பீரியடில் யூட்ரஸும் அப்போ தான் பழைய சைஸ்க்கு வந்துடும், 7.5 சென்டிமீட்டர்ஸ். இட் டேக்ஸ் 6 வீக்ஸ். ஸோ இந்த ஃபிசியலாஜிக்கல் சேஞ்சஸ் ஆகும்போது டயட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணோன்னா வி கெயின் அவர் யூஷுவல் எனர்ஜி லெவல். பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் த பெஸ்ட் ஃபீடிங். கூடுமான வரைக்கும் சப்ஸ்டியூஷன் ஃபீட்ஸ், அன்லெஸ் மதர் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, வேர் ஷீ இஸ் நாட் ஃபார் ஷி ஹஸ் காட் ஏதோ இன்ஃபெக்ஷன், அதனால் அவங்க வந்து ஃபீட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பங்களை தவிர, த பர்த் ரைட் ஆஃப் த பேபி இஸ் டு கெட் இட்ஸ் பிரஸ்ட் ஃபீட். எவ்வளவு நாள் ஃபீட் பண்ணலாம், மினிமம் 1 இயர், 1 to 1.5 இயர்ஸ். 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம அந்த வேக வச்ச கறிகாத நெசுக்கி கொஞ்சம் கொடுக்குறோம், தானிய கஞ்சியெல்லாம் கொடுக்குறோம் 9 மந்த்ஸ்லாம். பட் யூ கேன் கண்டினியூ டு கிவ் த பிரஸ்ட் ஃபீடிங் அஸ் லாங் ஆஸ் யூ கெட் குட் பிரஸ்ட் மில்க். இப்போல்லாம் பிரஸ்ட் பேங்கே வந்திருக்கு, அந்த மில்கை ஸ்டோர் பண்ணுறாங்க ஆஃபீஸஸில். அப்போ வந்து நான் ஆஃபீஸ் போனோம் அதனால் நான் பண்ணலை அந்த மாதிரிலாம் சொல்கிற நாள் இல்லை. யூ கேன் யூஸ் த ரெஃப்ரிஜரேட்டட் பிரஸ்ட் மில்க் ஃபார் த பேபி. தாய்ப்பால், சீமைப்பால், தாய்ப்பால், அந்த தாய்ப்பால் கொடுக்கும்போது ஒரு சந்தோஷத்தோட குழந்தைய கடல் பண்ணிட்டு பண்ணினோன்னு வச்சுக்கோங்க, குழந்தையும் ஆசையாக குடிக்கும். நான் பண்ணினது போருமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. 2 பிரஸ்ட்லேயும் மாற்றி மாற்றி மினிமம் 20 மினிட்ஸ் ஃபீட் பண்ணும். உட்கார்ந்த பொசிஷன்லையும் பண்ணலாம், படுத்த பொசிஷன்லையும். ஆனால் முக்கியமானது ஃபீடு பண்ணப்புறம் பொறையேறாமல் குழந்தைய தோளில் போட்டு போட்டு ஏப்ப விடுறது, பர்பிங்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த குழந்தை ஏப்பம் விட்ட பிறகு தான் படுக்க வைக்கணும். ஏன்னா இந்த குழந்தையுடைய சுவாச குழாய்க்கும் ஜீரண குழாய்க்கும் நடுப்புற இருக்கிற வால்வு ஃபுல்லாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலை. த சைல்ட் கேன் ஆஸ்பிரேட். அந்த காலத்தில் அதெல்லாம் தெரியாமல் சில சமயம் குழந்தை இறந்து கூட போயிருக்கு, ஆஸ்பிரேஷன் நிமோனியா. அதனால் பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் அன் ஆர்ட். எல்லாத்துக்கும் அதுக்கு வேண்டிய பயிற்சியை பண்ணிக்கணும். பாட்டிங்களை கேளுங்க, யுவர் கிராண்ட் மதர்ஸ் அண்ட் யுவர் மதர் இஸ் யுவர் அசட், யுவர் மதர் இல்லா எவ்ரிபடி இஸ் அன் அசட். இஃப் நாம் பேசுறதில் நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தெளிஞ்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மில்க் வில் ஸ்டார்ட் ஃப்ளோ. பூண்டு, சுரைக்காய், அதே மாதிரி சில மிளகு அதெல்லாம் போட்டு ஒரு லேகிய மாதிரிலாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் கேலக்டோ கோக்ஸ்னு சொல்லுவோம். இதை இன்க்ரீஸ் பண்ணுறது இன்னி அளவில் ஆயுர்வேதிக் டேப்லெட்ஸும் இருக்குது, ஹை ப்ரோட்டீன் மில்க் இருக்குது. இதெல்லாம் சாப்பிடும்போது மைண்டை சந்தோஷம். நீ சொன்னியே அந்த டிப்ரெஷன் ஏன் வருது தெரியுமா, அந்த காலத்தில் தாய்மையை மட்டுமே நினச்சிட்டு இருந்தாங்க, இப்போ தாய்மையை மட்டும் நினைக்கல. ப்ரெக்னென்ட் ஆனோனையுமே எனக்கு எவ்வளவு லீவு, எவ்வளவு லாஸ் ஆஃப் பே, எவ்வளோ எக்ஸ்டெண்டட் லீவ், இதிலெல்லாம் யோஜனை போகும்போது தாய்மையுடைய பால் அளவு குறையுது. மூட் ஸ்விங்ஸ் அப்போ இன்னும் கேட்கவே வேண்டாம். நீங்கள் ஆரம்பத்திலே தனி கொடுத்தனம் பண்ணுறவங்களா இருந்தால் ஹஸ்பண்டுக்கும் லிமிட்டட் லீவ் தான். அதே ஒரு குடும்ப சூழ்நிலை இன்னைக்கு நிறைய இளைய தலைமுறைக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இப்போ எல்லாம் பேபி சிட்டர், பிளே ஸ்கூலு, பிளே ஏரியான்னு விடுறோம். நம்மளுடைய மூதாதையர்கள் சேர்ந்து வாழ்ந்ததுனால ஒருத்தருடைய கஷ்டம் இன்னொருடைக்கு நன்மை பாய்ந்தது. அந்த ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குற மனப்பான்மை, குழந்தைய பார்த்துக்கிறத பற்றி நாம் பரிமாணிக்கிறது, எல்லாமே விரிவடைகிறது. அதே மாதிரி உங்கள் குட் ஃப்ரெண்ட்ஸோடைய அட்வைஸும் கேட்டுக்கலாம். பயந்து போய் ப்ரெக்னன்சி என்னமோ ஒரு டிசீஸ் மாதிரி ட்ரீட் பண்ணி லாக்டேஷன் ஒரு பனிஷ்மெண்ட்டுன்னு நினச்சுன்னா நிச்சயம் தூக்கம் வராது. வெளிநாட்டிலெல்லாம் நார்மல் டெலிவரியான 4 hours வீட்டுக்கே அனுப்பிடுறாங்க, அங்கெல்லாம் ஹெல்ப்பே கிடையாது. சிசேரியன்னா கூட 48 hours வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. நாம் நம்மளுடைய குழந்தைய பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. தாய்மைங்கிறது நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருக்கிற ஒரு ரைட், அதை என்ஜாய் பண்ணும். ஃபேமிலியில் கோஆப்ரேஷன் நிச்சயமாக இருக்கும், அதுக்கு நாமளும் அதை மாதிரி நடந்துக்கணும். வி ஹெல்ப் எவ்ரிபடி, வி கெட் ஹெல்ப். ஒரு நட்பு மனப்பான்மை இருந்ததுனாக்க நம்மால் எதையும் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் மட்டும் இல்லை, ஞானப்பால் மாதிரி இந்த குழந்தையோட அறிவு வளர்ச்சியும் உங்கள் கையில் தான். டு நாட் திங்க் ப்ரெக்னன்சி இஸ் அன் இவெண்ட், இதுவும் கடந்து போகும்னு நினைக்கக்கூடாது. நான் தாய் ஆயிட்டேன், இந்த தாய் அடுத்த தாயையோ அல்லது ஒரு தந்தையோ நல்லபடியாக வளர்க்கணுங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடு இருந்ததுன்னா குடும்ப சூழ்நிலை சில சமயம் நமக்கு எக்கனாமிக்ஸ், எல்லாரும் இஎம்ஐயில் வீடு வாங்கிடுறாங்க, டென்ஷன், வேலை போய்டுறது, இல்லை லாக்டவுன்னால் எத்தனையோ மனப்பாதிப்பு எத்தனையோ பேர் சமீபமாக ஏற்பட்டிருக்கு, இதுவும் கடந்து போகும். அந்த காலத்தில் பெரியம்மா வந்து எவ்வளவோ ப்ராப்ளம் இருந்தது. இந்த மாதிரி இந்த கோவிடும் கடந்து போகும், நாம் வந்து ஒரு ப்ரிகாஷன் எடுத்துக்கணுமே தவிர அதை வச்சு நமக்கு நாமே சைக்கோ மாதிரி டிப்ரெஸ் ஆகிட்டோம்னாக்க முடியாது. அது தீராத வினையாய். நீங்கள் ப்ரெக்னன்சி, லாக்டேஷன், கோயிங் த்ரூ மதர்ஹுட் அண்ட் கோயிங் த்ரூ மெனோபாஸ் ஷுட் பி எ ஸ்மூத் ஜேர்னி. விஞ்ஞான ரீதியாக இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு அழகான பாதை. இந்த பாதையில் பெண் குழந்தை, பூ பெய்திய பெண், மனமான பெண், மகப்பேறு முடிந்த பெண், அவளும் பாட்டியாகிறாள், கொள்ளு பாட்டியும் ஆகிறாள். இந்த அனுபவத்தை நம்ம என்ஜாய் பண்ண கற்றுக்கணும். இதை ஒரு ப்ராசஸ்ஸாக நினச்சிங்கனாக்க ஐடி ஃபீல்டு மாதிரி இது ஒரு ப்ராசஸ் இல்லை, திஸ் இஸ் அன் இவெண்ட் இன் யுவர் லைஃப். அப்படி நினச்சிங்கனாக்க சிறு சிறு துன்பங்கள் உங்கள் மனசை பாதிக்காது, அதையும் நீங்கள் நல்லா அக்செப்ட் பண்ணி. எப்படி இப்போ எஜுகேஷனில் இப்போ ஹை லெவல் வரை பெரிய பெரிய உயர்ந்த பதவிகள் வகிக்கிறீங்க, கொஞ்சம் பொறுமைங்கிற ஒரு நகையை எடுத்துட்டோம்னாக்க அட்ஜஸ்ட்மெண்ட் இன் லைஃப் கோஸ் அ லாங் வே டு லீட் அ ஹாப்பி ஃபேமிலி லைஃப்.
1: சர்விகல் கேன்சர் மற்றும் பிரஸ்ட் கேன்சர் வந்தா எப்படி கண்டுபிடிக்கணும் மற்றும் வராம எப்படி தடுக்கலாம்னு பகிர்ந்துக்கோங்க மேம். அண்ட் இது ரெண்டு கேன்சருக்கான சிம்டம்ஸ் என்னென்ன மேம்? அது மட்டும் இல்லாம எத்தனையோ துறைகள் மருத்துவத்துல இருந்தும் விமன் கேன்சர் ஸ்கிரீனிங்ல ஸ்பெஷலைசேஷன் பண்றதுக்கான காரணம் மற்றும் தூண்டுதல் என்ன மேம்?
0: தாய்மையிலிருந்து அடுத்தது புற்றுநோய். புற்றுநோய்ங்கிறது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஒரு சாதாரண குழந்தை இருக்குது, நல்ல குழந்தை, அது சொன்ன பேச்சு கேட்டுண்டு இருக்குது, படிப்பு எல்லா விஷயத்துலையும். அடுத்தது ஒரு குழந்தை பிடிவாதமாக இருக்குது, இன்னொரு குழந்தை அயோக்கியனாக இருக்குது, கட்டு கடங்காமல் ரவுடி, கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அளவுக்கு பிகம்ஸ் அ கிரிமினல். இப்போ நார்மலாக இருக்கிற செல், நம்ம உடம்புல நிறைய அணுக்கள் இருக்குது, அதை ஒரு நார்மல் குழந்தைக்கு கம்பேர் பண்ணலாம். நம்ம உடம்பில் நம்மளுடைய ஒரு லைஃப் ஸ்டைல்னாலேயோ இல்லை கிருமியின் தாக்குதலாலேயோ ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் செல்லில் ஒரு வித்தியாசம் ஏற்படுறது. அதை புற்றுநோயின் முன்னோடி நிலை அதுதான் இந்த பிடிவாதம் பிடிக்கிறது கொஞ்சம் இட் கேன் பி கரெக்டட். புற்றுநோயின் முன்னோடியான நிலை ஒழுக்கமற்று தானும் கெட்டு பிரத்தியாரம் கெடுக்கிறான்னு சொல்லுவான் இல்லையா, அந்த மாதிரி தன்னுடைய எதையும் இழந்து வேறு இடத்துக்கும் பரவக்கூடிய ஒரு நோய் தான் புற்றுநோய். ஒரு இடத்துல தோன்றது அங்கேருந்து அது வேறு இடத்துக்கு போகிறது, இதுதான் புற்றுநோய். பெண்களுக்குன்னு பிரத்யேகமாக வரக்கூடிய முக்கிய புற்றுநோய் கருப்பை வாய் சர்விக்ஸ், இந்த பிரசவான இடம் சொல்கிறேன் இல்லையா, இந்த கருப்பை வாய் 7.5 சென்டிமீட்டர் நீளம் தான் நம்ம கருப்பை, 5 சென்டிமீட்டர் ஒரு பேரிக்கா வடிவம் கொண்டது. இது கட் பண்ண மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சர்விக்ஸில் புற்றுநோய் வர்றதுங்கிறது ரொம்ப காமன். ஆனால் இன்று மார்பக புற்றுநோயும் அதிகரித்து வருகிறது. கருப்பை வாய் புற்றுநோய் வர காரணம் என்ன அப்படின்னாக்க, பொதுவாக ஒரு மீடியாவுக்கு சொல்லும்போது அந்த காலத்தில் சிறு வயதில் திருமணம், அடிக்கடி மகப்பேறு பெறுதல், சுகாதாரமற்ற நிலையில் கருக்கலைத்தல், ஆண் பிற பெண்களுடன் உறவு கொண்டு வந்து பிறகு உடல் உறவு கொள்ளுதல் மனைவிடம், பால் புற்று பாலிலே நோய் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னு சொல்லுவோம். இப்போ சொல்கிறோம் வைரஸ், இதுக்கு காரணம் வைரஸ். முன்னாடி ஹெர்பி சிம்ப்ளெக்ஸ் வைரஸ்னு சொல்கிறோம், இப்போ ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னு சொல்கிறோம். இந்த வைரஸ் தாக்குதல்ங்கிறது இப்போவும் டீனேஜ் ப்ரெக்னன்சி அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். இந்த சர்விக்ஸ் ஃபுல் மெச்சூரிட்டி இல்லாதப்போ ஒரு ஆண் உறவு கொண்டது அந்த மெச்சூர் செல் இல்லாததுனால அந்த செல்க்கு கொஞ்சம் இன்ஜரி ஏற்படலாம். ஸோ வி சே மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இப்போ கலாச்சாரம் மாறிட்டுருக்கு. இனி ஸ்மோக்கிங் விமனும் இருக்காங்க, இப்போ ஸ்மோக்கிங் ஆல்சோ இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் கேன்சர். மீந்தி ஆண் மட்டும் ஸ்மோக்கிங் இல்லை, இப்போ பெண்களும் ஸ்மோக்கிங் இருக்குது. ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ், இது முதல்ல எப்படி காமிக்கணும்னா என்னவோ ஒரு டிஸ்சார்ஜ் கசிவு, சாதாரணமாக இல்லாத ஒரு கசிவு போக்கு, இதோட திடீர்னு உதரம் கலந்த கசிவு வரலாம். ஆண் பெண் உறவு கொள்ளும் பெண்ணு கையோட கசிவு, இரத்த கசிவு ஏற்படலாம். மாதவிடாய் நின்ற மாதர்க்கு திடீர்னு கசிவு ஏற்படலாம், இரத்த கசிவோ இல்லை துர்நாற்றத்தோடு இருக்கிற கசிவு. இதுதான் கருப்பை புற்றுநோயின் அறிகுறிகள். வெளிநாட்டிலலாம் இந்த அறிகுறிகளுக்கு ஒரு தவிர்ப்பு முறை பேப் டெஸ்ட், ஆரம்பத்திலே நான் சொன்னேன் இந்த பிடிவாத குழந்தை அந்த மாதிரி ஸ்டேஜில் கண்டுபிடிக்க கட்டாயமாக ஒரு பரிசோதனை இன்றும் இருக்கிறது வெளிநாட்டில். நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்தாலும் சிஸ்டமேட்டிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் கேன்சர் எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஆல் மேரிடு விமன் ஆர் ஆல் விமன் ஹூ ஆர் செக்ஷுவலி எக்ஸ்போஸ்ட், அந்த டெஸ்ட்டுக்கு கவர்மெண்ட் பண்ணினா கூட விமன் ஆர் நாட் கம்மிங் ஃபார்வர்ட் ஃபார் ஸ்க்ரீனிங். இந்த பீக் ஏஜ் அதுக்கு வந்து 35-38 வயசுலேருந்து ஒரு 50 வயசு வரைக்கும், தட்ஸ் 45 இஸ் த பீக் ஏஜ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் நான் சொன்னேன் ஏற்கனவே, யாருக்கு வேணால் அந்த கேன்சர். இந்த கருப்பை வாய் புற்றுநோய்க்கு பேப் டெஸ்ட்டுங்கிற எளிய முறையில் இந்த செல்ஸ் கசிவு எடுத்து டெஸ்ட் பண்ணாலே இது நார்மலாக இது கெடுதலாக இருக்கா இல்லை கேன்சராக இருக்கான்னு தெரிஞ்சிடும். ஆனால் நாம் இதுக்கு ஒத்துழைக்கிறது. ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இப்போ நம்ம நாட்டிலையும் ஐசிஎம்ஆர் ப்ராஜெக்டில் பூத கண்ணாடி மாதிரி மேக்னிஃபைங் லென்ஸ் வச்சு அதுக்கு மேக்னாவிஷன் சொல்லுவோம் லைட்

0: சோர்ஸ் வச்சு கருப்பை வாயை வெறுமையாவது பார்க்கறது, அது எதாவது புண்ணுன்னு தெரியறதா. அப்புறம் அது மேலே ஒரு திரவம் அசட்டிக் ஆசட்னு போட்டு வெள்ளையாகிடுச்சுன்னா அந்த இடம், அந்த இடத்துல பயாப்சி எடுக்கணும், ஏதோ ப்ராப்ளம். ஏன்னா பேப்ஸ்மியர் வந்து பெரிய அளவில் பண்ண முடியாதப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணு. வெளிநாடுகளில் இந்த மாதிரி அப்னார்மல் பேப்ஸ்மியர்னு வந்ததுன்னா கால்போஸ்கோப்புன்னு ஒரு நூதன கருவியை வச்சு, இப்போ நீங்கள் லேப்ரோஸ்கோப்னால் கேள்விப்பட்டிருப்பீங்க, எண்டாஸ்கோப் தொண்டைக்குள்ளே விடுறாங்க அல்சர் இருக்கார், அந்த மாதிரி இந்த கால்போஸ்கோப் கருவி மூலிமா கர்ப்பப்பை வாயை பார்க்க முடியும். அதில் வந்து சிறப்பு பயிற்சி எடுத்துக்கிட்டோன்னா முன்னிலை நிலையை கண்டுபிடிக்கலாம். பூத்து போன காலிஃப்ளவர் மாதிரி க்ரோத்துன்னு சொல்லுவோம், அப்புறம் யாருக்கும் காலிஃப்ளவர் சாப்பிட பிடிக்குமான்னு தெரியாது. ஆனால் அந்த காலத்தில் அட்வான்ஸ்டு கேசஸ் பார்த்தா நிஜமாகவே காலிஃப்ளவர் மாதிரி பூத்து தான் இருக்கும். அந்த கேன்சர் அவ்வளோ ஸ்டேஜுக்கு விடக்கூடாது. அப்படியே கேன்சர்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் பயப்பட வேண்டாம், அதுக்கு வேண்டிய சிகிச்சை முறைகள் இருக்குது. ஆங்கிலத்தில் சொல்லுவோம், யுவர் ஃபியர் ஷுட் நாட் பி ஃபியர் ஆஃப் கேன்சர் பட் ஃபியர் ஆஃப் டிலே. நாள் கடத்தாதுங்க. சோஷியல் ஆர்கனைசேஷனும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமில் இந்த கருப்பை வாய்ப்புண்ணை பற்றியோ கேன்சரை பற்றியோ மீடியாஸ் பண்ணினாக்க யாருக்காவது அவங்களுக்கு இருந்தால் அவங்க அட்லீஸ்ட் ஒரு டாக்டர்கிட்ட போகணுங்கிற ஒரு நாலேஜ் அவங்களுக்கு வரும். இதை தவிர ஜென்ரலாகவே கேன்சருக்குன்னு ஒரு சிம்டம்ஸ் இருக்கு, காஷன்னு ஒரு வேர்டை வச்சு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அதாவது என்னென்னா பவல் ஹேபிட்ஸ், திடீர்னு மலச்சிக்கல் அல்லது மாற்றி மாற்றி கருப்பாக ஸ்டூல் போகிறது, பேதி மாதிரி ஆகுது, திடீர்னு அதில் மாற்றம் ஏற்பட்டால் புற்றுநோயின் அறிகுறிகளாக இருக்கலாம் அந்த குடலில். விழுங்குவதில் சிரமம், நல்லா நேற்று ப்ரோக்ரெசிவாக பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியாது, சாப்பாடு உள்ளே போகாது, அப்படி இருந்தால் ஜிஐ பைப்போடைய கேன்சராக. வாய்ஸ் மாறலாம் திடீர்னு, ஸ்மோக்கர்ஸ் எஸ்பெஷலி ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ்னு சொல்லுவோம், அது பண்ணினா தட் குட் பி த்ரோட் கேன்சர் ஆர் லங் கேன்சர். நாகிங் காஃப், இன்சசன்ட் நாகிங் காஃப், தட் கேன் ஆல்சோ பி லங் கேன்சர் சிம்டம். உங்களுக்கு ஏற்கனவே சர்வைக்கல் கேன்சர் சிம்டம் சொல்லிட்டேன். அடுத்த முக்கியமானது மார்பக புற்று. விமனுக்கு பிரஸ்ட் கேன்சர் இப்போ அதுவே லீடிங் கேன்சராக இருக்கு. என்னாக்க இப்போ ஓரளவு சர்வைக்கல் ஏஜ் ஆஃப் மேரேஜ், நம்ம கவர்மெண்ட் ரொம்ப நல்லா டெலிவரி கண்டக்டிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் பிஎஸ்சிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க, அதனால் கிளென்லினஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால சர்வைக்கல் கேன்சர் ஓரளவு குறைஞ்சிக்கிட்டு வருது, பட் பிரஸ்ட் ஃபீடிங் பிரஸ்ட் கேன்சர் ஜாஸ்தியாயிருக்கு. பிரஸ்ட் கேன்சர் யாருக்கு வருது அப்படின்னாக்க இது ஒரு பாரம்பரிய நோயாக இருக்குது. பிரஸ்ட் வரைக்கும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கேட்போம், அதுக்கு குழந்தை பேர இல்லாதவங்க, கல்யாணம் பண்ணிக்காதவங்க, தாய்ப்பால் கொடுக்காதவங்க, அதை தவிர கொஞ்சம் கொழுப்பு சத்து நிறையா சாப்பிட்றவங்க, ஒபீசிட்டி டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. லம்ப்ஸ், அதாவது நம்ம குளிக்கும்போது சோப் போட்டு நம்மளுடைய மார்பகத்தை எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியும், அதில் திடீர்னு தோல் மேலே மாற்றமோ மார்காம்பில் மாற்றமோ அல்லது கட்டி மாறி தென்பட்டாலோ அல்லது அக்கில் நெறிக்கட்டி வந்தாலோ மார்பகத்தை அளவு திடீர்னு மாறினாலோ இல்லை இரத்த கசிவாய் காம்பில் வரலாம், அப்படி இருந்தால் இது புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம். மருத்துவ பரிசோதனை வேண்டும். புத்துநோய் பார்த்து நம்ம பாம்பு புத்துன்னு நினைக்க வேண்டாம். வெளிநாடுகளில் நான் இங்கே பேப் டெஸ்ட் சொன்ன மாதிரி பிரஸ்ட்டுக்கு பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஒரு டெக்னிக் இருக்கு. இளைஞர்களுக்கெல்லாம் இளம் பெண்களுக்கெல்லாம் இதை சொல்லி கொடுக்குறாங்க. என்னென்னா மாதவிடாய் முடிந்து ஒரு வாரம் கழித்து குளிக்கும்போது நம்ம மார்பகத்தையே நாலு பிரிவாக பிரிச்சுக்கணும் மனசில், மேல்பாகம் உள்பாகம், மே கீழ்பாகம் உள்பாகம், வெளிபாகம் கீழ்பாகம், வெளிப்பாகம் மேல்பாகம், இப்படி நிப்பளை சுற்றி நாலாக பிரிச்சுக்கிட்டோன்னா ஃபோர் கட்ஸ். அதுக்கப்புறம் அக்குள், இதை நாமே பரிசோதனை பண்ணிக்கிட்டாங்க. எதனால் பிரஸ்ட் கேன்சர் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி மகளிரே தானே வர்றாங்க, இந்த கட்டின்னு கையில் தென்படுறது, இந்த கசிவுங்கிறது அவங்களுக்கு புரியல, அதை நம்ம விவரிக்கணும். இந்த பிரஸ்ட் லம்ப் ஒன்று இருந்ததுன்னா வர்றாங்க. இளம் பால் கொடுக்கும்போது கட்டி வந்தால் அது கேன்சரில், பால் கட்டி ஒழுங்காக ஃபீட் பண்ணதுனால வரும். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு ஃபைப்ரோ அடினோமா, ஃபைப்ரோ அடினோசஸ் அப்படின்னு சாதாரண கட்டிகள் வரலாம், அது எல்லாமே கேன்சர் இல்லை. அதனால் 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒன்று சுய பரிசோதனை டீனேஜர்லேருந்தே தெரிஞ்சுக்கலாம். 35 வயசுலேருந்து ஆண்டிற்கு ஒரு முறை எப்படி நீங்கள் வந்து ஒரு சைல்டு பர்த்துக்கு ஒரு கைனகாலஜிஸ்ட் அப்ரோச் பண்ணுறோம், அந்த மாதிரி இதில் தேர்ச்சி பெற்ற மகளிர் பரிசோதனை மையத்துக்கு போய் பரிசோதனை பண்ணிக்கிட்டு அதில் சந்தேகத்தின் பேரில் மேற்கொண்டு எதாவது டெஸ்ட் பண்ண சொன்னால் அதை பண்ணிக்கணும். பிரெஸ்ட் வரைக்கும் அல்ட்ராசவுண்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இந்த நீர்க்கட்டியெல்லாம் அல்ட்ராசவுண்டிலே கண்டுபிடிச்சிடலாம், பிரெஸ்டில் சாதாரண கட்டிகள்லாம். மேமோகிராம்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, இந்த மேமோகிராம் டெஸ்ட்டை நாங்கள் அந்த கை பரிசோதனையில் சந்தேகமாக இருந்தால் தான் 35 வயசுலக்கு மே பண்ணுவோம், இல்லைன்னா 40 வயசுக்கு மேல். அதில் கட்டி மேமோகிராம் எடுத்தோன்னா அதில் சில மாறுதல்கள் எங்களுக்கு அந்த ஃபீல்டில் தெரியும். அந்த மேமோகிராம் கைடட் பயாப்சியில் அது பரிசோதனையில் தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் டயக்னோசிஸ். பிரெஸ்ட் கேன்சர்னால் அதுக்குன்னு பயப்படவில்லை. உங்களுக்கு பரிசோதனை டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதுக்குன்னு சில ஸ்பெஷல் டெஸ்ட்டுகள் பண்ணி சிகிச்சைகளும் இன்றைக்கு விஞ்ஞான முறையில் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் எல்லாரும் நம்ம ஒரு வியாதி வரத்துக்கு முன்னாடி வருமுன் காப்போம்னு தன்னைத்தானே அறிவை மேம்படுத்திக்கணும். தன்னை உணர்றதுன்னு சொல்கிறோம் இல்லையா, தன்னுடைய ஒரு உடல் ஆரோக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். எல்லோரும் இசிஜி எடுக்கிறாங்க, பிபி பார்க்குறாங்க, சுகர் பார்க்குறாங்க, ஆனால் இன்டர்னல் எக்ஸாமினேஷனுக்கு விமன் வரமாட்டேங்கிறாங்க. இன்றைக்கும் அந்த ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். அதனால் இதை ஒரு பரிசோதனைகள் கேன்சருடைய அறிகுறி, இதை பார்த்து பயப்படுறதுக்கு இல்லை, வருமும் காப்போம் நினைக்கிறேன். இந்த ஒரு சப்ஜெக்ட் எனக்கு அதனால் குழந்தை பேர் பார்த்தாலும், நானும் நிறையா குழந்தை பேர் பார்த்துருக்கேன், இதில் எனக்கு ஒரு தனி ஈடுபாடு இருக்கிறதுனால தான் இந்த புற்றுநோய் பற்றி பிரத்யேகமாக பேசியிருக்கேன். ஆண்டுக்கு ஒரு முறை 35 வயது, 30 வயசில் அவங்க சைல்ட்ஹுட் சைல்ட் பேரிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கனாக்க, அதுவும் ஸ்டெர்லைஸும் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்க, குழந்தை வேண்டாம்னு, அதுக்கப்புறம் அவங்க எங்கள் முகத்தையே பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அன்லஸ் தே ஹேவ் ப்ராப்ளம் தட்சுட்டான். ஒரு தாய் வீட்டுக்கு வரா மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு பரிசோதனை மேற்கொண்டு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா அந்த பாண்டேஜ், நீங்கள் சொன்னீங்களே ஒரு குழந்தை பிரசவம் ஆகும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வருது, அதே பேஷண்ட் இந்த கேர் எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு பாட்டி ஆகும்போது இன்னும் சந்தோஷம் வருது.
1: போற டாக்டர்ஸ் எல்லாம் நம்ம மறந்துடலாம், ஆனா ஒரு தாயையும் சேயையும் இந்த உலகத்துக்கு சேஃபா கூட்டிட்டு வர கைனகாலஜிஸ்ட நம்ம வாழ்நாள் ஃபுல்ல மறக்கவே மாட்டோம். சோ அப்படி பிரசவ நேரத்துல ஒரு தாயை கம்ஃபர்டபிளா வச்சுக்க அஸ் எ கைனகாலஜிஸ்டா நீங்க என்ன மேம் பண்ணுவீங்க? பிரிவென்டிவ் ஆன்காலஜியில ஸ்பெஷலைசேஷன் பண்ணிருக்கிற நீங்க உங்களோட கெரியர்ல ஹைலைட் ப்ராஜெக்ட்னு நீங்க எதை மேம் சொல்வீங்க? அண்ட் ஆல்சோ உங்களுடைய வாழ்க்கையிலயும் சரி அண்ட் உங்க கரியர்லயும் சரி ஒரு மென்டரா உறுதுணையா எப்பவுமே இருந்த மறைந்த டாக்டர் சாந்தா, அவங்க கூட உங்களுடைய பாண்ட் பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்க மேம். உமையால் ஆச்சி காலேஜ் ஆஃப் நர்சிங்ல நீங்க 7 வருஷம் PhD கைடா இருந்திருக்கீங்க, அதுல உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு நேயர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேம்.
0: தாய்மை அதன் என்ன சொல்றது, அதோடைய ஒரு புரிப்பு, உண்மையாக அந்த புரிப்புக்கு எதையும் ஈடு கொடுக்க முடியாது. ஒரு குழந்தை பிரசவம் ஆன உடனேயும் அந்த வீட்டில் இருக்கவங்கெல்லாம் அந்த மருத்துவரை பார்த்து கால் வணங்குவாங்க, அவ்வளோ ஒரு கிராட்டிடியூட். தாயும் சேயும் நலமாக இருக்காங்க. பெத்து பொழைச்சுட்டா. நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்துடுச்சு. இந்த ஆனந்தத்தை அவங்களோட பகிர்ந்துக்கும் போது எங்களுடைய மனசில் ஒரு இருந்த அழுத்தம், மன அழுத்தம், ஏன் சொல்கிறேன்னா ஒரு பெண் வலி எடுத்து வந்தாச்சுன்னா அவளுக்கு 24 மணி நேரம் கூட பிரசவ வலி இருக்கலாம். அந்த காலத்தில் பொய் வலின்னு சொல்லுவோம், அப்புறம் திருப்பி கொஞ்சம் வலி ஜாஸ்தியாகலாம், அதுக்கப்புறம் பிரசவம் ஆகலாம், ப்ரொலாங்டு லேபர், இதெல்லாம் நிறைய சந்திக்கிறோம். இதனால் எங்கள் மனசில் இந்த குழந்தைய அம்மாவும் நல்லபடியாக இருக்கணும்னு திக்கு திக்குன்னு இருக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்களுடைய திக்கு திக்க அந்த அம்மாவோட பேசுறதுலையே பாதி குறைஞ்சிடும். அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவோம், பயப்படாத, நான் உன்னோட இருக்கேன், உனக்கு என்ன பிடிக்கும், நீ என்ன சாப்பிட்ட, நீ என்ன படித்த, அவளுக்கு பிடித்தமான கேள்விகள் என்ன கேட்டிங்கன்னா, நான 38 வருஷம் ஏவி மருத்துவமனைன்னு என்னுடைய சொந்த மருத்துவமனையில் ஒரு பேஷண்ட்டை கூட நான் விட்டுட்டு போனதில்லை. லேபர் பெயின்ஸ்னு வந்தால் அங்கே ராத்திரி தங்கி பிரசவம் ஆற வரைக்கும் இருக்கிறது தான் என்னால் பண்ணக்கூடிய ஒரு சின்ன தொண்டு. என்ன வெக்கிறது, மகேசன் அருள்ங்கிறோம், மழை பெய்யறதும் வலி எடுக்கிறதும் மகேசன் கையில்ங்கிறோம், பெத்து பொழைச்சாங்கிறோம், அதில் ஆண்டவன் அருளால் எங்களுக்கு ஒரு சிறு பங்கு கொடுத்துருக்கு. இந்த சிறு பங்கை நாங்கள் பெருமிதமாக எடுத்துக்கக்கூடாது, ஆண்டவன் கொடுத்த வரமாக எடுத்துக்கணும். ஒரு காலத்தில் நம்ம பாட்டிகள் கூட வீட்டிலேயே பிரசவம் பார்த்துருக்காங்க. அந்த பாட்டிகளுக்கு இருந்த வசதிகள் மிகவும் குறைவு, ஆனால் அவங்க உடம்புல அறிவும் தெம்பும் இருந்த அளவு நம்மிடம் இன்று இல்லை. ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஒரு சமயம் நான் ஆஸ்பத்திரிக்குள்ளே நுழையும் போது திடீர்னு ஒருத்தர் என் மனைவிக்கு பிரசவ வலி எடுத்து விட்டது, ஆனால் நடக்க முடியவில்லை, தயவுசெய்து வர்றீங்களா அப்படின்னார். இதுதான் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம். நான் என் நர்ஸை அழைச்சி கொண்டு அவசரமாக ஓடினேன். எங்கள் தெருக்கோடியிலே இருந்தது இந்த வீடு. பார்த்தா வாச வரைக்கும் வந்துட்டால் பிரசவம் ஆகிடுத்து பாதி. அப்போது முதல்ல அனுபவம் எனக்கு ஒரு கிராமத்தில் பிரசவம் பார்க்குற மாதிரி. குழந்தையை டெலிவர் பண்ணி அங்கேருந்து அவளை ஒரு காரில் போட்டு காட கிளாம்ப் பண்ணி நஞ்சை வந்து இந்த ஆஃப்டர் பர்த்னு சொல்கிறோமே அதை இங்கே ஆஸ்பத்திரியில் பண்ணி எடுத்து அவளை சுகப்பிரசவமாக முடித்தோம். இதில் எங்களுடைய பார்ட் என்ன, ஒன்றும் இல்லை, அவளுக்கு தானே வலி அடிச்சிருச்சு, குழந்தை வந்துருச்சு வெளியில், இதுதான் இயற்கை. ஆனால் இன்றைக்கி இயற்கையே நாம் செயற்கையாக நினச்சி பண்ணுறதுனால தான் மன உளைச்சலும் ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் நமக்கு குறையிறது. அதனால் தாய்மையே ஒரு ரைட்டாக எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு நாலெட்ஜ், அந்த நாலெட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற உங்கள் ஆப்ஸ்டெட்டிஷனையும் உங்கள் ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க. இஃப் நாட் as God, treat them as your mother or as a person who is knowledgeable. அதுக்குன்னு அவங்க படிச்சிருக்காங்க, அவங்க சொல்கிறாங்கங்கிற பூரண நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா அது எங்களுக்கும் ஒரு பெருமிதமாக இருக்கும். அடுத்தது, இந்த பிரசவம் பார்க்குற டாக்டர் ஏன் வருமுன் காப்போங்கிற ஒரு நிலைக்கு மாறிக்கிட்டாங்க அப்படின்னாக்க, மாறலை, இரண்டும் என் இரண்டு கைகளாகத்தான் நான் நினைத்தேன். எனக்கு எப்போவுமே யாருமே செய்யாத ஒன்று செய்யணும்னு ஒரு ஆசை உண்டு. அப்போவே நிறைய இந்த குழந்தையின்மை கிளினிக்கெல்லாம் நிறையா வந்துட்டு இருந்தது. ஆனால் எனக்கு மட்டும் கேன்சருக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணித்து நான் 84 எம்டி முடித்து, 79 எம்டி முடித்த பிறகு இந்த கேன்சர் ஸ்க்ரீனிங்கிறத நானாகவே ஒரு கிரியேஷன் பண்ணிட்டு, நான் நம்ம இளமையான டாக்டர் இல்லையா, நிறைய பேஷண்ட் வரமாட்டாங்க, அப்போது வந்து நமக்கு ஏதாவது நம்ம இன்னொருத்தர் செய்யாத செய்யணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலில் கால்போஸ்கோப்பில் ஒரு ட்ரைனிங் எடுத்து பாம்பேக்கு போயிட்டு வந்தேன். அதை பற்றி நான் ரொம்ப ஒரு முயற்சி எடுத்து ராமகிருஷ்ணா மட்டுக்கு எங்கள் ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் இருந்த விசாலாட்சி தோட்டத்துக்கெல்லாம் சீட்டை அனுப்பிச்சு நீங்கள்லாம் புத்துநோய் டெஸ்ட்டுக்கு வாங்க அந்த மாதிரியே ஆரம்பித்தேன். ஆனால் இந்த ஆசை இளமை ஒரு முறை டாக்டர் சாந்தா அம்மையாரை 86வது வருடம் அவங்கள பத்மபூஷனுக்கு ஃபெலிசிட்டேட் பண்ணாங்க எங்கள் விமன் டாக்டர்ஸ் அசோசியேஷன். அப்போ அவங்களுடைய பேச்சில் சொற்பொழிவில் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க, இன்ஸ்டியூட் இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஒரு ப்ரைவேட் டாக்டர், ஒரு 32 வயசு இளமை திமிர். அவங்க கேள்வி ஏதாவது கேட்கலாம்னு அவங்க உரை பிடிச்ச பிறகு அவங்கள பார்த்து கேட்டேன், ஏன் ப்ரைவேட் டாக்டர்ஸ் ஒன்றும் பண்ண மாட்டோமா? எங்களுக்கு நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டால் ப்ரைவேட் டாக்டர்ஸ்க்கு கிடையாதுங்கிறாங்க. நாங்களாக போனோன்னா ப்ராக்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசரம் ஏதோ பண்ணுறோங்கிறாங்க. இதை நாங்கள் என்ன பண்ண முடியும்? எனக்கு இப்போ மனசில் ஆசை இருக்குது, ஆனால் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு அவங்க ஆங்கிலத்தில் யூ கேன் கம் டு கேன்சர் இன்ஸ்டியூட் அப்படின்னு. நாங்கள் ஒரு வாரத்தில் அவங்கள போய் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் பார்த்தேன். அவங்களுக்கு நான் டிஜிஓவாக தெரியாது, எம்டியாக தெரியாது, பெத்தாலஜியாக தெரியாது. ஷாக் அடித்த மாதிரி, ரேவதி யூ கேன் லேர்ன் வாட் யூ வாண்ட் அப்படின்னு. நாங்கள் பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதாவது இந்த செல்ஸ் பற்றியெல்லாம் பார்க்கறது, இந்த சர்வைக்கல் பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ஒரு 6 மாதம் ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அவங்கள்ட்ட விடை பெற்றேன். இந்த ட்ரைனிங்னால என்ன ஆச்சு, என்னால் சைட்டாலஜியும் பண்ண முடிஞ்சது, கால்போஸ்கோப்பியும் பண்ண முடிஞ்சது. அதாவது சைட்டாலஜிங்கிறது பேப் டெஸ்ட். இந்த பேப் டெஸ்ட் வந்து இட் லொக்கேட்ஸ் தி கிரைம், பட் கால்போஸ்கோப் லொக்கேட்ஸ் தி கல்பரிட், எங்கே அப்னாமாலிட்டின்னு நமக்கு பார்க்கும்போது தெரியும். ஸோ இதை வச்சு நான் வந்து நிறைய பேப்பர்ஸ், சயின்டிஃபிக் பப்ளிகேஷன்ஸ் பண்ணுறப்போ ஒரு 4 வருடம் ஆச்சு. என்னை பற்றி டாக்டர் சாந்தா மேடத்துக்கு எங்களுடைய டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க, அவள் எப்போ பாரு டாக்டர் சாந்தா சாந்தான்னு சொல்கிறா, அவங்கக்கிட்ட ட்ரைனிங் எடுத்தேன், அந்த நாலேஜில் தான் இப்படி என்னால் பண்ண முடியறது சொல்கிறான்னு சொன்னப்போ, விமன் டாக்டர்ஸ் அசோசியேஷனில் எங்கன்னு அப்ரோச் பண்ணாங்க. அப்போ இந்த மாதிரி நீ இந்த கேன்சர் ஸ்க்ரீனிங்கை உங்கள் ஹாஸ்பிட்டலில் நடத்த முடியுமா, நடத்தி தரேன் அப்படின்னு. நாங்கள் டாக்டர் சாந்தாவை இன்வைட் பண்ணியிருக்கோம் கெஸ்ட்டாக, சீஃப் கெஸ்ட்டாக. நம்ம ஆஸ்பத்திரிக்கு அவங்க வருவாங்களான்னு ஒரு பயத்தோட, அந்த வருஷம் மறக்க முடியாத ஆண்டு. அவங்க வந்து எளிமையாக விளக்கேற்றி என்னுடைய ஒர்க் ஷாப்பில் லெக்சர் கொடுத்து, நான் பண்ணியிருக்கிற எக்ஸிபிட்ஸ் எல்லாம் பார்த்து, இந்த அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்னு சொல்கிற மாதிரி அவங்க என்னை அன்பாக பார்த்து ஒரு வார்த்தை போகும்போது சொன்னாங்க, நீ கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு வா, என்னை வந்து பார், ஐசிஎம்ஆரில் ஒரு ப்ராஜெக்ட் வருது, அதை நீ தான் எடுத்து பண்ணணும்னாங்க. நான் ஒரு வாரம் கழித்து அவங்கள போய் பார்த்தேன். அவங்க சொன்ன மாதிரி ப்ராஜெக்டை பார்க்கும்போது, அதுதான் தமிழ்நாட்டில் முதல் முறை, இட் வாஸ் த ஃபஸ்ட்டு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி இன் இந்தியா. என்னன்னா, ஒரு வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ், சிவிலியன், நாட் ஈவன் ட்ரெயின்டு நர்ஸ், ஆக்சிலரி நர்சஸ் மிட்வைஃப்னு இருக்காங்களே, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங்கில் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃபை அனுப்பிச்சு கேன்சர் இன்ஸ்டியூட்டில் இந்த ப்ராஜெக்ட். ஸோ இது போனால் அவங்க திடீர்னு ப்ராஜெக்டை கையில் கொடுத்தாங்க, இந்த ப்ராஜெக்ட் நீ தான் பண்ணணும், இதுக்கு ஒரு 4 வாரத்துக்கு உனக்கு டைம் கொடுக்குற ப்ரிப்பரேஷனுக்கு, நீ வந்து தமிழில் புக் எழுதணும், தமிழில் தான் பேசணும், கிளாஸ் எடுக்கணும், 1 மாதம் ட்ரைனிங் கொடுக்கணும் அவங்களுக்கு கேன்சர் இன்ஸ்டியூட்டில், அதுக்கப்புறம் அவங்க வில்லேஜுக்கு போயிடுவாங்க, நீ அதுக்கப்புறம் 1-6 மந்த்ஸ் கழித்து வில்லேஜுக்கு ஒரு ஜீப்பில் போகணும், அவங்க பார்க்குற கேசஸ் கரெக்டானு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னமும் இந்தியா கேன்சருக்கு நம்ம தான் பெரிய டார்ச்சுங்கிற மாதிரி மனசில் ஒரு சந்தோஷம். அதுக்கு சொல்கிறேன், ஒரு வெறி. தமிழே எனக்கு அவ்வளவாவது எழுதி பழக்கம் இல்லை. அப்போ நாங்கள் ஒரு டெக்ஸ்ட் எழுதினேன்.

0: அதையெல்லாம் மேடம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஒரு கேமரா எடுத்துன்னு போய் விசாலாட்சி தோட்டத்தை ஃபோட்டோ எடுத்தேன் சீன்ஸை. அந்த ஃபோட்டோ பின்னாடியே கேப்ஷன்ஸ் தமிழில் எழுதி, ஏன்னா இன்றைக்கி வேணால் வீடியோ இதெல்லாம் இருக்குது, அப்போல்லாம் ஃபோட்டோ ஃபோல்டர்னு ஒன்று பண்ணுவோம். அந்த ஃபோட்டோ ஃபோல்டர்லேயே முன்னாடி படம் இருக்கும், பின்னாடியே அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், நர்சஸ்க்கு சொல்லி கொடுக்குற மாதிரி, அவங்க கிட்டில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. அதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க என்ன ஒரு தாயாக தான் அவங்கள நான் பார்க்குறேனே தவிர, அவங்க பண்ணின சேவையை எல்லாரையும் என்ன வேணால் சொல்லலாம், மகத்தான வார்த்தைகள் அது. ஆனால் என் வரைக்கும் மேடம் வாஸ் மை காட் மதர். ஒரு ஒரு ஸ்டேஜ்லையும் சுப்பு ஆறுமுகம் சாரை வச்சு ஒரு வில்லு பாட்டு பண்ணோம். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, டாக்டர் சாந்தா இருவரும் அந்த வில்லு பாட்டை என்ஜாய் பண்ணது மட்டும் இல்லை, ஒரு ஒரு விஷயத்துல என்னை என்கரேஜ் பண்ணும்போது தான் யூனிவர்சிட்டியில் நான் பிஹெச்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணலான்னு வந்தது. மேடம்க்கு அப்போது என்ன அந்த முத்துலக்ஷ்மி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆங்காலஜி சயின்சஸ், அப்போ தான் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் கிளினிக்கல் சைடுக்கு பிஹெச்டிக்கு ரெக்கக்னிஷன் வந்திருந்தது. ஸோ மேடம்கிட்ட கேட்டு அவங்க பிளெஸ்ஸிங்கோட ஐ பிகேம் ஹர் ஃபர்ஸ்ட் பிஹெச்டி ஸ்டூடெண்ட் அண்ட் மை தீசிஸ் வாஸ் ஆன் இன் திஸ் ப்ராஜெக்ட். அந்த கால்பஸ்கோப்பியும் நான் வில்லேஜுக்கே எடுத்துகிட்டு போனேன், டாக்டர் இல்லாத இடத்திலேன்னு. அந்த நர்சஸ்களுடைய ஒரு பணி, அவளே டார்ச்சை வச்சு பார்த்து ஒரு பெரிய படிவம் ஃபார்ம் தமிழில் கொடுத்துருந்தோம், அதை ஃபில்அப் பண்ணுவாங்க. நான் மாதம் வாரம் ஒரு வாட்டி போகும்போது அவங்க போன வாரம் பார்த்த கேஸில் எது அவங்களுக்கு சந்தேகமாக இருக்கோ அந்த கேசஸ் எடுத்து வைப்பாங்க. இந்த பிஹெச்சியில் நான் அவங்கள ரீ எக்ஸாமின் பண்ணி அப்படி பார்த்ததில் 32 கேன்சர் கேசஸை ஜீப்பில் நாங்கள் அழைச்சின்னு வந்து அடையார் புற்றுநோய் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணி பண்ணியிருக்கோம். இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் டயக்னோஸ் பண்ணலை, நர்சஸ் ட்ரெயின் ஆகி நாங்கள் அந்த டயக்னோஸை கன்ஃபார்ம் பண்ணி அவங்கள அழைச்சின்னு வந்து சிகிச்சை கொடுத்து அவங்கள திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சோம். இந்த ப்ராஜெக்ட் ஏரியாங்கிறது மரக்காணம், கிளியானூர், சாரம் இதெல்லாம் இந்த ஆற்காட்டுப்பள்ளி திண்டிவன ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டுக்கு அப்புறம் இந்தியாவில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கு இதை மிமிக் பண்ணி. ஆனால் எங்கள் மேடம் முதல் டாக்டர் சாந்தா பண்ணின முதல் ப்ராஜெக்ட்னால்தான் காஞ்சி WHOக்கு பண்ணினாங்க, அதனால் காஞ்சிபுரத்தில் கேன்சர் இன்ஸ்டியூட் உற்பத்தியாச்சு. அவங்களுடைய ஒரு அன்பும் ஊக்கமும், தினமே அவங்கள நினைக்காம என்னால் ஒன்றும் பண்ண முடியல, ஒரு தாய் சேய் பந்தம் மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லை, திடீர்னு ஒரு நாள் என்னை கூப்பிட்டு என்னை அவங்க தொடர்ந்து வர சொன்னாங்க. என் குடும்ப சூழ்நிலையினால் என்னால் என் உடம்பும் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, ஐ குட் நாட் கண்டினியூ தேர். பட் திடீர்னு ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி நீ ஒரு பிஹெச்டி கைடானும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, மேடம் டெய்லியெலாம் என்னால் ட்ராவல்லாம் பண்ணணும், த ஸ்டூடெண்ட் வில் கம் டு யூ, டோன்ட் வரி யூ கோ அப்படி யூ அக்செப்ட் அப்படின்னாங்க. இந்த உமையாள் ஆச்சி காலேஜ் ஆஃப் நர்சிங்கிறது எப்படி இருந்ததுன்னா பிளெயினில் போகிற மாதிரி இருக்கு. ஜீப்பில் போனேன் இல்லையா, ஜீப்பில் போகும்போது ஸ்டெப்பர் வேணும்னு தெரியாது, குதிச்சு போனேன். ஏழ்மையை பார்த்தேன், ஒரு கம்ப்யூட்டரைஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் கிடையாது, எப்படி பேஷண்ட் வராலும் என்ன பண்ண முடியுமோ. அந்த பெண்கள், அந்த செவிலியர்கள், எளிய செவிலியர்களுடைய ஒரு உன்னதமான சேவை. அவங்கெல்லாம் என்னோட ஒரு தாய் செய் மாதிரி பழகின. அந்த 100 நர்ஸுகளும் இன்றைக்கும் என்றைக்காவது ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, மேடம் கேன்சர் சுட்டுக்கு ஒரு பேஷண்ட்டை அனுப்பணும், உங்களை வந்து அப்படியே பார்க்கவா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு நட்பு அந்த ICMR ப்ராஜெக்டில். படிப்பு வித்தியாசம், வயசு வித்தியாசம், கிராமம்னா என்ன, சிட்டினா என்னங்கிறத ஒரு பெரிய அனுபவ பாதை. இன்ஃபேக்ட் எங்கள் அது அப்போ நிறைய ஆன்மீக அனுபவமும் எனக்கு ஏற்பட்டது. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டுக்கு நம்மளால் ஏதாவது செய்ய முடிஞ்சது. சிறு துளி பெருவெள்ளம், புத்துநோய்ங்கிறது பெரிய புத்துன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொருவரும் ஒரு மோட்டிவேஷனோடு நம்ம ஏதாவது பண்ணினாக்க இந்தியாவில் இது ஒரு பெரிய மாறுதல் ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செவிலியர் தொழில், செவிலியருக்கு கொடுத்த ட்ரைனிங், தமிழ் எளிய முறை, இதை தான் நான் சொன்னேன். ஜக்கா வண்டியோ ஜீப்போ வச்சுக்கலாம். நான் இதே ட்ரைனிங்கை பிஹெச்டி கைடாக, முதல் பிஹெச்டி கைடாக உங்கள் காலேஜுக்கு போனேன், எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு. நான் பண்ண பிஹெச்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. இங்கே எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி முடித்து பிஹெச்டி நர்சிங். வெரி ஸ்மார்ட், ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் காலேஜ் அண்ட் த ட்ரஸ்டீஸ், அவளுடைய ஒரு கமிட்மெண்ட், அந்த டீச்சர்ஸ், பிரின்சிபல், எவ்ரி ஒன், லைப்ரரி ஃபெசிலிட்டி, தி ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இன்டர்நேஷ்னல் ஃபண்டிங் ஆன வில்லேஜஸ் அவள் அடாப்ட் பண்ணியிருந்தான். ஸோ அந்த வில்லேஜில் அவள் போய் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறான்னா அந்த பேஷண்ட் அட்ரஸ்லேருந்து எல்லாம் கோடட். தே ஹாவ் அ கிளினிக் விச் இஸ் ரன்னிங் இன் வெரி குட் கண்டிஷன், இன்க்ளூடிங் கேன்சர் ஸ்க்ரீனிங், எல்லாம் இப்போ இருக்காங்க. இந்த மாதிரி என்வாயன்மெண்ட்டில் இருக்கும்போது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுத்து. ஐ டிட் guidance for 7 PhD students and one of them did on the cervical cancer. அவங்க எல்லாருமே லேப்டாப் ஹேண்டில் பண்ணிட்டு ஃபோட்டோகிராஃப் ஷூட் பண்ணிட்டு பாருங்க எப்படி லெவல் மாறுறது. ஆர்டினரி டார்ச் என்ன, தமிழில் பண்ணி என்ன, இந்த கிராமத்தில் நடந்ததே அதே இவ்வளவு ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த மோர் ஆர்கனைஸ்ட் மேனர் அந்த இன்டர்நேஷ்னல் கிளைம் பண்ணுறபடி ஒரு தீசஸ் சர்வைக்கல் கேன்சரில் பண்ண முடிஞ்சது. அதுக்கு ஒரு கைடாக இருந்து அந்த மீட்டிங்கெல்லாம் நடக்கும்போது ஒரு ஒரு முறை யார் அப்ரிஷியேட் பண்ணாலும் மை ஹம்பிள் ஆஃபரிங்ஸ் இஸ் டு லேட் டோயன் டாக்டர் வி சாந்தா. பாண்டேஜ் ஹஸ் பீன் ஃபார் மோர் தென் 30 இயர்ஸ். இட் ஹஸ் பீன் அ சைலண்ட் பாண்டேஜ் பட் அ வெரி ஃபர்ம் பாண்டேஜ். இந்த மாதிரி ஒரு பாண்டேஜ் ஒவ்வொரு யங்ஸ்டருக்கும் கிடைச்சா கம்யூனிட்டி கேன்சர் ஸ்க்ரீனிங், கம்யூனிட்டி வெல்ஃபேர், சோஷியல் கம்யூனிகேஷன் ஃபார் ஹெல்த் வில் க்ரோ அப். லாஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் ஃபார் கிவிங் மீ திஸ் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி to open my heart in the 7th decade. Maybe if I was younger, I could have contributed more. But nevertheless, it is all few drops of water which are going to add to the ocean. I thank your principal, your lecturers, your department, and lovely students who have come to make me feel younger by at least 25 years. Thank you.
1: மகேசன் பணின்னு சொல்ற மாதிரி கடந்த 38 வருஷம் மருத்துவ வாழ்க்கையை நம்மளோட பகிர்ந்துகிட்ட டாக்டர் ரேவதி ஆனந்த் அவர்களுக்கு எம்ஓபி சமுதாய வானொலி சார்பாக எமது நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை இதுவரை கேட்டுட்டு இருந்த நேயர்கள் ஆகிய நீங்களும் கண்டிப்பா இவங்களுடைய வாழ்க்கை, இவங்களுடைய சேவையை கேட்டு இன்ஸ்பயரும் மோட்டிவேட்டும் ஆயிருப்பீங்கன்னு நம்புறோம். அது மட்டும் இல்லாம பிரெக்னன்சி அப்படின்ற ஜேர்னியை நேர்த்திகரமா கையாள்றதுக்கு நம்ம தான் முயற்சி எடுக்கணும்னும், அது மட்டும் இல்லாம கேன்சர் அப்படின்ற கொடிய நோயை எதிர்த்து போராடணும்னா அதற்கான முதல் படியை அதை கூடிய சீக்கிரத்துல டயக்னோஸ் பண்றதுதான் தெரிஞ்சிருப்பீங்க. இது போன்ற பல பயனுள்ள நிகழ்ச்சிகளுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே சுஜாதா மற்றும் ஆர்ஜே அமிர்தா. நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நம்ம ஹார்ட்டிலே
2: நமது பேட்டரி சார்ஜ் தான், ஆல் இஸ் வெல். தோல்வியா, டென்ஷனா, சொல்லிடு ஆல் இஸ் வெல். டைட்டாக லைஃபே ஆனா

आप रहे। வெல்கம் அண்ட் வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் ஆர்ஜே கீர்த்தனா. ஜூலை 1 என்ன நாளுன்னு தெரியுமா மக்களே? அங்கீகரிக்கப்பட்ட கணக்காய்வுள தினம், சார்ட்டர் அக்கவுண்டன்ஸ் டே. அதான் மக்களே, நம்ம சிஏ ஸ்டூடெண்ட்ஸை தான் தமிழ்ல நம்ம பட்டய கணக்காளர்னு சொல்றோம். இப்போ இந்த நாளை எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு பார்க்கலாமா? இந்த நாளை இந்தியா நாடாளுமன்றத்தால 1949 இந்திய சிஏ நிறுவனம், அதாவது ICAI நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதா மக்களே? இந்த நாளை எதனால கொண்டாடுறாங்கன்னா, நம்ம சிஏ ஸ்டூடெண்ட்ஸ கௌரவிப்பதற்காக கொண்டாடப்படுதா மக்களே. மேலும் ICAI நிறுவனம் இந்தியாவில் நிதித்துறையில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அது மட்டும் இல்லாம நிறுவனங்களில் கணக்குகளை சரிபார்க்கவும் நிதி ஆலோசனை வழங்கவும் சிஏ ஸ்டூடெண்ட்ஸோட பொறுப்பாகிறது. இந்த நாளில் ICAI பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துகிறது. கருத்தரங்குகள், விருது வழங்கும் விழாக்கள் போன்றவையும் இதில் அடங்கும் மக்களே. பல நிறுவனங்களும் தங்கள் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ கௌரவிக்கும் வகையில் நிகழ்ச்சிகளை நடத்துகின்றன. தேசிய சிஏ தினத்தை இந்தியாவின் நிதித்துறைக்கு சிஏ ஸ்டூடெண்ட்ஸோட பங்களிப்பை கொண்டாடும் ஒரு முக்கியமான நாளுங்க. அவர்களின் கடின உழைப்பும் தொழில் திறனும் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமாகும். சரி மக்களே, நம்ம இப்ப இந்த நாளை எப்போ கொண்டாடுவாங்கன்னு, எப்படி கொண்டாடுவாங்கன்னு, அந்த நாள்ல என்னென்ன நடக்கும்னு கேட்டோம் இல்லையா? மேலும் இதை தொடர்ந்து இந்த மூலியமா சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன சவால்களை மேற்கொள்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதலில் சிஏ படிப்புன்றது கொஞ்சம் கடினமான படிப்பு தாங்க. சிஏ ஆகணும்னா கடினமான படிப்பையும் தேர்வுகளையும் கடந்து செல்ல வேண்டும். ICAI தேர்வுகள் மிகவும் கடினமானதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நிதித்துறை தொடர்ந்து மாற்றமடைந்து வருவதால சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் தங்களை தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் தாங்க. புதிய விதிமுறைகளையும் சட்டங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும். பல சமயங்களில் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளாகின்றனர். குறுகிய காலத்தில் வேலைகளை முடிக்க வேண்டியிருப்பது அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். வாடிக்கையாளர்கள் தங்கள் சிஏ ஸ்டூடெண்ட்ஸிடம் துல்லியமான வேலைகளையும் சரியான ஆலோசனைகளையும் எதிர்பார்க்கின்றனர். இதனை பூர்த்தி செய்வது சவாலாக இருக்கலாம். இதையெல்லாம் எப்படி எதிர்கொண்டு வரலாம் என்பதை காணலாம். படிப்பு மட்டும் வேலைக்கு நல்ல திட்டமிடல் அவசியம். படிக்கும் போது சரியான படிப்பு திட்டத்தை உருவாக்கி கொள்வது நேரத்தை மேமிக்கவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவும். வேலையில் முன்னேற்பாடு செய்து காலக்கெடுகளை திறம்பட சமாளிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நிதித்துறை மாற்றமடைந்து வருவதால தொடர்ந்து கற்றல் அவசியம். ICAI நடைமுறைப்படுத்தும் கல்வி திட்டங்களில் பங்கேற்பது புதிய அறிவை பெற உதவும். இதர தொழில் சார்ந்த கருத்தரங்குகள், இணையதள கல்வி போன்றவற்றிலும் கலந்து கொள்ளலாம். ஒரு சிஏ ஆவது மிக கடினமான விஷயம்தான். ஆனால் தன்னம்பிக்கையும் மனதில் உறுதியும் இருந்தால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் இளைஞர்களே. இனிய சிஏ தினம் நல்வாழ்த்துக்கள். உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்ஜே கீர்த்தனா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: emits more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society. Our radio. Our pride.
4: ஹலோ
5: ஹலோ,
4: இது கார்த்திகோட அம்மாவா?
5: ஆமா மேடம், யார் பேசுறது?
4: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
5: சொல்லுங்க மேடம்.
4: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
5: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
4: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
5: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துடுறேன்.
4: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படி தான் இருக்கான். ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். என்கிட்டயும் அவ்வளோ ஒழுங்காக பேசுறது கிடையாது. ஆனால் என்ன பண்ண முடியும் என்னால்? சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேலே இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலும் அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு ஹேபிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னலாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking dayu seidhu vittrunga, unga nalathukagum ellar nalathukagum. Thank you.
2: Masi masi pasi pasi kattu vasi pattu vasi.
1: வணக்கம் சென்னை, நான் பிளேபேக் சிங்கர் மேகா பேசுகிறேன். இந்த பாடல் ஆதவன் படத்தில் வந்திருக்கு, மனோவுடன் பாடிய பாட்டு. திஸ் இஸ் இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சோம் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.
4: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
5: Stay tuned.
6: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்ம தலைப்பு, தினசரி வாழ்க்கையின் பழக்க வழக்கங்களும் அதன் பின் இருக்கும் விஞ்ஞான பூர்வமான அர்த்தங்களும். விஜயான்னு ஒரு பொண்ணு, அவளோட வாழ்க்கை சம்பவங்கள், குழந்தை பருவத்திலிருந்து கல்யாணம் வரை, விடை தெரியாத பல கேள்விகள். விஜயாவின் ஒளிச்சித்திரம் உங்கள் பிரதிபலிப்பு. கேளுங்கள், சிந்தியுங்கள், செயல்படுங்கள். காட்சி 1. வழக்கமான ஒரு மாலை நேரத்தில் அம்மாவுக்கும் மகளுக்கும் இடையே ஒரு உரையாடல்.
7: விஜயா, தட்டு கொண்டு வாமா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு.
8: வந்துட்டேமா.
6: விஜயா தொலைக்காட்சி பெட்டிக்கு அருகே உள்ள நாற்காலியில் உட்கார்ந்தாள்.
7: விஜயா, எத்தனை தடவை சொல்றது தரையில்தான் உட்கார்ந்து சாப்பிடணும்னு?
9: சிறுகுடல் பெருக்குடல் சொல்லலாம். நீங்க இப்படி உட்கார்றது கீழே உட்கார்றப்போ அது லூஸ் ஆகும். பிடிச்சிக்கும் கரெக்டா, ஃபிட் ஆயிடும், தொலைதொலன் விழாது கீழே. ஓகேவா, அந்த லூஸ் ஆகும். செகண்ட், பிளட் சர்க்குலேஷன்ஸ் கம்மியாகிடும், அப்பர் ஏரியாவில் அதிகமாகிடும். ஓகே, உங்களுக்கு சாப்பிட்றப்போ டைஜஷன் ப்ராப்பராக இம்ப்ரூவ் ஆகணும்னா உங்கள் காலுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக போயிடுச்சுன்னா இங்கே ஒர்க் கம்மியாகிடும். ரெண்டாவது, இங்கே உட்கார கம்பேர்றப்போ நம்ம வயிறு முட்டை சாப்பிட மாட்டோம், ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகிறதுனால எவ்வளோ தேவையோ அவ்வளோ சாப்பிட முடியும். அதே லூஸாக இருந்தால், இப்போ இருக்கிற ஃபீமேலுக்கு அந்த மாதிரி ரெகுலராக அப்படி சாப்பிட்டிங்கன்னா வயிறு தொங்க ஆரம்பிச்சிடும் கீழே, ஃபுல்லாக சாப்பிட்டாங்கண்ணா. பட் கான்ஷியஸாக கல்யாணம் வரைக்கும் எப்படியோ அதை மெயின்டைன் பண்ணணும் ட்ரை பண்ணி காய போட்டு அப்படின்ட்டு சாப்பிடுவாங்க. பட் இதே ப்ராக்டிஸை கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணப்போ எந்த ஃபீமேலுக்கும் போய் பாருங்கள், வயிறு தொங்க ஆரம்பிச்சிடும், ப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆமாம். ஸோ இது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது ஒரு ப்ராசஸ், ப்ளஸ் உங்கள் ஃபுட்டோட கெப்பாசிட்டியை பேலன்சிங் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ். ஸோ பிளட் சர்க்குலேஷன் அதுவும் கட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக, அதுக்கு மேலே இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக சாப்பாடு லிமிட்டடாக அதுக்கு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தோணும், என்ன தோணுமோ அது கரெக்டாக சாப்பிட்ற அளவுக்கு அது இருக்கும். வைப்ரேஷன் கண்டிப்பாக அதுவும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஏர்த்தோட எவ்வளோக்கு எவ்வளோ கீழே உட்காந்து உட்காரீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ கனெக்டிவிட்டி உங்களுக்கு கிடைக்கும். எப்பவுமே ரொம்ப டைரெக்டாக உட்காரக்கூடாது, கீழே ஒரு துணி போட்டு உட்காரணும். ஏன்னா அந்த டெம்பரேச்சர் லெவல் வேறு இருக்கும், அது டைரெக்டாக பாடியில் இம்பாக்ட் ஆகக்கூடாது. இப்போ கீழே உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய பாடி, உங்கள் வயிறு ப்ளூட் ஆகி கொஞ்சம் அசிங்கமாக வெளியில் தள்ளிட்டு இருக்கிறதெல்லாம் நின்றுடும். கண்டிப்பாக அதுக்குள்ளே அதுக்குள்ளேயே சஸ்டெயின் பண்ணணும். அதே மீறி கண்டது சாப்பிட்றவங்க இருக்காங்க, அது வேறு விஷயம். தரையில் உட்காந்து சாப்பிட்டிங்கன்னா உங்கள் கான்ஷியஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக நல்ல பாடியே அதுக்கேற்ற மாதிரி அந்த இன்டென்சிட்டி முதல்ல அது கரெக்டாக கட் பண்ணிக்கும். ஸோ என்ன ஆகும்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லலாம், பட் அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால நான் சொல்ல, நம்மளோட பாடி ஒரு போர்ஷன் டைஜஸ்ட் ஆகி தான் இருக்கும், அந்த போர்ஷனுக்கும் நமக்கும் டிஸ்கனெக்ட் ஆகணும், இது அது கனெக்ட் பண்ணி கொடுக்கும். இல்லைனா கீழே அந்த மோஷன் பார்த்துக்கும் இந்த ஃபுட்டுக்கும் டைரெக்டாகவே லிங்க் ஆகிற மாதிரி ஆகிடும். அது டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பொசிஷன் வில் ஹெல்ப் தட். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணிட்டு அங்கே ஹோல்டு பண்ணிவிட்டு இந்த ப்ராஃபிட்டை முதல்ல எடுத்துகிட்டு பார்க்கும். ப்ளஸ் இந்த டைஜஷன் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணால் அதை பார்த்துக்கும். அதான் ரீசன். ஸோ மேபி நம்ம ஆளுங்க வந்து அவங்களுக்கு சொன்னாங்கன்றதுக்காக சொல்லிகிட்டே இருக்காங்க, அவங்க சொல்கிறது தப்பு இல்லை. என்ன எங்கே கேப் வருதுன்னா, அதனோட சயின்ஸ் தெரியாமல் சொல்கிறதுனால நமக்கு எடுத்துக்கிறதுல என்ன பெரிய லாஸ்னால், உங்கள் மூலமாக அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு ரொம்ப பெரிய லாஸாக மாறிடுது. நீங்களே முக்கால்வாசி விட்டுட்டீங்க, அடுத்தது மிச்சம் மீதியும் போயிடும். ஸோ இப்போ இருக்கிறது கண்டிஷன் பார்த்திங்கன்னா, ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி எவ்வளோ டேப்லெட்ஸ் பற்றின்னு தெரியாமல் விஷயங்கள் இருந்ததோ, இப்போ டேப்லெட்ஸ் இல்லாத லைஃபே இல்லாத மாதிரி இருக்குது. ஃப்ரம் த கிட் ஆன்வர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போலாம் அப்படி கிடையாது, ஏன்னா எல்லாமே இந்த சிஸ்டம்லாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறப்போ உங்கள் பாடியில் நேச்சுரலாக கிடச்சிருச்சு, இந்த மாதிரி ஆகுறது இல்லை. ஸோ கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபுட்டுக்கு ரெஸ்பெக்ட்னு கூட ஒன்று இருக்குது, அது நாம மாறப்போகிற ஒரு தான். நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அதுவாக மாறிடுவீங்க, அதனால அந்த கான்ஷியஸும் அதுக்கும் மரியாதை கொடுக்கும். ஸோ மரியாதை கொடுத்தீங்கன்னா மரியாதை அது போகும் இல்லை, அது மரியாதை அது வேலை செய்யும், உங்களுக்கு அந்த மரியாதை ஒன்று இருக்கும். அந்த ஃபுட்டுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப வைப்ரேஷன் இருக்குது. நீங்கள் என்ன ஃபுட்டு என்ன ஸ்டேட்டஸில், கெட்டு போன ஃபுட்டு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது, கெட்டு போன ஃபுட்டு சாப்பிட்டா நீங்கள் கெட்டு போயிடுவீங்க. மசாலாவும் ஒரு வைப்ரேட்டிவ் இல்லாத ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்கன்னா அந்த வைப்ரேஷன் வில் பிகம் த பார்ட் ஆஃப் தட். விஷ் டு ஈட் விஷ் டு அவாய்டுன்னு உன்னோட ஜெனட்டிக்கில் இன்பில்ட் ஆயிருக்கு. ஸோ ஜெனட்டிக்கில் இன்பில்டான ஒரு விஷயத்தை தான் நம்ம பாடி அக்செப்ட் பண்ணும். சரி, இதே நாய்க்கு எடுத்துகிட்டு போய் வைக்கலாம், பழத்தை வச்சா அது தூரம் போகும், அதே மீட் வச்சா கிட்ட வரும், அது சென்ஸில் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. நம்ம சலைவாவில் ரெண்டு டைப் இருக்குது, தமிழில் சொல்லணும்னா காரத்தன்மை அமிலத்தன்மை, இங்கிலீஷில் சொல்லணும்னா அசிடிக் ஆல்கலைன். ஸோ அனிமல்ஸ்க்கு இருக்கிறது அசிடிக், கெட்டு போன மாமிசமாக இருந்தாலும் அது வேட்டையாடி அது போய் கெட்டு போயிருந்தால் கூட அதை சாப்பிட்டா கூட அதுங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிடும். நம்மளது ஆல்கலைன், ஆல்கலைன்னா நம்ம பல்லெல்லாம் ஈவனாக இருக்கும். இப்போ நீ ஆடு எடுத்துக்கோ மாடு எடுத்துக்கோ, அந்த பல்லெல்லாம் போய் பாரு ஈவனாக இருக்கும். ஸோ அதுங்களுக்கு நேச்சராக அதுங்களுக்கு அடித்து சாப்பிட்ற தன்மை இருக்குது.
6: காட்சி 2, கல்லூரி வளாகத்தில் விஜயாவுக்கும் அவள் தோழிக்கும் நடுவே ஒரு உரையாடல்.
5: கேண்டீன்ல புதுசா ஒரு மெனு ரிலீஸ் பண்ணிருக்காங்களே, பாத்தியா?
8: பார்த்தேன், ஆனா என்ன பிரயோஜனம், சாப்பிட முடியாதே.
5: ஏன்? கிஉக்கி பஜுஷன். என்னது
8: ஃபாஸ்டிங் டி விரதம், அதான் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. அப்போ
5: எனக்கு இந்த ஃபாஸ்டிங் பண்ற கான்செப்டே புரியல, நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுப்பா.
8: இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும், என்னன்னு தான் தெரியல.
9: இந்த 9 day ஃபாஸ்டிங்ன்றதை நீங்கள் ஃபாஸ்டிங்ன்றது எல்லாமே வந்து கான்செப்ஷன் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கூகுளில் ஃபாஸ்டிங் பெனிஃபிட்ஸ் போய் பாருங்கள், கொச்ச கொச்ச கச்சான் இருக்கும். இங்கே இல்லை, நீங்கள் எப்பவுமே வெஸ்டர்ன் தானே நம்புறீங்க, உங்கள் வெஸ்டர்ன் சைட்ஸ்லேயே பாருங்கள். ஃபாஸ்டிங்னால என்ன ஆகும் அப்படின்னா, பாடி வில் கெட் கம்ப்ளீட்லி ரெஸ்ட், அண்ட் அந்த ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு உங்கள் பாடியில் இருக்கிற பிளட்டில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் டீடாக்ஸிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கும். ஃபாஸ்டிங்னா அவங்க கம்ப்ளீட் ஃபாஸ்டிங் இருக்க மாட்டாங்க, அவங்களோட ஃபுட்டில் சேஞ்சஸ் இருக்கும், மேபி இந்த டைமிங்ல இந்த டைமிங், இல்லை தே வில் டேக் எ லிக்விட் டயட், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேள்வி கேட்டுங்களோ, முதல்ல அவங்க ஃபாஸ்டிங்னா என்ன பண்ணுறாங்க 9 days தெரியுமா? சி, 6 மணிலிருந்து 6 மணி தண்ணி குடிப்பாங்கன்னா அவங்க 9 நாள் சாப்பிடாம இல்லை, கரெக்டா? டைமிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நத்திங். ரெண்டாவது, ஃபாஸ்டிங்னா கேப் கொடுக்குறாங்க. ஓகே, நான் 5 வேளை நீங்கள் சாப்பிடுன்னு சொன்னால் உங்கள் வயிறு எப்படி திட்டம்னு உங்களுக்கே தெரியும், திம்முன்னு ஆகிடும் இல்லையா? உங்கள் பாடியில் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா அதுக்கான விஷயங்கள் இருக்கும். இது அவங்க கிடையாது, நம்ம கல்ச்சரில் நம்ம சைடு இருக்கும், இதுலேயும் இருக்குது, நம்ம சைட்லேயும் வேறு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த கல்ச்சரில் இந்த சிஸ்டம் எடுத்திங்கன்னா, ஐ மீன் டோட்டலாக நீங்கள் சொல்கிற ஹிந்து வாட் எவர் தட், இந்த சிஸ்டம் எடுத்திங்கன்னா ஃபாஸ்டிங்கிறது இருக்கவே செய்யுது, எல்லாருக்குமே இருக்குது. இன்னும் டீப்பாக போனால், பியாண்ட் திஸ் ரிலிஜன் ஆல்சோ தெர் ஆர் ஃபாஸ்டிங் இஸ் தேர், ரைட்? Muslims also doing, Christians also doing that. Fasting is nothing to do with God. It's purely a science which your body get into mode to detoxify உங்கள் பாடியில் இருக்கிற பிளட் லைன்ஸில் எல்லாத்துலேயும் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு நல்லா டீடாக்சிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ். அந்த டைமில் எதுவுமே கொடுக்கலனா எல்லாமே ரெஸ்ட் எடுத்துக்கும். ஓகே, இல்லைனா தேவையில்லாமல் அந்த டைமில் நீங்கள் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அது டைஜஷன் பண்ணுறது தான் இருக்குமே தவிர உள்ளே இருக்கிறத க்ளீன் பண்ணாது. ஒரு 13 hours வெயிட் பண்ணும் உங்கள் பாடி, எதுவுமே வரல அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக கிளீனிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போது சிம்பிளாக சொல்லணுன்னா, நீ பைக்கை ஓட்டிக்கிட்டே இருந்தால் சர்வீஸ் பண்ண முடியாது. சர்வீஸ் பண்ணால் என்ன பண்ணும், வண்டியை பார்க் பண்ணணும், ஓரம் கட்டணும். இப்போ க்ளீன் பண்ணுறது சான்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த ஃபாஸ்டிங்கிறது அந்த ஒரு ஒர்க்கு தான். நீ கொஞ்சம் பார்க் பண்ணிட்டுனா உள்ளே அது பண்ண வேண்டிய வேலையை அது பண்ணி மெக்கானிக் தெரியும் என்ன பண்ணணும், டவுன் க்ளீன் பண்ணிப்போம். நீ சும்மா வண்டி ஓட்டம் போகிற மாதிரி நில்லு போதும். ஓகே, ஜஸ்ட் கிவ் த வெஹிக்கிள் டு தேம். ஸோ ஜஸ்ட் யோ ஃபீட் பண்ணுறது நீங்கள் நிறுத்திக்கிட்டீங்கன்னா போதும். தட் வில் டு ஆட்டோமேட்டிக்லி டீடாக்ஸிஃபை யோர் பாடி, நத்திங் பியாண்ட் தட். இந்த டீடாக்ஸிஃபை பண்ணுறப்போ பாடியில் உங்களுடைய எயில்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப க்யூர் ஆகிடும். நிறைய எயில்மெண்ட்ஸ் அது க்யூர் பண்ணிக்கும். பிகாஸ் இட்ஸ் யோர் பிளட் இஸ் கெட்டிங், அது ஆட்டோமேட்டிக்காக நிறைய எயில்மெண்ட்ஸ் க்யூர் ஆகிடும் உங்களுக்கு. அந்த க்யூரிங் தான் கடவுள் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட். ஓகேவா? அதுதான் கடவுள் பியாண்ட் தட். அந்த கடவுள் கொடுக்குற கிஃப்ட் அதுதான். உங்கள் கடவுள் அங்கே தான் பிளஸ் பண்ணுறாரு. டிசீஸ் இல்லாமல் இருந்தால் போதும், ரைட்? ஹாப்பியாக இருந்தால் போதும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நோய் இல்லாமல் இருக்கிறது, ரெண்டாவது சந்தோஷமாக இருக்கிறது. இது இல்லைனா இது இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஃபாஸ்டிங்ன்றது அதாவது நீங்கள் கடவுள் பற்றி பேச வேணாம், கடவுள் பற்றி கொடுக்க வேணாம், ஆனால் அதில் இருக்க சயின்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஃபாஸ்டிங்கில் உங்கள் பாடி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். இட்ஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் எனி திங். நீங்கள் எதுவும் கிடையாது, எல்லா அனிமலுக்கும் இது உண்டு. எந்த அனிமலும் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு டின்னர்னு வச்சுன்னா சாப்பிட்றது கிடையாது. அதுக்கு வேட்டையாடணுன்னா அதுக்கு டைம் கிடைச்சா தான் அது சாப்பிடும், இல்லை ஃபுட் இருந்தால் தான் அது சாப்பிடும். அதே சாப்பிடே ரெகுலராக சாப்பிட்ற அனிமலாக இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டேஜில் சாப்பிட்றத நிறுத்திடும். அட்லீஸ்ட் ஒரு 2-3 days ஆச்சும் அதுக்கு ஸ்டாப் பண்ணிக்கும். இது ஜென்ரலாகவே வந்து இருக்கிற ஒரு விஷயந்தான். நம்ம கவனிக்காததுனால நமக்கு எப்பவுமே டிவியில் இருக்கிறத பார்க்குறதே இருக்கிறதுனால நம்மளை தாண்டி விஷயங்கள் பார்க்கறதுனால இதெல்லாம் புரியாமல் இருக்கும்.
6: அன்று மாலை வீட்டில்,
7: அம்மா சாப்பாடு ரெடியா?
10: விஜயா, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி டைம்லாம் கிச்சனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு?
7: என்னம்மா, பூஜை ரூம்குள்ளதான் போகக்கூடாது, பெட்டில் தான் படக்கூடாதுன்னு பார்த்தா கிச்சனுக்குள்ளேயுமா வரக்கூடாது, ஏன் இப்படி பண்ணுறீங்க?
10: அதெல்லாம் வரக்கூடாதுன்னா வரக்கூடாது. நீ வெளில போய் உட்காரு, நான் சாப்பாடு நானே வந்து உனக்கு கொண்டு வந்து தரேன்.
9: அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரியான சிஸ்டம் அப்போ கிடையாது. ஒரு விமனுக்கு எனர்ஜி சிஸ்டமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. அது பேர் ஒதுக்கி வைக்கிறது இல்லை. ஒதுக்கி வைக்கிறதுன்றது தப்பான மீனிங். ரெஸ்ட் கொடுக்கறது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது ஹைஜீனிக் இஷ்யூன்னு இருக்குது. இப்போ இருக்கிற மாதிரி உங்களுடைய நாப்கின் சிஸ்டம்ஸ் அந்த மாதிரிலாம் அப்போது கிடையாது. தி யூஸ் டு ஹேவ் கிளாத். ஸோ எஸ்பெஷலி அந்த மாதிரி ஒரு ஃபீமேல் இருக்கிறப்போ அவங்க பாடியில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். பெயின்லேருந்து எல்லாமே ஹார்மோனில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். உங்கள் பாடியில் அந்த ஹார்மோனோட பேலன்ஸ் ரொம்ப அதிகமாக இம்பேலன்ஸ் இருக்கிறப்போ, அந்த மாதிரி டைமில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறப்போ, உங்கள் கையில் இருந்து ஏதாச்சும் ஒரு ஃபுட்டை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த கெமிக்கலோட ரியாக்ஷன் ஃபுட்டில் ஈஸியாக அந்த ஃபுட்டை ஸ்பாயில் பண்ணிடும். இட் டசன்ட் மீன்ஸ் யூ வில் ஹேவ் எ நெகட்டிவ் எனர்ஜி கிடையாது, யூ வில் பி ஹேவிங் அபண்டன்ட் பாசிட்டிவ் எனர்ஜி. அந்த பாசிட்டிவிட்டி உங்கள் பாடியை அந்த பெயினை டாலரேட் பண்ணுறதுக்காக வர ஒரு எனர்ஜி. அந்த மாதிரி டைமில் உங்கள் பாடிக்கு ஒரு கம்ப்ளீட் ரெஸ்ட்டு தான் தேவைப்படும். அந்த கம்ப்ளீட் ரெஸ்ட் ப்ளஸ் ஹைஜீனிக் மேட்டருக்காக தே பர்பஸ்லி கிரியேட்டட் தட் டேஸ் டு டேக் ரெஸ்ட் ஃபார் யூ. இப்போ எவ்வளோ பேர் மாடர்ன்ன்ற பேரில் கம்ஃபர்டாக சுற்றுறாங்க, அந்த 3 days உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்தா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குமா இல்லையா? ரைட். பட் நீங்கள் வந்து அதனோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட அதர் சைடு எடுத்துக்கிட்டு, ஸோ எல்லாத்துலேயுமே அதில் இருக்கிற பியூட்டிஃபுல் கான்செப்டை ஒரு உமனை இந்த ஒரு ரிலீஜன், ஐ மீன் இந்த ஒரு கண்ட்ரி மட்டும்தான் ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். எதுவுமே வந்து இந்த மாதிரி ஒரு உமனை அப்ரிஷியேட் பண்ண கண்ட்ரி உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு காடே வந்து ஃபீமேலுக்கு தான் அது வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. எந்த கல்ச்சரில் இவ்வளோ காடேசஸ் இருக்காங்க பாருங்கள், கண்டிப்பாக கிடையாது. தாய் மண்ணுன்னு தான் சொல்லுவாங்க, அப்பா மண்ணுலாம் சொல்கிறதில்ல. ஸோ அவங்க எப்பவுமே அதுக்கான ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் சச் எ உமன், அந்த உமன் தான் அந்தளவு கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கிற ஒரு உமன் தான் அந்த ஃபேமிலியோட சென்டர் பாயிண்ட். ஒரு ஃபீமேலை சுற்றி தான் அந்த சொசைட்டி அந்த ஃபேமிலியே சுற்றிட்டுருக்கும். ஒரு ஃபீமேல் கையில் தான் எல்லா பவர்ஸும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சுப்பீரியர் ஃபீமேலுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் கொடுக்கணுன்றது அந்த சொசைட்டி அந்த டைமில் டிசைட் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ இதனால் தள்ளி வைக்கணும்னு இப்போ சொல்கிற விஷயங்கள் அது அறகுறையாக புரிஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணுறது. பட் இப்போ இருக்கிற சைக்கலாஜிக்கலாக எந்த விமனை எடுத்துக்கிட்டாலும் அந்த 3 days உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்தா கண்டிப்பாக மென்டலி யூ வில் பி ஸோ ஹாப்பி. கண்டிப்பாக நீங்கள் அது உங்களுக்கு தேவையான ரெஸ்ட் தான். தட்ஸ் அ ரீசன்.
6: காட்சி 3, விஜயா கோவிலுக்கு செல்கிறாள்.
7: சாமி அர்ச்சனை பண்ணுங்க.
11: ராசி நட்சத்திரம் சொல்லுங்க.
7: சிம்ம ராசி, மக நட்சத்திரம்.
11: என்னம்மா கையில வலையிலே போடல?
7: ஓ அதுவா, கான்வென்ட் ஸ்கூல்லே படிச்சதுனால பழக்கம் இல்லை சாமி.
11: ஓடணுமா, கையை மொட்டையா விடக்கூடாது.
6: விஜயா யோசித்துக் கொண்டே நிற்கிறார். குருக்கள் அர்ச்சனை செய்ய தொடங்கினார்.
9: இந்த பேங்கிள்ஸ் அப்படின்றதுல நிறைய விஷயங்கள், வேறு மாதிரியான விஷயங்களும் சேர்ந்து தான் இருக்குது. பேங்கிள் அப்படின்றத விட மெட்டல்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கண்ணாடியோ பிளாஸ்டிக் வலையிலோ அப்படி கிடையாது, காப்பர்னு ஒன்று இருக்குது, அதுதான் நம்மளோட பேங்கிள், அதுதான் போடுவாங்க. காப்பருக்கு நம்ம பாடியில் சில விஷயங்கள்லாம் இருக்குது தெரியுமா? நம்ம பாடியில் வந்து இந்த மாதிரி காப்பர், ஜிங்க், அயன் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியுமா? ரொம்ப நம்ம பிளட் எல்லாம் இருக்குது இல்லையா, அந்த 5.5 liters இருக்கிற பிளட் எல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு காய வச்சிட்டிங்கன்னா மில்லிகிராம்ஸில் அது இருக்கும், இந்த காப்பரு, அயனு, ஜிங்க்கு இதெல்லாம். இது விமனுக்கு அதாவது மென்னுக்கோ சரி, இந்த காப்பர் அப்படின்றது இந்த டைமில் இந்த கையில் போடுறப்போ இந்த பிளட் லைனை அங்கே போயிட்டு வரப்போ அதுலேருந்து மைல்டாக அது எடுத்துக்கும். ரெண்டாவது, அங்கே போகிறப்போ பிளட் ப்ரெஷரை அது பேலன்ஸிங் பண்ணும், அந்த வேவ்ஸ் அதை தாண்டி கையில் போரிட்டு வர்றப்போ அதை பேலன்ஸிங் பண்ணும். ஒரு விமனுக்கு அந்த கல்யாண டைமில் ப்ரெக்னென்சி ஆகிறப்போ இந்த வளையல் போடுறது அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் அந்த டைமில் பிளட்டோட லெவல்ஸ் ரொம்ப இதுவாக இருக்கும், அதை பேலன்ஸிங் பண்ணுறதுக்காக இது பண்ணுவாங்க, அதை போடுவாங்க. ரெண்டாவது, ஆமாம், சர்க்குலேஷன். ரெண்டாவது, விமன் கல்யாணம் ஆன அப்புறமா காலில் அது மெட்டியாக போடுவாங்க. ரெண்டு விதமான இருக்கும், ஒன்றுக்கு வந்து காப்பருக்கு அதிகமாக வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல்ஸை கண்டக்ட் பண்ணுறது ஒன்று இருக்கும், ரெண்டாவது வந்து சில்வருக்கு இருக்கும். ஸோ சில்வர் நம்ம இது பண்ணுறப்போ அது ரெண்டுத்தில் போடுறதுக்கு இருக்காங்க, ஓகேவா? ஸோ பட் பேசிக்காக இதில் போடணும் அப்படின்னா காப்பர் தான், அது மட்டும்தான் போடணும். அதுக்கப்புறமா போடுறது எல்லாமே வந்து ஒரு ஒரு அந்த சவுண்டு, அது கொடுக்குற ஒரு இது, ஹாப்பினஸ், அதுக்காக போடுவாங்க. நத்திங் பியாண்ட் தட். அது போடுறப்போ அதனோட பர்பஸ் இருக்கிறதுனால அது பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கோல்டு போட்டுன்னு சுற்றுறதெல்லாம் வேணாம், தேவையில்லை, அதுக்கான பர்பஸ் ஒன்றும் பெருசாக கிடையவும் கிடையாது. காப்பர் தான் செப்பு தகுடுன்னு வாங்க, ஓகே. அதில் தான் நம்மளுடைய சில ஸ்கிரிப்ட் எல்லாம் கூட இருந்தது, கண்டுபிடிச்சாங்கன்னா அதுதான் மோஸ்ட்லி அது இருக்கும், அதில் ஒன் ஆஃப் த இது, அது அப்போவே கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஸோ பேங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போடணும் போடணுன்றது உங்களுடைய இண்டிவிஜுவல் விஷயந்தான், பட் எதுக்கு போடுவாங்கன்னா இட் ஹேஸ் சயின்டிஃபிக் ரீசன்ஸ். கண்டிப்பாக அதனுடைய காப்பரில் போட்டால் அதனுடைய பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ரெண்டாவது, நீங்கள் போடுற அந்த பேங்கிள்ஸில் வர சவுண்டு வில் மேக் மோர் ஹாப்பினஸ், அது கொடுக்கும் அந்த மாதிரி விஷயம். கோயில் அப்படின்றது கலெக்டிவ் ஆஃப் எனர்ஜிஸ், எனர்ஜிஸை மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஒரு சர்டன் பாயிண்டில் இம்ப்ரூவைஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸ். நீ உக்காந்துட்டுருக்க, உனக்கு காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது, ஆனால் ஃபேன் கீழே உட்காரப்போ என்ன ஆகுது, காற்று நிறைய கிடைக்குது. என்ன பண்ணுதுன்னு ஃபேனை கலெக்ட் பண்ணி உனக்கு நிறைய கொடுக்குது, கரெக்டாக? இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் கோயிலுன்றது. எனர்ஜிஸ் அப்படின்றப்போ நம்ம பாடி எப்போவுமே வந்து உன்னோட பிரெயினோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், எலக்ட்ரோ மேக்னெட் சிக்னல்ஸு உன் பாடியில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகலைனா யூவில் பி ஸோ வீக் அண்ட் டல், ஓகே? அந்த சிக்னலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வேணும். இது எக்ஸாம்பிள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணுன்னா, அந்த எனர்ஜி எப்படி சொல்லலாம்னா, மொபைல் இருக்குது, உள்ள பார்ட்ஸ் இருக்குது, ஆனால் இன்விசிபிளாக என்ன இருக்குது, மொபைல் இருக்குது, அதனோட பார்ட்ஸ் இருக்குது, ஆனால் ஒர்க் ஆகாது. என்ன வேணும் அதுக்கு? பேட்டரியில் சார்ஜ் வேணும், சார்ஜின்னு ஒன்று இருக்குது இல்லையா. நம்மளோட ஹியூமன் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் சொல்கிற மாதிரி லங்ஸு, ஹார்ட்டு, ஐஸு எல்லாமே இருக்குது, ஆனால் இது ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் சார்ஜ். ஸோ எலக்ட்ரோ இந்த பிரெயின்லேருந்து எலக்ட்ரோ மேக்னெட் சிக்னல்ஸுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பாடி அது ஒவ்வொரு செகண்டும் அது ரொம்ப அலர்ட்டாக வந்து அதுலேருந்து சிக்னல்ஸை நம்ம பேசுகிற விஷயங்களை கன்வெர்ட் பண்ணி, பார்க்குற விஷயங்களை கன்வெர்ட் பண்ணி பாடி அதுக்கேற்ற மாதிரி மூமெண்ட்ஸ் கொடுக்குது. இந்த எனர்ஜிஸ் எப்போ கிடைக்கும்னா நம்ம டீப் ஸ்லீப்பில் கிடைக்கும், ஒரு 20 minutes டு ஹாஃப் அன் அவர் தான் அது கிடைக்கும். இதை இன்னும் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்றப்ப மெடிடேஷன் ஸ்டேட்டிவில் ரொம்ப அழகாக கிடைக்கும். ஸோ இதை தவிர்த்து பாசிட்டிவிட்டி எனர்ஜிஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னா அந்த கோயிலில் கிடைக்கும். அந்த கோயிலில் கர்ப்பகிரகங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக அதுக்கு வைப்ரேட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது, எல்லா ப்ராசஸ்க்குமே வைப்ரேட், ஏன்னா இந்த ஏர்த்தே வந்து வைப்ரேஷனில் தான் ஃபார்ம் ஆச்சு. இந்த வைப்ரேஷனை ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்போம். ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி கோயிலில் கல் இருக்கு இல்லையா, சாமி சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் சாமின்னு சொல்கிறீங்க, சரி ஓகே உங்களுக்கு கல்லுன்னு வச்சுக்கலாம். அந்த கல்லுக்கு 64 குணங்கள் பார்ப்பாங்க, அதனுடைய ஸ்ட்ராங், அது வந்து கரையக்கூடாது, உள்ளே தேரை இருக்கக்கூடாது, அதுக்கு சில்னஸ் இருக்கிற தன்மை இருக்கணும். கோயிலில் இருக்கிற தூண்லாம் பாருங்கள், ஒரு சில செம ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்கு சவுண்டு வேரியேஷன் இருக்கும், அதெல்லாம் வந்து இப்போ இருக்கிறவங்களால கண்டுபிடிக்க கூட முடியாத அந்த மாதிரி ஸ்டோன்ஸ், அந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு அந்த நாலேஜ் நம்மக்கிட்ட இருந்தது, பட் இப்போ வி லாஸ்ட் இட். அவங்களுக்கு எந்த ஸ்டோனில் அந்த வைப்ரேட்டிவ் பண்ண தெரியும்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அந்த கர்ப்ப கிரகத்துக்கு அந்த இடத்துல கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க அந்த குளம் இருக்கு இல்லையா, அது நேச்சரில் இருக்கிற அந்த காஸ்மிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கும். அந்த கோபுரம் இருக்குல்ல, அந்த டைரக்ஷன், அந்த பொசிஷன் இருக்கிறது எப்பவுமே ஒரு எனர்ஜியை சஸ்டெயின் பண்ணுற குவாலிட்டி அதுக்கு இருக்கும். அந்த பொசிஷனில் கட்டுறப்போ அந்த ஸ்டோனுக்கு வைப்ரேட் பண்ண பார்ப்பாங்க. இந்த வைப்ரேட் பண்ணுறப்போ சர்டன் சவுண்ட்ஸ் வில் வைப்ரேட். இது கண்டிப்பாக ட்ருவான விஷயங்கள். இது நீங்கள் வந்து ஒரு கோயிலில் ஒரு பெல் அடிக்கிறப்போ உங்கள் மைண்டோட லெவல்ஸ் வேறு மாதிரி மாறிடும். நீங்கள் சும்மா பெல்லுக்கு சவுண்டு கேட்டாலே உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பாடியில் ஒரு வேவ்ஸ் இருக்கும். அந்த சக்ராஸ் இருக்கும், நம்ம 7 சக்ராஸ்ன்ற மாதிரி அந்த சக்ராஸுக்கு அந்த வேவ்ஸு நம்ம பாடியில் இறங்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபீல் பண்ணுன்றப்போ நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே முதல்ல கனெக்டடாக உங்கள் ஃபீல், அதாவது எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டு போனீங்கன்னா பாருங்க, சும்மா நேச்சுரலாக அலோவ் பண்ணி பாருங்கள் உங்களை. உங்களுக்கு அந்த ஏர்த்தோட கனெக்டிவிட்டி பை கீப்பிங் ஃபுட். நீங்கள் உங்களுக்கு பிளாஸ்டிக்கை வச்சா எப்படி வந்து உங்களுக்கு அந்த இன்சுலேட்டடாக இருக்கிறப்போ உங்களுக்கு அது கனெக்ட் ஆகாதோ அந்த மாதிரி வெறும் காலாடு வைக்கிறப்போ அந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்குள்ளே கனெக்ட் ஆகும். அங்கே இருக்கிற உள்ளே இருக்கிறவங்க அந்த வைப்ரேட்டிவ் ப்ராசஸை பண்ணுவாங்க பை ஸ்பெல்லிங் அவுட், அந்த மந்திரங்களில் சொல்கிறது. ஸோ மந்திரங்கள் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சான்ஸ்கிரிட் வார்த்தைங்க தான் அந்த மந்திரங்கள். ஏன் தெலுங்கில் சொல்லக்கூடாதா, தமிழில் சொல்லக்கூடாதா, இல்லை இங்கிலீஷில் சொல்லக்கூடாதான்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாமே சொல்லலாம், அதை பற்றி ஒன்றும் கிடையாது. ஆனால் சான்ஸ்கிரிட்டுக்கு ஸ்கிரிப்டு கிடையாது. நீங்கள் இங்கே வேணால் போய் பாருங்கள், சான்ஸ்கிரிட் எப்பவுமே ஸ்கிரிப்ட் கிடையாது. சான்ஸ்கிரிட்டை எப்பவுமே வந்து ஸ்கிரிப்டாக எப்பவுமே எழுதுறது கிடையாது. காரணம் என்னென்னா, சான்ஸ்கிரிட்ன்றது ஒரு சவுண்டு, இட்ஸ் நாட் ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் கிடையாது. அது அந்த சவுண்ட்ஸ் என்னென்னா வைப்ரேட்டிவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். உண்மையிலே இப்போ இருக்கிறவங்க அந்தளவுக்கு நிறைய பேர் பண்ணுறதில்ல, ரொம்ப கம்மி பேர் இருக்காங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பண்ணாங்க. நம்மளை மாதிரி சாதாரண ஒரு நார்மலாக இருக்கிறவங்க சான்ஸ்கிரிட்டை அந்த வார்த்தைகளை அப்படியே பேசுனாங்கன்னா, பேசுறதில்ல அப்படியே மந்திரங்களை ஒழிச்சாங்கன்னா கண்டிப்பாக புண்ணு வந்துடும் தொண்டையில். 10 minutes பண்ணால் போதும், உங்கள் தொண்டையில் கண்டிப்பாக புண்ணு வந்துடும். ஏன்னா அந்த வார்த்தைகளோட பவர் அதிகம். அதை பண்ணணுன்னா அவங்க நிறைய பிராணாயமாக பண்ணணும், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நிறைய பண்ணணும். அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் அந்த வார்த்தைகள் பார்த்துன்னா, அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சான்ஸ்கிரிட் வார்த்தைகள்லாம் பார்த்து பாருங்கள், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த பவர்ஃபுல் வார்த்தைங்களை நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு உண்மையிலே நீங்கள் அந்த எபிலிட்டியை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பாடியோட வைப்ரேஷன் மாறிடும், உங்கள் மைண்டில் அன்இீசினஸ்ஸே இருக்காது. அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes கண்ணை மூடிட்டிங்கன்னா போதும், உங்கள் பாடி ஒரு 1 status வந்துடும். அந்த மாதிரி இருக்கிற பவர்ஃபுல்லை அவங்க குரூப்பாக சேர்ந்து அதை தலைமுறை தலைமுறையாக வெறும் அந்த ஸ்கிரிப்டே இல்லாமல் இந்த மொழியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இந்த மந்திரங்களை ஒரு ஒரு ஜென்ரேஷனாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது குழந்தைலேருந்து அதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதுக்காக அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை குழந்தைங்கிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்கள சின்னதுலேருந்தே அது எப்படி கரெக்டாக அதில் கொஞ்சம் வைப்ரேட் மாற்றினாலும் வேறு மாதிரி மாறிடும். அந்த வைப்ரேட் பண்ணணும், ப்ராப்பராக பண்ணணுன்றதுக்காக அந்த விஷயங்களை பண்ணாங்க. அது ஒரு ஜென்ரேஷன் மூலமாக இன்னொரு ஜென்ரேஷன் பாஸ் ஆன் பண்ணாங்க. சில மந்திரங்கள் இந்த பிராமின் கல்ச்சரில் இருக்கும், காதில் சொல்லுவாங்க. கேட்டிருக்கேன், பூனலும் போது காதில் போய் சொல்கிறாங்க. ஏன் காதில் சொல்கிறாங்க, ஏன் சத்தமாக சொல்லக்கூடாது? உன் காதில் சொல்கிறப்போ தெளிவாக உனக்கு கேட்கணுன்றதுக்காக, புரியுதா? உன்கிட்ட அது அப்படியே ட்ரான்ஸ்மிட், இன்னைக்கு வரைக்கும் ஓரளவுக்கு அது ஓரளவுக்கு உயிரோடு இருக்குது, அது ரொம்ப டைல்யூட் ஆயிருக்கு, அந்த ட்ரூவாக இப்போ நிறைய இல்லை, அதனால உங்களுக்கு அது வைப்ரேட்டிவாக தெரியல. இன்னொன்று, அந்த சிஸ்டமும் மாறிப்போச்சு. உள்ளே இருக்கிற அங்கே இப்போது மந்திரம் சொல்கிறாங்க, அதனோட பியூரிட்டியோட சொல்லலை. தட்டில் என்ன உழுதோ அதை பார்த்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, டிக்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, அது கரெக்டான மெத்தடும் கிடையாது. பட் நான் சொல்கிறது ரொம்ப ஜென்யூனாக இருக்க கோயிலுங்களில் இப்போவும் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய கோயிலுங்களில் இந்த வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அது இவங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இருக்கிறவங்க வைப்ரேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, அப்போ இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த வைப்ரேட்டிவ் கண்டினியூஷனாக இருக்கணுன்றதுக்காக சிஸ்டம் பண்ணிட்டு போயிட்டாங்க, அந்த சயின்டிஃபிக் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அது யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அது தெரியலனா மறுபடியும் வி வில் பி எ லூசர். உலகத்தில் எங்கே இருக்குது அந்த கோயிலுங்கள்லாம் கிடையாது. அதாவது இப்போ நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் கட்டுறாங்க, அப்போ நிறைய கோயிலுங்க தான் கட்டிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ரொம்ப கம்மி, இப்போ கோயிலுங்கள்லாம் ரொம்ப கம்மி, ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. ரீசன் என்னென்னா, அந்த கோயிலுங்கள மேக்ஸிமம் உங்கள் டிசீஸை, மோஸ்ட் ஆஃப் த சைக்காலஜிக்கல் பேஸ்டாக வர டிசீஸ் எல்லாமே, க்ரானிக் டிசீஸ் எல்லாமே கோயிலில் ஒரு சோர்ஸாக வச்சு ஹீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கோயிலில் கொடுக்குறது தான் அந்த வாட்டர், தண்ணீர் பிரசாதம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா செம்பு பாத்திரத்தில் வச்சுருப்பாங்க. அந்த வைப்ரேட்டர் ரீட்டைன் பண்ணுற ப்ராசஸ்க்கு அதில் இருக்கும், துளசி எல்லாம் போடுவாங்க, அதனோட மெடிசன் ப்ராப்பர்ட்டி அங்கே மிக்ஸாக இருக்கும். அந்த வாட்டர் உங்களோட பிளட்டில் மிக்ஸ் ஆகும் நீங்கள் குடித்த உடனே. ஸோ அந்த பியூரிட்டி இன்ஸ்டண்ட்டாக பாடியில் ஒர்க் ஆகும், நத்திங் ராங் இன் தட். அந்த வைப்ரேட்டிவ்க்காக பெண்களுக்கு குங்குமம் கொடுப்பாங்க, அந்த வைப்ரேட்டி வந்தால் இன்னும் பெஸ்ட்டாக அவங்களுக்கு இருக்கும். கோயிலில் கண்டிப்பாக பேசக்கூடாது சொல்கிறது காரணம், அந்த வைப்ரேஷனை ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்கள் பாடி ஒன்னஸில் இருந்தால் மட்டும்தான் ரிசீவ் பண்ணிக்க முடியும். அந்த ஒன்னஸுக்காக கோயிலில் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது மங்கள இசை, இசை வேற மங்கள இசை வேற. மங்கள இசைனா பாசிட்டிவாக ரொம்ப ஒரு ஹாப்பியஸ் கொடுக்குற மாதிரி அந்த மியூசிக்கை மட்டும்தான் கோயிலில் வாசிப்பாங்க. அந்த ட்ரம்ஸு நீங்கள் ஒரு வாட்டி க்ளோஸாக நின்று கேட்டு பாருங்கள், அந்த நாதஸ்வரத்தையும் அந்த கோயில் நெல் நாதஸ்வரத்தையும் மிருதங்கன்னு கேளு, உங்கள் பாடியில் கண்டிப்பாக ஒரு வைப்ரேஷன் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். கோயிலுங்களை போய் நின்றுட்டு அது பக்கத்தில் நின்று கேட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் இருக்கும். சயின்டிஃபிக்காக ரொம்ப ட்ரூ ஃபேக்டர்ஸாக அங்கே கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த இடத்துல. அதெல்லாம் ரொம்ப அழகான விஷயங்கள், அதில் வந்து ஒரு ஃபேன்டாஸ்டிக் அவுட்புட் தான். இந்த மாதிரி நம்ம இப்போது அதனுடைய பீசஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து எந்த ராஜாவாக இருந்தாலும் சரி ஒரு கோயில் கட்டுறது தான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா ஹி நோஸ் தட் அந்த ராஜாங்கெல்லாம் பாருங்கள் பெருமை, அவங்களோட பெருமையாக வந்து அந்த கோயிலில் கட்டுறது தான் இருக்கும். அவங்க அந்த சொசைட்டிக்கு கொடுக்கணுன்றத அவ்வளோ அழகாக அந்த கோயில் மூலமாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. தே டூ த குட் திங்ஸ் டுவர்ட்ஸ் தட் சொசைட்டி. அதில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம், அதில் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ கோயில் பற்றி சொல்லணுன்னா இன்னும் நிறைய இட் வில் கீப் கோயிங் ஆன். ஸோ அதுதான் ரீசன், அந்த கர்ப்பகிரகம் மெயினாக அந்த மாதிரி ஒரு ஒரு எனர்ஜிஸ் பண்ணுறப்போ அதுக்கு எப்பவுமே டார்க்னஸ் வச்சுட்டு இருப்பாங்க, ஏன்னா அந்த எனர்ஜிஸ் லீக் அவுட் ஆகக்கூடாது, அந்த க்ளோஸ்னஸோடு இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் அதை பண்ணிவிட்டு அந்த வைப்ரேஷனை அந்த எனர்ஜியை த்ரூ லைட் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஓப்பன் பண்ணவுடனே எல்லாரும் அந்த எனர்ஜிஸை ரிசீவ் பண்ணுறதுக்காக அந்த மூலஸ்தானத்தில் பார்ப்பாங்க. அந்த எனர்ஜி பாசிட்டிவிட்டி வேவ்ஸ் வில் கம் மறுபடியும் முடியோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, அந்த மாதிரி சஸ்டெயின் பண்ணுறதுக்காக அது இருக்கு. அந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
6: காட்சி நான்கு, அன்று இரவு.
7: விஜயா, வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாதுமா?
5: இங்கதாமா போனை சார்ஜர் போட்டிருக்கேன், ஸோ இப்படிதாமா படுக்க முடியும்?
7: உங்ககிட்ட எவ்வளவு வாட்டி சொல்றது, போன் அந்த சைடு வச்சு இந்த சைடு வந்து படுமா?
5: எதுக்கும் ரீசன் சொல்ல மாட்டாங்க, சும்மா நொய்ய நொய்யன்ட்டு.
7: விஜயா மாத்தி படு.
5: சரிம்மா.
9: நார்த்ல என்ன இருக்கு? ஹிமாலயா இருக்கு. நம்மளோட மேக்னிட்யூடு உடைய டைரக்ஷன் அந்த பக்கம் இருக்கு. எவ்ரி இயர் ஹிமாலயன் க்ரோ சொல்லுவாங்க, இன்ச் ஒரு இன்ச் வளருதுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த பக்கம் தமிழில் சொன்னால் காந்த அலைகள், அந்த வேவ்ஸு அந்த பக்கம் நம்ம டைரக்ஷன்ஸில் எப்பவுமே புல் பண்ணிகிட்ருக்கு, அதனால அந்த ப்ரெஷருக்கு அது வளருது. இப்போது நமக்கு உலகம் வேகமாக சுற்றுறதுனால நம்ம சுற்றுற மாதிரி தெரியல, இட்ஸ் பியாண்ட் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் அந்த டைரக்ஷன் ஒரு ஒரு சின்ன ஒரு கல் வந்து மோதிச்சுன்னா பூமியே ஷேக் ஆகிடும், அவ்வளோ ஸ்பீடில் சுற்றிட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் எப்படி சொல்லலாம், ஒரு சைக்கிள் ஸ்போக்ஸ் கம்பி பார்க்குறீங்க, டயர் சுற்றுறோம், நான் ரொம்ப ஸ்லோவாக சுற்றுறேன், உங்களால் ஃபோக்ஸ் கம்பி பார்க்க முடியும் இல்லையா? அது வேகமாக சுற்றுறப்ப உங்களால் பார்க்க முடியுமா? அப்போது அங்கே சுற்றலைன்னு அர்த்தமா? இல்லை. இப்போது இந்த மேக்னிட்யூட் ஃபோர்ஸ்ன்றது ஒரு மலையை இழுக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. உன்னோட டைரக்ஷன் அந்த பக்கம் தலை இருந்ததுன்னா உன்னோட பிளட்டு அன்னெசரியாக போயிட்டு தூங்குற அவர்ஸ் எல்லாமே ஹெவினஸ் கொடுத்துரும். காலையில் உனக்கு தலைவலி ரொம்ப அதிகமாகிடும், கண்டினியூஷனாக அந்த மாதிரி டைரக்ஷனில் படுக்கிறப்போ. அதுதான் ஒரு ரீசனை தவிர யாரும் முட்டாள்தனமாக கிடையாது, ஒரு பியூட்டிஃபுல் சயின்ஸ் இது இருக்குது. இது எங்கே வேணால் போய் பாருங்கள், ஹிமாலயன் கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு இன்ச்சு வளர்க்குது. அந்த சைடு நம்மளுடைய மேக்னிட்யூட் அந்த பக்கம் தான், அந்த டைரெக்ஷன் தான் புல் பண்ணிகிட்ருக்கு, அதனால் வடக்கு பக்கம் வச்சு படுக்கக்கூடாதுன்னு. இதே நீ வேறு கண்ட்ரியில் போனால் அது வேறு டைரெக்ஷனில் இருக்கும். கண்ட்ரி இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த சைடு இந்த புலிங் பவர் இருக்கும், இதுக்கு அந்த பக்கம் போனால் அவனுக்கு வேறு டைரெக்ஷனில் மாறிடும்.
6: காட்சி ஐந்து, வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்த பொழுது.
5: வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க வாங்க.
7: எப்படி இருக்கீங்க?
5: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
12: நான் நல்லா இருக்கேன். விஜயா எங்க?
7: விஜயா வீட்டுக்கு பெரியவங்க வந்திருக்காங்க பாருமா, வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ.
12: அம்மா எதுக்குமா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ண சொல்ற?
7: சொன்னதே காலில் விழுனா விழு, எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டுட்டே இரு.
12: என்னமோ பண்றேன்.
7: நல்லா இருமா? நல்லா இரு.
9: பெரியவங்க காலில் ஏன் விழுந்து வாங்கணும் அப்படின்னா இதுல ஒரு முரண்பாடு இருக்குது. பெரியவங்கன்னு இவங்க சொன்னா வயசானவங்க கிடையாது, பெரியவங்கன்னா வயசானவங்க கல்ல விழுந்து பண்ணணும்னு கிடையாது. பெரியவங்கன்னு அவங்க சொன்னது தோஸ் பீப்புள் ஹூ ஆர் மெடிடேட்டர்ஸ். நம்ம எது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா யோகி, ரிஷி, முனி இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, சயின்ஸ். இவங்களுக்கு எப்போவுமே மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருப்பாங்க. மெடிடேட்டிவ் ஸ்டேட்டஸில் இருக்கிறப்போ அவங்களோட எனர்ஜிஸ் எல்லாமே டோட்டலாக டுவர்ட்ஸ் டவுன், காலில் வந்து அந்த எனர்ஜிஸ் சேவாக இருக்கும். புரியுதா? ஏன்னா நம்மளுடைய கிராவிட்டி பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் ஏர்த், ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட எனர்ஜியோட ஸ்டோரேஜஸ் அந்த காலில் இருக்கும். அந்த காலில் இருக்கிறதுனால எப்பாச்சும் அவங்களோட வைப்ரேஷன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்காக தான் அது வந்து இருக்கும். எப்போனா கால் பாதம், ரெண்டாவது கை உள்ளங்கை பாதம், இந்த பாதங்கள் எங்கே இருக்கோ அங்கேருந்து எனர்ஜிஸ் ரிலீஸ் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு உங்களால் ரிலீஸ் பண்ணிக்கணும்னா உங்கள் கையை நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரப் பண்ணிவிட்டு சும்மா மூவ் பண்ணி பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு வேவ்ஸ் ஒன்று தெரியும், இட்ஸ் அ வேவ்ஸ். ஸோ எந்த அளவுக்கு இருக்குதோ அவங்களுக்கு என்னென்னா, கண்டினியூஷன் மெடிடேஷன் பண்ணுறப்போ அந்த மாதிரி ஒரு பெரியவங்க ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப ஹையாக இருக்கிறப்போ அவங்க காலில் விழுந்து வணங்குறப்போ அந்த வைப்ரேஷன், யூ கேன் டேக் இட் த ரைட் திங்ஸ். ரெண்டாவது, பெரியவங்க அப்படின்றப்போ அதுக்கடுத்து யார் காலில் விழலாம் அப்படின்னா அப்பா அம்மா காலில் விழலாம்னு சொல்லுவாங்க அதிகபட்சம். ஏன் சொல்லுவாங்க, அவங்களோட வைப்ரேஷன் எப்பவுமே உங்ககிட்ட நல்லது தான் இருக்கும். ஸோ அவங்ககிட்ட உங்ககிட்ட வரப்போ அவங்களோட வைப்ரேஷன் லெவல் மாறிடும். அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு ஃபீல், உங்க பிளஸ் பண்றது அப்படின்றப்போ அங்கே ஒன்று பிளஸ்ஸிங்றது ஒன்று பெரிய விஷயம் கிடையாது, பட் அந்த வேவ்ஸ் இருக்கு இல்லையா, தட் வில் கிவ் மோர் ஹாப்பினஸ். அது ஸ்ப்ரெட் பண்ண பார்ப்பாங்க. அது விழுந்து வணங்குறப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த ஒரு வேவ்ஸ் அந்த ஒரு மூடை சேஞ்ச் பண்ணும். அது ஆட்டோமேட்டிக்காக அன்கம்ஃபர்டபுள் ஜோன்ஸை அது இருக்கும். யார் கோவப்பட்டாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, வீட்டில் கூப்பிட்டு ஒரு ஹக் பண்ணாங்கன்னா அந்த கோவம் கொஞ்சமாக குறையாதான். ஏன் குறையுது? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வைப்ரேஷன்ஸ். உனக்கும் அவங்களுக்குமான வைப்ரேஷன் மாறுது. அங்கே பாசிட்டிவாக இருக்கிறவங்கிட்ட அது மாறும். சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மோட ஃபிசிக்கலாக நம்ம கனெக்ட் ஆகிருக்கோம், அதர் தேன் ஃபேமிலி. இதுக்காக கண்டவங்க காலெல்லாம் விழுந்து, இதுக்கு பெட்டர் நான் என்ன சஜஷன் கொடுத்தேன், யாருக்காலும் விழாதீங்க, விழ வேணாம், உங்களை விழணும்னு யாரும் நிர்பந்திக்கல. பட் அம்மா அப்பா மிஞ்சு காப்புனா அவங்க காலில் ஏன் விழணும் அப்படின்றதுக்காக சொல்லணும்னா, அவங்களோட வைப்ரேஷன் வி ஆல்வேஸ் ஃபிசிக்கலி கனெக்டட் தம். அம்மா வயிற்றுலேருந்து அந்த ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி எப்பவுமே இருக்குது. அதனால தான் வி ஆர் ஃபீலிங் ஸோ கம்ஃபர்டபுள். அந்த குழந்தை அம்மா கிட்ட வந்தால் அழுக நிறுத்திடும். இதே இன்னொருத்தர் கையில் இருந்தால் அந்த அழுகை நிறுத்தாது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த வைப்ரேஷனோட அந்த அம்மா கிட்ட அந்த குழந்தை கனெக்ட் ஆயிருக்கும், அந்த ஃபாதர் மதர் கிட்ட அது கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ தட் ஜஸ்ட் அந்த வைப்ரேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். நத்திங் பியாண்ட் மஸ்டர்ன்றதுலாம் கிடையாது. இட்ஸ் அ சம்திங் வேர் ஐ எம் டேக்கிங் த குட் திங் ஃப்ரம் மை ஃபாதர். இஃப் அ ஃபாதர் இஸ் நாட் குட், யுவர் மாம் இஸ் நாட் குட், டோன்ட் டூ தட். அதுக்கு இன்னர் சோர்ஸ் எங்கே பண்ணுவாங்கன்னா, வைப்ரேட்டிவை கிரியேட் பண்ணுவாங்க, அந்த டெம்பிள்ஸில் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ டெம்பிளில் போகிறப்ப அந்த இடத்துல அந்த ஸ்டோனுக்கு அந்த வைப்ரேட்டிவ் பண்ணதுனால அந்த ஸ்டோனை காலில் போட்டு கும்பிட்டுட்டு போவாங்க. தட்ஸ் இட். ஸோ இட்ஸ் அ சயின்ஸ், அவ்வளோதான். நத்திங் நத்திங் மோர் தேன். நம்ம கண்டிப்பாக சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து யூ கேன் நாட் மெஷர் இட். இந்த லவ் மூட்ஸ் இருக்குல்லையா, எமோஷன்ஸ் இருக்குல்லையா, யூ கேன் நாட், பட் யூ கேன் டெஃபினெட்லி எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸு பர்சனோட ரிசீவபிள் பொறுத்து மாறும். நான் ரொம்ப ஹார்ட் பர்சனாக இருந்தேன், இன்னொருத்தருக்கு ரிசீவ் பண்ணணும்னா என்னால் முடியாது. நான் ரொம்ப டெண்டராக இருந்தேன்னா நான் அதிகமாக ரிசீவ் பண்ணிக்கிறது சான்ஸ் இருக்கும். எனி எமோஷன், நான் ரொம்ப பேலன்ஸ்டாக இருந்தேன்னா தென் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் விச் எமோஷன் டு டேக், விச் எமோஷன் நாட் டு டேக். அந்த பேலன்ஸ் ஆர்ட்டெல்லாம் நம்ம இடத்துல நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெடிஷனில் அதெல்லாம் இருக்குது. அதுக்கான சயின்ஸே வேற. அது அது சொல்லணும்னா ரொம்ப பெரிய ஐட்டம்.
6: சாட்சி ஆறு, காலை நேரம்.
7: விஜயா, விஜயா எழுந்துடி, விஜயா 6 மணி ஆகுது, இன்னமா தூங்கிட்டு இருக்கேன். காலை எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்றது, கோலம் போடுறது, இந்த மாதிரி எந்த பழக்கமுமே கிடையாது. ஏன்னா இன்னும் சின்ன பொண்ணா, உனக்கு இன்னும் கல்யாணம் 6 வயசு வந்துருச்சு.
12: என்னமா இது, 6 மணிக்கு அப்புறம் பண்ண கூடாதா?
7: சொல்றத செய் விஜயா, எழுந்துருனா எழுந்துரு.
12: ஐயோ சரி வரேன்.
9: நம்ம பாடியில பயாலஜிக்கல் கிளாக் ஒன்னு இருக்கு, அது தெரியும் இல்லையா? அது கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக. என்ன எவ்வளோ தூரம் படிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கா இருக்கணும். அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக நம்ம பாடியில் ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்குது. இந்த பயாலஜிக்கல் கிளாக்கை பேஸ் பண்ணி தான் 95% ஆஃப் த ஏர்த்தில் இருக்கிற, அது ஹியூமன் பீயிங்காக இருக்கட்டும், அனிமல்ஸாக இருக்கட்டும், அதை பேஸ் பண்ணி தான் அது ஒர்க் பண்ணுது. நீங்கள் எப்போயாவது பார்த்துருக்கீங்களா, நைட்டில் பறவைங்க ஆக்டிவாக இருக்கா, மார்னிங்கில் ஆக்டிவாக இருக்கா? பை நேச்சராகவே சில ஹார்மோன்ஸ் நம்ம பாடியில் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அந்த டைமில் ரெஸ்ட்டு கொடுக்கலன்னா கண்டிப்பாக அது அதனுடைய லெவல்ஸை ஃபெயிலியர் ஆகிடும். லிவரை டாக்ஸின்ஸை ஃபில்டர் பண்ணுற வேலை எல்லாம் சேர்றது எப்போவுமேனா நைட்டு 9:00 மேலே, மார்னிங் 2:00 டு 3:00 வரைக்கும் இந்த ஒர்க்கை பண்ணும். இந்த டைமில் நீங்கள் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது அன்றைக்கி பண்ண வேண்டிய ஃப்ளஷ் அவுட்ஸ் எல்லாம் ஒழுங்காக பண்ணாது, உங்கள் பாடியில் அது ரீட்டைன் ஆகிடும். ஒரு நாள் ரீட்டைன் ஆகிறது வேறு, கண்டினியூஷனாக நீங்கள் பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வரும். இப்போ நான் ஐடி ஃபீல்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்கிறேன், ஐடி லைனில் இருக்கிறதுனால 30-35 இயர்ஸில் டாக்டர்கிட்ட போகிற இப்போ இருக்கிற ஸ்டாஃபுங்களோட ரேஷியோ 3x அதிகமாகிடுச்சு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததை விட. அதாவது இன்றைக்கி நைட் ஷிஃப்ட் பண்ணுறவனுக்கு எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவனுக்கு கண்டிப்பாக இருக்குது. மினிமம் ஒரு ப்ராப்ளம், மேக்ஸிமம் நிறைய ப்ராப்ளம். அவங்க கெஞ்சுறாங்க இப்போது எதுக்கு, நைட் ஷிஃப்ட்லேருந்து மாற்ற சொல்லி. ஏன்னா பயாலஜிக்கலாக அவங்களோட ஒரு நாள் அந்த பாடி, கம்பெனி பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது, அவங்களுக்கு நீ இல்லைன்னா இன்னொருத்தர் அவ்வளோதான். பட் இவங்களோட பயாலஜிக்கல் க்ளாக்கர் டே பை டே அவங்களோட எனர்ஜி இருக்கிற வரைக்கும் பாழாகிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா உனக்கு முடியாது வேறு கம்பெனி பாருன்னு தான் சொல்லிடுறாங்க தவிர. பட் அது வரைக்கும் போன ஹெல்த்தை லூஸ் பண்ணதுக்கு அவங்களுக்கு காம்பன்சேட் பண்ண முடியல. யூ கோ அண்ட் செக் எனி நைட் ஷிஃப்ட் பர்சன், யாராவது 45-50 வயசில் நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறாங்களான்னு போய் பாரு, கண்டிப்பாக இருக்க முடியாது. அப்படி இருந்தாங்கன்னா அது மேலே இந்த மாதிரி ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி ஆகணுன்ற மாதிரி தான் சுச்சுவேஷன்ஸ் போகுது. இது பயாலஜிக்கலாக நம்ம பாடியை இப்போ இருக்கிற விஷயங்கள், இதுக்கு முன்னாடி இதுக்கு கெடுக்கிறதுக்கு முதல் காரணமே வந்து லைட்டு எலக்ட்ரிசிட்டி தான். எப்போ எலக்ட்ரிசிட்டி இன்வென்ட் பண்ணாங்களோ எப்போ அது வந்துச்சோ இந்த ப்ராப்ளம்ஸ் அதிகமாக ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளம்ஸ் அதிகமானதுனால நம்ம ஊருங்களை யாருக்கு அதிகமாக வருமானன்னா ஹாஸ்பிட்டல்ஸ். நீ என்ன ஹாஸ்பிட்டல்ஸ்னால் போ, ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் டைரெக்டெல்லாம் பார்த்துடவே முடியாது. மினிமம் 30 minutes ஒர்க் வெயிட் பண்ணி ஆகணும், மேக்ஸிமம் அது நம்ம சொல்லவே முடியாது. அப் டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் க்யூ கட்டி நின்ன சீசன்லாம் கிடையவே கிடையாது. இதுக்கான மெயின் ரீசன் உங்களோட பயாலஜிக்கல் கிளாக்கை நீங்கள் பாதிக்காமல் பண்ணுறது தான். கல்யாணம் ஆகாத வரைக்கும் ஏன் பண்ணுறாங்கன்னா உங்கள் அப்பா அம்மா அந்த சுதந்திரம் கொடுக்குறாங்க, இல்லை நீங்கள் சொல்லி பேச்சு கேட்க மாட்டீங்க, அவ்வளோதான். மற்றபடி அவங்க அவங்க உங்களை சொல்லி தான் பார்த்துருப்பாங்க, தே ஆர் டயர்டு, அவ்வளோதான், அவங்கள மெய்க்க முடியல, முடிஞ்சு போச்சு. பட் இதனுடைய பாதிப்பு எப்போ வரும்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா. இப்போ நிறைய பேர் நிறைய ஹாஸ்பிட்டலில் இப்போ புதுசாக புது டைப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் வருது, அது ரொம்ப பேருக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது, ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்ஃபர்டிலிட்டி இதில் எவ்வளோ பொண்ணுங்க பசங்க போய் நிற்கிறாங்க தெரியுமா? எல்லாம் போய் யங்ஸ்டர்ஸ் தான் நிற்கிறாங்க. இதுக்கு என்ன என்ன காரணம்? உங்களோட லைஃப் ஸ்டைல் தான் காரணம். அதே மார்னிங் எழுந்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், இது கொஞ்சம் பேருக்கு புரியலாம், கொஞ்சம் பேருக்கு புரியாமல் போகலாம். ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்தம்னு ஒன்று சொல்லுவாங்க, நம்ம பாடி இந்த பிளானெட்ஸோட அலைன்டாக இருக்குது. ஏர்லி மார்னிங்கில் இந்த பிளானெட்லாம் சர்டன் அலைன்மெண்ட்டுக்கு வரும், அப்போ அதனுடைய ஃபோக்கஸ்டு பூமிக்கு மேலே ரொம்ப அதிகமாக விழும். அந்த பர்டிகுலர் டைமில் பூமியில் பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும், அது மார்னிங் 3-7 வரைக்கும் இருக்கும். எவ்ரிடே அந்த டைமில் நீங்கள் எழுந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் அந்த பாடியோட பாசிட்டிவிட்டி, அந்த எனர்ஜிஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ரெண்டாவது கண்டிஷன், எப்போவுமே மார்னிங்கில் காற்றுல ஆக்சிஜனோட லெவல் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் எழுந்து உங்களோட இது பண்ணிங்கன்னா பாடிக்கு நிறைய ஆக்சிஜன் சப்ளை ஆகும். மூணாவது, அந்த டைமில் ரொம்ப காம்னஸ் இருக்கும் ஏர்த்தில், இட்ஸ் வெரி குவைட். அந்த டைமில் உங்கள் மைண்டு ஒரு ஒன்னஸ்க்கு போகும். எப்போ நீங்கள் கோலம் போட ஆரம்பிச்சிங்கன்னா, உங்கள் கோலம் போடுறப்போ வைப்ரேட் பண்ணுறீங்க அந்த வீட்டை, ரைட்? எப்படி பெருக்கிறீங்க? முதல்ல பெருக்கிறப்ப என்ன ஆச்சு? க்ளீன் ஆகுது, க்ளீனாக இட்ஸ் வைப்ரேட்டட், ரைட்? நீ குளிச்சு பாரு, குளிக்காமல் பாரு, உனக்கு எப்படி இருக்குது? குளிச்சா ஏன் ஃப்ரெஷ்ஷாக வர? யூ ஆர் கெட்டிங் கிளென்ஸ், ரைட்? ஸோ சச் அவே ஈச் ஹோம் ஹேஸ் டு பிரெத், ரைட்? அதை க்ளீன் பண்ணாமல் நீங்கள் துவைக்காதது நீங்களே போட்டுக்கிற மாதிரி தான். இந்த கல்ச்சரில் மட்டும்தான் அந்த பழக்கம் இருந்தது. எதை வீட்டை சுத்தம் பண்ணுற, வீட்டை கழுவாங்க, வீட்டை குளிப்பாடுவாங்க, ரைட்? நம்ம கழுவுறோம், துடைக்கிறோம். ஃபாரின்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லை, ஏன்னா வி ஃபீல் வீட்டை கூட உயிரோடு இருக்கிறதா தனியாக பார்க்குறோம், ஏன்னா அது உண்மை இருக்குதுன்ற நம்ம தெரிஞ்சிருக்கு. எனர்ஜிஸோட அவ்வளோ அழகாக கனெக்ட் ஆகிருந்தோம், அந்த கேப் வர்றதுனால தான் இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் வருது. ஸோ அந்த கோலம் போடணும் அப்படின்னு சொல்கிறப்போ ஓம் மைண்டில் ஓம் ஃபோக்கஸ் அங்கே இல்லாமல் கோலம் போட முடியாது, கரெக்டாக? கான்சன்ட்ரேஷன் கால்குலேட் பண்ண இத்தனை புள்ளி வச்சு இந்த டைரெக்ஷனில் நான் எத்தனை போனேன், இது உனக்கு நேச்சுரலாக மைண்டு ஒன்னஸ்க்கு கொண்டு போயிடுது. காலையில் பண்ணுறப்போ சைலண்ட்டாக இருக்கிறப்போ நீ நிஜமாக ஒரு ஃபீமேல் குவாலிட்டி எபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சின்னா, இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் பாடி உங்களுக்கே தெரியாமல் ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அந்த காமில், அந்த மைண்டில், அந்த மண் அந்த ஒன்னஸ்க்கு வந்துச்சுனாலே போதும், நீங்கள் விட்டுகிட்டே பண்ண வேணாம், எல்லாத்தையுமே இன்பில்ட் பண்ணிட்டாங்க அந்த குவாய்டில். ரெண்டாவது, கோலத்தில் அப்போ கொஞ்சம் அரிசி மாவும் கலந்து போடுவாங்க, அங்கே இருக்க குட்டி குட்டி எறும்புங்களுக்கு அது ஃபுட்டாக கொடுத்துருவாங்க. இப்போ போய் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது, சும்மா போயிட்டு போகிறப்போ குளிக்காமல் போய் கோலம் போடுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம். அதுக்கு அந்த பழைய பெட்ஷீட்டு போட்டு பாக்டீரியாவோட பற்ற தூங்கலாம், அது ஒன்றும் கிடையாது. அந்த சோம்பேறித்தனம் உங்களுக்கு வியாதியை ஈஸியாக கொடுக்கும், கிஃப்ட் பண்ணும். செய்யணுமே செய்யக்கூடாது. நீ ஒன்றும் எனர்ஜி ஃபஸ்ட்டு அந்த ஃபீமேல் தான், அந்த ஃபேமிலி

0: அவரோட சோர்ஸ். ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணப்போ ரொம்ப நிறைய பாடியில் சேஞ்சஸ் வரும், அதெல்லாம் ஹார்மோன் சேஞ்சஸ், எக்ஸ்டர்னலாக எனர்ஜிஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கான சோர்ஸ். அந்த பாசிட்டிவிட்டி க்ரியேட் பண்ணுறப்போ அந்த பொண்ணு அந்த வீட்டில் பண்ணுறப்போ அந்த வீடு வேறு எனர்ஜிஸாக மாறிடும். ஸோ உங்ககிட்ட அந்த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிள், ஏன்னா ஓவர் எ பீரியட் யூ ஆர் கோயிங் டு ரூல் அண்ட் த ஃபேமிலி. ஒரு ஃபேமிலி உங்கள் கையில் தான் கொடுக்குறாங்க, ஒரு ஃபீமேல் கையில் கொடுக்குறாங்க. அந்த ஃபேமிலி ஃபீமேல் கையில் கொடுக்குறப்போ அந்த எனர்ஜி உங்கள்கிட்ட இருக்கணும். நீங்கள் இப்போ சோம்பேறித்தனமாக இருந்துட்டு நாளைக்கு அவங்க போகலன்னா உங்கள் வைப்ரேஷனோட நெகட்டிவிட்டி அந்த ஃபேமிலிக்கு ஸ்ப்ரெட் ஆகும். கண்டிப்பாக அந்த மேல் ஒரு எப்படி லேசியாக இருந்தால் அந்த ஃபேமிலிக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸோ, ஒரு உமன் லேசியாக இருந்தால் கொலாப்ஸ் தான். அவன் லேசியாக இருந்தால் ஓரளவுக்கு, ஆனால் ஒரு உமன் லேசியாக இருந்தாங்கன்னா கொலாப்ஸ். ஏன்னா உங்ககிட்ட அவ்வளோ குட்னஸ் இருக்குது, உங்களால் மட்டும்தான் அது கொடுக்க முடியும். ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா குழந்தை கம்ஃபர்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு அம்மா தான் இன்ஸ்டண்ட்டாக அது கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ். தேர் ஆர் ஆல்வேஸ் எக்ஸெப்ஷன்ஸ் தேர், அது டிஃப்ரெண்ட்டு. பட் மேஜராக பார்த்தோன்னா அந்த உமன் கிட்ட தான் அந்த கம்ஃபர்டபுள் எல்லாமே இருக்கும். நீங்கள் அந்த வேலை பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பாடி உங்களோட அந்த குட்னஸ் ஆக்சிஜன் ஆக்சிஜன் எடுக்கிறீங்க, உங்கள் மைண்டு ஒன்னஸ் கருது, அந்த காம் சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு இன்விசிபிளாக அந்த பிளானட்ஸோட அலைன்மெண்ட் ஆகிறதுனால பிரம்மமுகூர்த்தில் இருக்கிற எனர்ஜி ஃபோக்கஸ்ட் ஆகுது. ஸோ வில் கெட் மோர் எனர்ஜி ஸ்டோர். அந்த மாதிரி எப்போவுமே காலையில் ஒழுங்காக ரெகுலராக எழுந்துக்கிற பொண்ணு இதனோட எக்ஸ்பீரியன்ஸ் பட்டிருப்பா, அவளுக்கு கண்டிப்பாக இது. இப்போ நம்ம டிவி மீடியா இருக்கிறதுனால நைட் எல்லாம் பேய்க்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாமல் பார்த்துட்டு காலையில் அப்படியே தூங்கிட்டே இருக்கோம். எந்த மிருகமுமே இந்த மாதிரி தப்பான விஷயங்களை பண்ணுறதில்ல, அது கரெக்டாக பறவை. ஈவினிங் எந்த அனிமல்ஸ் வந்தாலும் செப்பரேட் ஆகிடும், எந்த பறவையாக இருந்தாலும் சரி அதனோட சவுண்ட்ஸ் எல்லாமே மார்னிங்கில் கண்டிப்பாக ஆரம்பிச்சிடும். 4-5:30 குயிலெலாம் நீங்கள் ஊரில் இருக்கனாலும் தெரியல, இங்கே இருக்கனாலும் தெரியல, கொஞ்சம் அவுட்டரில் போனீங்கன்னா குயிலுங்க கத்துறக்க சத்தம்லாம் கேட்கலாம், அழகாக கோழி கத்துற சத்தம் இதெல்லாம் கேட்டுக்கலாம். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வேக்கப் போகிறோம், அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸே வேறு, அந்த எனர்ஜியே வேறு. நீங்கள் சும்மா மாடிக்கல ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் ஒரு 2-3 நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் என்ன ஆனாலும் சரி ஒரு 5:00, 4:00 ரொம்ப அதிகம் உங்களுக்குன்னா 5:00 எழுந்துருங்க. எழுந்துட்டு குளிச்சுட்டு அப்படியே சோம்பேறித்தனமாக போகக்கூடாது, குளிச்சுட்டு மாடியில் போய் சும்மா உட்காந்து பாருங்கள், சும்மா அந்த சில்னஸை என்ஜாய் பண்ணி பாருங்கள். இட் இஸ் வெரி ஆசம், அதை ஃபீல் பண்ணிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் எல்லாமே தெரியும்.
1: காட்சி 7, விஜயாவின் திருமணத்திற்கு பின்பு.
2: விஜயா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா, நெத்தியில குங்குமம் வச்சுக்கணும், அப்புறம் இனிமே நீ தான் துளசி செடிக்கு பூஜை பண்ணணும்.
1: விஜயா குங்குமம் வைக்க கண்ணாடி முன்பு நிற்கிறாள்.
3: குங்குமம் ரொம்ப அதிகமா இருக்கோ, சூட் ஆகுற மாதிரி தெரியலையே, இவ்வளோ குங்குமம் வச்சா மாடர்ன் ட்ரெஸ் செட் ஆகாதே, எதுக்குதான் இதெல்லாம் பண்ண சொல்றாங்களோ, காலில் வேற இந்த மெட்டி லொட லொடன்னு, இதுல இனிமே துளசி செடிக்கு வேற பூஜை பண்ணணும்னு சொல்றாங்க கடவுளே.
1: மெட்டியை சரி செய்து விட்டு குங்குமம் வைத்து கொண்டு யோசனை செய்து கொண்டே வெளியே செல்கிறாள்.
0: தெரா சக்ராஸ் இன் அவர் பாடி, சக்ராஸ் பேசிக்காக தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு தெரியும். இன்னும் நான் சிம்பிள் லாங்குவேஜில் சொல்லணும்னா கிளான்ஸ், நம்ம பாடியில் சர்டன் டைப் ஆஃப் கிளான்ஸ் வந்து உங்களுக்கு கிளான்ஸோட ஒர்க் என்ன செக்ரிகேட் பண்ணும் ஹார்மோன்ஸை. ஸோ இந்த இடத்துல வைக்கிறது எந்த அளவுக்கு சொன்னனோ பொட்டு வைக்கிற மாதிரி இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறப்போ உங்களோட செக்ஷுவல் சக்ரா வில் கெட் ஆக்டிவேட்டட். அதுலேருந்து எனர்ஜிஸ் ரிலீஸ் ஆகிறப்போ அதை பிளாக் பண்ணும், பிகாஸ் வென் விமன் கெட் மேரிட் ஷி செக்ஷுவலி கனெக்டட் டு எ மென். ஓகே, அப்போ அந்த எனர்ஜிஸ் அன்னெசரியா டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, டைவர்ஷன் ஆகக்கூடாது. அந்த டைவர்ஷன் கண்டிப்பா நீங்க அந்த இடத்துல வைக்கிறப்போ அனதர் மென்னோ விமெனோ இருக்கிறப்போ அந்த எனர்ஜிஸ் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாது. என்ன சொல்ல போனா ஒரு அனிமல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணி தான் மென்னோ ஃபிமேலோ கண்டுபிடிக்கும். யூ டேக் எனி அனிமல் ஜென்ரலாக அது ஸ்மெல் பண்ணிக்கும், இன்னும் அது மேலா ஃபீமேலான் அது பார்த்தாலும் தெரியாது, ஒன்லி பை ஸ்மெல்ஸ். அந்த மாதிரி எனர்ஜிஸ்க்கும் அது தெரியும். ஸோ நம்மக்கிட்ட நமக்கு அதனோட சென்ஸை நம்ம இழந்துட்டதால எனர்ஜிஸ் வில் ஸ்டில் ரிமைன் தட். இன் ஆர்டர் டு பிளாக் தட், ஒன்ஸ் யூ கனெக்டட் டு மெயில்னா அந்த எனர்ஜிஸ் வில் கெட் ஆட்டோமேட்டிக்லி லீக் அவுட்ன்றதுக்காக, அதை சஸ்டெயின் பண்ணுன்றதுக்காக அந்த குங்குமத்தை பண்ணுவாங்க. அதனால தான் ரீசன் அது பிளாக் பண்ணுறதுக்காக, நத்திங் பியாண்ட் தட். த சக்ரா வில் கெட் மோர் ஆக்டிவேட்டட் இன் தட். அந்த பொட்டு நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான், உங்களோட ஃபெமினின் கிட்ட ரொம்ப பாசிட்டிவிட்டி இருக்கும், குழந்தைங்கிட்ட ரொம்ப பாசிட்டிவிட்டி இருக்கும், ஃபெமினின் கிட்ட ரொம்ப பாசிட்டிவிட்டி இருக்கும். அதனால இந்த அக்ன சக்கராவை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா தென் வேர் யூ கேன் ரீடெயின் யுவர் ஓன் எனர்ஜிஸ். உன்கிட்ட இருக்க பாசிட்டிவிட்டி நீ இழக்கணும்னு அவசியம் கிடையாது, நோ அதர் பர்சன் கேன் ஸ்டீல் யுவர் எனர்ஜிஸ். தட் இஸ் த வே ஃப்ரம் த சைல்ட்ஹுட் அந்த குங்குமத்தை வைக்கணும்னு ட்ரை பண்ணுறான். ஓகே, ஒன்ஸ் மேரிட் யூ வில் மூவ் டு த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சக்ராஸ். ஓகே, நெக்ஸ்ட் லெவல் கெட் ஆக்டிவேட்டட். துளசி செடி, செடிகள் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப எல்லா செடியும் தண்ணி ஊற்றலாம், அதை பற்றி என்ன கிடையாது. துளசி செடிக்கு அதுக்கான மெடிசன் ப்ராப்பர்ட்டியாக அது யூஸ் ஆகும். துளசி செடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 types of டிசீஸை க்யூர் பண்ணுற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. மோர் தென் 100 ஐ பிலீவ். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு கோல்டு வந்தால் கூட துளசின்னு இருக்கும். அந்த துளசிலிருந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வரும். அந்த ஃப்ராக்ரன்ஸு நீங்கள் ஸ்மெல் பண்ணாலே அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். துளசி ஸ்மெல் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த எப்படி இருக்கும்? இட்ஸ் ஆசம் ரைட், இட்ஸ் வெரி குட் ரைட். அந்த துளசிக்கு ஒரு எனர்ஜி இல்லை எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கும். பாசிட்டிவிட்டி, அது ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவிட்டி. அது கிட்டத்தட்ட அதனுடைய ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி அதுக்கு இருக்கிறதுனால தான் அதுக்கு சாமிக்கு ஈக்குவலாக சொல்லுவாங்க. அதனுடைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் அவ்வளோ இருக்குது அதுக்கு. நம்ம அதை பண்ணி அதை சுப்பீரியர் தெரிஞ்சதுனால அது கடவுளுக்கு சமமாக வைக்கிறோம். ஏன்னா அதுக்கு வைப்ரண்ட் இருக்குன்னு கூட சொல்ல முடியும். இந்த வைப்ரண்ட்டுன்னா எனக்குலாம் தெரியவே இல்லையே. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது, ஏன்னா கனெக்ட் ஆகிற மாதிரி மெச்சூரிட்டி ஆகலை. யூ கேனாட் ஃபீல் இட் இல்லை. இந்த எமோஷன் எனக்கு புரியல. உங்கள் அம்மா பார்த்தா எனக்கு ஃபீல் வரலன்னா என்ன? நான் எனக்கும் உங்கள் அம்மாக்கும் கனெக்டே ஆகலை ரைட். நான் எனக்கு கனெக்ட் ஆகணும்னா ஐ ஷுட் ஹாவ் தட் ஃபீல் ஃபர்ஸ்ட் கரெக்ட். ஸோ எனக்கு சில விஷயங்கள் புரியணும்னா நான் அதோட கனெக்டிவிட்டி இருந்தால் புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி எனக்கு இருந்தால் புரியும். அதுக்கு என்னை ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணணும். எனக்குள்ள பேரியர் வச்சுக்கிட்டு நான் வந்து கேல்குலேஷன் பண்ணி தான் அந்த எமோஷனை புரிஞ்சுப்பேன்னு வச்சுக்கோங்க, என்னால் முடிய முடியாது ரைட். ஸோ ஃபஸ்ட் ஐ ஷுட் அலோவ் இட். அலோவ் பண்ணால் அது இட் வில் டேக் டைம். எவ்ரி திங் ஹேஸ் டு டேக் டைம். கொஞ்சம் கொஞ்சமாக புரியறக்கும் கண்டிப்பாக அதுக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவிட்டி புரிய வரும். அதை புரிஞ்சதுனால அவங்க அதை பண்ணாங்க. புரியலனா ஏன் பண்ணல? ஏன் உனக்கு போயிட்டு வேறு களி செடிக்கு ஏன் பண்ண சொல்லலை? துளசி செடிக்கு ஏன் பண்ண சொல்கிறாங்க? ஏன்னா அதனுடைய குவாலிட்டிஸ் தான் அவங்க புரிஞ்சிருக்கிறாங்க. அதனுடைய பாசிட்டிவிட்டி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அது ஒரு கஷ்டமாக மாற்றிட்டாங்க. உனக்கு வேறு வழியே இல்லைன்னா நீ செய்ய, உனக்கு தெரியலனா அது கஷ்டமாக வச்சா நீ பண்ணிட்டு போவ, தெரிஞ்சோ தெரியல நீ அட்லீஸ்ட் பண்ணிட்டு போவ இல்லையா? அந்த பெனிஃபிட்டாச்சும் உனக்கு கிடைக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு குழந்தை நெருப்புக்கிட்ட போனால் தொடுன்னு தெரிஞ்சா ஏதோ ஒரு பயமுறுத்துறாங்க. அந்த பயமுறுத்துறத மட்டும் நம்ம எடுத்துக்கின்னு அது எதுக்காக ஆபத்து இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலனா அது ஃபெயிலியர் ஆகிடும். புரியுதா? அந்த மாதிரி பர்பஸில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிஸ் ஆகிடுது. அது சிலது ஆபத்து போகக்கூடாது, சிலது பாசிட்டிவிட்டி போகணும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த ஒரு கான்செப்ட். கண்டிப்பாக துளசி செடின்றது அவ்வளோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு நேச்சரோட கிஃப்ட். அது கண்டிப்பாக அதனுடைய பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். நீங்கள் அது கிட்ட போகிறப்போ ஒன்றும் கிடையாது, அதை போயிட்டு பூஜை பண்ண சொல்கிறாங்க. பூஜைன்றது ஒன்றும் கிடையாது. யூ ஆர் கிவிங் யுவர் ஓன் பாசிட்டிவிட்டி டுவோர்ட்ஸ் இட். யூ ஆர் ட்ரைங் டு கனெக்ட் டு ஈச் அதர். உங்கள் ரெண்டு பேருக்கும் மீடியம் ஒன்று வேணும் இல்லையா? நீ ஃபோன் இருக்கிறன்னா நான் ரிசீவ் பண்ணுறப்போ நான் கனெக்ட் ஆகணும் இல்லையா? அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எனக்கு ஆன் பண்ணணும் இல்லையா? இல்லைன்னா உன்னோட ஃபோன் ரீச் பண்ணாலும் நான் ரீச் பண்ண முடியாது. ஸோ ஐ ஹவ் டு ஓப்பன் இட் ரைட். அந்த ஓப்பன் தான் அங்கங்கே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நீ அதுக்கிட்ட கனெக்ட் ஆகிறப்போ அது உன்கிட்ட கனெக்ட் ஆகும் இல்லையா? அந்த ஃபோன் மாதிரி தான் அந்த சிக்னல்ஸ். அதுக்காக எனக்கு சிக்னல்லாம் காட்டுன்னா காட்ட முடியாது ரைட். பார்க்கலாம், எனக்கு அது மெச்சூரிட்டி வேணும். அதுக்கு நான் ஐ ஹவ் டு டீப்லி ஸ்டடி அபவுட் தட் ரைட். கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவலை பற்றி டீப்பாக ஸ்டடி பண்ணிங்கன்னா தென் யூ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் பார்ட் ஆல்சோ. டில் தட் யூ கேனாட் பிளேம். ரெண்டு விஷயத்த சொல்லக்கூடாது. ஒன்று நமக்கு அனுபவத்து இல்லாத விஷயத்த கண்டிப்பாக சொல்லக்கூடாது. அதே மாதிரி இன்னொருத்தங்க அனுபவத்தை நம்ம குறைய சொல்லக்கூடாது.
1: நீங்க கேட்டுட்டு இருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்க அஜய் ஸ்னேகா. இப்போ நம்ம கேட்டது விஜயான்ற ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்பவங்கள். இது மாதிரி நம்ம பல பேர் வாழ்க்கையில நடந்திருக்கு. பெரியவங்க சொல்றாங்க காலம் காலமா பண்றோம், சொல்றத கேளு எதிர்த்து பேசாதங்கிறது மட்டும்தான் நமக்கு விடையா இருந்திருக்கே தவிர உண்மையான விடை என்னன்னு நமக்கு தெரியல, தெரிஞ்சுக்கவும் நம்ம விருப்பப்படல. ஆனா இன்னைக்கு நம்மளோட விடை தெரியாத பல கேள்விகளுக்கு பதிலாக மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் டார்க் நைட் ரைசஸ்ல வர பேட்மேன் மாதிரி தாங்க. மார்னிங்ல ஒரு IT ப்ரொஃபஷனலா 9-to-5 ஜாப் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் யோகா பிராக்டிஷனரா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஓரியன்ட் பர்சனாவும் வாழ்ந்துட்டு வராரு. அவருக்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யோகா கத்துட்டு வராங்க. அவர் சொல்லித்தர அந்த மெக்கானிசமே பாத்தீங்கன்னா உங்களால தெரிஞ்சு இல்ல பார்த்தோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சோ அவர் மோர் ஆஃப் ஸ்பீக்கர் கிடையாது, மோர் ஆஃப் டூவர். அவர் சொல்லித்தர எல்லா யோகாவுமே ஒரு ஆக்ஷன் ஓரியன்டான யோகா. அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது, அதை நீங்க பண்ணி பண்ணாதான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். சார், இப்போ இந்த டாபிக் பத்தி உங்களோட ஒரு ஒபீனியன் என்ன? ஹோல் டாபிக் பத்தி உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க?
0: இந்த ரிலீஜியஸ் நீ சொல்றதெல்லாம் ரீசெண்டா வந்த டெவலப்மெண்ட் தான் தவிர இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கிடையாது. இதுக்கு முன்னாடி எப்படின்னா ஒரு சர்டன் பீப்புளோட எபிலிட்டின்னு ஒன்று இருக்குது ரைட். எல்லாருமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் படிக்க முடியாது கரெக்டா? வரலன்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளா இருக்க ஆர்ட்ஸுக்கு போகலாம். இன்னும் கொஞ்சம் போகலன்னா அடுத்த லெவல் இன்ஜினியரிங்கோட அடுத்த லெவல் பார்க்கலாம். ஜஸ்ட் சீங் நாட் இன் எக்ஸாம்பிள், தப்பு கரெக்டாக கிடையாது. இன்ஜினியரிங் படிச்சு இதுவும் இருக்கிறாங்க, இதை பற்றி அது போயிருக்கணும்னு நாங்கள் சொன்னோம்னா அப்போ உள்ள கேப்பபிலிட்டி ஆஃப் த பீப்புள். ஓகே, கேப்பபிள் ஆஃப் த பீப்புள் அப்போ வந்து எப்படி இருந்ததுன்னா, இதனுடைய ஃபார்மேஷன் யாருக்கெல்லாம் அந்த கேப்பபிலிட்டி இருந்ததோ அவங்களால மட்டும்தான் இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். நீ கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரானிக்ஸில் பெரிய ஆளாக நீ படித்து வரேன்னா உன்னால் இன்னொரு மொபைலை உருவாக்க முடியும், இன்னொரு டிவைஸை கூட நீ கண்டிப்பாக பண்ண முடியும். பட் இதுக்காக எல்லாருமே அந்த டிவைஸை ரெடி பண்ணுன்ற அவசியம் கிடையாது. யூஸ் பண்ணால் போதும், மொபைலில் நீ போய் கண்டுபிடிக்கணும்னு கிடையாது. உன்னை மொபைல் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொன்னால் போதும், நீ யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த பெனிஃபிட்ஸு இருக்குது, அவைல் பண்ணலாம் போதும். ஸோ கோயிலுங்க அந்த மாதிரி இருந்தப்போ இதுக்குன்னு மெக்கானிக் இருக்கிறான், அவன் ஒரிஜினலாக கிரியேட் பண்ணதை விட 10% வச்சுருப்பான். ரைட், ஸோ கோயிலுங்களை அந்த மாதிரி விஷயங்களை எது சரி பண்ணுமோ சரி பண்ண தெரியாதோ அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இந்த இது லெவல்ஸ் மாறும், ரிஷி முனி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இல்லையா, இவங்களோட ஸ்பிரிச்சுவல் நாலேஜில் ஒரு ஜெஜாண்டிக் ஸ்ட்ரக்சராக பண்ணுவாங்க. அடுத்து வரவங்க அதை மெயின்டைன் பண்ணுறவங்க, அதுக்கடுத்து அவங்க வருவாங்க பெனிஃபிட் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த ரிலீஜியஸ் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அந்த ரிலீஜியஸ்னா அந்த பீப்புள், இப்போ நம்ம ரிலீஜியஸாக கூப்பிட்றோம் இல்லையா, இது என்ஜினியர் குரூப்பு, இது டாக்டரு, இது ரிலீஜியஸா, அந்த லெவலப்பில் அதில் நல்லா பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு சர்டன் டைமில், நான் சொல்கிறது லாங் லாங் லாங் அகோ, அந்த மாதிரி ஒரு குரூப் ஃபார்ம் ஆனப்போ தோஸ் பீப்புள் ஹூ கேன் மெமரைஸ் திங்ஸ் பெட்டர் வே, தோஸ் பீப்புள் ஹூ கேன் சஸ்டெயின் தீஸ் திங்ஸ் இன் அ பெட்டர் வே, அவங்க ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அந்த குரூப்புக்கு அந்த எபிலிட்டியோடு இருக்கிறப்போ அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஸோ நீ கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணுவ, நீ கொஞ்சம் இந்த எபிலிட்டியில் நீ இருக்கிற, ஸோ நீ இந்த ஆர்ட், நீ இந்த டிசைன் பண்ணுறதுல நீ ஃபெமிலியர் ஆகு, இது இப்படி இப்படி இப்படி செக்ரிகேட் ஆச்சு. ஸோ தட் அதுலேருந்து வரப்போ இன்னும் டெவலப் நல்லா வந்துச்சு, ஈஸியாக இருந்தது. சின்ன வயசுலேருந்தே அதை கற்றுக்க வேண்டியதாக இருக்கிறப்போ இன்னும் நல்லா பண்ணாங்க. அவன் சின்ன வயசுலேருந்தே கட்டணம் கட்டுறப்போ இன்னும் நல்லா பண்ண ஆரம்பித்தான். ஸ்பெஷலைசேஷன் மாறிச்சு, அது ரிலீஜியஸாக மாற்றி அதெல்லாம் வந்து நடுவில் வந்த ஒரு கலவரம் தான். அது இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும். ஸோ ட்ரூவாக பண்ணால் நேச்சரில் இவங்க தான் அவங்க தான் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி தான் கோயில்களுக்கும் யாரையும் வந்து அனுமதிக்கிறது நிறுத்தினதே கிடையாது. நீ சொல்கிற வெஸ்டர்னாக இருந்தாலும் சரி ஈஸ்டர்னாக இருந்தாலும் சரி எல்லாருமே அல்லவுடு. பட் அது ரிசீவ் பண்ண தெரியாமல் அதுக்குள்ளே வரப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்லுவாங்க, நத்திங் பியாண்ட் தட். அவங்களுக்கு அதனுடைய பியூரிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம பாடி வந்து ரொம்ப நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிக்கும், அது வந்து இருக்கக்கூடாது. நம்ம பாடியில் இருந்தால் அங்கே இருக்கிற பியூரிட்டியை கம்மி பண்ணிடும், எனர்ஜிஸை கம்மி பண்ணிடும். இப்போ வெஸ்டர்னு கர்ப்பகிரகத்துக்கிட்டலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, வேற என்ன உள்ளே வேணால் வந்துட்டு போக சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா, ட்ரை பண்ணிருக்கீங்களா? ஒரு சில டெம்பிள் வந்து உள்ளே சேர்க்க மாட்டாங்க ஃபாரினர்ஸ். ஆமாம், ஸோ இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு ரீசன்ஸ் வேறு வேறு இருக்குது. தப்பாக புரிஞ்சுக்கணும்னா தப்பாக தான் புரிஞ்சுப்போம். அதுக்கான ரீசன் என்ன, அந்த வெஸ்டர்ன்ஸு சாப்பிட்ற உணவில் அதிகமான நான்வெஜ் இருக்கும். ஒரு பன்னிக்கறியோ மாட்டுக்கறியோ அதிகமாக சாப்பிட்றப்போ அவங்க பாடி ஆட்டோமேட்டிக்காக அதனோட வைப்ரேஷன்ஸோடு இருக்கும். அந்த வைப்ரேஷன் இருக்கிறப்போ அதை இம்ப்யூர் பண்ணுறதுக்கான தகுதி நமக்கு கிடையாது, கரெக்டாக. அதனால் அவங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்களே தவிர நேச்சுரலாக அவங்க வரக்கூடாதுன்றது நமக்கு கிடையாது. அவங்களோட டெண்டன்சி என்ன, இங்கே பியூரிட்டி இருக்கிறப்போ யூ ஆல்சோ கம் வித் பியூரிட்டி திங்ஸ் தென் வி வில் அலோ, பிகாஸ் இந்த இடம் அதுக்காக வைப்ரேஷனுக்காக இருந்த இடமே தவிர உங்களை அலோ பண்ணக்கூடாதுன்றது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ ஒரு சில பீப்புள் என்ன இருந்தாங்கன்னா அப்போதைக்கு அவங்களோட ஹைஜீனிக் மேட்டரில் ரொம்ப கேர் எடுத்துக்காங்க, ரொம்ப லேசியாக இருந்தாங்க, ரொம்ப வேலையாக ரொம்ப இதுவாக செஞ்சுட்டு அவங்க அது பண்ணாமல் இருந்தாங்கன்னா கொஞ்சம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இங்க பியூரிட்டி ரெடி பண்ணிட்டு இருக்கோம், வா அதுக்கான சிஸ்டத்தோட வா, குளிக்காம வராத, இந்த இடம் வந்து எடுத்துக்கிற இடம் அது கிடையாது. அதனால அது அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வேற வேற வேற ஃபார்ம்ல மாறிடுச்சு. அதனால அது வந்து அந்த ரிலீஜியஸ் நீங்க சொல்ற டைவர்ஷன் அதெல்லாம் அப்படி சொல்ற விஷயங்களாம். பட் தெர் இஸ் நோ இன் நேச்சர் தெர் இஸ் நோ சச் திங்ஸ். நீ கண்டிப்பா இதை யாருக்கு வேணாலும் புரிய வச்சு யார் வேணாலும் பண்ணலாம், யார் வேணாலும் சொல்லலாம், யார் வேணாலும் செய்யலாம். யாருக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்கோ, நேச்சர் யாருக்கிட்ட அந்த குவாலிட்டி இருக்கோ அது பண்ணலாம். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி செக்டர் இருந்து இப்போ அப்படி கிடையாது. இப்போ சிட்டி வந்தப்போ எவ்ரி திங் இஸ் மிக்ஸ்ட், நத்திங் கேன் டிஃபைன் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது. யூ கேன் ஸ்டில் இப்போ என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா, இது இந்த ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு அந்த விஷயம் நிறைய தெரிஞ்சிருக்கிறதுன்றனால அது எப்படியாச்சும் மிஸ் பண்ணக்கூடாது, அவங்களோட ஜென்ரேஷனுக்காக ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிகிட்டே வராங்க. அதில் லாஜிக்ஸை விட்டுட்டாங்க, ஃபோர்ஸை பிடிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு அதை பற்றின குட்னஸ் தெரியாமல் இட் பிகமிங் மோர் இரிட்டேட்டட், அது டூ மச்சாக லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயே யார் கேப்பபிலிட்டி இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு அவங்க மூலமாக சாஃப்டாக கொண்டுட்டு வர விஷயத்த சயின்ஸை ரொம்ப ரப் பண்ணி அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது உண்மையிலே மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப இரிட்டேட் ஆகிருக்கும். அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால இருக்கிறதும் போச்சு. ஏன்னா மேஜர் ஆஃப் தி பீப்புள் அன்னோன் பீப்புள் ஆயிட்டாங்க. அன்னோன் பீப்புள் இருக்கிறப்ப நோன் பீப்புளோட சோர்ஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு, அது ஆட்டோமேட்டிக்காக கம்மி ஆயிடுச்சு.

0: இது வந்து நீங்கள் சும்மா இன்னொருத்தக்கிட்ட வாய் வழியாலோ சும்மா போய் சொல்கிறதுல எந்த வித பிரயோஜனமும் கிடையாது. உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் மீன் பண்ணணும், தென் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். இல்லை உங்கள் அப்பா அம்மா சொன்ன மாதிரி தான் அவங்க இல்லை எக்ஸ்பீரியன்ஸாவோ இல்லை மீன் பண்ணாமல் சொல்கிறதுனால உங்களுக்கு எப்படி டைல்யூட்டடாக கிடைக்குதோ அதே மாதிரி தான் அதுவும் இருக்கும். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக சில சில விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றப்போ வில் நாட் ஹேப்பன் இன் எ டே ஆர் டூ, இட் மே டேக் எ டைம். ரைட், அந்த டைமுக்கும் அந்த பேஷன்ஸும் நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம ஃபஸ்ட் வி ட்ரஸ்ட் வாட்ஸ் ஹேப், நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை நம்ம ட்ரஸ்ட் பண்ணி நம்ம அதை ஃபாலோ பண்ணோம், அதுக்கப்புறமா தெரியும். யாரோ ஒருத்தர் ட்ரஸ்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி பண்ணுறோம் இல்லையா, அவனோட இன்வெஷன்ஸை பற்றி படிக்கிறோம் இல்லையா, நம்மளோட இன்வெஷன்ஸை பற்றி எப்படின்னா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணியிருக்கோமா. சிஸ்டமே இங்கே மாற்றிட்டாங்கன்றதால அவனை படிக்கிறதும் அவன் புக்ஸை போய் படிக்கிறான், அவனோட கண்டுபிடிப்புகளை படித்து படிச்சுட்டு இருக்கும். இங்கே இருக்கிற சிஸ்டத்தை ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் மாற்றிட்டு போயிட்டான், அவன் ரூல் பண்ணப்போ அவன் மாற்றிட்டு போயிட்டான். அவன் மாற்றிட்டு போனதால இன்றைக்கி அவன் ரூல்ஸு அவன் ட்ரெஸ்ஸு அவன் மெத்தட்ஸு நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களும் திருடின்னு போயிருக்கான். அவன் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் நம்மக்கிட்ட வந்து இருக்கிற இதெல்லாமே திருடிட்டு போயிருக்கான். நம்ம நம்மக்கிட்ட இருக்கிற திருட முடியாத விஷயங்களை விட்டுட்டு தான் போயிட்டான். ஆனால் அதை கூட நம்ம டெக்னிக்கலாக அவன் திருடின்னு போயிட்டான். எப்படி? பை வே ஆஃப் கரெக்டிங் அவர் மைண்ட். நம்ம மைண்டை கரெக்ட் பண்ணிட்டான், ஆட்டோமேட்டிக்காக அதுவும் லாஸ் பண்ணிட்டோம். ஸோ அவன் எல்லாமே மார்க்கெட் பண்ணிட்டுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஸோ அவனோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுக்காக இருக்குன்னா, அவன் பிரெட் அங்கே தயாரிச்சானா போதும், இங்கே எல்லாருமே சாப்பிட ஆரம்பிப்பீங்க. மார்க்கெட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரைட், காலையில் ராகியாக சாப்பிடுவீங்க. அந்த ஓட்ஸ், ஓட்ஸ்ன்றது நமக்கு தேவையே இல்லை, நம்மகிட்டே அவ்வளோ இருக்குது. அவன் ஓட்ஸ் ஓட்ஸ் ஓட்ஸ்ன்னு அவன் ஊரில் இருக்கிறத இங்கே மார்க்கெட்டிங் கண்டெய்னராக அனுப்பணும். இங்கே ஒரு ஆட் கொடுத்தாங்கன்னா நம்ம ஆளுங்க போதும், ஓகே சைஸ் 0 ஆகலாம் சொல்லிட்டு ஓட்ஸ் எடுத்து குடிப்பாங்க. ராகியில் சைஸ் 0 கீழே கூட போகலாம், நீங்கள் உண்மையில் சாப்பிட்டீங்கன்னா. பட் இதெல்லாம் பியாண்ட் தட் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் எவ்ரி திங். பட் ரிலீஜியஸாக நீ கேட்ட கொஸ்டினுக்கு கண்டிப்பாக இட்ஸ் நாட் நீட் டு, நோ நீட் டு ரெஸ்ட்ரிக்ட் ஃபார் சர்டன் பீப்புள். கண்டிப்பாக இதனோட விஷயங்கள் பெனிஃபிட்ஸ் கேன் பி எக்ஸ்டெண்டட். பட் அதுக்கான குவாலிட்டி அவங்க கிட்ட எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணி ப்ரோஜன் கிடையாது. பீப்புள் ஆர் ரெடி ரைட்னா தென் தேர் ஆல்வேஸ் வெல்கம் டு.
1: அடுத்த செக்மெண்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது பெருமை.
2: அறிந்து கொள்ளுங்கள் அறிவியல் உண்மைகள். வழங்குவது MOP-இன் சமுதாய வானொலி 107.8.
3: குட் விஷன் லீட்ஸ் யூ டு குட் மிஷன். This public service announcement brought to you by MOP Community Radio 107.8 FM.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சயின்டிபிக் ரீசன்ஸ் பிஹைண்ட் இந்து ரிச்சுவல்ஸ். இது 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம், நமது பெருமை. இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க நம்ம கூட ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வெல்கம் டு தி ஷோ அக்ஷயா.
4: ஆக்சுவலி அந்த காலத்துல காரணம் இல்லாம எதையுமே செய்ய மாட்டாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் சயின்ஸ் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல எல்லாமே கேள்வி கேட்கற குவெஸ்டனிங் மைண்ட் எல்லாருக்குமே வந்துருச்சு. ஸோ ஒரு கேள்வி கேட்டு அது கியூரியாசிட்டி இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய இருக்கு. ஸோ கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசையும் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இந்த காலத்துல நம்ம வந்து ஒரு ரிச்சுவல்ஸ் அப்படியே எந்த கேள்வியும் கேட்காம பண்ணுங்க அப்படின்னு சொன்னா யாரும் செய்யறது இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கு என்ன நடக்குது, என்ன தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்க நினைக்கிறேன். கோவில யூஸ்வலா மணி அடிப்பாங்க, எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அதை எதுக்கு அடிக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மணியோட வைப்ரேஷன் நம்ம மூளையோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைட கனெக்ட் பண்ணி நம்மள ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண ஹெல்ப் பண்றது. அண்ட் அந்த சவுண்ட் நம்ம மைண்ட்ல எடுக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் அழிச்சிடும். அதான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் கோவில்ல ஏன் மணி அடிக்கிறாங்கிறதுக்கு. இன்னொன்னு காமனா எல்லா வீட்லயும் பாத்தீங்க, ஏதாவது அக்கேஷன் ஏதாவது செலிப்ரேஷன் டைம்ல வீட்டுல தோரணம் கட்டுவாங்க. தோரணம் வந்து அழகுக்கு கட்டுறாங்கன்னு மட்டும்தான் நிறைய பேர் நினைச்சுப்போம். இல்லைனா ரொம்ப கன்சர்வேட்டிவா இருப்பாங்க போல இருக்கு, அதனாலதான் வீட்டுல தோரணம் எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க இந்த காலத்திலயும் நினைப்போம். ஆனா அந்த தோரணம் கட்டுறதுல ஒரு ஒரு உண்மையான சயின்டிபிக் ரீசன்ஸ் என்னன்னா, நம்மள சுத்தி இருக்கிற காத்து தூய்மைப்படுத்துற குணம் அந்த தோரணத்துக்கு உண்டு. நிறைய கிராமத்துல பாத்தீங்கன்னா அரச மரத்தை கும்பிடுவாங்க. அரச மரத்தை இங்கிலீஷ்ல பீப்புள்ஸ் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அந்த பீப்புள்ஸ் ட்ரீக்கு இருக்க ஸ்பெஷல் குவாலிட்டினாலதான் அரச மரத்தை கும்பிடுறோம். அந்த ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னா, ஜென்ரலா ட்ரீஸ் வந்து காலையில ஆக்சிஜனை தயாரிக்கும், சாயங்காலத்துல கார்பன் டை ஆக்சைடை தயாரிக்கும். ஆனா அரச மரம் காலையிலயும் சரி சாயங்காலமும் சரி ஆக்சிஜனை தான் தயாரிக்கும். இதனால கான்ஸ்டன்ட் ஃபுளோ ஆஃப் ஆக்சிஜன் நம்ம வாழ்க்கையில இருக்கும். இதனாலதான் அரச மரத்துக்கு அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஹிந்து மதத்துல கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கிணத்துல காசு போடுவாங்க. ஏன்னா நான் கிணத்துல போய் காசு தூக்கி போடுறாங்களே நிறைய பேர் யோசிச்சிருப்போம். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த காலத்தில் ராஜா காலத்துலலாம் காயின்ஸ் வந்து காப்பரில் தான் இருக்கும். ஸோ காப்பரும் ஒரு மெட்டல்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ தண்ணியில் இருக்க நேச்சுரல்

0: மினரல்ஸில் காப்பர் காயின்ஸ் மாதிரி உள்ளே போடும் போது அந்த மினரல் எஃபெக்ட் உண்டாகும். அதனால அந்த தண்ணியோட நேச்சுரல் எசன்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். இதனால தான் உடம்புல ஹெல்த் ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி தான் அந்த காப்பர் காயின்ஸை கிணத்துல போடுவாங்க. ஸோ தட் த வாட்டர் கெட்ஸ் பியூரிஃபைட். ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஓம் பிரணவ மந்திரத்தோட ஐடியாலஜி என்னன்னா, நம்ம டென்ஷனா இருக்கிறப்போ இல்லைன்னா ரொம்ப நர்வஸா இருக்கிறப்போ ஓம் சொல்ல சொல்லுவாங்க. ஏன்னா ஓம் மந்திரம் சொல்றப்போ நம்ம பிளட் ப்ரெஷர் குறைஞ்சி நம்ம ஹார்ட் ரேட் வந்து கண்ட்ரோல் ஆகுது. டீப் பிரெத் எடுத்துட்டு ஓம் மந்திரம் சொன்னா நம்ம கான்சென்ட்ரேஷன் லெவல் கூட இன்க்ரீஸ் ஆகும். இவ்வளவு ஏங்க, சாப்பிடும் போது கூட காரத்துல ஆரம்பிச்சு ஸ்வீட்ல முடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா காரமா இதை சாப்பிடும் போது டைஜஸ்டிவ் ஜூசஸ் ஆசிட்ஸ் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ணும். அதாவது அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டமோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணும். ஆனா ஸ்வீட் அதாவது ஒரு கார்போஹைட்ரேட்டை சாப்பிடும் போது டைஜஸ்டிவ் ப்ராசஸ் ஸ்லோ டவுன் ஆகும், அதாவது கம்மி பண்ணும். ஸோ சாப்பிட முடியற நேரத்தில் நம்ம ஸ்வீட் சாப்பிட்டா டைஜஸ்டிவ் ப்ராசஸ் ஸ்லோ டவுன் ஆயிடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம சாயங்கால நேரத்தில் நகத்தை கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் எலக்ட்ரிசிட்டி இன்வென்ட் பண்றதுக்கு முன்னாடி இவ்வளவு இலுமினேட்டடா ஈவினிங்ல எடுக்காது. சோ நம்ம நகத்தை வெட்டிட்டு நம்ம எங்கேயாவது ரேண்டமான பிளேசஸ்ல இது தூக்கி போட்டுட்டோம்னா அந்த நகத்து மேல யாராவது காலை வச்சுட்டாங்கன்னா கீறிடும். சேஃப்டி பர்பஸஸ்க்காக தான் அந்த காலத்துல சாயங்கால நேரத்துல நகத்தை வெட்டாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். ஸோ அந்த காலத்தில் ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்க்கும் கண்டிப்பாக ஒரு சயின்டிஃபிக் ரீசனோட வச்சிருப்பாங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தை நம்ம தான் வளர்த்துக்கணும். எனக்கு அதோட ஏன் செய்கிறோன்னு புரியல, அதனால நான் செய்ய மாட்டேன்னு அபேண்டன் பண்ணுறதை விட ஏன் செய்கிறோன்னு தெரியல அதனால நான் கற்றுக்க விரும்புங்கிற ஆட்டிடியூடை நம்ம தான் உண்டாக்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு ரிச்சுவலையும் எவ்ரிடே லைஃப் ஸ்டைலில் நம்ம இன்கார்பரேட் பண்ணும் போது லைஃபோட ஹோல்னஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகும். ஸோ அதனால நான் ப்ரிஸ்கிரைப் பண்றதுனா உங்க ரிலிஜன்ல இருக்கிற ரிச்சுவல்ஸோட மீனிங்கையும் சயின்டிபிக் ரீசன்ஸையும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க.
1: ரொம்ப பியூட்டிஃபுல்லான இன்சைட்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ அக்ஷயா. நம்ம பெரியவங்க வச்ச ஒரு ஒரு சம்பிரதாயத்துக்கு பின்னாடியும் ஒரு பயனும் ஒரு சயின்டிபிக் ரீசன்ஸும் இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திக்கிற வரைக்கும் இது ஸ்னேகா சைனிங் ஆஃப் 107.8 MOP சமுதாய வானொலி. நமது சமுதாயம் நமது பெருமை.

This is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM.

கண்தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: ஏமா போனா
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: அஞ்சு ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில நூறு ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியும்? சில்லறை சில்லறை எடுத்துன்னு வந்தேன். சில்லறை கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாம எதுக்குமா பஸ்ல ஏறுறேன்?

0: பஸ் ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா? பஸ் எவ்வளவுங்க நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா, இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்த அடைக்குது.
1: யோ, யார் யாரு கார்ல லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ்க்கு இடம் விடுங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நான் இறங்குவங்க, வழி விழுங்க. ஐயோ, கால வேற மிதிக்கிறீங்க. இங்க நாங்க நடந்து வரது தெரியாதா உங்களுக்கு? வழி விழுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்குவாங்க. நாங்க
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லாரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லாரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட் குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: சிறுகதை வாசித்தல். வேகமான உலகத்துல நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால கதை கேக்கறதையும் கதை எழுதுறதையும் கதை வாசிக்கிறதையும் நம்ம சுத்தமா மறந்துட்டோம். அப்படி மறந்து போன சிறுகதை வாசித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் திருப்பி நாங்க புத்துயிர் கொடுத்து கொண்டு வந்திருக்கோம். வாங்களே கதை கேட்கலாம்.
1: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுட்டு இருக்கது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எப்பயுமே ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் போனா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டிஷ்ஷஸ் பார்ப்போம், என்ன ஸ்டேட்டஸ் வித்தியாசமா இருக்குன்னு பார்ப்போம். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு புது வகையான ஸ்டேட்டஸ் சொல்லி தரத்துக்கு மிஸ் பிரியா ஃப்ரம் 3rd BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்திருக்காங்க.
2: நான் இன்னைக்கு சொல்ல போறது கோபி மஞ்சூரியன். கோபி மஞ்சூரியன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவு முதல்ல காலிஃபிளவர் எடுத்துக்கோங்க. காலிஃபிளவர் எடுத்துட்டு அந்த காலிஃபிளவர்ல ஜெர்ம்ஸ் அந்த புழுலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பாய்லிங் வாட்டரில் வந்து காலிஃப்ளவரை போட்டுட்டு, இங்கே எடுத்திருக்க காலிஃப்ளவர் போட்டுட்டு கொஞ்சோண்டே சால்ட்டு, தேவையான அளவு லைட்டாக கொஞ்சம் சால்ட் போட்டால் போடும், போட்டுட்டு கொஞ்சம் டர்மரிக் பவுடர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு சைடு வந்து அதை பாயில் பண்ணுறதுக்கு வச்சிடுங்க. இன்னொரு சைடு வந்து அதுக்கு அந்த காலிஃப்ளவரை வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பேட்டர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அந்த பேட்டரில் வந்து லைக் வந்து நீங்கள் ஒரு காலிஃப்ளவர் எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு 4 ஸ்பூன் வந்து மைதா மாவு, 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சோண்டி பெப்பர், உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர், கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டுட்டு ஒரு தோசை மாவு பதத்துக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை பேட்டர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த காலிஃப்ளவர் வந்து ரெடி ஆயிடுச்சான்னு உங்களுக்கே தெரியும், ஒரு மாதிரி சாஃப்டாகிடும் கொஞ்சம். ஸோ அந்த காலிஃப்ளவர் எடுத்துட்டு அந்த ஹாட் வாட்டர்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு ரொம்ப நீங்கள் சூடாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரன்னிங் கோல்ட் வாட்டரில் வந்து ஓரளவுக்கு வந்து அதை அலசிட்டு எடுத்துக்கோங்க. அந்த காலிஃப்ளவரை வந்து அந்த பேட்டரில் வந்து போட்டுட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு எல்லா சைடும் வந்து கவர் ஆகிற மாதிரி பார்த்துட்டு நல்லா ஹை ஆயிலில் லைக் வந்து ஹை டெம்பரேச்சர் ஆயிலில் வந்து போட்டுட்டு ஃப்ரை பண்ணி ஒரு சைடு எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு சைடு வந்து ஒரு பேன், ஒரு கடாயில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய், 2 ஸ்பூன் ஊற்றிக்கிட்டா போதும். ஸோ அந்த அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சோண்டே கார்லிக் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு ஒரு 4-5 பல் போட்டுக்கிட்டாலே போதும். அந்த அளவுக்கு கார்லிக் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அனியன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப பொடிசாக கட் பண்ணி அனியன்ஸ் போட்டுக்கோங்க. நல்லா வந்து அந்த ஆனியன் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும், வந்தோடனே நல்லா ஃப்ளேவர் வரும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சமையலுக்கு ஒரு டிப்ஸ் சொன்னேன் ஞாபகம் இருக்குல்ல. ஸோ ஆனியன் வந்து எப்பயுமே போட்டு வறுக்கும் போது கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிட்டா இன்னும் சீக்கிரம் வந்து ஆனியன் வந்து வெந்துடணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம் வந்து எப்பயுமே நான் யூஸ்வலாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுவேன், உங்களுக்கு வந்து ஸ்டிக்ஸ் மாதிரி வேணும்னா கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு ஒரு 2-3 ஆனியன் எடுக்கிறீங்கன்னா ஒரு கேப்சிகம் போதும். ஸோ போட்டுட்டு நல்லா கேப்சிகம் வந்து ஃபுல்லாக வந்து குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு குக் ஆச்சுன்னா போதும். தென் வந்து கொஞ்சம் சோயா சாஸ், இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் சோயா சாஸ் போதும். சோயா சாஸில் ஆல்ரெடி சால்ட் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஹோல் டிஷ்க்கு வந்து சால்ட் ஆட் பண்ணும்போது சோயா சாஸ் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கீங்கன்றத மனசில் வச்சுட்டு சால்ட் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி சாஸ், அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ். இது மட்டும் இல்லாமல் இன்னும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஆக்சுவலி என்னென்னா, இந்த குண்டு மிளகா இருக்குதுங்களா, அது வந்து கொஞ்சோண்டே சுடுத்தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணிவிட்டு இந்த நீங்கள் பண்ண போகிற கிரேவியில் ஜஸ்ட் ஒரு பேஸ்ட் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஸோ வந்து நீங்கள் இதுக்குன்னு ஒவ்வொரு டிஷ்க்கும் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் பண்ணி உள்ள வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்பப்போ வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, குண்டு மிளகாவில் ஒரு சின்னதாக சால்ட் பண்ணி வினிகர் ஊற்றி அது ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு

0: ஸோ இந்த மூணு சாஸையும் போட்டுட்டு ஓரளவு நல்லா சால்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா ஒரு கடாயில் போட்டு அந்த கோபி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கீங்களா, அந்த கோபியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. சாட்டே பண்ணிவிட்டு ஆல்ரெடி இந்த வெங்காயமும் குக் ஆகிட்டு இருக்கு, இந்த கேப்சிகமும் குக் ஆயிருக்கு, ப்ளஸ் வந்து காலிஃப்ளவரும் குக் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சாட்டே பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணால் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் லைட்டாக கொஞ்சமே மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஹாட்டாக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.
1: என்ன நேர்களே, இன்னைக்கு பிரியா சொன்ன டெலிஷியஸான கோபி மஞ்சூரியன் டிஷ்ஷை வந்து கேட்டு ரசிச்சிங்களா? கேட்டு ரசிச்சது மட்டும் இல்லாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஆர்ஜே சரணவி, தேர்ட் பி எஸ்

0: This is MOP Vaishnav Community Radio, 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: அப்பா, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலாக எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
1: சீன் 2. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்டிலேயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனக்கு இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல. நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே தோச்சுக்கோ, மிஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
1: சீன் 3. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
5: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சு, என்ன நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துரலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து ஏன்பா, நம்ம காலனியில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4,000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
5: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனியில இருக்கிற கோவிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
1: சீன் 5.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
5: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணு நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை. எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடல் அலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேண்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட பெண்களுடைய பங்கு வந்து பொருளாதார ரீதியாவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதற்கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி, எத்தனையோ குழந்தை பேரன் இருக்கு, குழந்தையை பாதுகாத்துக்கணும், ராத்திரி கண்மொழிக்கணும், இப்படி இருக்கிற.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8, நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் தமிழ்துறை சார்பாக இங்கே வந்து கவிதை சொல்ல வந்திருக்கேன். என் பேர் ரம்யா. அரிச்சுவடிகளான அடிச்சுவடுகள். வாய்மை காந்தியின் சுவடு, நேசம் நேருவின் சுவடு, வாழ்வியல் நெறிகள் வள்ளுவரின் சுவடு, தூய தொண்டு அன்னை தெரேசாவின் சுவடு, ஆசையே துன்பம் புத்தரின் சுவடு, அச்சமில்லை அச்சமில்லை பாரதியின் சுவடு, சான்றோர்களாய் வாழ நாம் பின்பற்றுவோம் ஆன்றோர்களின் அடிச்சுவடுகளை. அடுத்து மழை. இடி என்னும் மேளத்தோடு, மின்னல் என்னும் வான வேடிக்கையோடு, சாரல் எனும் பன்னீரோடு, உழவர்களின் மனதை மகிழ வைக்க வந்த உன்னை, குயில்களின் இன்னிசை பாடலோடும், மயில்களின் மகிழ்ச்சியான கும்மாளத்தோடும், இரு கரங்கள் குவித்து நன்றியோடு உன்னை வரவேற்கிறோம். வருவாய் மழையே, வா வா. அடுத்து வாழ்க்கையின் காலங்கள். வாழ்க்கையின் வசந்த காலம், இளமை பருவம் தவறவிடாதீர்கள். வாழ்க்கையின் இளவேனிற் காலம், திருமண பருவம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையின் கோடை காலம், குடும்ப பிரச்சனைகள் சுகமான சுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: அனைவருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் SP முத்தராமன் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், பிறப்பது இயல்பாக இருக்கலாம், இறக்கும் போது சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதோடு இந்தியாவை உலக வல்லரசில் ஒன்றாக ஆக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஐயா அவர்களே, உங்கள் எண்ணம் போல் உலகத்தில் சிறந்த வல்லரசாக இந்தியாவை நாங்கள் உருவாக்கி சரித்திரத்திலே இடம் பிடிப்போம் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக்கொள்கிறோம்.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய.
5: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
6: MOP 107.8 FM. Stay tuned. Stay tuned. Stay tuned. Stay tuned. Stay tuned. Stay tuned.

0: வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே மேனகா பேஸ். இதே மாதிரி வேற நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஆர்ஜே மேனகா,
1: ஆர்ஜே நித்யா,
0: நாங்கள் விடைபெறுகிறோம். நீங்க கேட்டுக்கொண்டிருந்தது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
2: Produced and brought to you by Bhavya, Nitishree, Rupali and Nimeshika.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகா, நீ பெருசானே என்ன ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான் செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட் எல்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம். கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்போ வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணிப்படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள், பை தி பீப்பிள் அண்ட் டு தி பீப்பிள். இட்ஸ் எம்ஓபி 107.8. It's enriching.

0: நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கி அடைந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்ல. ஒருத்தரை ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும்னு நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிப்பட்டவங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பெல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரதுக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ? இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போட போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து இப்போ காலப்போக்கில் ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாமல் எவ்வளோ மீடியா சொன்னாலும் எவ்வளோ டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் காரணம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்துலேயே ஏதோ ஒன்று வந்து நீங்களும் பிடிக்காதீங்க. நன்றி, வணக்கம்.
6: பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய

உடனே பக்கத்துல இருக்கிற மருத்துவர்கிட்ட போவீங்க, கரெக்டா? இந்த மாதிரி நம்ம உடல்ல சின்ன பிரச்சனையில இருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் ஏதாவது வந்தா நம்ம சிகிச்சைக்காக நம்பி போற ஒரே இடம் நம்ம மருத்துவர்கிட்ட தாங்க. அப்படிப்பட்ட மருத்துவர்களை கொண்டாடுறதுக்கு ஒரு நாளாவது ரொம்ப அவசியம்னு உங்களுக்கு இப்ப தோணி இருக்கும். அந்த நாள் தாங்க ஜூலை 1. ஜூலை 1 அன்னைக்கு இந்தியாவில தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்படுது. இந்த தேதி வந்து பல நாடுகள் பொறுத்து மாறப்படும். ஆனா மருத்துவர்களுக்கான ஒரு தினம் அப்படின்றது வந்து 1933 மார்ச் 28 யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல முதல்ல கொண்டாடப்பட்டது. இந்தியாவில இந்த நாள் மருத்துவர் மற்றும் வெஸ்ட் பெங்காலின் முன்னாள் முதலமைச்சரான டாக்டர் பிதன் சந்திர ராயோட நினைவில் கொண்டாடப்பட்டது. இந்தியாவில் இந்த நாள் 1991 இந்திய மெடிக்கல் அசோசியேஷனுடைய பரிந்துரைப்படி கொண்டாடப்பட்டது. சரி, நம்ம நாட்டுல எவ்வளவோ மருத்துவர்கள் இருக்காங்க, ஆனா ஏன் டாக்டர் பிதன் சந்திர ராயோட பிறந்த நாளில் இதை கொண்டாடுறோம் நீங்க யோசிச்சிருப்பீங்க, கரெக்டா? அது ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்திய மருத்துவ சங்கம் உட்பட்ட இந்தியாவில் பல மருத்துவ நிறுவனங்களை நிறுவுவதில் டாக்டர் ராய் முக்கிய பங்கு வைத்திருக்காங்க. இந்தியாவின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான டெல்லியில் அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகம், அதாவது எய்ம்ஸ் கழகத்தை நிறுவுவதும் இவர்தான் பொறுப்பு. இந்த தினம் சமூகத்தில் மருத்துவ நிபுணர்களோட பங்களிப்பை அங்கீகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையும். அது மட்டும் இல்லாம சுகாதார பாதுகாப்பு துறை எதிர்கொள்ளும் சவால்களை பற்றி விழிப்புணர்வு செலுத்தவும் இப்போ வளர்ந்து வர ஜெனரேஷனை இந்த துறையில தன்னுடைய தொழிலை தொடர என்கரேஜ் பண்ணக்கூடியதுக்கான ஒரு நாளும் கூட. COVID-19 பேண்டமிக்ல நம்ம மருத்துவர்கள் எந்த அளவுக்கு நம்மளையும் இந்த நாட்டையும் காப்பாத்துறதுக்காக ராப்பகலா போராடி இருக்காங்க நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரியே நம்ம வாழ்க்கையில பல கட்டங்கள்ல அவங்க நம்மளுக்கு உதவியா இருந்திருக்காங்க. அதனால இந்த ஒரு நிமிஷம் நம்ம எல்லா மருத்துவர்களுக்கும் மனசார நன்றி சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பா எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, மருத்துவர்களுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்கான ஒரு சிறப்பான வழி எதுன்னு சொல்லவா? வேற ஒன்னும் இல்லைங்க, நம்ம நம்மளுடைய ஆரோக்கியத்தை நல்லா பாத்துக்கிறது தான். ஆரோக்கியமா இருக்கிற முறையில நம்ம மருத்துவர்களுடைய பாரத்தை குறைக்கிறதுக்கும் அவர்களுடைய சேவைகள் மிகவும் அவசியமான மக்களுக்கு கிடைக்கிறதுக்கும் உதவி செய்யும். இந்த வருஷம் தேசிய மருத்துவர்கள் தினத்தோட தீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீலிங் ஹேண்ட்ஸ் கேரிங் ஹார்ட்ஸ். இந்த தீம் வந்து மருத்துவர்கள் தங்களுடைய நோயாளிகளுக்கு வழங்கும் தொழில்நுட்ப துறனையும் உணர்ச்சி பூர்வமான ஆதரவையும் எடுத்துக்காட்டுது. கடைசியா இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மருத்துவர்களுக்கும் இந்த நாட்டின் மக்களுடைய ஆரோக்கியத்துக்காக உங்களுடைய அரவணைப்பு, தியாகம் மற்றும் கடின உழைப்புக்கு எங்கள் ஆழ்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய முயற்சிகள் எங்களுக்கு ஆரோக்கியமான எதிர்காலத்துக்கான ஒரு நம்பிக்கையாகும். நாங்க எப்போதும் நம்பக்கூடிய ஹீரோக்களாக இருப்பதற்கு மிகப்பெரிய நன்றிகள் தெரிவித்துக் கொண்டு எல்லா மருத்துவர்களுக்கும் இனிய தேசிய மருத்துவர்கள் தினம் வாழ்த்தி இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நான் விடை பெறுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: And so, you're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: என்னங்க இது? நேத்து நீங்க கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்ல.
2: என்னங்க நீங்க கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன்ல இருந்தால நான் மருந்து கொடுத்தேன்.
1: சரி சரி, இப்ப இந்த பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்து ஒழுங்கான மருந்து கொடுங்க.
2: இருங்க, இதை கொடுக்கறேன்.
1: தேங்க்ஸ்.
3: எக்ஸ்கியூஸ் மீ.
1: என்னங்க
3: நேத்து பண்ண தப்பு திரும்பி பண்றீங்க பாத்தீங்களா?
1: நான் என்னங்க தப்பு பண்ணேன்?
3: நேத்து வாங்கும் போது எக்ஸ்பைரி டேட் பாத்தீங்களா?
1: ஓ, எக்ஸ்பைரி டேட்னு ஒண்ணு இருக்குல்ல.
3: பாத்தீங்களா, ரேட்ட மட்டும் பார்த்தா போதாது, டேட்டையும் பாக்கணுங்க.
1: நீங்க சொல்றதும் உண்மைதாங்க.
3: இப்போ இந்த மருந்தையாவது பாருங்க, கஸ்டமர் பீவேருங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும். நம்ம கேஃப்ல இருக்க வேணாமா?
1: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க.
2: நுகர்வோர் கவனிக்க,
3: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
2: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஐயோ போச்சே, என் காசெல்லாம் போச்சு, என்கிட்ட இப்ப நான் ஒண்ணும் இல்ல, ஓட்டாண்டியா இருக்கேன் நானு.
1: ஏன்பா, என்னாச்சு?
0: என்னத்த சொல்றது, நான் வேலை செஞ்சிருந்த கம்பெனிய இழுத்து மூடிட்டாங்க. ஏன், சம்பளம் எல்லாம் போச்சு, நான் வாங்கின சம்பளம் இப்ப என்கிட்ட எதுவுமே இல்ல.
1: ஏன் நீ சேமிச்சு வைக்கலையா?
0: அது நான் வந்து ஆடம்பரமா வாழணும்ன்ற ஒரு ஆசைக்காக லேப்டாப் என்ன, செல்போன் என்ன, ஹோட்டல்ல சாப்பாடு என்ன, எல்லாத்துக்கும் செலவு பண்ணியாச்சு. சேமிப்புன்ற விஷயம் வந்து அகராதிலே இல்லன்னு வச்சுக்கோ. ஏன்,
1: சரி சரி, இவ்ளோ இப்ப நீ கஷ்டப்படுறது வந்து நீ இப்ப சேமிச்சு வச்சிருந்தா, நீ கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம்ல, கொஞ்சம் காசு சேமிச்சு வச்சிருந்தா உனக்கு நல்லது தானே. இப்போ
0: இப்ப புத்தி வந்து என்ன பிரயோஜனம், இப்ப புத்தி வந்து என்ன பிரயோஜனம், பஸ்ல சல்லி காசு இல்ல.
2: கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்குங்க? நம்மளோட சம்பளத்துல நம்ம செய்யற முதல் செலவு சேமிப்பா தான் இருக்கணும்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் எவ்வளவு?
1: அது வாங்க 800 ரூபாய்.
2: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
0: இங்க இந்த வோல்டேஜ் ஸ்டெபிலைசர்ல ISI மார்க்கே இல்லையே.
1: அதுங்களா?
0: ISI மார்க் இல்லைன்னா ஸ்டெபிலைசர் வாங்க மாட்டேன்.
3: ஆம் நேயர்களே, ISI மார்க் உள்ளதே மட்டும் வாங்குவோம், அதுவே தரத்திற்கு உத்தரவாதம்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: அம்மா நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
1: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி.
0: ஆமா அனுப்பிச்சிட்டேன், லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
1: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
0: என்ன
1: என்ன, 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்து இருக்க.
0: எதுக்கு நான் அனுக்கினோ? திருப்பி வந்துட்டு திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
1: அம்மா எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது, அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
2: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: Welcome back, listeners. You are listening to MOP Community Radio 107.8 FM. As we all know about the advantages and disadvantages of the city life, now it's time for us to know about the advantages of village life. At number one is the language. Villages are the homes of thousands of different languages. When villages disappear, native dialects and entire languages vanish as well. More prominent languages take the place of smaller ones as people strive to adapt in a global society. Number two is the culture. Villages preserve culture, dress, food and dance are a few examples. As villages grow into populations and turn into towns, local cafes make way for large Indian chains. Handmade leather sandals are discarded for a pair of Western sneakers. Number three is community. Due to its small size, village fosters a tight-knit sense of community. According to the African proverb, it takes a village, by stating that a sense of community is critical to maintaining a healthy society. Number four is heritage. Village members hold a wealth of information regarding their heritage. They knew about the ancient traditions, methods of production, and the resources of the land. When villages become dispersed or exterminated in times of war, this anthropological knowledge disappears. Agriculture. Number five is agriculture. Large cities are not as conducive to growing and producing foods such as fruits and vegetables. Villages, on the other hand, usually have ample amounts of land and other resources necessary for growing conditions. Other advantages are mainly the people of the village live in unity and peace. The villagers earn money very hard and earn money enough for their living. So they live in less competition with each other. So they can reach a good position. They have more friends in the community since it is small. The village people always try to protect the traditional habits and culture. The village has clean air and the environment is very beautiful. The village has less noise and rush, so the pollution is less. The village has not have lot of vehicles, so roads are less dangerous for driving cycle. They can get fresh vegetables and fresh fruits. The environment of the village is pleasant and silent, and it has a scenic beauty. The city life is full of chemical. If you want to eat a sweet, you have to eat many chemicals present in sweet like chocolates. But in villages, the sweets are made up of pure ghee and milk. Villages are the backbone of strength to India because villages play a major role in Indian tourism. In case of agriculture, villages play a key role in our GDP. In India, some large-scale sectors also established in villages. Everyone needs to live their life. For that, we take energy. It comes from many forms. One of the forms is crop. The crop is grown by farmers in villages. Nowadays, farmers are going to the daily work instead of growing because of lack of facilities due to lack of power, financial problems and water problem. So the government have a responsibility to provide the water, finance and power facilities. According to the point of view, villages play a major role in development of a country. The average human being needs food as the basic need, not any other luxury. As the productivity is less for agriculture, but it is the main source of income for our country. Industries, which are on the other hand, has good demand and the profits are more is not considered into account, as that they only can be performed in urban areas, but many large-scale industries are at villages also. The only deficit for village development is lack of opportunities, as they were provided for urban people. The villagers can pursue this by means of transportation. I myself was from a rural area when everyone in villages has farming occupation. Villages play a vital role in the economization of our country. Without farmers, we cannot get a piece of rice in our country. farmers are the backbone of our country. A country cannot develop economically without villagers. Villages in India are definitely a strength, mainly because of agricultural products that are produced in here. Today, we are self-reliant in grains and cereals, and we don't need any imports. 60% of the population in India is living in villages, but of course in limited resources as compared to city life. Poor education, medical facilities, transportation are the primary concerns. Youth in villages needs to come forward and prove that to the world that besides farming, they are capable of doing any job. What I want to say is, if India is to be a developed nation, empower youth in villages. Of course, the fresh air in villages, pollution-free environment and friendliness of people adds to the glory of villages. Education can really do wonders, quality education. Today, India is the largest producer of milk in the world, mostly coming from villages. Only since we don't have enough space for cattle in cities. So in order to develop India, we have to develop villages. Indian villages are our strength because they give food for a whole country and also they are pollution free. Peaceful life, distressful nature, cheering fellows, good relations are other features of Indian villages. Villages are strengthening their economic ability through setting up industries like cottage, farms and fisheries by availing the training and self-employment schemes offered by the government. Our parents are mostly from rural areas that are conferred as non-resident villages. Students from villages are still attaining higher positions in government, private sectors and also establishing themselves as entrepreneurs with high aspirations, succeeding in all aspects of life. It has contributed well in making the gymnast and key player who made Indians feel proud of their athletic talent. We'll be back after a short commercial break, so stay tuned. You are listening to MOP Community Radio 107.8 FM.
1: போறேன் கொஞ்ச நேரத்துல திருப்பி வந்துடுவேன் இருதிப்பா போறதுக்கு முன்னாடி ஆமா அனுப்பிச்சிட்டேன் லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன் இப்ப நான் போலாமா கம்ப்யூட்டர் அனுப்பிச்சியா என்ன என்ன 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்காந்துருக்க எதுக்கு நான் அனுப்பிச்சிட்டு திருப்பி வந்துட்டு திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன் எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது அட்லீஸ்ட் நீ அதை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போ
2: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேன் லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: எக்ஸாமுக்கு ஒரு வழியா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா? என்ன
4: பென் வாங்கணும், அவ்வளவுதான். பென் வாங்கணும்,
3: கடைக்கு போயிட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
4: போலாம் அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களேன் கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கங்க. அந்த பென் எவ்வளோண்ணா?
4: இதுவா? 50 ரூபீஸ். அது
3: 25.
4: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ தாராளமாக எழுதி பாருங்க.
4: ஏ, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லா இருக்கு.
3: அது என்னமா?
4: ஓகே, அது எவ்வளோ
3: சொன்னீங்க?
4: 50.
3: அதோ கொடுக்காத.
4: யார் அது? என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
3: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
4: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோஷியபிள். நீ அதை விட கம்மியா கேட்கணும். ஏ, அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
3: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ் தான். அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
4: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்ல கிருத்திகா.
3: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம். அதுக்கு நான் அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
4: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
3: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை. இப்போ
4: என்னங்க அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான். என்னங்க நீங்க மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது,
4: ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
1: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லைன்னா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோசியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது பிக்சட் ரேட் அவசியம் இல்ல, அதுல நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

പൊതുനലം കരുതി വെളിയിടുവോർ MOP സമുദായ വാനൊലി 107.8.

0: ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். எஸ் அம்மா, நான் கிளம்புறேன், பாய்.
1: டேய் டேய் டேய், முள்ள போடா.
0: சரிமா.

0: நான் சொல்ற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியா இருந்திருக்கும்ல? இனிமே டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகிவிடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம், நான் உமா பத்மநாபன் பேசுறேன். MOP-உடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரஷர் எல்லாம், அவங்களுடைய அகாடமிக்ஸே வந்து ரொம்ப பெரிய பிரஷர், அதையெல்லாம் தாண்டி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரேடியோ பிராட்காஸ்ட் நடத்திட்டு இருக்காங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் இந்த மாதிரி சமுதாய வானொலி அப்படின்னு பேர் வச்சு சமுதாயத்துக்கு தேவையான மெசேஜஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேக் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த சமுதாய வானொலிய நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க. அட்வைஸ் அப்படின்றது பொதுவா எல்லாருக்குமே பிடிக்காத விஷயம். அதனால பிடிக்காத விஷயத்த பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கொள்கை. அதனால நான் பொதுவா யாருக்கும் அட்வைஸே கொடுக்கறது இல்ல. அதனால இன்னைக்கு நான் எதுவும் அட்வைஸோ மெசேஜோ உங்களுக்காக கொடுக்க போறது இல்ல. ஆனா நான் இப்போ ஒரு 15 வருஷமா டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். என்னுடைய இந்த கெரியர்ல வந்து எனக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய பேரை, இன்ட்ரெஸ்டிங் பீப்புளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பாடத்தை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, நெவர் சே டை, நெவர் கிவ் அப், ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். உங்களுடைய திறமை மேல இதனால முடியும்ன்ற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தா, எங்க இந்த நாட்டுல எங்க அதுக்கெல்லாம் மதிப்பே இல்ல, எங்க இனிமே ஆச்சு வயசாச்சு இனிமே எங்க, அந்த மாதிரி பெசிமிஸ்டிக்கான எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் கான்பிடன்ஸ மட்டுமே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இதுதான் என்னுடைய மெசேஜ். இது ஏன் இப்படி சொல்றேன், எனக்கு கிடைச்ச பாடம் என்ன அப்படிங்கறத வந்து குவிக்கா நான் சந்திச்ச 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான நபர்கள் மூலமா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை நிறைய நீங்களும் படிச்சிருப்பீங்க, நடிகர் விக்ரம். விக்ரம் எனக்கு நல்ல நண்பர். முதல்ல மீரால அறிமுகமாகி அப்புறம் உல்லாசம் அப்படின்னு ஒரு பெரிய படம் எல்லாம் பண்ணினாரு. அந்த காலத்துல இருந்து எங்களுக்கு எல்லாம் அவர் நல்ல நண்பர். ஆனா அவருடைய கெரியர்ல என்னமோ அவரால் அந்த ஒரு காலகட்டத்தில் அதுக்கு மேல பெருசா முன்னேற முடியல. ஒரு பெரிய பிரேக். இது வந்து நான் சொல்றது எந்த காலகட்டம்னா, வந்து திரையுலகத்தில் அவருக்கு ஒரு படம் கூட கிடையாது. அப்போ எந்த ப்ரொடியூசர் டைரக்டர் கூட வந்து எந்த டிஸ்கஷன்லயும் அவர் பேரே வந்து அந்த காலத்துல யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல, அந்த ஒரு காலகட்டம். ஆனா அவர் வந்து வேற எந்த ஒரு வேலைக்கும் போகாம நடிப்புக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை ரொம்ப தொடர்ந்து அதுல கவனம் செலுத்திக்கிட்டு, சின்ன சின்ன வேலைகள், டப்பிங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி திரையுலகத்தோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு, ஆனா இதோ நாளைக்கு பாருங்க கமலஹாசனும் ரஜினிகாந்தும் ஒன்னா சேர்ந்து வந்தா எப்படி ஒரு ஆக்டர் அதுல இருந்து உருவாவாங்களோ, அதாவது ஒரு மாஸ் ஹீரோ, ஸ்டைலிஷ் ஹீரோ, அதே சமயம் இன்னைக்கு உலக நாயகன் போகிறோம் நடிப்புக்காக அந்த கமல், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கினா எப்படி ஒரு ஹீரோ வருவாங்களோ அந்த மாதிரி ஹீரோவா நான் வந்து கண்டிப்பா ஆவேன் அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம், ஐயோ என்ன இவர் இப்படி ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்காரு, நிஜமாவே ஒரு செகண்ட் லீஸ் வந்து ஒரு நடிகருக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி அவருக்காக கவலை கூட பட்டிருக்கோம். ஆனா சேதுவுக்கு அப்புறம் நடந்தது என்ன அப்படின்றது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் ஜேம்ஸ் வசந்த். இப்ப சமீபத்துல கண்கள் இரண்டால் அப்படின்ற ஒரு பாட்டு மூலம் தமிழ்நாட்டை இல்ல, இந்தியாவே இல்ல, இன்னைக்கு கனடா, ஆஸ்திரேலியா, எல்லா இடங்கள்லயும் தமிழர்கள் எந்த உலகத்துல எந்த மொழியில வாழறாங்களோ அங்க எல்லாமே வந்து இட்ஸ் டாப் ஆஃப் தி சார்ட்ஸ் அப்படிங்கறது அந்த பாடல். அவருக்கும் வந்து 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 18 வயசுல, 20 வயசுல எல்லாம் வந்து புதுசு புதுசா இசையமைப்பாளர்கள் ஒவ்வொரு படத்திலயும் வந்துட்டே இருக்காங்க. அதுவும் இவர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஆங்கர் பர்சனா வந்து எல்லாருக்கும் அறிமுகமானவர். நம்ம இண்டஸ்ட்ரியில இன்னொரு பழக்கம் என்னன்னா, வேற ஒரு ப்ரொஃபஷன்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களை இன்னொரு ப்ரொஃபஷன்ல அவ்வளவா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு இவர் திடீர்னு வந்து இல்ல இல்ல, ஆக்சுவலா மியூசிக் தான் என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன், இசையமைக்க போறேன்னு சொன்னா யார் இவரை சீரியஸா எடுத்துப்பாங்க? இவருக்கு அப்படி ஒரு நல்ல பிரேக் எங்கிருந்து கிடைக்கும்? பிரேக் கிடைச்சாலும் அந்த முதல் படத்திலேயே இந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி சந்தேகங்கள் அவரை சுத்தி இருந்த எல்லாருக்கும் இருந்தது. ஆனா அவருக்கு அந்த சந்தேகம் இருந்ததே கிடையாது. எனக்கான காலம், என்னுடைய நாற்காலி அங்க எனக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு அவ்வளவு தீவிரமா நம்பினாரு. போன வருஷம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவர் சொன்னார், சரி இந்த வருஷம் நம்ம எல்லாம் இங்கே உட்காந்து கை தட்டிட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் கை தட்டுவீங்க, நான் அந்த மேடையில ஏறி அந்த அவார்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நாங்களும் அந்த நிஜமாவே ஒரு ஜோக்கா நினைச்சா சரி சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சோம். இந்த வருஷம் சாங் ஆஃப் தி இயர் அப்படின்ற அவார்டு அவர் மேடை ஏறி வாங்க, நாங்க எல்லாம் நிஜமாவே கண்ணில் தண்ணியோட கை தட்டினோம். ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். MOP உடைய சமுதாய வானொலி 107.8.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் முனைவராக போறீங்க? உங்க கிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.
3: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
6: MOP 107.8 FM.
7: Stay tuned. Stay tuned. Stay tuned.
8: Dim tarana dim tarana dim tarana dim tarana dim tarana dim tarana dirana.
9: Hello listeners, you're listening to MOPCRS 107.8, our community, our radio, our pride. This is RJ Shruti on your favorite show, Wonder Women. Today, the interesting topic will surely entertain and educate our listeners. Women are gradually entering the sphere of business, and a lot of them are successful in this area of specialization. To help emerge entrepreneurs, we have planned this session on women entrepreneurship where we'll be discussing about the entire process of setting up a startup. We have experts sharing about the do's and don'ts and business women to share their personal experiences. To add the spark element, we will be talking about the new innovations in the market in order to help emerging business women stay competitive in their respective fields. Now, we'll move on to the segment, The Legends.
10: Hello listeners, you're listening to Afshin and Mirtullah to the program The Legends. Women are taking the world by launching innovative companies and changing the business landscape. Now Mirtullah and me will be sharing some of the innovative business that you didn't know were started by women. Eventbrite, co-founded by Julia Hartz. Eventbrite, a global life, event marketplace, allows people to organize events, sell and buy tickets. In a 211 interview, Hartz told Mashable that she and her husband were inspired to start their company as they were frustrated with online ticketing. They wanted to give people the power to sell tickets in their events, no matter what the events were for, on an easy-to-use platform.
11: The Body Shop, founded by Anita Roddick. After running a hotel and a restaurant, Anita Roddick started The Body Shop in 1976 in England to create a livelihood for herself and her two daughters while her husband was traveling the globe. The bath and body product concept caught on, and she opened a second shop within 6 months. She soon launched the Body Shop franchise program, which has opened stores all across the world.
10: Ruth's Chris Steakhouse, founded by Ruth Frettl. Ruth Frettl mortgaged her house to buy a little restaurant in 1965. Chris Steakhouse on the corner of a Broad and Ursuline in New Orleans. A fire destroyed the restaurant in 1976, forcing her to open a new restaurant with a new name, Ruth Chris Steakhouse. Today, there are more than 130 companies and franchise-owned locations around the globe. Frettl passed away in 2002 at the age of 75, sold her major interest in chain to private equity firm Madison Dearborn in 1999 for an undisclosed amount.
11: SlideShare, co-founded by Rashmi Sinha. Rashmi Sinha, female mastermind behind the popular destination sharing platform SlideShare. Sinha co-founded the company with CTO Jonathan Boutili in 2006. Before launching SlideShare, Sinha was doing lab work after earning PhD in cognitive neuropsychology. SlideShare was acquired by professional social networking giant LinkedIn in May 2013 for the reported $118.75 million and now has more than 16 billion registered users. It is inspiring to see all these women blossom in the field of business. They served as role models and help us aspire for more. Now we will move on to the next program, Walk and Talk.
9: Happy day, people. Now, unga Aishwarya pesren. Iniki, we have the special program, Walk and Talk. Ippo, we'll be talking to successful entrepreneurs who serve as inspiration to a lot of people. Unga kuda, ippo Mrs. Selvi, Kamali Das and Vandana Somu irukanga. Avanga enna solranga nu kekkalam. Ungalkana question enna na? What were the difficulties you faced? And உங்கள் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன?
12: என் பேர் வந்தனா, நான் ஹவுஸ் ஒய்ஃப். நான் வந்துட்டு ஜுவல்லரி மேக்கிங் பண்ணுறேன், விச் இன்க்ளூட்ஸ் பேர்ல்ஸ், டெரகோட்டா அண்ட் ஏர் ட்ரை கிளே. When I started, it was like learning to do jewelry making was not that difficult. But marketing my product, I faced certain problems. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெரிஞ்சவங்க அந்த மாதிரி லீட்ஸ் கிட்ட

0: I love to meet customers face to face and interact with them, know their tastes and up to date இன்னைக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவோ அதை நான் மீட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் யூ பிராண்ட் யுவர் ப்ராடக்ட்ஸ் தி சொசைட்டி, தென் ஐ திங்க் யூ கேன் டேக் இட் டு தி நெக்ஸ்ட் லெவல். டு ஸ்டார்ட் ஆஃப் வித் எனி பிஸ்னஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி, யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் ஓன் பிராண்ட். தட் வில் பி த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எனிஒன் ஹாஸ் டு டேக். அது நம்ம ரீசேலிங் பண்ணலாம், யூ கிரியேட் யுவர் ஓன் ஸ்டஃப்ஸ், வாட் எவர் இட் இஸ். ஸோ ஒன்ஸ் யூ கிரியேட் யுவர் பிராண்ட், தென் யூ கோ டு மார்க்கெட் அண்ட் ஸ்டார்ட் மார்க்கெட்டிங் யுவர் ப்ராடக்ட் இன் த வேர்ல்ட். அண்ட் உங்களோட பிராண்ட் வந்துட்டு எப்படி பப்ளிசிட்டி ஆகணுன்றது நம்ம தான் இது பண்ண முடியும். அது சின்ன லெவல்லேருந்து பண்ணிவிட்டு வி கேன் ஸ்டார்ட் ஆஃப். நான் பண்ணும்போது ஐ ஹேட் லாட் ஆஃப் டைம் இன் த பிகினிங் அண்ட் ஐ வாஸ் அ லேர்னர் பை மிஸ்டேக்ஸ் அண்ட் அதில் வர என்ன சொல்கிறது கஸ்டமர்ஸோட கொஞ்சம் இன்புட்லாம் இருந்தது, இப்படி வேணும் அப்படி வேணும், குவாலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஸோ இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு தென் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணி ஐ ஸ்டார்டட் கிவிங் அ குட் குவாலிட்டி பிராண்ட் இந்த மார்க்கெட். ஆனால் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, வென் யுவர் பிராண்ட் இஸ் காட் சக்சீடட் இன் த மார்க்கெட் அண்ட் பீப்புள் ஆர் வாண்டிங் நியூ ஸ்டப்ஸ் ஃப்ரம் யூ, நமக்கு வந்துட்டு டைமும் கம்மியாக இருக்கும், வி வில் நீட் மேன் பவர். ஸோ அப்போ யூ கேன் டேக் ஹெல்ப் ஃப்ரம் ஃபியூ மோர் அதர் பீப்புள் ஆல்சோ, ஹூ இஸ் வில்லிங், லைக் ஹூ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் சம் ஹோம் பேஸ்ட் இந்த மாதிரி ஜுவல்லரி இதெல்லாம். ப்ளஸ் நான் இன்னொன்று கற்றுக்கிட்டது என்னென்னா, வெறும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான டெரக்கோட்டாவோ பீட்ஸோ இல்லை இது வச்சு தான் நம்ம வந்துட்டு ஒரு ஜுவல்லரி பண்ணணும் ஒரு இது பண்ணணுன்றது இல்லை. வீட்டில் கிடைக்கிற எனி வேஸ்ட் வச்சு கூட நம்மளால் பண்ண முடியும்னு. அதில் இமேஜினேஷனுன்றது வந்து இட்ஸ் லைக் அன் ஓஷன், ஒன்ஸ் யூ கெட் இன் டு இட். நான் கற்றுக்கிட்டது என்னமோ ஒன்றே ஒன்று தான் போய் ப்ராப்பராக கிளாஸில், பட் நம்ம வந்துட்டு வீட்டில் இருக்கிறத வச்சு இந்த மாதிரி வேஸ்ட் இதை வச்சு எப்படிலாம் ப்ரொடக்டிவிட்டியாக பண்ணலாம், இதெல்லாம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் கற்றுக்கிட்டது தான் ஜாஸ்தி. அண்ட் அதுக்கு தான் மார்க்கெட்லேயும் நல்ல வேல்யூ அண்ட் நம்மளோட இமேஜினேஷன் அண்ட் நம்மளோட ஒர்க்மேன்ஷிப் அதுக்கெல்லாம் ரொம்பவுமே வந்துட்டு ஒரு வரவேற்பு இருக்குது நம்மளோட மார்க்கெட்டில். அண்ட் பீப்புள் ஆர் ரெடி டு ட்ரை நியூ ஸ்டப்ஸ், எஸ்பெஷலி தி யங்ஸ்டர்ஸ், காலேஜ் போகிறவங்க இப்போலாம், ஆஃபீஸ் கோயர்ஸ்லாம் வந்துட்டு தி லவ் டு யூனோ ஷோ ஆஃப் தி நியூ டேஸ்ட் அண்ட் இதெல்லாம். ஸோ எனக்கு அதனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. பட் அந்த மாதிரி கஸ்டமர்ஸை வந்துட்டு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம். பட் போக போக ஐ காட் யூஸ் டு இட் அண்ட் அவங்களோட டேஸ்ட் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி, இட்ஸ் கோயிங் ஆன் வெல்.
1: நான் ஒரு போட்டிக் வச்சிருக்கேன், உமன்ஸ் போட்டிக்கு. தென் அது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா, நிறைய கஸ்டமர்ஸு அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அதுக்கெலாம் வந்து நம்ம முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிஸ்னஸ்னு ஆரம்பிக்கும்போது ஃபுல்லாக வந்து மணி மைண்டடாகவோ இல்லை நமக்கு லாபம் மட்டும்தான் முக்கியம்னு நினச்சோன்னா சக்ஸஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து நாங்கள் ரொம்ப குறைஞ்ச மனசில் லாபம் வச்சு அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் கெயின் பண்ணுறது தான் பிஸ்னஸ்க்கான ஃபஸ்ட்டு. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்து நடந்துக்கணும் அப்படின்றது அதெல்லாம் வந்து பழக்கத்தில் தான் போக போக ஆரம்பத்தில் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வரவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, இது மாதிரி தான் நிறைய டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஃபேஸ் பண்ணும்போது அது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம பழகிக்கிட்டு அதுக்கப்புறம் இருந்தாலும் சக்ஸஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது ஃபுல்லாக நம்மளோட உழைப்பு முயற்சி அது கூட வந்து கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி பிஸ்னஸில் வந்து என்ன கஷ்டம் என்ன பிரச்சனை இருந்தாலும் சிரிச்ச முகத்தோடு வந்து நம்ம அதெல்லாம் வெளில காமிச்சிக்காமல் அவங்களெல்லாம் சிரிச்ச முகத்தோடு வந்து நம்ம அட்டன் பண்ணால் சமாளித்து அந்த மாதிரி பண்ணும்போது மட்டும்தான் அதில் சக்ஸஸாக வர முடியும்.
2: Hi everybody, I'm Kamli Das. I'm a baker by profession and I'm very happy here to share with y'all how I ventured into my business, my success and my difficulties what I face. So baking is basically a in thing in Chennai, I guess. Everyone is into baking and almost all the homemakers have become home bakers. We had initially a lot of time in hand and especially I had a lot of time in hand before I could start this. So I used to think, you know, I'm wasting all my time. So, you know, my niece said, Chitti, I think it's time you do something. But I used to say, I don't know what to do. I really don't know what to do. I just have time. I'm getting really bored. So she's

0: She got me an oven and she got me some cookbooks and said, please try out some recipes. So I just listened to that. I used to every day try some recipes and I used to bake and they used to come out really well. So, you know, I used to give it to my neighbors, cousins, friends and share with them. And I used to make for them and gift it to them. And then they said, I think you should definitely start it as a business. You shouldn't be doing this. So then I thought, yeah, that's a good idea. So I started as a business. Now I've been doing this for the past 4 years in the brand name of Edible Sins. And I should definitely say that I had so much of time in hand. But now since I ventured into baking, I really don't find time at all. It's very difficult, you know, it keeps me really busy. So that's what I'm trying to tell y'all. Every woman is capable of doing something or the other. It can be anything. It can be anything. It's just that, you know, you need someone to inspire you, someone to give you that small push. And most of them sometimes, you know, feel shy to do something. They'll be like, will this become a success? Should I do it? Should I not do it? I think you should give it a try. Now or never. It's not going to happen if you never want to try it. It's okay. It's not necessary that you have to try something really big. It can be anything. It can even be something really small. It can be something to do with painting or anything, what your passion is. You just give it your try. You put your 100% into it. You will definitely see success. So I gave my 100%, you know, whatever I do, even if when I used to, you know, not do my sales, even when I was giving it to my friends, I used to give my 100% when I do something. So when you concentrate and you do work with your heart and soul, it would really help you a lot. So, and there are a lot of difficulties in this field. And, you know, like in case your maid doesn't come, as a homemaker and a home baker, it's very difficult to balance both because you need to take care of your home. You can't leave that, right? And when your orders are there, you have to give that the first priority. You can't leave your customers also. Otherwise, your name would go bad. You have to concentrate and do that. So, you know, you have to be really well planned. You have to be well prepared. Stock up your things. Do your work properly and you know, achieve everything. So basically what I would say is it is just hard work, and if you just be a little dedicated to whatever you do, it can be anything. Whatever you do, if you're going to be dedicated, it will take you to heights.
1: Thank you ladies, உங்க கூட பேசினது ரொம்ப எனர்ஜைசிங் அண்ட் மோட்டிவேஷனலாக இருந்தது. ஐ ஹோப் நீங்கள் ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐடியாஸ் நிறைய உமனுக்கு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஆரம்பிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. ஸ்டே டியூன் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ப்ரைட்.
2: சமையல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
3: சூப்பரா இருக்குங்க. எப்பலாம் தான் இப்படி சமைக்கிறீங்க?
2: எனக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, சோ நானே கத்துக்கிட்டேன்.
3: அப்ப வீட்ல உங்களுக்கு பொழுதுபோக்கெல்லாம் என்னங்க?
2: ஒன்றும் இல்லைங்க, பிள்ளைங்களை பார்த்துப்ப, சமைப்ப, அவ்வளோதான். ஆனால் நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது.
3: நீங்கள் வீட்டிலேருந்தே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமே.
2: நான் ஒன்றுமே படிக்கலைங்க, நான் என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும்?
3: படிச்சா தான் பிஸ்னஸ் பண்ண முடியுமா என்னங்க? நீங்கள் தான் நல்லா சமைக்கிறீங்களே.
2: சமைக்கிறது ஒரு பிஸ்னஸா? என்னங்க சொல்கிறீங்க?
3: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இப்பெல்லாம் பசங்களும் பிள்ளைங்களும் வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்கி படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்குலாம் இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை சாப்பாடு மட்டும்தான். நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்கல்ல, ஒரு மெஸ் ஆரம்பிச்சு அவங்களுக்கு எல்லாம் நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாமே.
2: அடரே, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. என் வீட்டுக்கார் வந்த உடனே இத பத்தி சொல்லிட்டு உடனே மெஸ் ஆரம்பிக்க வேலையை பாக்குறேன்.

0: எக்ஸாம் எப்படி பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு கிண்டில இருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகும்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா, உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்குக்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, நீங்களும் குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையில இருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட 1 லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான்
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் விமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக
4: வழங்கும் MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
5: Stay tuned. Stay tuned.
6: Happy day everyone. You're listening to MOP CRS 107.8. Our radio, our community, our pride. Every time you mistreat a woman, you give up the right to be treated like a man. Yes, today's topic is girl molestation. I feel that this topic to be a sensational and important one which would be taken in consideration if discussed. Sexual abuse, also referred to as molestation, is usually undesired by one person upon another. When force is immediate, of short duration or infrequent, it is called as sexual assault. We have Sanju, who will speak about an incident on child molestation at Bangalore.
7: Hello listeners, this is Sanjana. I am here to discuss about the molestation case in Bangalore. When it comes to safety of women, Bengaluru is no way better than Delhi, and Saturday night 31st December was the final confirmation. Several women were molested on Bangalore MG Road on New Year Eve. Anarchy prevailed on the streets after 11 PM as revelers gathered in the heart of the city, MG Road, to welcome the New Year. But despite elaborate security arrangements, women were molested. In spite, male friends and relatives had a tough time protecting them from unruly men. Witnesses say attackers grabbed women's hair and pulled their clothes. Distraught women rushed for help to hundreds of cops stationed on MG Road. This molestation happened despite of 1,500 cops on the road.
6: This incident gave us the information about how the immense pain the women had went through. 53% children in India face sexual abuse, both boys and girls. But we still feel uncomfortable talking about it. We are still hypocrites when it comes to issues like child abuse, sex, or for that matter, homosexuality. It is high time that we brought the issue from under the carpet. We have Khushbu to discuss with us about the incident that had currently happened at Chennai.
8: Hello listeners, this is Khushbu. I am here to discuss about the molestation case happened in Chennai. Be aware of sexual abuse because every woman deserves to be safe. I would like to share about the Chennai incident, which I feel everybody should know, so that if any such case in future happens, may get an immediate action or we can prevent such incident happening. A 7-year-old girl who went missing from her apartment complex in Mugaliwakkam on Sunday.
6: and she was found murdered near the toll gate on Wednesday. Her half-burned body was found inside a travel bag. A 22-year-old man had killed a girl after kidnapping and sexually assaulting her. So can't you see fear in her eyes?
8: Yeah, Kushbu and Sanchana, we agree with both the cases of you which you have said. And not only these two are the cases, but we daily hear different cases of child abuse and sexual abuse. But still, we not took any step to solve or lessen the problem. So, we have here Preeti and Soumya to discuss with us the safety measures that we can take to lessen this problem.
9: Hi all, this is Preeti. Now, we have been seeing about the cases of child abuse. Why can't we share some tips for parents that can minimize your child's risk of molestation? Teach them that some body parts are private. Teach your child body boundaries. Tell your child that body secrets are not okay. Tell your child that no one should take pictures of their private parts. Teach your child how to get off scary and uncomfortable situations. Tell them that a body touch might tickle or feel good. Tell them these rules apply even with people they know and even with another child. Tell them that they will never be in trouble if they tell you a body secret.
1: Hello listeners, this is Soumya. I'm here to say about some of the safety tips for women. If walking by yourself, get off your cell phone. A lot of people think that being on the phone is safe because the person on the other line can help. But that rarely works out. Chatting can distract you. It's better to be aware of your surroundings. If you return to your car and see that a van is parked right next to the driver's side, enter through the passenger side. Before entering the hotel room, make sure no one is lingering in the hallway. When traveling, do not walk with your map in your hand. It is dead give.

0: பாப்பா, இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா, என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல? கேஸ் வேலை எல்லாம் எவ்வளவு தெரியுமா?
1: நான் வீட்டுல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, கொஞ்சம் போயிடுவ.
0: ஏ ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல, இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ, ஆபீஸ்ல டென்ஷன், வீட்ல டென்ஷன், நீயே ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா, எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் கிடைச்சிருக்கு.
1: ஏண்டா இத சொல்ல நேரமா?
2: இவங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலைனாலும் திட்டுறாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாலுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுல ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால் இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி ஊமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் இது கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம் பிளீஸ். நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்ம நம்ம நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளில இருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து, நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்ச துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.

0: are listening to MOP 107.8
1: FM. அம்மா, நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி.
1: ஆமா, அனுப்பிச்சிட்டேன், லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
1: என்ன
2: என்ன
1: 24
3: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கெல்லாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலேயே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரிதான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில் வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்க ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் சும்மா பண்ணி தான் பாப்போமே, நம்ம கேண்டில்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா கடையில வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா வித்து போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது

0: நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஈவன் ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்டை அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணாம்னு நினச்சோம்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் இஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் அது பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கும். ஸோ தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ஏரியா. நம்ம

0: ஹோபி சமுதாய வானொலி 107.8. வெல்கம் மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பதை MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே நிதிஸ்ரீ பேசுறேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாக்க போறது என்னன்னா, நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்துற ஒன்றை பத்தி தான் நம்ம பாக்க போறோம். இது இல்லாம மக்களாகிய நமக்கு நம்ம வாழ்க்கைய வந்து நடத்துறது ரொம்பவே கஷ்டம். முற்காலத்துல எல்லாம் வந்து மக்கள் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இந்த விஷயம் இல்லாம. அப்புறம் போக போக நிலைமை கொஞ்சம் பரவாயில்லையாச்சு. அப்புறம் நடுல ரொம்பவே வந்து நம்மளோட நிலைமை வந்து நல்லா ஆச்சு. அப்புறம் வந்து இப்ப திருப்பியும் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் இந்த விஷயம் இல்லாம. சோ இப்பவே உங்களுக்கு அது என்னன்றது வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ நீங்க யோசிச்சுட்டே இருங்க, திருப்பியும் வாங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பதே MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே நிதேஸ்ரீ பேசுறேன். வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பதே MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே நிதிஸ்ரீ பேசுறேன். சோ பிரேக்குக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு விஷயத்தை பத்தி நீங்க எல்லாரும் நல்லாவே யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கு ஒரு பதில் கிடைச்சிருக்கும். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நீர் தான். நீர் நம்மளுக்கு எவ்வளவு ஒரு அத்தியாவசியம். அது இல்லாம நம்ம இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து நம்ம வந்து வெளிச்சம் போட்டு நிறைய பேருக்கு காட்ட முடியாம ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். பட் இருந்தாலும் அது ரொம்ப இப்ப வந்து வெளிப்படையாவே எல்லாருக்குமே வந்து எல்லாரும் படுற கஷ்டங்களும் வந்து தெரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. சோ இப்ப மயிலாப்பூர் ஏரியா நம்ம கவர் பண்றதுனால மயிலாப்பூர் மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற கஷ்டத்தை எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தண்ணீர் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம்.
1: நாங்கெல்லாம் கொஞ்சம் நடுத்தர குடும்பத்துல இருக்கிற நாங்க, அதுக்கு செலவு பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சமா செலவு பண்ண முடியும். இப்ப எங்களோட வசதியா உள்ளவங்க பக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப 200 அடின்னு வச்சுங்களேன், அது ஒரு 500 அடி அடிச்சுடுறாங்க, ஒரு 300 அடி 400 அடின்னு. நாங்க அந்த லெவலுக்கு போறதுன்னா எங்களால அதை பீட் பண்ண முடியல. எங்களால அதான் நடுத்தர வர்க்கத்துல அதுதான் ஒரு கஷ்டமான இது. நாங்கெல்லாம் வெளில வந்துட வேண்டியதா இருக்கு. ஹை லெவல்ல உள்ளவங்க ஹையில போயிடுறாங்க. இப்ப எங்க பிரச்சனைகள் அதான் எங்களுக்கு இப்போதைக்கு உள்ளது. இப்போ ஒரு முனிசிபல் கார்பரேஷன் இதை வாங்குறோம்னு வச்சுங்களேன், ஒரு 6000 ரெண்டு நாளைக்கு தான் வரும். எங்களுக்கு ரெண்டே நாள் தான் வரும். அது எப்படி நாங்கள் மெயின்டைன் பண்ண முடியும்? அது பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனைகள் அதான். அதாவது ஹை லெவலில் உள்ளவங்க அவங்க லெவலில் போயிடுறாங்க.

0: போயிடுறாங்க. அவங்களால பீட் பண்ண முடியல எங்க சமுதாயத்தில், அவ்வளவுதான். நடுத்தர மக்கள் நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்படியே நடந்தே வரோம், அவ்வளவுதான். நீங்களே அந்த லெவலில் போக கூடாதுன்னு கேட்க கூடாது. நீங்க எங்களால அந்த லெவலில் அவங்களோட பீட் பண்ண முடியாது எங்களாலாம்.
1: இந்த பிரச்சனை இன்னும் எப்படி எப்படி சால்வ் ஆனா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றீங்க?
0: நாங்க நினைக்கிறோம், நேச்சுரலா பாக்குறோம். இப்ப நான் கிராமத்துக்கு போறேன், நேற்று கூட ஒரு 50-60 ரூபாய்க்கு செடிகள்லாம் வாங்கிட்டு தூக்கிட்டு வந்து வச்சிருக்கோம். கிராமத்துல கொண்டு வச்சு வளர்க்கணும், அதெல்லாம் வந்ததுன்னு வச்சுங்களேன். கொஞ்சம் நல்ல மழைகள் வரும், இயற்கை கொடுத்தாதான் எங்களுக்கு, இதெல்லாம் இயற்கையா எங்களுக்கு வந்து நல்ல இதை கொடுத்தாதான் எங்களால் முடியும். நேற்று 1900 பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு கண்டு கொடுத்தாங்கன்னு நாங்கள் வேளச்சேரியில் போய் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இன்னைக்கு நாங்கள் கிராமத்துக்கு போகிறோம், அங்கே இந்த மரத்தெல்லாம் வச்சு வளர்ப்போம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய

0: தண்ணி தந்தாலும் உள்ள போயிடும், ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. இதே நீங்க கிண்டி மாதிரி ஏரியாக்கெல்லாம் போனீங்கன்னா அங்க வந்து பாறையா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா கிரவுண்ட் எல்லாம் இருக்கு. அந்த இடத்துல நம்ம டீப் போர்வெல்ஸ் போட்டு தண்ணி வெளியில எடுக்கிறதுக்கு போர்வெல் போடாம தண்ணி உள்ள போறதுக்கு போர்வெல் போட்டோம்னா மழை தண்ணி தன்னால உள்ள போயிடும். இதே வேளச்சேரி ஏரியா பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து குளமா இருந்த ஏரியா, அதுல போய் ஃபுல்லா வீடு கட்டி அந்த ஏரியாவே வந்து முதந்துருக்கு. ஃபுல்லா மழை பெஞ்சா அங்க வந்து ரோட் சர்வீஸே கிடையாது, ஃபுல்லா போட் டிரான்ஸ்போர்ட் தான். அந்த ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கோவில் இருக்கு, குளம் இருக்கு. சைடில் ரோட்டில் ஸ்ட்ரைட்டில் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் போடுவாங்க மழை தண்ணி உள்ளே போகிறதுக்கு. அது வந்து டைரெக்டாக கடலுக்கு கொண்டு போகாமல் இந்த மாதிரி குளத்துக்கெல்லாம் அங்கே இது பண்ணோம்னா தன்னால் ரீசார்ஜ் ஆகி தண்ணி உள்ளே போய்ட்டு தண்ணி பிரச்சனையே வராது. எந்த ஏரியாலையும் தண்ணி பிரச்சனையே வராது. இதை நாங்கள் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் பண்ணி கார்பரேஷனுக்கு அனுப்பியிருக்கோம். இது அப்ரூவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து சென்னையில் வரைக்கும் வெள்ளமும் வராது, தண்ணி பிரச்சனையும் வராது கண்டிப்பாக.
1: தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ப்ராஜெக்ட் பத்தி நீங்க பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஐ திங்க் இந்த நீங்க சொன்னதை வந்து எல்லாரும் கேட்டானா, அவ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணானா, நீங்க சொல்றபடி எல்லாமே நல்லபடியா நடக்கும். அண்ட் கார்பரேஷனும் இதை இந்த ப்ராஜெக்ட் உங்களோட ப்ராஜெக்டை குடி சீக்கிரம் அப்ரூவ் பண்ணணும்னு நாங்கெல்லாம் ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். உங்க ஏரியாவில் நீங்க என்ன மாதிரி வாட்டர் பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் இதுக்கு எந்த மாதிரி சொல்யூஷன் இருந்தா பெட்டர் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: இப்போ வந்து எங்களுக்கு ஒரு 6 மாசமா மெட்ரோ வாட்டர் வரதே கிடையாது. ஸோ எல்லாமே பாட்டில்டு வாட்டர் தான், வெளியிலேருந்து வாங்குறதுல தான் குடிக்க சமையல் எல்லாமே. போர் வாட்டர் அப்பப்போ வர்றதுனால அதில் நாங்கள் வந்து துணி துவைக்கிறது, மேனேஜ் பாத்திரம் தேய்க்கிறது அதெல்லாம்

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இதையெல்லாம் சரி பண்ணி அந்த காலத்துல எல்லாம் பண்ண மாதிரி கூட இந்த காலத்துல வசதி இருந்தும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை பண்ணி ஜனங்களுக்கு சேவை பண்ணணும்.
1: நன்றி அம்மா. தண்ணி இல்லாதனால என்னென்ன கஷ்டம்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்?
2: தண்ணி இல்லாத போது நமக்கு துணி துவைக்கிறதுக்கு நிறையா தண்ணி கிடைக்காது, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது, அப்புறம் வேலைக்காரி வரும்போது தண்ணி இருக்காது. ஸோ அதை பிடிச்சி வச்சுக்கணும். அதை பிடிச்சி வச்சுக்க மோட்டரில் தண்ணி மோட்டர் போடணும். அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இருக்கணும், கரண்ட்டு தான் மோட்டர் போட முடியும். பிடிச்சி வச்சுட்டு சொம்பில் எடுத்தோ இல்லை கப்பில் எடுத்தோ அலம்பி யூஸ் பண்ணினா நமக்கு வந்து தண்ணியை சேவ் பண்ண முடியும்.
1: வேற என்னென்னலாம் பண்ணினா தண்ணியை சேவ் பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறேன்?
2: வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் பைப்பில் திறந்து பாத்திரம் தேய்க்கக்கூடாது, பக்கெட்ல நிரப்பி வச்சு அதுல மக்கிட்ட எடுத்து தேய்க்கணும். அதுக்கப்புறம் வாஷ் பண்ண தண்ணியை கூட பாத்ரூம் லெட்டின்க்கு யூஸ் பண்ணலாம், அது ஃப்ரெஷ் அவுட் பண்ணுறதுக்கு. அப்புறம் பாத்ரூம் கிளீனிங்க்கும் அதை யூஸ் பண்ணலாம், அந்த வாஷ் பண்ண தண்ணியை வச்சு பாத்ரூமில். ஒன்றுன்னும் வீடு துடைக்கிறதுக்கு கூட முதல்ல அந்த தண்ணி வச்சு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஃபினாயிலோ ஏதோ ஊற்றி வாட்டவர் டிலைசாலோ ஏதோ ஊற்றி அதை வச்சு க்ளீன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வரவங்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், இது பண்ணக்கூடாது, ஜாஸ்தி தண்ணி ஊற்றக்கூடாது. அதுகள் போகும்போது நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருந்தா அப்படியும் சேவ் பண்ணலாம்.
3: நான் அண்ணா நகரில் குடியிருக்கிறேன். நாங்கள் வந்து இந்த தண்ணி பிரச்சனை வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறத வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதாவது பஞ்சபூதங்களில் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் இவற்றில் வந்து நிச்சயமாக வந்து நீர் வந்து மிகவும் இன்றியமையாதது. ஸோ இன்னைக்கு வந்து நீர் இல்லை, தண்ணீர் இல்லை என்றால் எந்த விதமான கஷ்டங்கள் நமக்கு வருதுங்கிறத வந்து சொல்லவே முடியாது. அதாவது நமது உடம்பில் வந்து 70% வந்து வாட்டர் தான் இருக்குது. தண்ணீர் வந்து நமது உடம்பில் 70% தண்ணீர் சூழ்ந்துள்ளது. ஸோ தண்ணீர் வந்து எவ்வளோ நம்ம வந்து குடித்தா தான் அந்த 70% பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ வாட்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் முக்கியமானது தண்ணீர். நமக்கு நல்ல குடிநீர் தேவை. இந்த நல்ல குடிநீர் இப்போ வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருக்கிறதுனால பலவித இன்னல்களுக்கு நம்ம ஆளாயின்றிருக்கோம். அதாவது தண்ணீர் இருந்தால் தான் மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா வேலை செய்யும், நம்மளுடைய ரெஃப்ரெஷ்மெண்ட்டு. நம்ம நல்லா குடித்தா தான் நம்மளுடைய ஃப்ரெஷ்னஸ்ஸு, நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். தண்ணீர் இருந்தால்தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற பலவித ஆர்கன்களும் நல்ல உறுப்புகளும் வேலை செய்யும். ஸோ தண்ணீர் இல்லை என்றால் நம்மளுடைய ஹெல்த் வந்து எப்படி ஸ்பாயில் ஆகும்னாக்க அதுக்கு வந்து வார்த்தைகளே இல்லை.

0: ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதோடு இல்லாமல் குளோபல் வார்மிங் ஆகிடுறது, குளோபல் வார்மிங் ஆகிறதுனால பல டிசீஸ் வருது, குளோபல் வார்மிங்னால பல டிசீஸ் வருது, அதையும் நம்ம பார்க்கணும். தண்ணி இல்லாததுனால அந்த பிரச்சனையும் நமக்கு வந்து பெரிய பிரச்சனையாக தெரியறது. அதோடு இல்லாமல் பறவைகள், நிறைய இன்செக்ட்ஸ் எல்லாமே வந்து தண்ணீர் இல்லாமல் டெய்லி வந்து ஆயிரக்கணக்கான பறவைகள் செத்து கொண்டிருக்கு, நமக்கு தெரியல. ஆயிரக்கணக்கான இன்செக்ட்ஸ், ஆயிரக்கணக்கான பேர்ட்ஸு, ஆயிரக்கணக்கான விலங்குகள் இன்றைக்கி வந்து தனது உயிரை போக்கிக் கொண்டிருக்கின்றன. ஏன்னா தண்ணி இல்லாதனால தான். ஆகவே வந்து தண்ணி வந்து ரொம்ப இன்றியமையாதது. வாட்டர் பிரச்சனையினால் கம்பெனிகள் பல பல இண்டஸ்ட்ரீஸ்லாம் எப்படி அஃபெக்ட் ஆகுதுனாக்க அப்படி அஃபெக்ட் ஆகுது. சென்னைக்குள்ளே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ்லாம் வாட்டர் வந்து இப்போ வந்து அவங்களுடைய கன்சம்ஷனில் 20% கூட கிடைக்கிறதில்ல. அதனால் பல கம்பெனிகள் வந்து ஷட் டவுன் ஆகிருக்கு, பல கம்பெனிகள் வந்து லே ஆஃப் கொடுத்துருக்காங்க, பல கம்பெனி வந்து உற்பத்தியை வந்து குறைச்சி ஒன்லி 10% 12% தான் உற்பத்தி பண்ண முடியுது. இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிட்டு இருக்கு. தொடர்ந்து எல்லா நாட்கள்லையும் நமக்கு வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த நான் வந்து சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறேன். சிபிசிஎல்ல வந்து என்னென்னா நம்ம பெட்ரோல் டீசல் எல்லாம் தயாரிக்கிறோம், எல்பிஜி, அது போல் பல விஷயங்கள், நம்ம பல பொருட்கள் வந்து அத்தியாவசியமான பொருட்கள் வந்து நமக்கு யூஸ் ஆக வேண்டியது டே டு டே லைஃப்பில் வந்து. இன்றைக்கி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் இல்லைனா எல்லாமே பாதிக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் முக்கியமான மூலதனமே வந்து பெட்ரோல் டீசல், அதோடு இல்லாமல் வீட்டு அடுப்பில் எரிய வைக்கிறதுக்கு எல்பிஜி, இதெல்லாம் முக்கியமான இதை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கம்பெனிலாம் இருக்கிறேன். இப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கே வந்து என்னென்னா வாட்டர் வேணும், வாட்டர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஸோ தண்ணி பற்றாக்குறையினால எங்கள் ப்ரொடக்ஷன் எல்லாம் லாஸ் ஆகிடுது, ப்ரொடக்ஷன்லாம் நிறைய அஃபெக்ட் ஆயிருக்கு, ப்ரொடக்ஷன்லாம் 50% 20-30% ஆகிடுது. இதனால் இன்னும் ஓரிரு மாதத்தில் வந்து நிறைய பெட்ரோல் தட்டுப்பாடு டீசல் தட்டுப்பாடு வரத்துக்கு வேண்டிய வாய்ப்பு இருக்குது. இதனால் வந்து எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷனையும் முடங்கிடும். ஸோ ஒரு வாட்டர்னால என்னென்னலாம் நடக்குதுன்னு நம்ம திங்க் பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து அது பெரிய விஸ்வரூபம் எடுத்துட்டுருக்கு. இப்போ வந்து இதனால் என்ன ஆயிருக்குனாக்க பல கோடி செலவு பண்ணி ஆர்ஓ பிளான்ட், சீ வாட்டர், அதாவது கடல் நீரை எடுத்து சுத்திகரிப்பு பண்ணுற நிலைமையில நம்மளே தள்ளப்பட்டிருக்கோம். ஆக்சுவலாக வந்து மிடில் ஈஸ்ட்டு அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு தான் வாட்டரே கிடையாது. ஆனால் நம்ம இந்தியாவுக்கும் இந்த நிலைமை வந்துட்டு இப்போ சென்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமை என்னென்னா இப்போ வந்து கடல் நீர் எடுத்து சுத்திகரித்து நம்ம அதுலேருந்து நாங்கள் தண்ணி எடுத்து எங்கள் கம்பெனி இயக்கி கொண்டிருக்கோம். அப்போ கூட எங்களால் 50% இயக்க முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்க பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி ஒரு ரன்னிங் அந்த பிளான்ட்டை ரன் பண்ணி வாட்டர் எடுக்கிறதுக்கு. ஆகவே வந்து இந்த தண்ணி இல்லா பிரச்சனை வந்து பல டைரெக்ஷனில் மக்களை, ஹெல்த்தை, ப்ரொடக்ஷனை, நம்மளுடைய எக்கானமி எல்லாமே வந்து இதனால் ரொம்ப மோசமான நிலைமையில் தள்ளப்பட்டிருக்கிறோம்.
1: மயிலாப்பூர் மக்கள் கிட்ட இருந்து அவங்களோட தண்ணி பிரச்சனைகளை இப்ப நம்ம நல்லாவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் கபாலீஸ்வரர் டேங்க்ல மேலும் தண்ணி இல்லாம இருக்கிறதுனால கோயிலோட நீட்ஸ்க்கு எல்லாம் எங்கே இந்த தண்ணி எடுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த பத்தியுமே நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் நம்ம கேட்க போற விஷயம் என்னன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு கேட்டுட்டு திருப்பி வாங்க.

0: வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜி நித்யஸ்ரீ பேசுறேன். மயிலாப்பூர்ல தண்ணி இல்லாத கஷ்டத்தினால மக்கள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்ப அடுத்ததா, தண்ணி இல்லாத நிலையால பூக்கள் எல்லாம் வாடி போயிடுது. இதனால பூஜை பண்றதுக்கும் நம்மளுக்கு பூக்கள் இல்லாம போயிடுது. அண்ட் மேலும் வீட்டுல வந்து செடிகள் பூக்கள் எல்லாம் வளர்க்கறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலைய தந்துருது. பூக்கள் விக்கிற கடைக்காரர்கள் எல்லாம் வந்து கோயில் வாசல்ல எப்படி வந்து இந்த பூக்களை வந்து ஃப்ரெஷ்ஷா மெயின்டைன் பண்றாங்க, எப்பயும் வந்து அதை வந்து புதுசா வச்சுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்றாங்கன்னு இப்ப அவங்களே கேட்டு தெரிஞ்சுப்போம். சோ சார், இப்ப கரண்ட்லி நம்ம நிறைய வாட்டர் பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. சோ கோயில்ல இந்த பூக்கள் எல்லாம் இவ்வளவு அழகா ஃப்ரெஷ்ஷா மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க எப்படி இந்த வாட்டர் வந்து மேனேஜ் பண்றீங்க, கொஞ்சம் அதை பத்தி சொல்ல முடியுமா?
1: வாட்டர் நாங்க கோயில்ல தான் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து பண்றோம். அது இல்லாத வந்து இங்க போர் வாட்டர் இருக்குது, அதே எடுத்து வந்து மெயின்டைன் பண்ணி தான் பண்றோம். வாட்டர் எல்லாம் எங்களால இந்த கோயில பண்ண முடியாது, அதுக்குதான். அதான் மூணு விஷயம், ஒன்று கோயிலில் எடுப்போம், இன்னொன்று வந்து இந்த மாதிரி போர் வாட்ரு, அதில் தான் கார்பரேஷன் வாட்டரும் வருது, அதையும் எடுத்து கரெக்ட் பண்ணுவோம்.
0: உங்களுக்கு இந்த இவ்வளோ தண்ணி இருக்கிறது பத்துதா இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு?
1: எங்களுக்கு கரெக்டாக வரும்.
0: ஆமாம். இப்போ மயிலாப்பூரில் கரண்ட்லி நிறைய தண்ணி பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இந்த தண்ணி பிரச்சனைகளையும் தாண்டி இந்த பூக்களெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எப்படி இதை ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறீங்க ஒரு நாள் ஃபுல்லாக?
2: அது வந்து அப்பப்போ அந்த ஒரு ஹவருக்கு ஒரு வாட்டி தண்ணி காமிச்சுட்டே இருக்கணும், அப்போதான் அந்த பிரச்சனை இருக்கும் மாலைக்கு.
0: அதனாலதான். ஸோ அதுக்கு உங்களுக்கு எங்கேயிருந்து தண்ணி கிடைக்குது, எப்படி மேனேஜ் பண்றீங்க?
2: போர் வாட்டர் தான் எடுத்துட்டு வரோம் நாங்க, அதை எடுத்துட்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
0: எத்தனையோ பக்தர்கள் வராங்க, அண்ட் பூவெல்லாம் அவங்க எப்ப கேட்டாலும் நம்ம குடுக்கற மாதிரி ஒரு நிலைமையில இருக்கணும். அப்படி இருக்கும்போது தண்ணி பிரச்சனை மயிலாப்பூர்ல நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இங்க இந்த தண்ணி எடுத்து எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க?
3: பக்கத்துல கார்பரேஷன் பைப் இருக்கு, அதுல போய் எடுத்துக்கிறோம். சில சமயம் கோவில் எடுத்துக்கிறோம், கோயில் குளத்துல தண்ணி இல்லாதனால இப்ப கோயில் எடுத்துக்கோம்.
0: அதான், கோயில் குளத்துல தண்ணி இல்லாதத பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? அந்த தண்ணி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல தண்ணி இல்லாமலே பரவாயில்ல மேனேஜ் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறீங்களா?
3: பூ கடை மட்டும் இல்ல மேடம், பக்கத்தில் காய்கறி கடைக்காரங்க, பப்ளிக் வெளியிலேருந்து வர்றவங்க, கோயிலுக்கு வெளியூர்லேருந்து வர்றவங்க குளிக்கிறது சிரமமாக இருக்கு. அவசியம் தண்ணி தேவை,
0: அவசியம் தண்ணி தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ அது இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்,
3: இன்னும் பெட்டர். இப்போ லோக்கலில் உள்ளவங்க எங்கேயோ போய்க்கலாம், இப்போ பிரார்த்தனை பண்ணுறது வர்றாங்கல்ல, அவங்களாம் வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கு. குளிக்கிறதுக்கு நான் சரியான வசதி இல்லை. குளம் இருந்துச்சுன்னா குளத்தில் குளிச்சுட்டு அது பரிகாரம் செய்கிறவங்களும் கஷ்டப்படுறாங்க.
0: அதே மாதிரி அந்த வரிசையில உங்ககிட்ட இப்ப நான் கேக்குறேன், எப்படி நீங்க உங்க கடையில இருக்கிற பூவெல்லாம் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா, தண்ணி கஷ்டம் இருந்தும் அந்த பஞ்சத்திலயும் எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க?
4: ரொம்ப கஷ்டம்தாம்மா, காசு குத்து வாங்கி தான் பண்றோம். தண்ணி வந்து ஒரு கேன் வந்து 30 ரூபா, அதை வாங்கி தான் பண்றோம். ஒரு நாளைக்கு ஒரு 4 கேன் 5 கேன் யூஸ் ஆகுது.
0: ஸோ இந்த கடைக்காரர்களோட கஷ்டங்கள்லாம் இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த விஷயம் வாட்டர் பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ ஒரு இனிமையான ரொம்ப ரிலாக்ஸிங்கான நேச்சர் அண்ட் வாட்டர் கலந்த ஒரு மியூசிக்கை கேட்டு வரலாம்.

0: வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜி நித்யஸ்ரீ பேசுறேன். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து தண்ணீர் கஷ்டம், மக்கள் படுற கஷ்டம், அண்ட் மேலும் கடைக்காரர்கள்லாம் பூவை எப்படி பாதுகாக்கிறதுக்கு படுற கஷ்டம் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எல்லாரோட மூடும் கண்டிப்பா கொஞ்சம் சோகமா தான் இருக்கும். ஸோ நான் அதை மாத்த போறேன். எனக்கு நீங்க சோகமா இருக்கக்கூடாது, சந்தோஷமா தான் இருக்கணும். ஸோ இப்ப அதுக்காக என்கிட்ட ஒரு காமெடியான ஒரு கேள்வி இருக்கு. ஸோ நான் நேராக போயிட்டு மக்கள் கிட்ட எல்லாம் இதை கேட்க போறேன். இது ஒரு என்ன சொல்றது, இந்த கேள்விக்கு வந்து டக்குன்னுலாம் ஆன்சர் பண்ணிட முடியாது. ஸோ எப்படி வந்து அவங்க சாமர்த்தியமா பதில் சொல்றாங்கன்னு இப்ப நம்ம கேட்கலாம். ஹாய், இப்போ உங்க வீட்டுக்கு உங்க குடும்பத்துக்கே ஒரே ஒரு பக்கெட் தண்ணி தான் ஒரு நாளைக்கு கிடைக்குது. நீங்க அந்த தண்ணியை வச்சு என்ன பண்ணுவீங்க?
1: என்ன பண்றது, சமையலுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அப்படி நானா பாத்ரூம் அந்த மாதிரி பர்பஸ் என்ன பண்றது, அதெல்லாம் ரொம்ப பேசிக். ஆமா, துணி எல்லாம் வேணா எடுத்து வைக்கலாம், சரி நாளைக்கு துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் கூட கொஞ்சம் அதிலே ஒரே பக்கெட் அலசி அலசி யூஸ் பண்ணலாம் அதே பக்கெட்ல. ஆனா அவ்வளோ கிளீனா இருக்காது, சும்மாவே இது பண்ண வேணா. அந்த பாத்திரத்தை வாஷ் பண்றோம்ல, அந்த தண்ணியே அப்படியே பாத்ரூம்க்கு ஏதாவது ஊத்திடலாம், அந்த மாதிரி பெருக்கிடலாம். அன்னைக்கு ஒரு நாள் துடைக்காத இருக்கலாம், ஒரு நாள்னா அப்படின்னு. அதுவும் எங்க வீட்டுல சின்ன குழந்தைங்கலாம் இருக்கிறாங்க, கஷ்டம் தான் துடைக்காத இருந்தா கூட.
0: தண்ணி இல்லாம எவ்வளவு கஷ்டமா இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியுது இல்லையா. இப்ப இந்த மயிலாப்பூர்லயும் நிறைய தண்ணி பஞ்சம் நம்ம இப்ப வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதை பத்தி உங்களோட கருத்து என்னமா?
1: என்ன, ஆக்சுவலா மயிலாப்பூர்ல நான் இக்மோர்.
0: உங்க இடத்துலயும் அந்த தண்ணி பிரச்சனைகள் நிறைய இருக்கும்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்படுவீங்க
1: அப்படின்னு? எனக்கு எங்களுக்கு வீட்டுல கொஞ்சம் ஆக்சுவலா இக்மோர்னு எனக்கு ஒன்னு ஒரு நாள் தண்ணி வருது, கொஞ்சம் வெல் வாட்டர். ஆனா இப்ப நாங்க மின்னையோட ரொம்ப கம்மி பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஒரு ஒரு டேப்ல வரும், எல்லாரும் அவங்கவுங்க பாத்ரூமுக்கு போட்டு, அதனாலே கொஞ்சம் சிக்கனம் வருது. அப்புறம் ஏதாவது நம்ம அந்த பைப்பை திறந்துட்டு பாத்திரம் எல்லாம் கழுவாத அப்படியே அந்த இதுல கழுவுறோம். பக்கெட் வச்சு கழுவுறப்போ ஒரு பக்கெட்ல பாத்திரம் விளக்க முடியுது, அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஆனால் இந்த வாஷிங் மிஷின்னா கொஞ்சம் தண்ணி அதிகம் தான். இதெல்லாம் நம்ம அலசர தண்ணியே ஏதாவது பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே கீழே தானே போயிடுது, அது கொஞ்சம் எல்லாம் குறைக்கலாம். அது கொஞ்சம் நம்ம எதுக்கு அவங்கவுங்க துணியை அவங்கவுங்க துவைச்சிக்கிட்டு அது குறைக்கலாம், வாஷிங் மிஷின் இது அது.
0: நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க?
2: ஃபர்ஸ்ட்டு நான் குளிச்சுட்டு வருவேன் ஆர்எஸ் ஒம்பது தண்ணியில். பீங் தி ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, ஆர்எஸ் ஒம்பது தண்ணியில் நான் குளிச்சுட்டு வருவேன். சோப்பெல்லாம் தேய்ச்சிக்க மாட்டேன், வெறுமை தண்ணி விட்டுனு வந்துடுவேன், அவ்வளோதான். சாமிக்கு தொடச்சி கோலம் போட்டு விளக்கி ஏற்றிடுவேன்.
0: அதுக்கு எவ்வளோ தேவைப்படும்?
2: அதுக்கு ஒரு கால் டம்ளர் தண்ணி, துணி நினைச்சா போகும் துடைக்கிறதுக்கு, சரியா? அதுக்கப்புறம் நான் வந்து சாமி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு, அன்னைக்கு சமையல் கிடையாது, வெளியில சாப்பாடு.
0: வாவ், திஸ் இஸ் எ பிரில்லியன்ட் ஆன்சர். எனக்கு யாரும் இந்த ஆன்சர் சொல்லவே இல்ல. ஓகே,
2: ஒரு பக்கெட் தண்ணியில நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறேன். சோ குக்கிங்க்கு எனக்கு போறாது. சோ அன்னைக்கு வெளியில சாப்பாடு, ஓகேவா? பாக்கி துணிய சேவ் பண்ணி ஐ வில் யூஸ் இட் ஃபார் தி டாய்லெட்.
0: சூப்பர்,
2: தட் இஸ் யூ கேனாட் கோ எனிவேர் அவுட். So this is how I'll manage.
0: Brilliant, brilliant answer. Thank you so much. And in the Kapaleshwara temple tank la vandu water illa.
2: கொஞ்சம் இருக்கு,
0: கொஞ்சோண்டு இருக்கு, பட் அது இன்னும் இருந்தா நல்லா இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்க இல்லையா?
2: Definitely, definitely. There was a period when it was full, we used to enjoy. It is dry now. Throughout Chennai it is dry. Nothing can be done. Wish God gives us good rain this year.
0: Yeah.
2: Hopefully.
0: Hopefully, yeah. And அதனால இங்க மயிலாப்பூர்ல நிறைய வாட்டர் பிரச்சனைகளும் எல்லாரும் ஃபேஸ்
2: இருக்கு. எல்லாருமே பார்த்த லாரி தண்ணி தான் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்கோர்ஸ் சில இடத்துல வந்து போர் தண்ணி இன்னும் இருக்கு, டச் அவுட் பை தி கிரேஸ் ஆஃப் காட்.
0: அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன் ஃபுல் டேக்கு உங்க ஃபுல் ஃபேமிலிக்கும் ஒரே ஒரு பக்கெட் தண்ணி தான் கிடைக்குது, நீங்க எப்படி இதை சாமர்த்தியமா மேனேஜ் பண்ணுவீங்க?
3: மெயினா சமையலுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் எப்படியும் இந்த டாய்லெட் பர்பஸ்க்கு கொஞ்சம் போகணும், அதனால வேண்டி அதையும் எடுத்து வச்சுக்கோ. மீதி எல்லாம் குளிக்கிறதுக்கும் இவ்வளோ நாள் ஒவ்வொரு பக்கெட்டாக குளிச்சது ஒரு ரெண்டு மக்கு இந்த மாதிரி குளிச்சு யூஸ் பண்ணிக்கலாம் தான். எங்கள் வீட்டில் கொஞ்சம் மெம்பர்ஸ் குறைச்சல்ன்றதுனால பிரச்சனை இருக்கு, வி ஆர் அட்ஜஸ்டிங். பட் மெம்பர்ஸுக்கு ஆசையாக இருந்தால் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் குளிச்சுக்கணும்.
0: மயிலாப்பூரில் நிறைய தண்ணி பிரச்சனை போயின்னு இது இது மேலே உங்களோட கருத்து என்ன? இது எப்படி எப்படி மாறினா நல்லாயிருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க?
3: எப்படி மாற்றுறதுனா கவர்மெண்ட்டை ஆக்ஷன் எடுக்கணும். ஏன்னா இப்போ என்ன நதிகள்லாம் இணைக்கணும் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கா, எல்லாம் பேச்சு அளவில் இருக்குது, அதை செயல்பாட்டில் கொண்டு வரணும். கொண்டு வந்தால் கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். மழை வரும்போது கொஞ்சம் சேமித்து வச்சுக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்.
0: இப்போ ஒரு பக்கெட் தண்ணி தான் உங்கள் ஃபுல் குடும்பத்துக்கும் ஒரே ஒரு நாளைக்கு கிடைக்கிறது,
4: அது போகாது. அதனால வெளியில் லாரியில் தண்ணி வாங்கி சம்பளம் விட்டுட்டு அதை டேங்கில் ஏற்றி யூஸ் பண்ணுவோம்.
0: சொல்லுங்க இருக்கோம் மாமா, நீங்க என்ன பண்ணுவீங்க?
4: மெயின்லி ஃபார் வாஷிங் பர்பஸ் அண்ட் ஃபார் அதர் யூஸ் தட் இஸ் ட்ரைனேஜ் அண்ட் அதர் பர்பஸ். We don't use it for drinking purpose. Drinking purpose we are purchasing only canned water.
0: நீங்க சொல்லுங்க, குடிக்கிறதுக்கு வேணும், குளிக்கிறதுக்கு வேணும், சமைக்கிறதுக்கு வேணும், துணி துவைக்கிறதுக்கு வேணும், வீடு சுத்தம் பண்ணணும் வேணும், கை கால் அலங்கிறதுக்கு வேணும், பாத்ரூம் டாய்லெட் இது ஒன்றாலும் பயன்படுத்தணும். ஒரு பக்கெட் தண்ணி தான் கிடைக்கிறது, நீங்கள் என்ன பண்ணுவேன்?
5: என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. வெளியே போய் தான் சாப்பிடணும். இல்லைன்னா பக்கத்து வீட்டில் சொல்லிடணும், நாங்கள் வந்துடுறேன், எனக்கு சாப்பாடு போடுங்கன்னு சொல்லணும். அவ்வளோதான், தண்ணி குடிக்க முடியாது, அவ்வளோதான், துணி துவைக்க முடியாது, கஷ்டப்பட வேண்டியதான்.
1: மொத்த குடும்பம் இல்லை, நான் உத்தியாக தான் இருக்கேன். எங்கள் பையன் துபாயில் ஒர்க் பண்ணுறேன், நான் உத்தி தான் இருக்கேன். எனக்கே அஞ்சு பக்கெட் வேணும்.
0: அதுதான்,
1: அஞ்சு பக்கெட் இல்லாத முடியாது, பக்கெட்லாம் முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஜாபில் இருந்ததுனால நான் திண்டுக்கல்ல இருந்தேன்னா அங்கே லாரி தண்ணி ரெண்டு பக்கெட் தான் வரும். வீட்டிலலாம் குழா கிடையாது, லாரியிலேருந்து தான் தண்ணி போய் எடுக்கணும். வேலை செய்வாள்னா ஒரு நாள் பூரா வேலை செய்வாள். ஒரு பாத்திரம் அலம்புறதுக்குன்னு மாத்திரம் வரமாட்டாள். எங்கள் இதில் உள்ள விட மாட்டாள் சமையல். வெறும் பாத்திரம் அலம்புத்தான், வேறு வேலைக்கெல்லாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் பிராமின்ஸு. அதனால் அந்த ரெண்டு பக்கெட் தண்ணி வச்சு நான் சமாளித்தேன். அப்போ எங்கள் பையன் சின்னவன் தான்.
0: பாருங்களேன், இவங்க அப்போவே வந்து ரெண்டு பக்கெட் வச்சு சமாளிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ரொம்ப அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், தனியாக வேலை இருக்காங்க, அதனால பிரச்சனையும் கிடையாது. சூப்பர். ஹலோ பாட்டி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்னு?
6: தான் முக்கியமாக வந்து சமையலுக்கு வச்சுப்போம், பாத்ரூம் போகிறதுக்கு கண்டிப்பாக வேணும், அதனால் அது முக்கியமாக வச்சுப்போம். பாக்கி துணி துவைக்கிறதுக்கெல்லாம் வந்து
0: இல்லையே, ஒரே ஒரு பக்கெட் தான். அதில் எத்தனை பேர் இருக்கா?
6: மூணு பேர்.
0: மூணு பேருக்கு ஒரே ஒரு பக்கெட் தான்.
6: ஆமாம்,
0: தண்ணி என்ன பண்ணுவேன்?
6: கஷ்டம்தான். அந்த என்னோட ஐடியா வந்து, நானும் தண்ணி கஷ்டத்தில் நிறையா இருந்திருக்கேன், ஆனால் ஒரு பக்கெட்டில் பண்ணினதில்லை. இருந்தாலும் வந்து சமையலுக்கு ஒரு அஞ்சு பாட்டிலாவது ஆகிடும் இல்லையா? அது கண்டிப்பாக வேணும்.
0: அஞ்சு பாட்டில் ஆனாலே தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை பக்கெட் காலி ஆகிடும்.
6: அரை பக்கெட் ஆகாது,
0: முக்கால்னு வச்சுக்கோங்க,
6: முக்கால் பக்கெட் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாக்கிய பாத்ரூம்க்கு கண்டிப்பாக வச்சுக்கணும். துணி வந்து மண மட்டா ரெண்டு மக்கு தண்ணியில லேசா அலசி அதை வந்து பாத்ரூம்க்கு பாக்கி தண்ணியா ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிதான் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம்.
0: ஒரே ஒரு பக்கெட் தான் கிடைக்கிறது ஒரு ஃபுல் டேக்கு உங்க மொத்த குடும்பத்துக்குமே. எப்படி நீங்க சாமர்த்தியமா அதை யூஸ் பண்ணுவீங்க?
2: சாமர்த்தி வேறங்க கிடைக்கிறதான்னு இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி இன்னொரு நாலஞ்சு பக்கெட்டு
0: கிடைக்கிறது.
2: கீழே போய் கூட எடுத்துன்னு வரோம். நாங்கள் தேர்ட் ஃப்ளோர்லேருந்து ஒரு வாரம் கஷ்டப்பட்டோம், கொஞ்சம் கீழே போய் அடிச்சு தான் எடுத்துன்னு வந்தோம். அடிச்சுன்னு வந்தோம் அப்புறம் இப்போ நார்மல் ஆகிடுது. சாதாரணமாக எல்லாருக்கும் வர கஷ்டம் தானே, அதனால
0: இப்போ உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் கிடைக்கிறது. ஆனால் அது அவ்வளோதான் இருக்கு, உங்களுக்கு வேறு வழியே இல்லை. எங்கேயுமே நீங்கள் போய் எடுக்கவும் முடியாது, யாரையும் கேட்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில நீங்கள் எப்படி அதை வந்து செய்ய?
2: எது அத்தியாவசியமான செலவோ அதுக்கு முதல்ல செலவழிக்கணும், அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அதுதான்
0: தண்ணி தான் கிடைக்கிறது. சரி, நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவேன்?
7: ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வெளில போய் வாட்டர் பாட்டில் வாங்கிக்க வேண்டியதான் குடிக்கிறதுக்கு. அதை வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு ஒன்லி ஃபார் ரெஸ்ட் ரூம் யூசேஜ், அதுக்கு மட்டும்தான் வச்சுக்க முடியும்.
8: நான் வந்து காய்கறி அலசுற தண்ணி, அரிசி அலசுற தண்ணி அதெல்லாம் வச்சு பாத்ரூம் கிளீன் பண்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்.
0: ஒரு பக்கெட் தண்ணி கிடைக்கிறது எப்படி யூஸ் பண்ணுவேன்?
8: அப்ப பேப்பர் பிளேட்டு, அந்த கப்பு, அந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிப்போம்.
0: சோ இப்ப நான் கேட்ட கேள்வியில மக்கள் எல்லாம் திக்குமுக்க ஆடினது பார்த்து நம்ம இப்ப நல்லாவே சிரிச்சிருப்போம், எல்லாரும் கலகலப்பா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம அடுத்தது என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வாங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பதே MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜி நித்யஸ்ரீ
9: பேசுறேன். At this rate, we'll be going to the very core of the earth. Not to find water at this depth, I shudder to think of the possibility. Let's save water.
0: வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜி நித்யஸ்ரீ பேசுறேன். இப்ப நம்ம கூட ஒரு பெரிய விஐபி இருக்காரு. இவர் ஒரு டிவி பர்சனாலிட்டி, மூவி ஆர்டிஸ்ட், ஆர்ஜே, கொமீடியன், ஆல் இன் ஆல் அழகு ராஜானே இவரை நம்ம சொல்லலாம். அவ்வளோ ஒரு வைப்ரண்டான பர்சனாலிட்டி இப்போ நம்ம கூட இருக்காரு. ஹாய் படவா கோபி சார், நீங்கள் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம எம்ஓபி சிஆர்எஸ் மக்கள் கிட்ட நீங்கள் வந்து வாட்டர் பிரச்சனைகள் அது எப்படி எப்படிலாம் சேமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா?
10: ஹலோ எம்ஓபிஎன்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் படவா கோபி, ஸ்டாண்ட் அப் காமெடியன் அண்ட் ஆக்டர். ஸோ வாட்டர் கன்சர்வேஷன், சேவ் வாட்டர், சேவ் டிராப் ஆஃப் வாட்டர், இந்த மாதிரி நீங்கள் பல யூஸ்ஃபுல் கேம்பெயின்

0: and need of the hour for the society. So congratulations to all of you. இனி வந்து வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 2015 நமக்கு வந்து எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தது, அதுல 99% வந்து நம்ம வந்து கடலுக்கு விட்டோம், 1% வந்து எவாபரேட் ஆகி போச்சு. ஸோ நம்ம ஒரு சொட்டு கூட நமக்கு தண்ணி வந்து சேர்த்து வைக்கல. அதனால வந்து வாட்டர் கன்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியை வந்து எப்படி சேவ் பண்ணலாம்னு நிறைய பேருக்கு தெரியல. தண்ணியை வந்து ரொம்ப லிமிட்டடாக யூஸ் பண்ணுங்க அப்படின்றது வந்து ப்ராக்டிக்கலி லிட்டில் இம்பாசிபிள். பட் யாருமே வந்து எத்தனை பேர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணுறாங்கன்றது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். பட் வந்து வாட்டர் கன்சர்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நமக்கு வந்து அபேண்டன்ட் ரெயின் இருக்கு. நமக்கு ஒரு சீசனில் வர ரெயினை கூட நம்ம நல்லபடியாக சேவ் பண்ணி வச்சோம்னா ஒரு 4 சீசனுக்கு வந்து நம்ம தண்ணி இல்லாமல் ஐ மீன் நல்ல தண்ணியை செலவு பண்ணலாம். ஸோ குளம் குட்டைகளை, தட் மீன்ஸ் பான்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிட்ரீவ் பண்ணணும், நம்ம வந்து அதை பாதுகாக்கணும், ரிவர்ஸை ரிவைவ் பண்ணணும். அதுக்கப்புறம் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹவுஸ், இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸ் இல்லை ஃப்ளாட்ஸ் தான் நிறைய இருக்குது, இருந்தாலும் ரெயின் வாட்டர், ப்ராப்பர் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற வாட்டரையே வந்து ரீசைக்ளிங் பண்ணி நம்ம ரீயூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சோப்ஸ், வாஷிங் பவுடர்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு பயோடிகிரேடபிள் ஒரு இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம எல்லா வாட்டரையுமே வந்து ரீயூஸ் பண்ணலாம். ஸோ கார்டன் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து ட்ரெடிஷ்னலி ஒரு பிளான்ட் நம்ம கிட்டே இருக்குது, கல் வாழை அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய பார்க்கலாம் பார்க்கலாம், டாலாக வாழை மரம், மினியேச்சர் வாழை மரம் மாதிரி டாலாக இருக்கும், எல்லோ கலர் ரெட் கலர் இந்த மாதிரிலாம் அந்த ஃப்ளவர் இருக்கும், இது எல்லா பார்க்கலாம் இருக்கும். அந்த மாதிரி அந்த கல் வாழை செடியை வந்து கார்டனில் இருந்தால் அந்த செடி நிறைய நட்டுட்டு நம்ம நார்மலாக துணி துவைக்கிற வாட்டர், குளிக்கிற வாட்டர், வாஷ் பண்ணுற வாட்டர் இதெல்லாம் வந்து அந்த ஏரியாவுக்கு நம்ம டைவெர்ட் பண்ணோம்னா அந்த பிளான்ட் வந்து என்ன பண்ணோம்னாக்க அழகாக ஃபில்டர் பண்ணிவிட்டு அழுக்கெல்லாம் அந்த பிளான்ட் எடுத்துக்கிட்டு நல்ல வாட்டரை பூமிக்கு அனுப்பிடும். அதே மாதிரி நிறைய இடத்துல போர்வெல்ஸ் இருக்கக்கூடாது, வெல் தான் இருக்கணும், சன்லைட் வந்து டைரெக்டாக அந்த வாட்டரில் படணும். இந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் விஷயங்களும் இருக்குது, மாடர்ன் மெத்தட்ஸும் இருக்குது. இது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நிச்சயமாக நம்மளால் வாட்டரை கன்சர்வ் பண்ண முடியும், ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல வாட்டர் டேபிளை நம்ம மதர் எர்த்துக்கு கொடுக்க முடியும்.
1: மேலும் வந்து நீங்கள் ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கீங்களாமே வாட்டர் பற்றி, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும்.
0: நான் வந்து ராலி ஃபார் ரிவர்ஸ், ரிவைவ் ரிவர்ஸ், சேவ் ரிவர்ஸ், வாட்டர் இல்லைனா நம்ம என்ன மாதிரி இருப்போம் அப்படின்றது எல்லாத்தையும் சேர்த்து என்னுடைய ஸ்டைலில் சட்டாயிருக்கலாக ஐ ஹவ் டேக்கன் அ ஷார்ட் ஃபிலிம் அபவுட் ரிவர்ஸ். ஸோ நிச்சயமாக அதை நீங்கள் எல்லோரும் பார்க்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் நீங்கள் அதை வந்து ஷேர் பண்ணணும்னு என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு அதை ரீச் ஆச்சுன்னா அந்த காஸும் வந்து நிச்சயமாக நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிவர்ஸை சேவ் பண்ண முடியும், நானும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆவேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் எ கிரேட் டே.
1: தேங்க் யூ ஸோ மச் படவா கோபி சார், நீங்கள் இவ்வளோ தூரம் எம்ஓபிசிஆர்எஸ்க்கு வந்து எங்கள் மக்கள்கிட்டையும் என்கிட்டையும் உங்களோட அட்வைஸை வந்து பகிர்ந்துக்கிட்டதில் நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் ஃபார் கமிங். இதோட நம்ம தண்ணீரா ப்ரோக்ராம் ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, நானும் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன், ரொம்ப சிரித்தேன். அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. ஸ்டே டியூன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபிசிஆர்எஸ் 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

OBCRS 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: குடிபோதை எனக்கு இஷ்டம், அதுல உனக்கு என்னவா கஷ்டம்?
1: ஐயோ, குடிச்சு குடல் வந்து சாவணுமா இல்ல குடும்பம் ரோட்டுல நிக்கணுமா, ரோட்டுல விழுந்து புரளணுமா இல்ல மப்பிரமான

0: புரியுது புரியுது சொல்லுறது. அப்ப திருந்த என்னதான் செய்யறது?
1: வந்தீங்க வந்தீங்க, எங்க வழிக்கு வழி காட்டுற நாங்க உங்களுக்கு.
2: குடிக்காத சரையோ குடிக்காத, குடிக்காத சரையோ குடிக்காத,
1: குடியிலிருந்து மீள மறுவாழ்வு மையங்களை நாடுங்கள்.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சமையல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: சூப்பரா இருக்குங்க. எப்பெல்லாம் தான் இப்படி சமைக்கிறீங்க?
0: எனக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, சோ நானே கத்துக்கிட்டேன்.
1: அப்ப வீட்ல உங்களுக்கு பொழுதுபோக்கெல்லாம் என்னங்க?
0: ஒன்றும் இல்லைங்க, பிள்ளைங்களை பார்த்துப்ப, சமைப்ப, அவ்வளோதான். ஆனால் நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது.
1: நீங்கள் வீட்டிலேருந்தே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமே.
0: நான் ஒன்றுமே படிக்கலைங்க, நான் என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும்?
1: படித்தா தான் பிஸ்னஸ் பண்ண முடியுமா என்னங்க? நீங்கள் தான் நல்லா சமைக்கிறீங்களே.
0: சமைக்கிறது ஒரு பிஸ்னஸா? என்னங்க சொல்கிறீங்க?
1: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இப்பெல்லாம் பசங்களும் பிள்ளைங்களும் வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்கி படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்குலாம் இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை சாப்பாடு மட்டும்தான். நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்கல்ல, ஒரு மெஸ் ஆரம்பிச்சு அவங்களுக்கு எல்லாம் நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாமே.
0: அடடே, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. என் வீட்டுக்கார் வந்த உடனே இத பத்தி சொல்லிட்டு உடனே மெஸ் ஆரம்பிக்க வேலையை பாக்குறேன்.

சாராயம் குடிச்சு வண்டி ஓட்டுறதுனால நாம தினமும் பத்திரிகையில என்னென்ன வருத்தமான செய்திகளை பாத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சாராயம் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டாதீங்க. உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தோட நல்லதுக்காகவும். இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.

0: And so, you're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன?
2: பென் வாங்கணும், அவ்வளவுதான். பென் வாங்கணும்,
1: கடைக்கு போட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
2: போலாம் அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களே கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா? இதுவா? 50 ரூபீஸ்.
2: அது
1: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
2: ஏ, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லா இருக்கு.
1: அது வாங்கிக்கலாமா?
2: ஓகே. அது எவ்வளோ
1: சொன்னீங்க?
2: 50.
1: அது கொடுக்காத.
3: யார் அது? என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
1: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
3: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோசியபிள். நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
2: ஏ, அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
3: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ் தான். அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
2: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
3: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்குன்னு அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
2: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
1: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை. இப்போ
3: என்னங்க அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
2: என்னங்க நீங்க மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
2: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லனா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்தது கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோசியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது பிக்சட் ரேட்னு அவசியம் இல்ல, அதுல நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போக சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்ம நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வீடுகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும்.

0: be better citizens and better users of the road. And ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம் பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் பிளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்களிடம் பல திறமைகள் குவிந்திருந்தும் அதை பாராட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்தும் ஒரு மேடை இல்லையே என்று இயங்குகிறீர்களா? இதோ எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் பிளாட்ஃபார்ம். திறமைசாலிகள் தங்கள் திறமைகளை உலகிற்கு. சுபதினம். You are listening to MOP Community Radio 107.8. We, the students of the Department of Mathematics, Anita and Shweta, representing Sanskrit, are here to chant the most powerful hymn, Aditya Hridayam. Now, Anita will give a short introduction about the hymn.
2: Aditya Hridayam is a devotional hymn associated with Aditya or sun god. The hymn was recited by sage Agastya to Rama on the battlefield before fighting the demon king Ravana. Agastya teaches Rama, who is fatigued after the long battle with various warriors of Lanka, which is the procedure of worshipping the sun god for strength to defeat the enemy. These verses belong to the Yuddha Kanda of Ramayana as composed by sage Agastya and compiled by sage Valmiki.

0: என்னப்பா புதுசு புதுசா பேக் எடுத்துட்டு வர, அழகழகா எடுத்துட்டு வர.
1: இது அழகா மட்டும் இல்ல, இது ஈகோ ஃப்ரெண்ட்லியும் கூட.
0: ஈகோ ஃப்ரெண்ட்லியா? எப்படி?
1: இப்போ கடைக்கெல்லாம் போனா பிளாஸ்டிக் பேக்ல தானே குடுக்கறாங்க. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு மண்ணுல போட்டுட்டா அது மக்கவே பல வருஷம் ஆகுமா. இதனால மண்ணோட தன்மையே கெட்டு போயிடும். ஆனா இந்த பை நம்ம எடுத்துட்டு போயிட்டா இதுலயே போட்டு எல்லாம் வாங்கி வந்துடலாம்ல.
2: ஆமால, நீ சொல்றதும் சரிதான். நானும் இனிமே இந்த மாதிரி பையவே பயன்படுத்துறேன்.
3: மாற்றம் நம்ம கிட்ட இருந்தாங்க பரவணும். நெகிழியால மண்ணுக்கு மட்டும் இல்லைங்க, உடலுக்கும் உடலால மனசுக்கும் கேடு. நெகிழி பயன்பாட்டை தவிர்ப்போம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர், உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.
4: என்ன லிசனர்ஸ், பார்க்காத புதிய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8

பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: புலிகளின் வாழ்க்கையை மனசுல யோசி இளையனா போகணும்டா நீயும் காசி. நீ நல்லா இருந்தா குடும்பம் புழைக்கும், குடிச்சா குடும்பம் உன்னை இழக்கும். மறக்காதே கண்ணே மறக்காதே, இனி என குடிக்காதே ராசா சிகரெட்ட குடிக்காதே.
1: குடிக்கலையா இனிமே குடிக்கலையா, நிலைக்கணுமையா உயிரே நிலைக்கணுமையா, பொழைக்கணுமையா குடும்பம் பொழைக்கணுமையா.
2: சிகரெட் குடிப்பதை நிறுத்துங்கள், குடும்பத்தை பாருங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாளைக்கு மகளும் மருமகனும் ஊர்ல இருந்து வராங்க. மருமகனுக்கு காடு என்ன ரொம்ப பிடிக்கும். காடை இருக்குமாப்பா? ஆமாண்டா, அவங்க நாளைக்கே ஊருக்கு போயிடுவாங்க, தங்க மாட்டாங்க. அதனால 10 காடையும் 5 கவுதாரியும் உடனே கொண்டு வந்து கொடுத்துரு.
1: போங்க சாமி, கொண்டாந்துரு.
0: மறந்துடாதடா சக்கரே,
1: தொட்டு குடிச்சிருக்கல, மறந்துருவனே. காலிம்பா பாடி ஆந்துட்டம்மா, காலையில என் பாய்க்கனியா
2: சீக்கிரம்
1: பணம் குத்திக்கிறாரு. கவுதாரி பிடிக்கல, காட்டுக்கு போனோம். ஜெயலட்சுமி வரையறா, காட்டுக்கு போவோம்.
3: ஸ்கூல் டைம் நான் போகணும்.
1: காடு கவுதாரி பிடிக்கிறதுக்கு காடுக்கு போனோம். பேசுறேன் ஐயா, பணம் குத்துக்கிறாரு. ஸ்கூலுக்கு போக வேணாம், இன்னைக்கு லீவு போடு.
3: இன்னைக்கு பர்ஜா இருக்குது, நான் போகணும்.
1: சரி போல, நான் தனியா போய் எப்படிதான் பிடிக்கிறது?
3: போப்பா, நான் காட்டுக்கு வரல.
1: நான் வளையத்து
3: வரேன். என்ன பிடிக்க முடியாது. போய்ச்சானே என் புள்ள போச்சே.

0: இது ஆபரேஷன் தியேட்டர்மா, இங்கெல்லாம் கோச்சல் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். பெரிய டாக்டர் யாருனா ஒருத்தர் வர சொல்லாரு, யாருனா ஒருத்தர் எங்க கூட வாங்க.
1: கும்பிடுறேன் சாமி.
2: இந்த கூட வந்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்க?
1: வெளியில் உட்கார்ந்து இருக்காங்க.

0: தலையில பலமா அடிபட்டு இருக்கு. டாக்டர்கள் முடிஞ்ச அளவு செஞ்சிட்டு இருக்காங்க. ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. நீங்களா யாருமே காலையில இருந்து சாப்பிடலன்னு கேள்விப்பட்டேன். முதல்ல போய் சாப்பிட்டு வந்துருங்க.
1: சாவியோ என் பொருள கண்ணு திறக்காம பாய்ச்ச தண்ணி கூட பல்ல கூடாது. சாவியோ
0: நீங்க இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் சாப்பிட சொல்லுங்க.
2: வாங்க.

0: ഓപ്പറേഷൻ പണിയാച്ചു. ഇപ്പൊ ഒന്ന് സ്വന്തം
1: സ്വാമി കടവുൾമാരൻ അപ്പുറം
0: നീങ്ക
1: நான்தான் சாமி எங்க நரிக்குறவங்க சங்கத்து தலைவர்.
0: சரி எல்லாரும் என் ரூமுக்கு வாங்க, அங்க போய் பேசலாம். வாங்க உட்காருங்க, நீங்களும் உட்காருங்க.
2: சாமி
3: சாமி எப்படியாச்சும் என் புள்ளைய காப்பாத்தி கொடுங்க சாமி.
2: எனக்கு வாத்துக்குள்ள சாமி, என் புள்ளைய காப்பாத்துங்க சாமி.
0: தலையில ரொம்ப பலமா அடிபட்டு இருக்கு, எங்களால முடிஞ்ச செஞ்சுட்டு இருக்கோம்.
1: தெளிவா சொல்லுங்க சாமி, அவன் போட போனா பொழைக்க மாட்டான சாமி.
0: சொன்னா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். தலையில பலமா அடிபட்டதுனால மூளை செயலந்து போச்சு.
1: புள்ளைய போய் பார்த்து வந்துடுறேன் சாமி.
0: வார்டு கொண்டு வந்துருப்பாங்க. சரி நீங்க போங்க, நானும் வரேன்.

0: Casa. Pobre.
1: உலகத்துல இது வரைக்கும் இதுக்கு ட்ரீட்மெண்டே கண்டுபிடிக்கப்படல. நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறீங்களா?
2: சொல்லுங்க ஷாபி.
1: நீங்க நினைச்சா இப்பவும் உங்க மகனை வாழ வைக்க முடியும்.
0: நீங்க சொல்றத கேக்குறப்பவே சந்தோஷமா இருக்கு சாமி. நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க.
1: இதயம் தேவைப்படுற ஒருத்தருக்கு மகனோட இதயத்தை கொடுக்கலாம், கிட்னி தேவைப்படுறவருக்கு கிட்னியை கொடுக்கலாம். அதன் மூலமா உங்க மகன் வாழலாம் இல்லையா? ஏதோ என் மனசுல பட்டதுன்னு சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். இப்பவே முடிவு சொல்லணும் இல்ல, உங்களுக்குள்ள நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க. நீங்களும் இவங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னா சக்கரை கேட்பாரு.
2: சக்கரைக்கு தெரிஞ்சதெல்லாம் காடையும் கவுதாரியும் தான். பேசி பாக்குற சாமி.
3: செல்லமுத்து, நெஞ்சு வலி மூச்சு கஷ்டமும் இப்ப எப்படி இருக்கு?
4: நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு டாக்டர்.

0: உங்களுக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலையும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. யாராவது ஒருத்தர் இதயம் தருவாங்க சரிங்களா?
1: இந்த உலகத்துல இதயத்தை கொடுக்க யார் டாக்டர் முன்னு வருவாங்க?
0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, இந்த உலகத்துல மனிதனை இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு, கண்டிப்பா நல்லதே நடக்கும். அம்மா ராத்திரி பத்திரமா பாத்துக்கோங்கம்மா, ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா சிஸ்டர்கிட்ட இம்மிடியா சொல்லுங்க. சிஸ்டர் லாசிக்ஸ் இன்னும் ஒரு டோஸ் 40 mg கொடுங்க, ஃப்ளூட்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கங்க சரியா?
2: ஏண்டா சக்கர இம்புட்டி யோசனா, எனக்கு இன்னும் டாக்டர் சாமி சொல்றது சரியா தான் படுது.
3: சாமி கிட்ட வேண்டி நிற்கிற என் பிள்ளைய சாமி காப்பாத்தும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு.
2: இந்த பிள்ள டாக்டர் உண்மையா தான் சொல்றாரு, என்ன செஞ்சாலும் புள்ள புழைக்க மாட்டான்னு சொல்றாருல, ஆனா ரெண்டு பேர் புழைச்சா அது காரணம் ஓம் புள்ளதான மைக்கண்ணி. கேக்குறதுக்கே கஷ்டமா தான் புள்ள இருக்கும், ஆனா செத்த பிறகு புள்ள வாடுறது உனக்கு பெருமை இல்லையா? உன் பிள்ளையோட இதயம் ஒரு அப்பனையே காப்பாத்த போது, உன் பிள்ளையோட கிட்னி ரெண்டு புட்ட பிள்ளைங்களை பெத்த ஒரு அம்மாவையே காப்பாத்த போது. சின்ன வயசுல நம்ம கும்பல்ல கூட 3 பேர் செத்து போட்டானுங்க, புதைச்சோம் மண்ணு திணிச்சும் மறந்து போயிட்டோம். உசுரோட இருந்தா மனுஷன் சொல்றோம், செத்து போனா போனோம் தானே சொல்றோம். ஆனா உன் புள்ள செத்து உயிர் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் சக்கர. பெத்ததாய் மைக்கண்ணி, நீ என்ன புள்ள சொல்ற, நல்ல முடிவா சொல்லு.
4: என்ன முடிவு பண்ணிருக்கீங்க?
3: என் புள்ள கிட்ட என்ன வேணாலும் எடுத்துங்க சாமி.
0: உலகத்துல வாழ
4: பெரிய மனசுக்கு ரொம்ப நன்றி.
2: வெட்டினபுறமும் வாழமரம் எப்படி மனுஷனுக்கு உபயோகமா இருக்க, அதே மாதிரி மனுஷன் சேர்த்த பிறகும் உலகத்துக்கு உபயோகமா இருக்கணும் சாமி.
0: செல்லமுத்து காலையில என்ன சாப்பிட்டீங்க?
1: எது சாப்பிட்டாலும் உள்ள போக மாட்டேங்க டாக்டர், நான் எப்படி பொழைப்பேன்னு எனக்கே ஒண்ணு புரியல.
0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, உங்க நெஞ்சு வலிக்கும் மூச்சு கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு.
1: எப்படிங்க டாக்டர்?
0: உங்களுக்கு இதய மாற்ற அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக, இதயத்தை தானமா கொடுக்கறதுக்காக ஒருத்தர் முன் வந்திருக்காரு. சந்தோஷம் தானே உங்களுக்கு? சந்தோஷம் தானே? சிஸ்டர் இன்னும் அரை மணி நேரத்துல பேஷண்ட தியேட்டர் கணிப்பை ரெடி பண்ணுங்க, ஒரு மணி நேரத்துல ஆபரேஷன் இருக்கும்.
3: ஓகே டாக்டர்,
0: பாக்கலாம் தியேட்டர்ல பாப்போம்.
4: என்ன சக்கர இன்னும் போல?
5: இல்ல சாமி, இந்தாங்க சாமி.
4: என்னது?
5: நீங்க சாப்பிட கொடுத்த துட்டு. இந்த துட்டை நாங்க வாங்கிட்டோம்னா என் புள்ள செய்த தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாத போயிடும் சாமி. வரும் சாமி.
3: என்ன சொல்றது உன் புருஷன்? ஏ கொப்பே, உனக்கு இது கூட புரிய மாட்டேங்குது. என் புள்ள செத்த பிறவும் உசுரோட வாழ போகுது, உனக்கு புரியல? புரியலையாக்கா? ஏ கொப்பே, என் புள்ள ரசனையே ஒருத்தருக்கு கண்ண குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு கிட்னியா குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு லீவரை குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு இதயத்தை குடுத்துருக்கான். என் பையன் 4 பேரை வாழ போற
6: உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அதுல சாதாரண

0: ஹலோ சென்னை, இன்னைக்கு நம்ம சந்திப்போமா நிகழ்ச்சியில வளர்ந்து வரும் இசைக்கலைஞர் லியோன் ஜேம்ஸ் நம்மளோட இருக்காரு. அவன் அவரோட பாஸ்ட் பிரசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட ஷேர் பண்ண போறாரு, ப்ரொஃபஷனலாகவும் சரி பர்சனலாகவும் சரி. அதெல்லாம் கேட்கலாம் நம்ம இப்ப. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை, வித் ஆர்ஜே கோபிகா. So, hi sir, how are you?
1: I'm good, how are you?
0: Yeah, I'm good. And உங்களோட பேக்ரவுண்ட் பத்தி சொல்லுங்க. மீடியா வரதுக்கு முன்னாடி ஸ்கூலிங், காலேஜ் அண்ட் அதுக்கு அப்புறம் வர்க் பண்ணிருந்தீங்களா? சோ அந்த
1: ஆமா. So basically now I'm a keyboardist and I've learned keyboard all my life. Ella chinna vayasla I used to learn the keyboard from my dad. Appa kitta I used to learn and abade music epome ketitte irpen veetla. மியூசிக் எப்பவுமே ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே இருந்திருக்கு. ஸோ தென் ஸ்கூல் டைமில் ஐ டுக் இட் லில் மோர் சீரியஸ்லி. இன்னும் சீரியஸாக எடுத்துகிட்டு ஐ வாஸ் பிளேயிங் த கீபோர்ட் ஸ்கூல், காலேஜ் கல்ச்சுரல்ஸ், ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் எல்லாம் வாசிட்டு. ஐ ஹேட் அ பேண்ட் இன் ஸ்கூல், ஸ்கூல் பேண்ட் சிங்ஸ் அப்படின்னு ஒரு பேண்ட், எல்லாரும் சேர்ந்து வி யூஸ் டு பிளே கர்நாடிக் ஃபியூஷன் மியூசிக். ஸோ தட்ஸ் ஹவ் ஸ்டார்ட் ஆஃப் ஒரு கீபோர்டிஸ்ட்டாக ஆரம்பிச்சுட்டு. அண்ட் தென் ஐ ஆல்சோ யூஸ் டு கம்போஸ் சாங்ஸ் அட் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் போது சின்ன சின்ன பாட்டெலாம் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பண்ண ஒரு ஜேர்னி
0: தான். அண்ட் என்ன ஏஜில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ கண்டிப்பாக வீட்டில் கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஸோ இவர்கிட்ட ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது, இவனை நம்ம சேர்த்து விட்டால் நல்லா வருவான், ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும்?
1: ஸோ ஐ ஸ்டார்டட் வென் ஐ வாஸ் 4 years old. ஃபோர்லேருந்து ஐ வாஸ் I started to play the keyboard.
0: Wow, 4 years lendiva. And parents evlo support pananga ungaloda music journey kaga. So ellarkume vande oru bayam irukum la veetla paiya vande media feel. Of course your father has been in media and irundhalum vande ellarkume oru bayam irukum oru paiyano illa ponnu vande media feel ponna correct ah vandruvaangala ena nariya struggle irukku. So adu easy kadaiyadu avlo secretly idu pandrathu. So adu pathi solunga, how parents supported you?
1: Parents definitely supported me because na vande chinna vayasla inde avlo concentrated ah avlo focus ah enak music thavara enak inda nariya games valaadrathu inda adu hobby ah oru chinna appo poiittu valaadrathu football but na inda sports la cricket la illa idilla I wasn't அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுனதில்லை. எப்பவுமே ஸ்டடீஸ் எப்போ பண்ணுமோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் உடனே மியூசிக், ஐ யூஸ் டு லேர்ன் நியூ சாங்ஸ், புது பாட்டு வரும்போது கற்றுப்பேன், இல்லைனா நான் என்னோட ஓன் சொந்த பாட்டு பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், நம்ம ஃபோக்கஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ ஐ வாஸ் லக்கி, எனக்கு ரொம்ப லக்கியாக இருந்தது. ஏன்னா என்னோட பேரண்ட்ஸ் வந்து அதை பார்த்துட்டு சரி ஓகே இவனுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது கண்டிப்பாக பியானோ கிளாஸில் போடணும், இல்லை இல்லை ஹி ஹஸ் டு யூனோ டெவலப் இன் மியூசிக்னால மை பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ தட் இஸ் அ குட் திங் டெஃபினெட்லி ஃபார் மீ. But yeah, you just have to be focused. Focus in the kandipa, you can achieve whatever you want.
0: And ninga solirkinga ninga 4 years la inda music career like kathukittu aarambichirkinga. So vandu time eppadi manage panuvinga? Studies irukum, so illa irukumbod how you manage time? So and innoru vandu ella musicians kidin kekka vendi kelvi idu, ye ellaru night la music pandranga?
1: Okay, to first answer your first question, which was why
0: how you manage time.
1: How I manage time was I don't know, padikra nerathla padipen night la adha. So school la mudichittu I used to finish ella homework adha mudichittu or 6-7-8 o'clock la mudichittu then night la da nama free ah irpom
0: illaya.
1: So appo then I used to practice piano. So andha mari or practice irundhala you tend to work at night. Evlo paarenga, it's almost early late evening nu solla. It's peaceful here in the night. Phone ada nari adikada, parents la thoongitt irupanga, ella veetla amaidhiya
0: irukum
1: illa. So yeah, it's just peaceful avladha, nothing else. I work during the day sometimes, I work during the night mostly. So whenever it's peaceful and you have that creative flow is when I like to work.
0: And vandha musicians ku pathina spiritual ah inspire aaguvaanga nu solvaanga. Sila per vandha like lifetime situations and the mood ke tha mari music panuvaanga. So neenga என்ன மாதிரி ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுவீங்க?
1: எனக்கு ஐ டோன்ட் நோ ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு குட் மியூசிக் மோட்டிவேட்ஸ் மீ டு டூ பெட்டர். ஐ கீப் ட்ரைங் டு அவுட் டூ மை ப்ரீவியஸ் ஒர்க் அண்ட் நல்ல மியூசிக் இருந்தால் எனக்கு இன்ஸ்பைர் ஆகும். எனக்கு அதுதான் அப்படிதான் எனக்கு ஐ டோன்ட் நோ, மேபி ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால எனக்கு இன்னும் பெட்டர் மியூசிக் அப்படி இல்லை. இல்லை ஸ்பிரிச்சுவலி ஆல்சோ ஐ ஆம் ஸ்பிரிச்சுவலி இன்க்ளைன்ட் பட் மியூசிக்கில் ஐ டோன்ட் நோ, மேபி இட் சம்டைம்ஸ் நீங்கள் என்ன கேரக்டர் இருக்கீங்களோ அது உங்கள் மியூசிக்கில் அது ஷோ ஆகும். ஸோ அது கண்டிப்பாக இருக்குன்னு ஐ ஃபீல். ஸோ த பெட்டர் பர்சன் யூ ஆர், தி மோர் ஹம்பிள் யூ ஆர், இட் ஜஸ்ட் ஷோஸ் இன் யோர் மியூசிக் இல்லையா? ஸோ டெஃபினெட்லி எனக்கு குட் மியூசிக் மேக்ஸ் மீ டூ பெட்டர் மியூசிக். ஸோ யா.
0: ஸோ நீங்கள் காஞ்சனா படத்துக்கு ரெண்டு மியூசிக் பண்ணியிருக்கீங்க, ஒன் இஸ் வாயா அண்ட் வீரா அண்ட் சண்டிமுனி. அண்ட் அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி கேம் டு நோ தட் நீங்கள் வந்து யூ யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஹவு டிட் ராகவா லாரன்ஸ் அப்ரோச் யூ?
1: ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நான் ஒரு கீபோர்டிஸ்டாக இருக்கும் போது காலேஜ் டைமில் ஐ யூஸ் டு ஃப்ரீலான்ஸ் அஸ் அ கீபோர்ட்ஸ், நிறைய ஷோஸ் வாசிப்பேன், நிறைய பிளேபேக் சிங்கர்ஸ் ஷோஸ், கார்பரேட் ஷோஸ், ஐ யூஸ் டு டூ ஆல் ஆஃப் தட். அண்ட் ஸோ அந்த டைமில் வென் ஐ யூஸ் டு பி ஃப்ரீ, நைட் டைமில் ஐல் பி ஃப்ரீ, ஸோ அப்பப்போ ஒரு சின்ன பாட்டு பண்ணுவேன். ஸோ ஐ யூஸ் டு மேக் கப்பல் ஆஃப் சாங்ஸ். அப்போ பண்ண ஒரு பாட்டு வாயா என் வீரான்னு ஒரு பாட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஐ ரியலி அந்த பாட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அண்ட் ஐ காட் மை குட் ஃப்ரெண்ட் சக்தி, ஷி சாங் ஆன் த ட்ராக் அண்ட் வி ஜஸ்ட் சும்மா ரோட் லிரிக்ஸ் அண்ட் யூனோ அந்த மாதிரி ஒரு ஜாலியாக பண்ண ஒரு பாட்டு. அண்ட் ரொம்ப இமோஷனலி ஒரு க்ளோஸான ஒரு பாட்டு எனக்கு. ஸோ அந்த பாட்டு நம்ம ஏன் ரிலீஸ் பண்ணக்கூடாது? எனக்கு யாருமே என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஹூவர் நோஸ் மீ யாருக்குமே தெரியாது நான் ஒரு மியூசிக் கம்போசர். எல்லாருக்கும் நான் ஒரு கீபோர்டிஸ், நிறைய ஷோஸ் வாசிப்பேன், லைவ்ல நிறைய பண்ணுவேன். ஐ யூஸ் டு பி நான் ஜாஸ் பாப் எல்லாம் நான் நிறைய வாசிப்பேன், ஆனால் மியூசிக் கம்போஸ் பண்ணுவேன்னு தெரியாது யாருக்கும். ஸோ சரி இந்த பாட்டு வழியாக ஏன் எல்லாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால சரி ஒரு சின்ன என்னோட ஹோம் ஸ்டுடியோலேயே ஒரு சின்ன வீடியோ ஷூட் பண்ணிட்டு அதை ரிலீஸ் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு யூடியூப்ல ரிலீஸ் பண்ணும்போது நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது, நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க, நிறைய வியூஸ் கிடச்சிது. அண்ட் தட் ரீச்ட் ராகவா லாரன்ஸ் சார். அவர் அதை பார்த்துட்டு எனக்கு என்னோட நம்பர் கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த காஞ்சனா டூவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், இந்த படத்துக்கு எனக்கு இந்த பாட்டு வேணும்னு சொல்லியிருந்தார். ஸோ ஐ வாஸ் யா வெரி ஹாப்பி. ஸோ ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ மேட் எ லாங்கர் வெர்ஷன் படத்துக்கு, இன்னும் ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா வெர்ஷன் மாதிரி பண்ணுது.
0: அண்ட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ராகவா லாரன்ஸ் அவரோட பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் மட்டும் இல்லை, ஸோ இன்னும் நிறைய சாங்ஸ் இருக்குது, அதுக்கு டிஃப்ரெண்ட் கம்போசர்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஒர்க்கிங் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, லைக் ஆ யூ லைக் ஒரு ஜென்ரல் க்ரீட்டிங் இருக்கும், உங்களோட சாங் கேட்டுட்டு இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம்
1: எனக்கு ஐ மெட் தெம் பட் இன்புட்ஸ்லாம் நிறைய கொடுக்கல, வி ஜஸ்ட் நான் அந்த பாட்டு கேட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அந்த மாதிரி ஜென்ரலாக க்ரீட்டிங் தான். வென் வி இன்டர்வியூஸ் கான்சன்ட் டு ப்ரொமோஷன் டைம்ல வி ஆல் மெட் அப். ஸோ அப்போதான் தமன் சார் மீட் பண்ணேன் அண்ட் சத்யா சார். ஸோ ரொம்ப நல்லா இருந்த பாட்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க, நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் தட் ஜென்ரல் க்ரீட்டிங் தான். ஸோ வி யூஸ் டு ஒர்க், ஏன்னா செப்பரேட் செப்பரேட் பாட்டு டிஃப்ரெண்ட் கம்போசர்ஸ் இல்லையா, ஸோ வி யூஸ் டு ஒர்க் செப்பரேட்லி. நான் ஒரு ஸ்டுடியோல பண்ணிட்டேன், அவர் ஒரு ஸ்டுடியோல பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்ணது தான்.
0: அண்ட் வந்து சண்டி மணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அண்ட் லைக் இட் வெரி டிஃப்ரெண்ட் அந்த மியூசிக்லேருந்து எவ்ரி திங் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். அண்ட் ஹவு டிட் யூ இன்ஸ்பயர்ட் லைக் அந்த சாங் எவ்வளோ நாள் ஆச்சு அது கம்போஸ் பண்ணுறதுக்கு? It took long time or what new short period ni mudichitinga
1: and the part and the part pathina enna na I think Raghava Lawrence sir indha mari chumma muni pathi nare ezhudirken solirundara sandi muni sada muni mandi muni maha muni indha mari pala muni ezhudirundara நான் வந்து சூப்பர் சார் நல்லா இருக்கேன் இதை வச்சு சும்மா ஏதாவது பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு 30 seconds ஏதோ ஒரு பிட் பண்ண அந்த ஸ்டார்டிங் ஆஃப் தி சாங்ல ஒரு பிட் வந்தது.

0: ஸோ அதை தான் ஆக்சுவலாக வச்சு ஸ்டார்ட் ஒரு சும்மா ஒரு முனிக்கு ஒரு தீம் மாதிரி பண்ணலான்னு ஒரு பிளான் ஆக்சுவலாக. பட் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இது சூப்பராக இருக்குது, இது ஒரு பாட்டாக டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தென் இது ஒரு இமோஷனலாக ஒரு பாட்டு பண்ணலாம். ஸோ ரொம்ப கான்ட்ரடிக்டிங்காக இருந்தது, சரி இது இது எப்படி ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக இருந்தது இல்லை ஸ்டார்டிங். ஸோ இது எப்படி நம்ம ஹவு டு வி மேக் திஸ் இமோஷனல்னு சொல்லும் போது ஹீ டோன் இந்த கேரக்டர் பற்றி சொல்லியிருந்தாரு, இந்த சுச்சுவேஷன் வந்து நியாயம் கேட்குறது, கடவுள்கிட்ட நியாயம் கேட்குறது, அண்ட் இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு இந்த கேரக்டருக்கு. ஸோ அதை வந்து அந்த ஜஸ்டிஸ் கேட்குறாரு, அதனால இமோஷன் இருக்கணும், பவர் இருக்கணும், பெயின் இருக்கணும், இவ்வளோ எல்லா இமோஷனில் ஒரு பாட்டில் இந்த மாதிரி பாட்டில் வேணும். ஸோ கண்டிப்பாக சேலஞ்சிங்காக இருந்தது, நிறைய ஒர்க் பண்ணோம். ஐ திங்க் வி ஒர்க் ஃபார் கப்புள் ஆஃப் வீக்ஸ், ஐ திங்க் டூ அ மந்த், ஒரு மந்த் ஒன் மந்த் வி ஒர்க் அந்த சாங். அண்ட் நிறைய லேயர்ஸ் ஆஃப்டர் லேயர்ஸ், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அரபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நிறைய எல்லாமே சேர்ந்து கலந்து ஒரு பாட்டாக வந்துடுது.
1: அண்ட் நான் கோ டூ ரிலீஸ் ஆயிருக்கு, எவ்ரிபடி லவ் த சாங். அண்ட் அதில் வந்து என்னோட ஃபேவரட் வந்து கண்ணம்மா
0: ரிப்ரைஸ்.
1: அண்ட் ரியலி லைக் எல்லாமே அந்த சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானரில் இருக்குது. ஸோ லைக் கோஹிலா எடுத்தோம்னா அது வந்து ஒரு மாதிரி ரொமான்ஸ், அந்த லவ் ரொமான்ஸ் அந்த மாதிரி. அண்ட் கண்ணம்மா வந்து ஒரு ரொம்ப சோல்ஃபுல்லானது. அண்ட் ஐ பர்சனலி லைக் கண்ணம்மா ரிப்ரைஸ். அண்ட் தீம் இஸ் ரியலி குட். அண்ட் விரட்டா அந்த சாங் அந்த இது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஸோ யூ ஹவ் ஒர்க் வித் டிஃப்ரெண்ட் லைக் சிங்கர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு கம்போசரோட Salim.
0: Correct.
1: So, yeah. So you just tell about them and how working experience with them.
0: Working experience, yes, it was super fun because I've always wanted to work. இவங்களோட ஒரு நாள் நம்ம எப்பா ஒரு பாட்டு பண்ணும்போது இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு பாட்டு நமக்கு வந்ததுனால ஐ வாண்டட் டு கெட் அ வெரி டிஸ்டிங்க்ட் வாய்ஸ் ஃபார் த சாங் டு மேக் இட் மோர் யூனிக். ஸோ அந்த கண்ணம்மா பாட்டு பண்ணும்போது இனோ கெங்கா ஃப்ரம் லண்டன், ஹீஸ் அ London based singer, cover.
1: Please tell his name once again.
0: Ino Genga.
1: Oh, okay.
0: Ino Genga. So Ino Genga is from London. He's Tamil from based in London and nariya covers panvaru. தமிழ் பாட்டெலாம் நிறைய கவர் பண்ணுவோம். ஸோ அது அப்போது நான் யூடியூப்பில் பார்த்துட்டு நல்லா பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ ஜஸ்ட் ஹேப்பன் டு டூ இந்த மாதிரி கண்ணம்மான ஒரு பாட்டு பண்ணிட்டு தென் அவர் சென்னை வரும்போது இந்த மாதிரி வி ஹேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட், என்னோட அசிஸ்டன்ட் அவர் ஏர்போர்ட்டில் மீட் பண்ணி அந்த மாதிரி நிறைய நடந்தது. தென் ஹீ கேம் பாடினார், ஸோ அவரோட மீட் பண்ணி தென் சலீம் ஃப்ரம் பாம்பே, சலீம் சார் வாஸ் வெரி, ஐ சென்ட் ஹிம் த சாங், அவர் ரொம்ப சாங் ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு, கண்ணம்மா ரிப்ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, எனக்கு இது பாடியே ஆகணும்னு சொல்லியிருந்தார். ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஹிம் ஃபார் ஒர்க்கிங் ஆன் த சாங் வித் மீ. நீதி மோகன் வாஸ் வெரி ஸ்வீட் டு ஹவ் சாங் ஆன் கோஹிலா, என்னோட சேர்ந்து பாடினது. அண்ட் விஷால் தல்லானி சார் ஃபார் விடாத பாட்டில். ஸோ ஆல் வெரி டவுன் டு அவர் பீப்புள். த கிரேட் திங் அபவுட் தெம் இஸ் அவங்க மியூசிக் நல்லா இருந்தால் கண்டிப்பாக பாடிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஏன் அந்த பாட்டு பாடினாங்கன்னா காசுக்காக இல்லை, இல்லை ஃபேமுக்காக இல்லை, அவங்க நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாலிவுட்ல பண்ணிட்டு, யாரோ தமிழ்லேருந்து ஒரு சின்ன மியூசிக் டைரக்டர் வந்து இந்த மாதிரி பாட்டு கொடுத்தாங்க. ஸோ இட்ஸ் நாட் நெசசரி ஃபார் தெம். ஸோ அவங்களுக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சதுனால தே வர் வெரி ஹாப்பி டு சிங் அண்ட் யூ நோ வெரி எக்ஸைட்டட். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் குட் மியூசிக் தட் மோட்டிவேட்ஸ் தீஸ் மியூசிஷியன். ஸோ பிக் தேங்க்ஸ் ஃபார் தெம்.

0: அண்ட் பிஜிஎம் கோட்டோக்கு எப்படி வந்திருக்குது, நாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பிஜிஎம் எப்படி இருக்கும் அதை பத்தி படம் பாருங்க
1: வரும்போது
0: சொல்ல மாட்டீங்க.
1: சொல்ல மாட்டேன்ல, just still working on it, still figuring out things, but it's definitely going to be a great film and you guys should watch it in the theaters and it'll be an experience.
0: அண்ட் வந்து இன்னொன்று சொல்கிறாங்க, இப்போலாம் இப்போ கரண்ட்டாக எல்லாரும் பேசுகிறது என்னதுன்னா, பிஜிஎம் பண்ணனா வந்து வயசான தாத்தா தான் வந்து பிஜிஎம்லாம் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் ட்ரூவா? அது
1: கண்டிப்பாக அப்படிலாம் ஒன்று, as long as you watch the visuals, படத்தோட விஷுவல்ஸ் பார்த்து just give great music for the scene and nari irukku, just emotions, it's all about emotions. Nam music eppadi emotions are translate pandrom adha matter. So as long as you know to do that, evlo voice ku idhukku sambandhame illa, so endha voice la kuda pannalam. Anirudh paருங்க evlo chinna voice la pandranga.
0: Yeah, kandipa.
1: So yeah.
0: அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து லைக் இளையராஜா சார், எம்எஸ்பி, ஸோ அவங்க டைமில் வந்து லைக் ஆர்ஆர் சொல்ல போனால் லைக் ரொம்ப மெலோடியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து லைக் நம்ம எலக்ட்ரானிக் அந்த மாதிரி இதுவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹவு டு யூ லைக் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் நீங்கள் இது பண்ணுறீங்க இதுலேருந்து?
1: டிஃப்ரென்ஸ் வைஸ் எனக்கு சிம்ஃபோனிக்காக போகணும்னு ரொம்ப ஆசை. சிம்ஃபோனிக் ப்ளஸ் மாடர்ன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த எலக்ட்ரானிக் சவுண்ட்ஸ் மிக்ஸ்டு வித் இது, பர்சனலி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பட் யா, ட்ரெண்ட்ஸ் ஆர் இவால்விங், இட்ஸ் சேஞ்சிங் அண்ட் கான்ஸ்டன்ட்லி. So we have to keep developing with the trends, I guess.
0: Yeah. And you have worked with Rahman sir. You were 7th standard padikumbodhu work panniteenga avarode. So how did that happen? Neenga varlar la oru song paadirkeenga.
1: Aama.
0: And how did that all happen?
1: It was a very funny experience actually. Avaru avarta vandu enoda birthday anik actually. December 1st was my birthday. So avarku poi sweet kudukalaan pona, avar sweet kudutha sir enoda birthday inike uncle today is my birthday nu solumbodhu happy birthday nu solittu ey unakku oru gift irukku wait panna nu solittu vela wait panna nu ஒரு பாட்டு இருக்கு உனக்கு. சோ அந்த மாதிரி வெரி கியூட். சோ யா, we did that song on my birthday. So it was very sweet of him to give me that.
0: And like after neenga college mudichittu freelance pianist ah irukkum, so you have worked with Tham and Santosh Narayanan and Rahman sir and all.
1: Yeah.
0: So avanga kitta andha time la vandha enna eppadi avanga kitta endu kattupinga, so romba easy ah irukuma avangaloda work பண்றது, will be in your comfort zone ல இருக்கும்?
1: Definitely they all, why we work together is because we gelled well.
0: No.
1: And அவங்களோட அவங்களுக்கு நான் பண்றது பிடிச்சிருக்கு and I was also a fan of them. So ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது, ஜாலியா இருக்கும் work பண்ற மாதிரி இருக்கு. தமன் சார் எல்லாம் ஜாலியா இருக்கும். We used to do live shows Hyderabad ல பண்ணிருக்கோம், ஷூட்ஸ் நிறைய பண்ணிருக்கோம். So it's very so much of fun. சந்தோஷ் நாராயண் சார் ஓட ஜிகர் தண்டா எனக்குள்ள ஒருவன்லாம், I've played on his tracks and his background scores ல. So ஒரு மாதிரி ஒர்க்கிங் ஃபீல் இருக்காது, இட்ஸ் ஜஸ்ட் வெரி ஃப்ரெண்ட்லி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மியூசிக்கல் ஐடியாஸ். ஸோ நல்லா
0: இருந்தது. அண்ட் லைக் ஃபீட்பேக்ஸ் கிடைச்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ கோ டூ இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது அண்ட் அதுக்கு பிஃபோர் வந்து காஞ்சினா. ஸோ ஃபீட்பேக்ஸ் வந்து ஃபேமிலி கிட்டேருந்து வந்திருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கும், லைக் ஃபேன்ஸ் கிட்டேருந்து, மியூசிக் லவர்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கும். அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீட்பேக் லைக் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி?
1: Family, friends, ellarum they have just given very good comments, I guess. Special feedback ipo onnu nyambol, I think someone yaro enakku edho Bombayo inge or oorla irundhu phone panni enakku message mail la pannittu enakku indha, I don't know the language but enakku romba pidichirukku indha paattu la, enakku mozhi enna theriyala but enakku romba pidichirukku. So that was probably very moving for me.
0: So they romba happy ah irukku la
1: andha mari or language e puriyadhu music pidichirukku na, it's that was a good compliment.
0: Yeah. And ninga vandu independent music ip recent ah jan la release panirninga Punnagaiye and Elunduva. So Elunduva vandu women empowerment pathiyum and Punnagai vandu street children
1: ga irukku.
0: So how did you get people and how all these things happen?
1: So enakku I always wanted to do something apart from film music. So in the Kanchana 2 pannadhukku appuram and even when I was working during working on Code 2 panumbodhu seri namba musically how can we give back to the society in Solomada in the mari, there was a lot of concepts in mind. So me and Andrea together we worked on Elunduva and one part women empowerment kaga. It was a Vanessa sanitary napkins kaga or a promotional or a video for women empowerment. So idu plus street children kaga or idu Punnagaiya song. So it's somewhere you have to give back to the society musically. Ennala or a music composer irundittu enakku ennala enna mudinjadala, I can only do this through music, so this is my contribution.
0: Yeah. And and eppadi ungalku music panna pidikum, independent music ah illa vandu film music?
1: Both. Yes, because both are two different things and they both are two different creative spaces. So it's more freedom in independent stuff, but there's more things, genres of different kind of genres you can try in film. So ellame both is interesting.
0: எப்படி அப்டேட் பண்ணிப்பீங்க மியூசிக்?
1: ஸோ நானே ஒரு கேஜெட் ஃப்ரீக் தான். ஸோ ஐ ஜஸ்ட் கீப் லிஸ்னிங் டு நியூ சவுண்ட்ஸ், புது சாஃப்ட்வேர்ஸ், நியூ டெக்னாலஜிஸ், நியூ ஆல்பம்ஸ் ஃப்ரம் த வெஸ்ட் வேர்ல்ட் மியூசிக். நிறைய இப்போ இன்டர்நெட் இருக்கே, ஸோ இட்ஸ் ஆல் ஈஸி ஆக்சஸ். யூடியூப் இஸ் தேர், தேர் இஸ் இன்டர்நெட், தேர் இஸ் சோ மச் ஆஃப் ஆக்சஸ். ஸோ ஆல்வேஸ் கீப் ப்ரௌசிங், லிஸ்னிங் டு மியூசிக், ஃபைண்டிங் அவுட் அபவுட் நியூ டெக்னாலஜிஸ் ப்ராடக்ட்ஸ். ஐ ஆல்வேஸ் கீப் டூயிங் தட். எனக்கு பிடிச்ச இது.
0: And critical feedbacks vandirukudha, so how do you take up vandirukudha
1: illa critical feedbacks from critics? Yes, Kotu album nari perku critics have really liked it, so I'm glad. It shouldn't affect me, but it still moves me because yeah. critics have liked it, so it's a good thing definitely. So
0: Kotu panitinga, so obviously salary vandirukum. Parents ku enna gift panninga first?
1: Parents can make it. I think I bought amma ke do watch on Puck shirt and my
0: okay yeah. And like I have a set of music directors name, so avangaloda music la ungalku pidicha edacho or songs irko illa film film wise and mari.
1: Okay,
0: so MSB sir kitta ungalku endha film endha song?
1: I think ingeyum epodum illa raagangal 16 indha mari paattu.
0: Ilayaraja sir kitta endha?
1: Ilayaraja sir, I really like Uru Poonga Vanam, a favorite part. Romba favorite one song.
0: Rahman sir.
1: Rahman sir, pala part irukke. Eppadi select pannadhu? Pudhu Vellai Mazhai?
0: Yeah.
1: You want songs, isn't it?
0: Yeah, okay. Yeah, songs. Okay. Maybe film and re-recording anything.
1: Okay.
0: And Harris Jerad sir.
1: Minnale. All his songs from Minnale was very nice. And even Varanam Ayiram, I think. Yeah.
0: Yeah. You and sir.
1: யுவன் சார், சரோஜா படம் ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் ஹிஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் ஹிஸ் சாங்ஸ் ஃபார் தட், வெரி நைஸ் ஸ்டஃப்.
0: அண்ட் தமன் சார்?
1: தமன் சார் தெலுங்குல ஆக்சுவலாக செமையாக இருக்கும், மாசம் நிறைய போடுவார். ஐ திங்க் டூக்குடுவா சம்திங். ஐ லைக் ஹிஸ் ஒர்க் ஃபார் தட்.
0: அண்ட் சந்தோஷ் நாராயணன் இப்போ?
1: சந்தோஷ் நாராயண் சார் என்ன சொல்லலாம், எனக்குள் வருவான்.
0: And Gibran?
1: Gibran, his first film.
0: First film.
1: Even Thoongavanam, I really liked his song in Thoongavanam. And first படம் என்ன பண்ணாரு? அது ஞாபகம் இல்லை, பேர் ஞாபகம்
0: இல்லை. I don't remember.
1: Yeah, so I liked his first film. Yeah.
0: And Anirudh, your friend.
1: Ani, இந்த படம் நானும் நடுவில்
0: இப்போ ரிலீஸ்
1: ஆனது.
0: And hip-hop Adi?
1: Hip-hop Adi, I really like that new song. It was Kathakali, I think. Arage, yeah. Arage.
0: Yeah.
1: Very nice song.
0: Nivaz.
1: Nivaz. Tegidi. Tegidi, what a... Then the song.
0: Vinmi.
1: Vinmi, yes. I like that song.
0: So, and then you said this. And Rahman sir, you said this a lot. Rahman sir did music. This is Rahman sir. Like some songs.
1: Okay.
0: Some songs. Some songs. This is Rahman sir. Okay. This is Rahman sir. Okay. He did music. And then,
1: I really like Sangamam. Our work kodile romba different a irukum andha padam. In his entire work, I think or folkish or approach. I really really love that score. Enak romba one of his most favorite albums Sangamam.
0: Yeah,
1: it was very nice. Yeah.
0: And neenga Anirudh avanga kuda la school la inda apra ore band la inda work panirkeenga. And vandu ipa pathinga neenga or enna solradha or successful music director, and he is a very successful music director.
1: Definitely.
0: Vivek and Nivaz, and I think Nivaz was not from your band.
1: Yeah.
0: But ellarume
1: avanga played together. Even Nivaz odiyum we performed a lot of live shows. Ellarum whoever is right now, ellarum we good friends. Sean Roland, Nivaz, Ani, Vivek, Mervin, ellarum we good friends.
0: Friends. So ipa neenga meet panumbodhu pesipeengala like music pathi?
1: Definitely.
0: Yeah.
1: Definitely. Avar enna paattu potturukkaru, I give my feedback. Romba nalla irundhuchu. So just general stuff. Yeah. Mm-hmm.
0: And vandu ஒரு என்ன சொல்றது, ஒரு சக்சஸ் பார்த்ததுக்கப்புறம் ஒரு டாப் ஃபைவ் மியூசிக் லைக் டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இல்லைன்னா ஒரு டாப் ஃபைவ் ஆக்டர்ஸோட நம்ம ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களோட இதுலேருந்து. ஸோ அந்த மாதிரி எந்த டாப் ஃபைவ் டேரக்டர்ஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் ஆசை, அண்ட் ஆக்டர்ஸ் ஆல்சோ அண்ட் ஹீரோயின்ஸ் ஆல்சோ?
1: ஓகே, டேரக்டர்ஸ் சங்கர் சார், மணிரத்னம் சார், கார்த்திக் சுப்ராஜ்,
0: ஃபைக் மாலிங் கூட போகலாம்,
1: வெற்றி மாறன் சார், கேஸ் ரவிக்குமார் சார். ஸோ probably it'll be nice to work with them. Yeah. Actors, yeah, for me, it's directors most important because they'll select the actors, right? Actors, heroes, la mukhyam la. Of course, Rajini sir, go to padam pannu. Ajit sir, Vijay sir, ellaro padam pannu. Let's see.
0: And vandu enakaga Kannamma oru song paadi kaamikkanum neenga.
1: Kannamma?
0: Yeah. And Kohila too.
1: Okay. Kohila paattuma?
0: Illa, rendume paadunga.
1: Rendume paattuma?
0: Yeah.
1: Okay.

0: Thank you so much. Thank you.
1: Hi, this is Leon James and you are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. My social message would be just be good people, be kind and just help everyone, I guess. That's all. Hi, na Leon James. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

நாலு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட்டை போய் பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி

0: கரேஜ் பண்ணுங்க, அவங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினைச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடி இருக்க மாட்டேன். சோ பிளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமக்கு வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த சந்தேகங்களை யாராவது தீர்க்க மாட்டாங்களா, நமக்கு வழி காட்ட மாட்டாங்களா என்று எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி யோசிப்பவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நிகழ்ச்சி தான் வழிகாட்டுகிறோம் நிகழ்ச்சி. வழங்குவது உங்கள் எம்ஓபி.

0: வணக்கம் நேர்களே, நான் உங்க ஆர்ஜி கீர்த்தி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. பொதுவாகவே மனுஷனோட வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்னது. இந்த சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு நமக்கே தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சொல்றது என்னன்னா, நம்ம வாழ்ற வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும். சின்ன வயசுல இருந்து நமக்கு என்ன கத்துக் கொடுக்குறாங்களோ இல்லையோ, முக்கியமா ரெண்டு விஷயம் கத்துக் கொடுப்பாங்க. எல்லார் மேலயும் அன்பு செலுத்தணும், உதவி அப்படின்னு கேட்டு வரவங்க மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது. ஆனா காலங்கள் மாற மாற மனுஷனும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறான். முன்னெல்லாம் உதவி அப்படின்னா கண்ணை முடிக்கிட்டு நான் செய்யறேன் அப்படிங்கிற காலம் போய், இப்ப உதவின்னு கேட்டு வந்தா 10,000 தடவை யோசிச்சு, இது பண்ணா நமக்கு என்ன ஆகும், இது பண்ணா அவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சக்கு அப்புறமும் என்னால முடியாதுப்பா அப்படின்ட்டு முறைக்க முறைக்க சொல்றாங்க. ஆனா நம்ம எல்லாம் மறக்கிறது என்ன தெரியுமா, கை கூப்பி கடவுளை வணங்குறத விட கை நீட்டி ஒருத்தனுக்கு உதவி செய்யறதுல இருக்க சந்தோஷமே தனி. மத்தவங்க சந்தோஷமாகறதுனால தானும் சந்தோஷம் அடைகிற மக்கள் ரொம்ப கம்மி. அப்படிப்பட்ட மனுஷங்கள்ல ஒருத்தங்க தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிட் தி லைட் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டர் மிஸ்டர் பரத். வணக்கம் சார்.
1: ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம்
0: சார். வணக்கம் சார். உங்களை பத்தி ஒரு அறிமுகம்.
1: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த எம்ஓபி வைஷ்ணவ் சிஆர்எஸ் கம்யூனிட்டி ரேடியோ லிசனர்ஸ்க்கு எல்லாருக்குமே வணக்கம். என் பேர் பரத். நான் என்னுடைய நேட்டிவ் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல அரசம்பட்டின்ற ஒரு வில்லேஜ். ஸோ நான் இங்கே இன்ஜினியரிங் இங்கே சென்னையில் தான் படித்தேன். ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் இப்போது டீம் லீடராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து லிட் த லைட் இந்த ஆர்கனைசேஷன் வந்து 2012 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது அப்போ வந்து 2012 ஜஸ்ட் வி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஏதாவது நம்ம கம்யூனிட்டிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ரீடிங் செஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம்.
0: ஓகே, இது வந்து நீங்க தனிப்பட்ட நபரா எடுத்ததா இல்ல ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பண்ணீங்க?
1: இனிஷியலி வச்சு இன்டிவிஜுவலா தான்.
0: ஓகே, இன்டிவிஜுவலா.
1: ஒரு ஆக்சுவலி இது ஒரு இந்த வேர்ட் சொல்லி ஆகணும், அகப்பார்வையாளர்கள்.
0: ஓகே,
1: நிறைய பேருக்கு தெரியாது. பார்வை மாற்று திறனாளிகளை தான் வந்து அகப்பார்வையாளர்கள்னு சொல்றோம். இன் ஃபியூச்சர்ல இது இந்த வேர்டு பார்வையற்றோர்ன்றதுக்கு பதிலாக அகப்பார்வையாளர்னு வரணும். ஸோ அதுக்காக தான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்காக முழுக்க முழுக்க வந்து வாலண்டியரிங் சர்வீசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எப்படின்னா 2012 வந்து பூந்தமல்லியில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு பள்ளி இருக்குது, அங்கே வந்து தான் இந்த ரீடிங் செஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ எப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு எவ்ரி வீக்கெண்ட் போயிட்டு அவருக்கு வந்து சப்ஜெக்ட் புக்ஸ் எடுத்து ரீட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா, அப் டு 8th வரைக்கும் அவங்க பிரைல் மெத்தட் யூஸ் பண்ணி படிக்கிறாங்க. ஸோ இண்டிவிஜுவலா அவங்களாவே அந்த டாட்ஸ் வச்சு 6 டாட்ஸ் யூஸ் பண்ணி படிக்கிறாங்க, அதுவும் எழுதவும் செய்கிறாங்க. ஆஃப்டர் 8th அப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் போகும்போது 9th அதுக்கப்புறம் கூடிய ஹையர் எஜுகேஷன்ஸ் எல்லாமே நாம படிக்கக்கூடிய நார்மல் புக்ஸ் தான் அவங்களும் படிக்கணும். ஸோ அப்படின்னும் போது டெஃபினட்டா அவங்களுக்கு சம் வாலண்டியரிங் ஹெல்ப் கண்டிப்பாக தேவை, மற்றவருடைய டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம நான் போயிட்டு அந்த வீக்கெண்ட்ஸில் போயிட்டு அவங்களுக்கு புக் ரீட் பண்ணி காட்டுவேன். அதே சமயம் அவருக்கு வந்து எல்லா டைம்

0: யாருக்கும் வாலண்டி நம்மளால் போய் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. அதனால் அவருக்கு தேவையான புக்ஸை வந்து ஆடியோவாக அப்பயே வந்து செஷன் முடிச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பேன். ஸோ அவர் பேர் சரவணன். அவர் மூலியமாக தான் வந்து இப்போது லிட் த லைட் இந்தளவுக்கு நான் இந்தளவு பெரிய ஒரு வாலண்டியரிங் சர்வீஸ் ஆர்கனைசேஷனாக வந்திருக்கு. ஸோ அப்போ எதிர்பார்க்கல இந்தளவுக்கு வரும்னு. ஸோ கண்டினியூஸாக அதுக்கப்புறம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் வாலண்டியரிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும், அது எஸ்பெஷலி ஃபார் விஷுவலி சேலஞ்ச்.
1: ஓகே. ஸோ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் லைக் வெரி டிஃப்ரென்ஸ் ஸ்ட்ரீம். அது முடிச்சுட்டு ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஐடியா இந்த ஸ்பார்க்?
0: ஆக்சுவலி அதான் சொன்னேன்ல, நான் இது எதுவும் என்ஜிஓ ஆரம்பிக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இது என்ன காலம் டைம் மோஸ்ட்லி வெளியே எங்கேயும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் வீக்கெண்ட்ஸில். ஸோ ஏதாவது யூஸ்ஃபுல்லாக ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் அங்கே இப்படி ஒரு ஸ்கூல் இருக்குன்னு கேள்விப்பட்டு போனேன். போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் தேவை, ஒரு இங்கிலீஷ் ரீடிங் எனக்கு கண்டிப்பாக தேவை, ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருந்தார். ஸோ அப்போ தான் அவருக்கு வீக்கெண்ட் போய் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அண்ட் இந்த இயர் வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 960 அவுட் ஆஃப் 960 ஸ்கோர் பண்ணாரு. உண்மையிலே அது ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அட் தி சேம் டைம் என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன், இது இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ நம்மளால யாரோடைய ஒரு லைஃப்ல சம்திங் ஒரு வெளிச்சம் வருதுன்றதுனால ஸோ அடுத்த இயரும் கண்டினியூ பண்ண அப்படி. அதே ஸ்கூல்ல வந்து ஒரு 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரீடிங் செஷன் சேம் வீக்கெண்ட்ஸ்ல போய் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து 1-to-1 ஈஸியா நம்ம சொல்லி கொடுத்துடலாம். ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உட்காந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஃபேஸ் பண்ணேன். ஸோ ஆஃபீஸில் சும்மா பேசிட்டு இருக்கும்போது அனதர் 2 ஃப்ரெண்ட்ஸ் கேம் அப், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராம்குமார் அண்ட் ரவிகாந்த்.
1: ஸோ அப்படியே
0: மூணு பேர் வந்தாங்க. நாங்கள் மூணு பேருமே வந்து வீக்கெண்ட்ஸில் போயிட்டு அவங்களுக்கு சொல்லி ஸ்பிளிட் பண்ணிக்கிட்டோம், டீம் டீமாக மூணு பேராக பிரிச்சுக்கிட்டே சொல்லி கொடுத்தோம். ஸோ அப்படி வந்து அந்த இயர் பார்த்தீங்கன்னா 10% ரிசல்ட், 1066 மார்க் ஸ்கோர் பண்ணாங்க எல்லாருமே. 22 மெம்பர்ஸ் அப்போ, அதில் 11 மெம்பர்ஸ் எல்லாமே 1000 மேலே எடுத்தாங்க. ஸோ ஆல் பாஸ். அதே மாதிரி 10th லையும் 460 மேலே ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ 10% ரிசல்ட் அந்த இயர். ஸோ இது இன்னும் எங்களை வந்து இது இதோட நிப்பாட்டக்கூடாது, இன்னும் அடுத்து போகணும். இது ஏன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து படிச்சுட்டு போன பசங்க காலேஜ் போகும்போது பெரிய இஷ்யூ என்ன ஃபேஸ் பண்ணாங்கன்னா ஸ்க்ரைபிங்.
1: ஓகே.
0: இப்போ எக்ஸாம் எழுத போவாங்க பட் வாலண்டியர் வந்திருக்க மாட்டாங்க. எக்ஸாம் ஸ்க்ரைப்னு சொல்லுவாங்க எக்ஸாம் எழுதுறவங்கள, அவங்க வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க போக வாலண்டியர்ஸ் போகாதனால அவங்களால எக்ஸாம் எழுத முடியாம டிராப் அவுட் ஆயிடுவாங்க.
1: ஓகே.
0: ஸோ ஈவன் நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் நாம அரியர் வச்சு அடுத்த வருஷம் எழுதும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு எழுதுறோம் அதே ரொம்ப டிஃபிகல்ட். அவங்க ஒரு அகப்பார்வையாளர் அந்த செமஸ்டர்ல அந்த எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா அது அடுத்த வருஷம் டபுள் ஆகிடும். ஸோ ஒரு ஒரு பேப்பர் அவங்கள வந்து அந்தந்த இயரில் கிளியர் பண்ணுறதே அவங்க பெரிய டிஃபிகல்ட்டி சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்தது 2013 நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு அப்போ வந்து ஸ்க்ரைபிங் அவேர்னஸ் அந்தளவுக்கு இல்லை. ஸோ ஏன் இதை நாம் ஒரு தனி ஒரு விங்காகவே எடுத்து பண்ணலான்ட்டு அது அப்போ தான் வந்து ஒரு லிட் த லைட்னு ஒரு அமைப்பா இண்டிவிஜுவல் நேமா போக வேண்டாம் அமைப்பா இருக்குன்னு நாங்க லிட் த லைட்னு அனௌன்ஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெகுலரா ஒரு ஸ்கிரைப் அரேஞ்ச் பண்றது வி ஃபேஸ் லாட் ஆஃப் டிஃபிகல்டிஸ்.
1: ஒரே
0: ஒரு ஸ்கிரைப் எங்களுக்கு நைட்டு 10 மணிக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நைட்டு 10 மணிக்கு ஒரு கால் வந்தது இந்த மாதிரி சார் இங்கேருந்து நம்ம ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு போன பசங்க வந்து அங்கே காலேஜில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எங்களுக்கு ரீடிங் வருவாங்க வீக்கெண்ட்ஸில் அவங்களுக்கு கேளுங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னது. எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அப்போ தான் ஸ்க்ரைபிங் கால் வருது. நைட் 10:00 நாங்கள் யாரை போய் அப்ரோச் பண்ணுறதும் எங்களுக்கும் தெரியாது, ஏன்னா ஸ்க்ரைப் நாங்கள் அரேஞ்ச் பண்ணது கிடையாது வாலண்டியர்ஸ். ஸோ அப்போ பயங்கர டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணோம். அப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா யார் அனுப்புறது தெரியாமல் எங்கள் ஆஃபீஸில் ஒரு பொண்ணு வந்து அவங்க வந்து லீவ் போட்டுட்டு ஸோ இமீடியட்டாக நான் போகிறேன்னு சொல்லிட்டு போய் எழுதிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம். ஸோ அது அன்னைக்கு அனுப்பிட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு ரெக்வஸ்ட் காஞ்சிபுரத்தில் வந்தது 6 days எக்ஸாமுக்கு ஒரே ஸ்கிரைப் காஞ்சிபுரம் போகணும். ஸோ அவங்க யூனிவர்சிட்டி ரூல் அது. ஸோ அப்போ வந்து டெய்லி ஒரு நாளுக்கு ஒவ்வொருத்தரும் போய் அனுப்பலாம் அது ஈஸி, 6 நாளும் ஒரே நபர் போகணுன்றது பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. இப்போ அந்த டைம் வந்து எங்களுடைய என்னுடைய கசின் வந்து அவர் காலேஜ் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தாரு. ஸோ ஸ்டடி லீவுக்காக ஊருக்கு போனவரை நான் வர சொல்லி வேற வழி இல்லாமல் அவருடைய ப்ரூஃபை கொடுத்து அவர் இங்கே வீட்டிலேருந்து சென்னையிலேருந்து டெய்லியும் காஞ்சிபுரம் போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருந்தார். 2 hours 4 hours
1: ட்ராவல்
0: இருந்தார். அது ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுத்தோன்னா அந்த அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹஸ்பண்ட் படிக்க வைக்கிறாரு. அவர் ஹஸ்பண்ட்னு ரெண்டு பேருமே விஷுவலி சேலஞ்ச். அவர் வந்து இந்த லோக்கல் ட்ரெயினில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு.
1: ஓகே.
0: அதை அவர் கஷ்டப்பட்டு அவங்க ஒய்ஃபை படிக்க வைக்கிறாங்க, எம்ஏ டிகிரி படிக்க வச்சாங்க. ஸோ இது எப்படியாவது மிஸ் பண்ணக்கூடாது. அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு அரியர் படிச்சா அவங்களுக்கு எவ்வளவு டிஃபிகல்ட்டுன்னு. ஸோ அதனால அவர் வர சொல்லி அந்த சக்சஸ்ஃபுல்லாக எழுதினாங்க, அவங்க கிளியர் டிகிரி முடிச்சு சக்சஸ். அதுதான் பெரிய ஒரு சக்சஸ் எங்களுக்கு. இதை இந்த இஷ்யூ எப்படி ஷார்ட் அவுட் பண்றதுன்றது அப்பதான் எங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது. ஸோ ஒர்க்கிங் பீப்புளால வீக் டேஸ்ல போயிட்டு ஸ்பெண்ட் பண்ண முடியாது, பர்மிஷன் இமிடியேட்டா கிடைக்காது. ஸோ வை கான் வி அப்ரோச் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அவங்கள அப்ரோச் பண்ணலாமே. இந்த ஒரு அப்போதான் ஒரு ஐடியா வந்தது. ஸோ ஒரு சில நிறைய காலேஜஸ் அப்ரோச் பண்ணோம். ஒரு சிலர் முன் வந்து அவங்களா முன் வந்து அவங்க ஆன் டியூட்டி கொடுத்தாங்க காலேஜ் மேனேஜ்மெண்ட். ஸோ அப்படி தான் வந்து இது கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெர் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 வாலண்டியர்ஸ்க்கு மேலே நம்ம அனுப்பிட்டுருக்கோம்
1: தமிழ்நாடு.
0: ஸோ இந்த ஸ்கிரைபிங் வந்து பெரிய ஒரு மைல் ஸ்டோன். இதை வந்து லீலாவதின்னு சொல்லிட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க. ஸோ அவங்க தான் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அதுக்கு முன்னாடி ஒரு 5 இயர்ஸ் எக்ஸாம் எழுது, அவங்க ஸ்கிரைபா
1: போனவங்க.
0: சோ நம்ம வாலண்டியரிங் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லீட் மாதிரி கொடுத்து அவங்க கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் குழந்தை இருக்கு, அப்படி இருந்தும் கோஆர்டினேட் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு 100 பேருனாலும் அனுப்பிட்டு இருக்காங்க. உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். ஸோ அதான் அதான் சொன்னது, ஒரு வருஷத்துக்கு 5000 மேல வாலண்டியர்ஸ் போயிட்டு இருக்காங்க. இல்ல என்ன ஒரு வருத்தம்னா, தமிழ்நாட்டில் தமிழ் எழுதக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மி. தமிழ் எக்ஸாம் ஸ்கிரைப் ஒரு 10 பேர் வேணும்னா 2 பேர் கூட வர மாட்டேன்றாங்க. இல்லை சார், நான் என்ன தமிழ் எனக்கு எழுத வராது.

0: இருக்கு. ஏன் அப்பதான் தெரிஞ்சா அவர் ஒரு விஷுவல் சேலஞ்ச் கையில வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தார் திங்ஸ். சோ அவர் ஜஸ்ட் ஒரு ஒரு 1 மினிட் தான் அவர்கிட்ட அப்போ கேட்டேன், ஏன் இப்படி ஏன் படிச்சிருந்தா நீங்க வேற ஜாப் போயிருக்கலாமே, அப்போ நமக்கு தெரியல. சோ கேட்கும்போது அவர் சொன்னாரு, இல்ல எனக்கு இந்த மாதிரி எனக்கு விஷன் இல்லாதனால வீட்டுல சப்போர்ட் இல்ல. ஸோ நான் இங்கே சென்னை வந்துட்டு என்னுடைய லைஃப் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மார்னிங் 7:00 ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் நான் அந்த ட்ரெயினில் தான் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கேன், அதில் வர இன்கம் தான் நான் வந்து சர்வைவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அது ரொம்ப ஒரு உறுதலாக எனக்கு ஒரு பயங்கர இம்பாக்ட் ஏற்படுத்திச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் அப்படியே போயிட்டேன். தென் அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு ஜாப் போகும்போது சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பலவந்தாங்களில் ஒரு டெம்பரரியாக ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் அகைன் ஒரு பர்சன் வந்து ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் நின்றாரு. ஸோ அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், சார் இந்த மாதிரி எனக்கு பண்ணணும்னு விருப்பம் இருக்குது, அது எங்கே போய் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கன்னு நான் கேட்டேன். அப்போ தான் அவர் தான் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த பூந்தமல்லியில் இந்த இப்படி ஒரு ஸ்கூல் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பாரு, அங்கே நிறைய பேருக்கு ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் அந்த ஸ்கூலில் என்டர் ஆனேன்.
1: ஓகே.
0: அப்போலேருந்து கண்டினியூஸாக இப்போது சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்கூலில் ஒரு பையனுக்கு ஆரம்பித்தது இன்னைக்கு சென்னையில் ஒரு 30-40 ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு நம்ம வாலண்டியர் அனுப்பிட்டு இருக்கோம்.
1: சூப்பர். நிஜமாலே உங்களெல்லாம் பார்த்து எனக்கு மட்டும் இல்லை கீழே இருக்க நேர்களுக்குமே ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்கிரைப் ஏற்பாடு பண்ணுறதை தவிர்த்து வேறு என்னெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் லிட் த லைட் மூலமாக பண்ணிட்டு இருக்கீங்க?
0: யா, ஆக்சுவலி வந்து நான் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்னு சொல்கிறேன் லிட் த லைட்டில். பேசிக் எஜுகேஷனில், பேசிக் எஜுகேஷன் பார்க்கும்போது அவங்களுக்கு ரீடிங் செஷன், ஃபர்ஸ்ட் ரீடிங் செஷன் அவங்க பிளேஸ் வாலண்டியர்ஸ் வந்து அவங்க ஸ்கூல்ஸ் ஆர் காலேஜஸ் அவங்க பிளேஸுக்கு போய் பண்ணுவாங்க. இல்லை இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து முடிஞ்சால் அவங்க வீட்டுக்கே போயிட்டு அவங்க வாலண்டியர்ஸ் ரீட் பண்ணி காட்டுவாங்க. தென் வந்து ஸ்கிரைபிங் ஆக்டிவிட்டி, எக்ஸாம் எழுதுறது. ஸோ அவங்க ஸோ எக்ஸாம் ஸ்கிரைபிங்னு சொல்லும்போது வாலண்டியர் போயிட்டு அவங்களுக்கு க்வெஸ்சன் ரீட் பண்ணணும், அவங்க ஸ்டூடெண்ட் சொல்கிற ஆன்சரை அப்படியே எழுதும். அதான் வந்து ஸ்கிரைபோட டியூட்டி.
1: ஸ்கிரைபோட டியூட்டி.
0: யா. தென் வந்து ரெக்கார்டிங் ஆடியோ மெட்டீரியல்ஸ். ஸோ நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா டைமும் அவங்க வாலண்டியர்ஸ் அவங்களுக்கு இருக்கிறதில்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா எல்லா டெக்ஸ்ட் புக்ஸும் ஆடியோ ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்கேஸ் வாலண்டியர் இல்லைனாலும் அவங்க அந்த சப்ஜெக்ட் புக்ஸை கேட்டு படிச்சுப்பாங்க,
1: கேட்டு படிச்சு.
0: ஸோ இது வந்து ஆடியோ புக்ஸ். ஸோ இது மூணும் வந்து பேசிக் எஜுகேஷனுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் ஒருத்தர் காலேஜ் முடிச்சுட்டாரு, தென் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும், நிறைய மியூசிக்கில் நல்லா டேலண்ட்ஸாக இருக்காங்க, ஸ்போர்ட்ஸில் நல்லா
1: டேலண்ட்ஸாக
0: இருக்காங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு டேலண்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம், ஹிடன் டேலண்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணுறோம், அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். நாட் ஓன்லி மியூசிக் ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ. ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட் நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, விஷுவல் சேலஞ்ச் இந்தியன் பிளைண்ட் கிரிக்கெட் டீம் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அதில் வந்து 2014 இது வரைக்கும் இந்தியா தான் வேர்ல்ட் கப் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 2014 வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே இன்டர்நேஷனல் வேர்ல்ட் கப் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்து, அதில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நபர் ரமேஷ்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து பங்கேற்றாரு. ஸோ வேர்ல்டு பெஸ்ட் ஃபீல்டர் அவார்டு வாங்கினாரு. ஸோ அது ஃபர்ஸ்ட் மேட்ச்சு அவர் அங்கே சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டு கால் பண்ணுவார், சார் ஃபர்ஸ்ட் மேட்ச் பாகிஸ்தான் கூட தோத்துட்டோம் அப்படின்னாரு. ஸோ டெய்லியும் கால் பண்ணுவார் அந்த ஒரு
1: ஃபெசிலிட்டி போனவர்
0: சப்போர்ட் பண்ணி அனுப்பணும்.
1: ஏன்னா
0: அப்போ வந்து இப்போ இது எதுனா இப்போ இந்தியன் பிளைண்ட் கிரிக்கெட் டீம் நார்மல் பிசிசிஐ மாதிரி கிடையாது. ஸோ அது ஒரு சமர்தனம்னு ஒரு என்ஜிஓ பெங்களூர், அவங்க தான் வந்து இதை எடுத்து ரன் பண்ணுறாங்க இந்தியன் டீம். அப்படி இருக்கும்போது அந்தந்த பிளேயர் அவங்களாவே ஸ்பான்சர் பிடிச்சிக்கணும். நான் ஒரு வேர்ல்ட் கப் டீம் போகிறேன்னா நானே எனக்கு தேவையான ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து எல்லா ஸ்பான்சரும் நானே விளையாடக்கூடிய நபர் வந்து பேசிக் கிட் இல்லாம அன்னைக்கு அவரு நாளைக்கு காலையில கிளம்புறாருன்னா இன்னைக்கு ஈவினிங் நைட்டு 11 வரலும் போயிட்டு அவருக்கு தேவையான திங்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் மூலிமா அன்னைக்கு நம்ம இந்த ஒரு விஷயத்தை சொல்லி வாங்கி கொடுத்து வழி அனுப்பி வச்சோம்.
1: ஓ, ஸோ உங்களுடைய அந்த முயற்சியினால தான் அவர் அந்த அடுத்த நாள் அந்த கேம் விளையாட போனார்.
0: ஆக்சுவலாக ஃப்ளைட் டிக்கெட் பண்ணல, பட் பேசிக் திங்ஸ்க்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் எங்களால் பண்ண முடியாது, அவங்களே அரேஞ்ச் பண்ணுறேன்ட்டாங்க. ஸோ மற்ற திங்ஸ் எல்லாம் அவருக்கு தேவையான செலவு எல்லாமே வந்து வி டேக்கன் கேர்.
1: ஓகே. ஸோ
0: யா, அவர் போய் ஃபர்ஸ்ட் மேட்ச் சொன்னார் பாகிஸ்தான் தோத்துட்டோன்னு, ஃபைனல் மேட்ச் அகைன் பாகிஸ்தான் கூட வின் பண்ணாங்க. ஸோ பெரிய விஷயம் ஆக்சுவலாக, ஆனால் நிறைய பேருக்கு மீடியாவுக்கும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது.
1: ஆமாம். ஸோ நீங்கள் சொல்லலைன்னா கண்டிப்பாக எனக்குமே தெரிஞ்சிருக்காது, நீங்கள் சொல்லி தான் எனக்குமே தெரியுது. ஸோ நேயர்களுக்கு இது வந்து கண்டிப்பாக ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்குற ஒரு செயலாக தான் இருக்கும். ஸோ லைக் நாங்கள் கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சேலஞ்ச்ட் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க, கிரிக்கெட்டாக இருக்கட்டும் வாலிபாலாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், கேட்குற எனக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஆனால் இதே மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகமும் இருக்கும்.

0: இல்லைங்களா, எப்படி உங்களுக்கு விளையாடுறாங்க? ஈஸியா இல்ல சேம் ரூல்ஸ் தான் அப்ளிகபிளா, இல்ல அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, எப்படி உங்களுக்கு விளையாடுறதுக்கான?
1: ஆக்சுவலா வந்து விஷுவல் சேலஞ்ச் நார்மல் பீப்புள் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் வர்றாங்களோ அவங்களும் ஆடுவாங்க, லைக் கிரிக்கெட், வாலிபால், செஸ். நிறைய இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில இருந்து போயிருக்காங்க. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியல. இப்போ கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா சேம் ரூல்ஸ் கிரிக்கெட், அவங்களுக்கும் ஸ்டம்பிட் 4-6 ரன் அவுட் எல்லாமே இருக்கு. ஒன்லி த வே ஆஃப் மோட், அவங்க வந்து பவுலிங் வந்து அண்டர் ஆர்ம் கீழே உருட்டி விடுவாங்க. ஸோ அது சவுண்ட், பால் சவுண்ட் வச்சு தான் வந்து தே கேன் ப்ளே. அதுலேயே வந்து B1, B2, B3 மூணு கேட்டகரி இருக்கு. ஸோ B1 வந்து டோட்டலி விஷன் இல்லை, ஸோ 100% விஷுவலி சேலஞ்ச். B2ன்றவங்களுக்கு வந்து ஒரு 60% ஒரு 70% அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில தான் ஆடுவாங்க. ஸோ அதே மாதிரி 4-6 எல்லாமே உண்டு. B1 பிளேயர் வந்து 4 அடிச்சா அது டபுள் ஆகும், 4 அடிச்சா 8 ரன்ஸ். ஸோ சிங்கிள்ஸ் ஒன்னா 2 ரன்ஸ் அந்த
0: மாதிரி.
1: பட் சேம் அதே catch everything, all the same, 6 4 everything are same da.
0: So visually challenged people are sports விளையாடுறாங்க அப்படிங்கறது ஒரு டிஃபரண்டா ஒரு விஷயம், இட்ஸ் a common thing. انا நம்ம தான் மறந்துட்டோம்,
1: நிறைய பேர் தெரியல
0: அறியாமை. ஏன்னா நீங்க சொல்றது மூலமா இப்ப நேயர்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருப்பாங்க, இவங்களாலையும் விளையாட முடியும், கிரிக்கெட்டா இருக்கட்டும் இல்ல வேற எந்த ஸ்போர்ட்டா இருக்கட்டும் இவங்களாலே விளையாட முடியும் அப்படிங்கற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு.
1: அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஜூடோ, மார்ஷியல் ஆர்ட். எத்தனை இப்போ ஜூடோன்னு ஒரு கராத்தே மாதிரி, அதுவும் ஒரு ஜூடோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 4 பேர் வந்து 2014 பேரா ஏஷியன் கேம்ஸில் போயிட்டு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிட்டு
0: வந்தாங்க
1: விஷுவல் சேலஞ்ச் ஜூடோ. ஸோ அவங்க வந்து நாங்கள் ஐடென்டிஃபை, இந்த மாதிரி டேலண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி ரமேஷ் வரும்போது வின் பண்ணிட்டு வரும்போது ஃபெல் ஸ்டேட் பண்ணோம். இப்போ இந்த ஒரு 13 பேரை சூஸ் பண்ணோம் தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்த மாதிரி யார் யாரெல்லாம் டேலண்டாக இருக்காங்களோ. அப்போ தான் வந்து இந்த ஜூடோ சாம்பியன்ஷிப்பு ஐடென்டிஃபை பண்ணோம். அவங்க வந்து 2016 நேஷ்னல் லெவலில் டோர்னமெண்ட் அட்டன் பண்ணாங்க யூபியில். அதில் வந்து தமிழ்நாடு தான் ஓவரால் ட்ராஃபி, ரெண்டு கேர்ள்ஸ் ஒரு பாய் போயிருந்தாங்க. ஸோ ஓவரால் ட்ராஃபி வந்து தமிழ்நாடு தான் எடுத்தாங்க. அவங்க தே ஆர் செலக்டட் ஃபார்
0: இன்டர்நேஷனல்
1: காமன்வெல்த் ஜூடோ சாம்பியன்ஷிப். அது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்தது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போறதுக்கு வந்து இவங்க மூணு, இந்தியாவில் 5 பேர் செலக்ட் பண்ணாங்க, மூணு பேர் தமிழ்நாடு. ஸோ இவங்க போறதுக்கும் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லை. ஸோ நம்ம ஆல்ரெடி இவங்களுக்கு தெரிஞ்சாலும் நம்மளை அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் லாஸ்ட் மினிட் சென்ட்ரல், அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்துமே அப்போ அப்ரோச் பண்ணாங்க. பட் அட் த டைம் எலெக்ஷன் டைம் அப்போ. ஸோ இவங்க சொன்னது அவங்க காதில் விழல போல. ஸோ அப்போ வந்து லாஸ்ட் மினிட்ல அவங்க ஹோப் இறந்துட்டாங்க, ஓகே இந்த முறை இல்லை சார், நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம் அப்படின்ட்டாங்க. ஒரு திறமை இருந்து ஒரு பணம் தான் வந்து உங்களை தடுக்குது அப்படின்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அது நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கணும்னு ஒரு வார்த்தை தான் சொன்னோம். ஆனா அது எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம்னு எங்களுக்கு தெரியல. ஒரு ஆளுக்கு 1,25,000.
0: மூணு பேருக்கு
1: பிளஸ் கூட ஒரு கோச்சுக்கு. ஸோ எங்களுக்கு நான் சொல்லிட்டோம், ஓகே நீங்க போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நீங்க போவீங்கன்னு சொல்லிட்டோம். ஆனா ஃபண்ட் எங்கேருந்து வரும் அது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். ஒரு டீமே வந்து ஒரு 1 வீக் வந்து என்னென்ன பண்ணலாம்னு யோசிச்சோம். சரி ஓகே க்ரௌட் ஃபண்டிங் போகலாம், வாலண்டியர்ஸ் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு நிறைய யோசிச்சோம். ஸோ அப்புறமா தான் வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணோம். ஸோ அது கொஞ்சம் வைரலாக ஸ்ப்ரெட் ஆச்சு FB. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா FB யாருன்னு நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்த உடனே நான் ஒரு ஆளுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், ஒரு ஆளுக்கு ஃபுல் ஸ்பான்சர் பண்ணுறேன். ஸோ டைரெக்டாக நீங்கள் ஃபெடரேஷன் பே பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ தான் எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஹோப்
0: கிடைச்சு,
1: ஓகே அட்லீஸ்ட் ஒருத்தராவது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து
0: போகிறாங்களே,
1: சரி மற்றவங்களுக்கும் ட்ரை பண்ணுவோன்ட்டு ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணோம். அப்போ சர்க்குலேட் பண்ணும்போது அதுவும் டெட்லைன் முடிஞ்சிச்சு, அவங்களை வந்து ஃபெடரேஷன் பே பண்ணக்கூடிய டெட்லைன் முடிஞ்சிருச்சு. பட் வி எக்ஸ்கியூஸ் டைரக்டாக ஜென்ரல் செக்ரட்டரி ஃபோன் பண்ணி ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டேன், இந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் எங்களால் கலெக்ட் பண்ண முடியல, கிவ் சம் மோர் டைம்னு சொல்லிட்டு வி டைம் கேட்டு மறுபடியும் நிறைய பேர் ஒரு 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் இதுக்காக ஃபுல்லாக தீவிரமாக வந்து ஒர்க்
0: சர்ச் பண்ணிட்டு
1: இல்லை ஸ்பான்சர்ஸ் அந்த மாதிரி. அப்படின்னும் போது நமக்கு குஜராத்லேருந்து ஒரு ஒரு மேடம் டெப்டி கமிஷனர், அவங்க வந்து இமிடியட்டா அங்கே ஒரு கம்பெனிஸில் சொல்லி நமக்கு ஒரு 2 பேர் போகிறதுக்கு உண்டான அவங்க ரிமைனிங் 2 பீப்புளுக்கும் வந்து அரேஞ்ச் பண்ணி
0: ஸ்பான்சர்
1: பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி அஃபிஷியல்ஸும் நமக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ அப்போ தான் ஓகே 3 பேர் போகிறாங்க, கூட கோச் போய் ஆகணும், இதுக்கு நம்ம எப்படியாவது பண்ணணும்ட்டு வாலண்டியர்ஸ் நம்ம ஈவன் 10 ரூபீஸ் எல்லாம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு.
0: ஓகே
1: 10 ரூபீஸ் எல்லாம் என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சிறு சிறு சேர்த்து அப்புறம் வந்து அவருக்கும் வந்து
0: ஸ்பான்சர்
1: பிடிச்சி நாலு பேரையும் நம்ம அனுப்பணும், நாலு பேரும் போயிட்டு ரெண்டு கோல்டு ஒரு பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிட்டு விஜய்சாந்தி சுசிலா தென் மனோகரன் அவர் வந்து ஹை வெயிட் வெயிட் அதிகம் 70 kg அவரால் வந்து காம்படிட்டிவ் பிரான்ஸ் மெடல் வின் பண்ண முடியுது. அது டஃப்பாக இருக்கும் அந்த இது, பட் அதுலேயும் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிட்டு வந்தார். ஸோ இது பெரிய விஷயம், ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. இது உண்மையிலே இது வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துருக்காங்க. அந்த இந்தியாவுக்கு ஒரு மெடல் கிடைச்சது நம்ம வாலண்டியர்ஸ் நம்ம மூலமா கிடைச்சது வந்து ரொம்ப கொஞ்சம் பெருமையாவும் இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு.
0: இந்த மாதிரி நிறைய சந்தோஷமான விஷயங்களை பீப்புள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? எவ்வளோ விஷயங்கள் வந்து பப்ளிஷ் ஆகுது, எவ்வளோ விஷயங்கள் மேல லைட் அடிக்குது, ஆனா ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் மேல லைட் அடிக்குது? இது உங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு?
1: ஓகே, ஆக்சுவலா வேதனைன்றது நம்ம நார்மலாக வந்து எல்லாருக்குமே வந்து ஓகே இதை நம்ம ஏதாவது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது, அதை பற்றினா ஏதாவது சிந்திக்கணும்னு தோணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்காங்க நம்ம. ஸோ நான் தான் உண்டு தான் வேலை உண்டு, இப்போ இருக்கிற வேர்ல்டில் ஃபாஸ்ட் மூவிங்கில் அவங்கவுங்க வந்து ஃபாஸ்ட்டாக அவங்களுடைய ஒர்க் மூவ் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ நிறைய டைம் கிடைக்கும், பட் அதை அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது. இன்னொன்று மீடியாவும் இதுக்கு வந்து இதை வந்து மெயின் ரீசன். இப்போ எல்லாமே வந்து மீடியாவும் நம்புகிறாங்க, எது மீடியாவில் என்ன சொல்கிறாங்களோ அது உண்மைன்னு நம்பிடுறாங்க. ஸோ அதுதான் ஒரு மெயின் பிளாட்ஃபார்மாக இருக்குது. அப்படின்னும் போது மீடியாஸ் வந்து இதை நிறைய ஃபோக்கஸ் பண்ணால் தான் நிறைய பேர் ரீச் பண்ண முடியும். இப்போ நம்ம சிட்டியில் இருக்கோம், நமக்கு நிறைய தெரியுது. இந்த ஒரு விஷயங்கள் வந்து ரூரல் ஏரியாலையும் நம்ம ஊர் சைடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்? அன்லஸ் வந்து நம்ம யாராவது இந்த மீடியா த்ரூ டெலிவிஷன் தான், அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் அவங்களுக்கு போய் ரீச் ஆகுது. ஸோ இதை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மீடியா கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் இது ரீச் ஆகும்.
0: இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்ட்டு மீடியா ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா?
1: ஆ, பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி அவங்களை வரும்போது இந்த மாதிரி வராங்கன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். பட் அந்த டைம் அவங்களுக்கு வந்து அந்த எலெக்ஷன் தான், எலெக்ஷன் அந்த ஒரு இதுக்காக அங்கே தான் போனாங்களே தவிர ஒரு சில மீடியா வந்து கவரேஜ் பண்ணாங்க, ஆனால் அது டெலிகாஸ்ட் பண்ணக்கூட டைம் கிடையாது அவங்களுக்கு. ஸோ அதை அப்படியே அது வந்து ஒரு விஷயம் வந்து அப்படியே இதாச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கூப்பிட்டு சம் ஏதோ அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க.
0: ஓகே சார், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க? இந்த மாதிரி ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க?
1: ஐயா, ஆக்சுவலாக கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் இல்லைனா நான் இதை பண்ண முடியாது. வீட்டில் நான் சொன்னேன், கசின் நான் எங்கள் அண்ணா அவர் ஃபேமிலி அவர் கூட தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ என்னுடைய வீட்டு வேலைகள்னு பார்க்கும்போது நான் மோஸ்ட்லி எனக்கு அதை பண்ண டைம் இருக்காது என்ன. ஸோ போனால் நமக்கு இந்த ரெக்வஸ்ட்டு இந்த ரெக்யர்மெண்ட் வர்றது ஃபாலோ பண்ணி அதை க்ளோஸ் பண்ணுறது அதே வந்து ஃபுல் டைம் ஆகிடும். ஒன்ஸ் ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சு வந்த உடனே நைட் ஷிஃப்டா இந்த
0: என்னென்ன
1: ஒர்க் போயிட்டு இருக்கு, எங்க இந்த ரெக்யர்மெண்ட் இருக்கு, ஃபுல்ஃபில் ஆச்சா இல்லையா அப்படி போயிட்டு இருக்கும் போது அதே மாதிரி வீக்கெண்ட்ஸ்ல வீட்லயே இருக்க மாட்டேன். ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு ரீஜிஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம்ஸ்க்கு அப்படிதான் போயிட்டு இருக்கேன். ஸோ ஃபேமிலியோட நிறைய நான்
0: டைம்
1: ஸ்பெண்ட் பண்ண முடியல ஆக்சுவலா. பட் அதே மாதிரி வீட்டில் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் சப்போர்ட், ஓகே ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக பண்றான் அப்படின்ட்டு அவங்களும் என்ன வந்து எந்த ஒரு ஏன் போற என்ன டிஸ்டர்ப் பண்ணு
0: ட்ரபிள்
1: பண்ணல அது. ஸோ அதனால வந்து ஸோ அவங்க ஓகே இவன் எங்கே போறான் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், ஓகே நம்ம பையன் ஏதோ பண்ணிட்டு
0: இருக்காங்க
1: அப்படின்ட்டு. ஸோ இது வரைக்கும் அவங்க ஏன் பண்றேன் எதுக்கு பண்றேன் எதுவும் கேட்டதில்ல. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போறேன் அப்படின்னா ஓகே போயிட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பா இது நான் இவ்வளவு தூரம் என்னால ஸ்பெண்ட் பண்ண முடியும்
0: கண்டிப்பா முடிஞ்சிருக்காது. ஸோ நீங்க வந்து கண்டிப்பா ஒரு ஜாப்ல இருக்கீங்க, ஐடி ஃபீல்ட்ல இருக்கீங்க, பிளஸ் இந்த மாதிரியும் ஒரு என்ஜிஓ பார்ட்டு நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்படி நடத்தி பேலன்ஸ் பண்றீங்க?
1: அது டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கத்துக்க வேண்டிய விஷயம். ஆனா நான் அப்பெல்லாம் நான் காலேஜ் படிக்கும் போது சும்மா வெட்டியா டைம் வேஸ்ட் பண்ணுவோம், என்ன தெரியாம சும்மா போயிட்டு என்ன பண்ணணும்னு தெரியாம சும்மா உட்காந்துட்டு இருப்போம். அப்பெல்லாம் இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும்னு தெரிஞ்சா இன்னும் நிறைய பண்ணலாம்.
0: ஏன்னா
1: இப்ப கேட்டுட்டு இருக்கக்கூடிய மோஸ்ட்லி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து உங்களை வந்து இன்னும் மோட்டிவேட் உங்களை நீங்களே மோல்ட் பண்ணிப்பீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், நான் காலேஜ் படிக்கும் போது குரூப் டிஸ்கஷனோ ஏதோ ஒரு மைக் போகவே மாட்டேன். குரூப் டிஸ்கஷன் நான் ஐயோ பேச யார் நாலு பேருக்கு முன்னாடி பேச
0: மாட்டேன், லாக் பண்ணிட்டு வெளில
1: இல்ல வெளியே போயிடுவேன். ஸோ அந்த ஒரு பயம் கிடையாது, ஒரு பேச மாட்டேன் அந்த அளவுக்கு ஓப்பனாக வெளியே வந்து பேச மாட்டேன். ஒன்ஸ் நான் இதை இன்வால்வ் ஆன பின்னாடி ஒரு 100-200 பேர் முன்னாடினாலும் என்னால் பேசணும். ஸோ எனக்கு நானே வந்து
0: மோட்டிவேட்
1: பண்ணிட்டு கண்டிப்பாக அது உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் தெரியும். ஏன்னா எனக்கு இப்போ அப்படிதான் இருக்கு. ஸோ அந்த டைம் நீங்க ஒன்ஸ் இதுல வாலண்டியரிங் பண்ண இன்வால்வ் ஆயிட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்க லைஃப்ல சம்திங் ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா அன்னைக்கு நான் ஒரு பர்சனை வந்து நான் அப்படி அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் பேசலன்னா நான் தெரியல நான் இது பண்ணியிருப்பேனா எனக்கு தெரியாது. ஸோ இத்தனை பேர் பெனிஃபிட் அடைஞ்சிருப்பாங்களான்னு தெரியாது. இது நான் மட்டும் கிடையாது, இது ஆரம்பிச்சதே ஏதோ இனிஷியேட்டிவ் இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் வரும்னு நினைச்சு டெஃபினட்டா நினைச்சு பார்க்கல. பட் சம்திங் ஏதோ சேஞ்ச் வரும்னு போய் பண்ணதுதான். பட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் அவங்களுடைய சப்போர்ட்னாலதான் வந்து இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம். நிறைய லீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த மாதிரி தான், எல்லாருமே எங்கள் டீம் எல்லாருமே ஒர்க்கிங் பீப்புள் தான், ஒர்க் பண்ணிக்கிட்டு இந்த மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
0: இப்போ உங்களுடைய வயசுல இருக்கிறவங்க கூட நீங்க நிறைய பேசுறது லைக் கம்யூனிகேட் பண்றது, சில பேர் சொல்லியிருப்பாங்க என்ன இதெல்லாம் படிச்சுமா வேலைக்கு போகணுமா
1: அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி ஏன்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் வந்துருக்கு சினிமா போலாம் அங்கே போலாம். பட் எனக்கு அங்க போய் ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ற நம்ம என்டர்டெயின் பண்றது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போய் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்ம சும்மா அந்த டைம் நமக்காக நாம என்ஜாய் பண்ணிக்கிறோமோ தவிர, ஆனால் ஒருத்தங்களுடைய லைஃபுக்கு சம்திங் யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றதுனால வந்து அதை விட இதுதான் பெருசுன்னு சொல்லிட்டு
0: உண்மையான சந்தோஷம் வந்து
1: சந்தோஷம் அங்கதான் இருக்கும். நீங்க ஒரு நாள் வந்து ஒரு ஸ்கிரைப் எக்ஸாம் எழுதி பாருங்க, இல்ல ஒரு ரீடிங் செஷன் போயிட்டு பாருங்க, அதுல கிடைக்கிற சந்தோஷம் கண்டிப்பா நீங்க ஒரு அந்த 3 மணி நேரம் பாக்குற சினிமா பாக்குற என்ஜாய்மெண்ட் அதை விட பெருசா இருக்கும்,
0: பெருசாவே இருக்கும்.
1: ஆமா, ஸோ இதுதான் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் இன்வால்வ் ஆயிட்டீங்கன்னா எவ்ரி வீக்கெண்ட் வந்து அங்கதான் ஆட்டோமேட்டிக்கா வந்து புல் பண்ணிடும் அங்க போகணும்னு சொல்லிட்டு.
0: தோழன் பத்தின்னு ஒரு 2 வார்த்தைகள் அங்க நீங்க ஏற்கனவே உங்களுடைய சேவைகள் புரிஞ்சிருக்கீங்களா?
1: தோழன் அவர் நண்பர் ராதாகிருஷ்ணன், அவரை பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த அளவுக்கு நாங்க லிட் த லைட் வந்து நாங்க பண்ணிட்டு இருந்தோம், அவருடைய கைடன்ஸ் கண்டிப்பா இதுல இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு பண்ணிடணும், அவர் அதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப அவருடைய ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சமுதாயம் மாற்றம் அடையணும், ஆக்சிடென்ட் ஃப்ரீ நேஷன் ஒரு மோட்டோ. நிறைய பார்ப்பீங்க வீக்கெண்ட்ஸில் சிக்னல்ஸ்லாம் நிறைய பேர் கேப் எல்லோ கேப் போட்டுக்கிட்டு அவேர்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, டிராஃபிக் அவேர்னஸ், ஸோ சீட் பெல்ட் போடுங்க. ஸோ விபத்தில்லா தேசம் உருவாகணும், விபத்தில்லா தேசமாக இருக்கணுன்றது தான் அவங்களுடைய மோட்டோ. ஸோ நிறைய வாலண்டியர்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவர் தான் வந்து நமக்கு ஓகே, நாங்கள் கைடன்ஸ் கேட்டுப்போம், இது புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறோன்னாலும் அவருடைய கைடன்ஸ்னால தான் எடுத்து பண்ணுவோம். ஸோ அதுதான் இன்னும் எங்களை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டுருக்கு. அவரும் ஒரு பெரிய காரணம், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த டீம் ரொம்ப, ஏன்னா ஒரு எத்தனையோ பேர் ரோட்டில் உயர்ந்த இதுவங்க இந்த அவேர்னஸ்னால நிறைய பேர் சேஞ்ச் ஆகுறாங்க. நானே ஒரு 3 இயர்ஸ் முன்னோடு சென்னையில் ஹெல்மெட் போட மாட்டேன், பட் ஒன்ஸ் நான் அந்த கேம்பெயின் அட்டன் பண்ணவுடனே ஐ யூஸ் டு வியர் ஹெல்மெட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு அவேர்னஸ் பண்ணுறேன்னா அதை நான் ஃபர்ஸ்ட் ஃபாலோ
0: பண்ணேன்,
1: நான் அது பண்ணாதான் நான் போயிட்டு அவேர்னஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு போயிட்டு நான்.
0: ஸோ வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா தட்டி கொடுத்தவங்களையும் தட்டி விட்டவங்களையும் மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி 2 நபர் உங்க வாழ்க்கையில, தட்டி கொடுத்தவங்க தட்டி விட்டவங்க
1: கொஞ்சம்
0: சரி, தட்டி கொடுத்தவங்கன்னு சொல்லலாமா?
1: தட்டி கொடுக்கணும்னா நிறைய பேர் இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னா ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸும் சரி ஆஃபீஸ்லயும் சரி அதே மாதிரி என்னுடைய வீட்லயும் ஓகே பண்ணு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் என்ன பண்றேன்னு தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நல்லது பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னும்போது அவங்கள தான் என்னை என்கரேஜ் பண்ணாங்க. மெயினாக நம்ம அகப்பார்வையாளர் நண்பர்கள், அவங்க கொடுக்குற அந்த ஒரு ஃபீட்பேக்ஸ் அவங்களுடைய அந்த லைஃப் சேஞ்சிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்து தான் வந்து நான் இன்னும் இதை வந்து நிறைய பேருக்கு கொண்டு வரணும். அது ஒரு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இது ஏன் பண்ணிட்டுருக்கேன், உனக்கு ஏதாவது தேவையில்லாத வேலை அப்படி இப்படின்னு நிறைய பேர். பட் அதை நான் எதுவும் எது நமக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம கேட்டுக்கணும். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. நமக்கு எது தேவை நல்லது எதுவோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், மற்றது ட்ராப் பண்ணிடலாம். ஸோ அதுதான்
0: நாம் அறியா பக்கங்கள் அப்படிங்கிற ஒரு புக் லான்ச் ஆச்சு இல்லைங்களா?
1: ஆமாம்.
0: ஸோ அதை பற்றி நான் ஒரு
1: ஆக்சுவலாக அது பெரிய விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரெய்லியில் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றின ஒரு லைஃப் ஸ்டோரி வந்து தமிழ்ல வெளியிட்டோம்.
0: அது வந்து விஷுவல் சேலஞ்ச், விஷுவல்
1: நம்ம அகப்பார்வையாளர் நண்பர்களும் படிக்கணும் அப்படின்றது. அவருடைய புத்தகங்கள் பிரெயில் மெத்தட்ல இருக்கு, அவர் எழுதின அக்னிச்சிறகுகள் அந்த மாதிரி புத்தகங்கள் பிரெயிலில் இருக்கு. பட் அவருடைய லைஃப் ஹிஸ்டரியை நம்ம மக்கள் படிக்கணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதை வந்து நண்பர்கள் எல்லாருமே கலெக்டிவாக அதை டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அவர் எப்படி எப்படி லைஃப் இனிஷியல் ஸ்டேஜிலேருந்து எப்படி அவருடைய லைஃப் கம்ப்ளீட் பண்ணார் அந்த ஒரு ஃபுல் ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம பிரெயில் வடிவில் வந்து வெளியிட்டோம். ஸோ இது தொகுத்தவர் நம்ம நண்பர் தோழர் ராதா ஆர்கே தான், ராதாகிருஷ்ணன் அவரு தான். ஸோ கலெக்டிவாக பண்ணி அதை வந்து நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 100 பிரதிகள் வெளியிட்டு நம்ம நண்பர்களுக்கு அது கொடுத்தோம். அது எப்படின்னா ரீடிங் மாஸ் ரீடிங் செஷன்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணோம் 2014. ஸோ அப்போதான் வந்து இப்போ ஒரு 100 பேருக்கு வந்து அந்த ஒரு புத்தகத்தை வந்து பிரைல் புக்ஸை கொடுத்தோம். ஸோ நிறைய பேர் அதை படிச்சு நம்ம ஒரு லைப்ரரிஸ்லயும் எல்லா மோஸ்ட் ஆஃப் த லைப்ரரிஸுக்கு அதை அனுப்பியிருக்கோம். அண்ணா லைப்ரரியில இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரைல் அண்ணா லைப்ரரியில பிரைல் செக்ஷன் தனியாக
0: இருக்கு.
1: ஸோ அங்கே நம்மளுடைய அங்கே புத்தகம் கொடுத்துருக்கோம். அங்கே நிறைய பேர் வருவாங்க. ஸோ தே யூஸ் டு அடையார்ல ஒரு ஸ்கூல் இருக்கு செயின்ட் லூயிஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல இருக்கு அவங்களுக்கு வந்து வீக்கெண்ட்ஸ்ல போயிட்டு ரீட் பண்ணி காட்டணும்.
0: ரீட் பண்ணி காட்டினா ஓகே புக்ஸ் நம்ம படிச்சு
1: படிச்சு காட்டணும்.
0: ஓகே ஓகே.
1: ஸோ அதான் சொல்லுவீங்க ஸ்கூல் டேஸ்ல கிளாஸ் வீக் டேஸ்ல வந்து கிளாஸ் அட்டன் பண்றாங்க டீச் பண்ணிடுறாங்க. ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் நம்ம படிக்கும் போது சம் அதான் நான் சொல்ல ஆல்ரெடி ஹெல்ப் தேவை இல்லைங்களா. ஸோ அதுக்காக வாலண்டியர்ஸ் வீக்கெண்ட்ல போயிட்டு அனுப்பி அவங்க இடத்துக்கு போயிட்டு பண்ணிக்கிட்டோம். இப்போது பார்த்தீங்கன்னா புன்னமல்லி ஸ்கூல், இப்போ லிட்டலைட் சென்டர், அப்புறம் செயின்ட் லூயிஸ் அடையார் ஸ்கூல், அப்புறம் வந்து வாலண்டியர்ஸ் ஒரு சில ஹாஸ்டல்ஸ் ஃபீமேல் லேடிஸ் ஹாஸ்டல்ஸ்லாம் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. அங்கே வந்து நம்ம ஃபீமேல் வாலண்டியர்ஸ் அந்த ஹாஸ்டலுக்கே அனுப்புவோம். ஸோ அங்கே போயிட்டு அவங்க வந்து ரீடிங் செஷன்ஸ் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து இப்போதைக்கு மெயின் சிட்டிஸில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் 3 இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மெயின் சிட்டிஸ் இன்னும் நிறைய ஆல் ஓவர் தமிழ்நாடு இதை பண்ணணும். நிறைய சென்டர்ஸ் உருவாக்கணும். நான் எம்ஓபி வைஷ்ணவ காலேஜ், ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நியர்பையாக இங்கே ஒரு சென்டர்ஸ், ஸோ அந்த மாதிரி அங்கங்கே நியர்பை இருக்கக்கூடிய சென்டர்ஸை வந்து உருவாக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ சென்டர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கோம். இதை வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணணும்ன்ட்டு இப்போ சென்னை சொன்ன 3 சிட்டிஸில் இருக்குது. இது ஆல் ஓவர் தமிழ்நாடில் இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸில் இதை பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வாலண்டியரிங்ன்ற அவேர்னஸ்ஸே இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்கு நாங்கள் புல் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாலண்டியர்ஸ் அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம்.
0: ஸோ இந்த மாதிரி விஷுவல் சேலஞ்ச் பீப்புளுக்கு இருக்க டேலண்ட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க? ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? இப்ப சாதாரண ஒரு பீப்புள்னா என்னால பாட முடியும், என்னால ஆட முடியும்னு அவங்களே வந்து சொல்லுவாங்க வெளிப்படையா. ஆனா இவங்க வந்து லைட் கொஞ்சம் வெக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க?
1: எஸ், ஆக்சுவலா இப்ப என்னன்னா இப்ப நம்ம நிறைய இப்ப ரீடிங் சென்டர்ஸ் போவோம், எக்ஸாம்ஸ் போவோம். அப்ப வந்து அவங்கக்குள்ள நீங்க அவங்கள ஜஸ்ட் மானிட்டர் பண்ணீங்கன்னாவே நீங்க அவங்களை கண்டுபிடிச்சிடலாம். இவங்களுக்குள்ள சம் டேலண்ட் இருக்கு. சும்மா கை ஏதாவது டேபிள்ல சும்மா தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. நீங்கள் அவங்ககிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டே இல்லைனா ஏதோ ஒரு டேபிள் கொடுத்துருந்தாலும் ஆசம் அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக மியூசிக் பண்ணுவாங்க. பட் அவங்க எங்கேயுமே போய் ப்ராக்டிஸ் பண்ணது கிடையாது. இதே அவங்க கையில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைச்சா வேற லெவலில் பண்ணுவாங்க, வேற லெவலில். நீங்கள் அது வந்து உட்கார முடியாது அந்தளவுக்கு வந்து அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஜோதி கண்ணம்மா ஃபேம் ஜோதின்னு கண்ணம்மா பாட்டு வந்து கவர் சாங். அது வந்து ஆக்சுவலாக ஜோதி எப்படி தெரியும்னா 2015 எண்டில் வந்து நம்ம அந்த மாஸ் ரீடிங் செஷன் சொன்னோம் இல்லைங்களா, அப்போ தான் வந்து ஜோதி வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக கூப்பிட்டுருந்தோம். அவங்க ஒரு வயலின் பர்ஃபார்மன்ஸ்க்காக கூப்பிட்டுருந்தோம். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் ஜோதியை. சிங்கிங் பண்ணாங்க, சிங்கிங் அண்ட் வயலினில் ரொம்ப டேலண்டாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பொண்ணு நல்லா பாடுறாங்களே, இவங்கள வந்து வெளியே கொண்டு வரணும், ஹெல்ப் பண்ணி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னா. அவங்களுக்கு சிங்கிள் பேரண்ட், மதர் மட்டும்தான், அவங்க அம்மா தான் ஜோதியோடைய உலகம். அவங்க இல்லைன்னா ஜோதி இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஸ்கூல்ல வந்து சி இஸ் மைல்ட் ஆட்டிசம் சேலஞ்ச். அவங்களுக்கான தேவைகளை அவங்க பண்றதுக்கு வந்து இவங்க அம்மா தான் வந்து சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது அப்போ அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி சொன்னாங்க. சரி கண்டிப்பாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கீப் ஆன் அந்த 2 இயர்ஸ் வந்து வி ஆர் ட்ராவலிங் வித் ஜோதி. நிறைய ஸ்டேஜ் இப்போ எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் அவங்கள அனுப்புவோம். அப்படி ஒரு அந்த மாதிரி அனுப்பி தான் லாஸ்ட் இயர் ஒரு நல்ல ஒரு ஸ்பார்க் கிடைச்சது. ஒரு ஈவெண்ட் போய் பாடினது கண்ணம்மா அந்த சாங் பாடி யூடியூப் லைவ்ல வந்து சோஷியல் மீடியால வைரல் ஆச்சு. அப்போ வந்து நம் பிரதர் ஜிவி பிரகாஷ் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு அவருடைய படத்தில் அடங்காதே என்ற ஒரு மூவியில ஜோதி வந்து ஒரு பாட்டு பாடி இருக்காங்க. நல்ல ஒரு மெலோடி சாங், அது கூடிய விரைவில் ஆடியோ
0: லான்ச்
1: ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஜோதி அதுக்கப்புறம் ஜோதி லைஃபே ஃபேமஸ் ஆயிட்டாங்க, செலிபிரிட்டி ஆயிட்டாங்க, சென்னையில் பிளேபேக் சிங்கர் ஆயிட்டாங்க. ஸோ நிறைய ஈவெண்ட்ஸ், நிறைய கச்சேரி, லைட் மியூசிக்ஸ் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேலண்ட்ஸும் உருவாக்கணும். ஸோ அப்படி ஒரு ஐடென்டிஃபை பண்ணவர் மிஸ்டர் விஸ்வநாதன், அவரும் நம்ம இங்க வந்திருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் நீங்க கேட்கலாம்.
0: வெயிட்டிங் நேயர்களும் கண்டிப்பா காத்துட்டு இருக்காங்க விஸ்வநாதன் அண்ணாவோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக. சார், அதுக்கு முன்னாடி சார், அகப்பார்வையாளர்களுக்காக நிறைய லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் வளர்ந்துருக்கா. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், ஐபேட், ஐபாட் நிறைய வருது. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி என்னென்ன டெக்னாலஜிஸ் வளர்ந்துருக்கு?
1: கண்டிப்பா

0: வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அகப்பார் வேளாண் நண்பர்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்மார்ட் போன்ஸ் அவங்களும் யூஸ் பண்ணாங்க, நம்ம ஆண்ட்ராய்ட் போன்ஸ் அவங்களும் யூஸ் பண்ணாங்க, அதில் டாக் பேக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கம்ப்யூட்டர்ஸ் இண்டிவிஜுவலாக அவங்களாவே ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
1: ஓகே,
0: ஸோ அதுக்கு வந்து நிறைய ஸ்க்ரீன் ரீடர் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ அவங்களே கம்ப்யூட்டர் ஆன் பண்ணால் அது ஸ்க்ரீன் ரீட் பண்ணும். நம்ம இப்போ ஒரு PDF படிக்கணும் அப்படின்னாலும் அந்த சாஃப்ட்வேர்ஸ் வந்து இப்போ வாலண்டியர்ஸ் இல்லைனாலும் அவங்களாவே வந்து they can study with the help of technology. So இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. அதே மாதிரி சாரா ஸ்க்ரீன் ரீடர்னு ஒன்று இருக்கு டிவைஸ், அது வந்து பட் எல்லாமே இந்த டிவைசஸ் எல்லாமே காஸ்ட்லி.
1: ஓகே,
0: நிறைய பேருக்கு வந்து அதை யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, ஆமா, இப்போ அந்த புக்கு நீங்க லைக் ஸ்கேனர் மாதிரி தான் வச்சீங்கன்னா இது ஆடியோவா ஸ்கேன் பண்ணி அதே ஆடியோவா சொல்லும். ஸோ இது காஸ்ட் அரௌண்ட் 1,25,000 வரும். ஸோ இது எத்தனை பேர் வந்து அவங்க இண்டிவிஜுவலா வாங்க முடியும்னு பார்த்தீங்கன்னா
1: வாங்க முடியாது
0: இல்லை. ஸோ இப்போ நிறைய ரிசர்ச் சென்டர்ஸ்ல இருக்கு. இப்போ அதுக்காக தான் நாங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து லிட் த லைட் அக்சஸ் சென்டர் ஃபார் டெக்னாலஜி லிட் த லைட் ஆக்ட்னு சொல்லிட்டு போரூர்ல ஆரம்பிச்சிருக்கோம், லாஸ்ட் இயர் ஆரம்பிச்சோம். இங்க வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ், கம்ப்யூட்டர் லேப், அப்புறம் பிரைல் புக்ஸ், பிரைல் லைப்ரரி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களா வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல எக்ஸாம் அப்ளை பண்றாங்க. இப்போ நீங்க ப்ரௌசிங் சென்டர்ல போயிட்டு எவ்வளவு பொறுமையா அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க, அவங்க அப்ளை பண்ணி கொடுப்பாங்கன்னா டிஃபிகல்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்காக விஆர் இங்க அண்ணா லைப்ரரியில போய் பண்றாங்க. பட் எல்லாரும் ஒரே சென்டர்னா அங்க போயிட்டு கிரௌட் அதிகமா இருக்கும், பண்ண முடியாது. ஸோ போரூர் சைடு, அந்த சைடு போரூர் பூந்தமல்லி அங்க இருக்கிறவங்களுக்கு நியர்பையா இருக்கணும்ன்றதுக்காக போரூர்ல ஆரம்பிச்சோம். அங்க வந்து ஆன்லைன்ல இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணி கொடுத்துருக்கோம், பேங்க் எக்ஸாம், யூபிஎஸ்சி, அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி UDID, யூனிக் டிசபிலிட்டி ஐடி கார்டுன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம். ஸோ அந்த மாதிரி கார்ட் அதெல்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வேறு ஏதாவது அவங்களுக்கு ஆன்லைன் ஸ்டடி மெட்டீரியல் டவுன்லோட்ஸ் எல்லாமே வந்து அங்கே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ஒரு சென்டர் வந்து அவங்களுக்காக முழுக்க முழுக்க அகப்பார்வையாளர்களுக்காக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: ஸோ சார், இப்போ ஸ்க்ரைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜாக இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக வாலண்டியர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அதான் நாங்களாம் வாலண்டியர் பண்ணோம், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன?
0: ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இப்போ ஸ்க்ரைப் வந்து இப்போ வந்து ரெகுலர் இப்போ நிறைய வென்யூஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்னும் போது ஸ்க்ரைப்க்கு உண்டான ஷார்ட்டேஜ் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ மெயினாக நாங்கள் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் ஆர் ஸ்ட்ரகிள் பார்த்திங்கன்னா வீக் டேஸில். ஸோ வீக்கெண்ட்ஸில் நிறைய கார்பரேட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய வாலண்டியர்ஸ் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ வீக்கெண்ட்ஸில் ப்ராப்ளம் கிடையாது, வீக் டேஸில் ரொம்ப கஷ்டம் ஏன்னா வாலண்டியர்ஸை புல் பண்ணுறது. இது வந்து மோஸ்ட்லி நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக அவங்க வந்து எழுதலாம். அதே மாதிரி அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக வந்து இப்போ ஆன் டியூட்டி கொடுத்து அனுப்புகிறாங்கன்னா உண்மையிலே இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போடைய எஸ்டர்டே பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் எழுதிட்டு வந்தாங்க ஒரு நாள். ஸோ அப்படின்னும் போது தேட வேண்டியதாக இருக்குது ஸ்க்ரைப்ஸ். ஸோ என்னதான் சர்க்குலேட் பண்ணுறோம் பட் எல்லாராலையும் ரிப்பீட் ஒரு கண்டினியூட்டியாக வர முடியறதில்ல. ஸோ அதனால் வந்து புது புது வாலண்டியர்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது காலேஜ் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இன்வால்வ் ஆனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு மேப்
1: பண்ணுறதுக்கு.
0: அப்ரோச் பண்ண FB-ல இருக்கு, FB-ல லிட் த லைட்னு ஒரு பேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். லிட் த லைட் ஸ்கிரைப்ஸ்னு இருக்கு. ஸோ அதில் ரெகுலராக வந்து அப்டேட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். வி ஹாவ் வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஆல்சோ, ஃபீமேல் தனியாக மேல் தனியாக அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ செக்யூரிட்டி ரீசன்காக. ஸோ இப்போ வாலண்டியர்ஸ் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதணும் அப்படின்னு வில்லிங்காக இருந்தீங்கன்னா ஸ்கிரைப் அண்டர்ஸ்கோர் LTL ஸ்கிரைப் ஸ்பேஸ் LTL போட்டுட்டு நம்பர் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஆர் SMS அனுப்புனீங்கன்னா வில் ஆட் யூ இன் தட் கன்சர்ன் குரூப். அது இல்லாமல் ரெகுலராக உங்களுக்கு வந்து அந்த ரெக்யூர்மெண்ட் வந்து இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ டேட், டைம் அண்ட் வென்யூ இது எல்லாமே நீங்கள் அந்த டேட்டில் அவைலபிளாக இருந்தீங்கன்னா யூ கேன் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நாங்கள் நம்ம கோஆர்டினேட்டர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஸோ நான் நம்பர் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இன்கேஸ் யாராவது வில்லிங்காக இருக்கீங்களோ அவங்க வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்கிரைப் ஸ்பேஸ் LTL லிட் த லைட்டர் LTL சொல்கிறோம். நம்பர் 9894949878. அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், 9894949878. நீங்கள் வாட்ஸ்அப் ஆர் SMS பண்ணிங்கன்னா ஸோ நாங்கள் அதுக்குண்டான கைடன்ஸ் கண்டிப்பாக கொடுப்போம். யா, ஸோ இது ஆக்சுவலாக இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகணும். ஏன்னா ஒரு 3 hours கட்டடிச்சுட்டு ஒரு மூவிக்கு போகிறோம், சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த ஒரு 3 hours வந்து ஒருத்தருடைய லைஃப்க்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், அவங்களுடைய ஒருத்தர் லைஃப் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: ஸோ இது மாதிரி ஸ்கிரைப்ஸ் வந்து நீங்கள் இருக்குது எங்களுக்கு வேணும் அப்படின்னு எது மூலியமாகலாம் நீங்கள் வந்து ப்ராபகேட் பண்ணுறீங்க?
0: யா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதான் ஆல்ரெடி சொன்னோம், லீலாவதி அவங்க வந்து பை மேனுவலாக காலிங் ஒர்க் பண்ணி நோட் பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இப்போ ரீசெண்டாக இப்போது லாஸ்ட் இயர் வந்து கிராஸ் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து த்ரூ இப்போ நம்மளுடைய எல்லா ஈவெண்ட்ஸுமே நாட் ஓன்லி ஸ்கிரைப்ஸ் ரீடிங் செஷன்ஸ் இல்லை எனி கிரிக்கெட் டோர்னமெண்ட் வாட் எவர் தி ஈவெண்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோமோ அது த்ரூ த ஆப் மூலயமா போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து நமக்கு வந்து டைம் ரெடியூஸ் பண்ணுது, அதே மாதிரி டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு பெரிய டூல் இது. ஸோ இதை வந்து நம்ம வாலண்டியர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போது நீங்கள் இந்த ஆப் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸோ அதில் ரெகுலராக வந்து அதோடைய அப்டேட்ஸ் அந்த ஆப்லேயும் இருக்கும். நீங்கள் அதில் ஜாயின் கொடுத்துட்டிங்கன்னா அதோடைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வந்துடும்.
1: ஓகே,
0: ஸோ அதை நாங்கள் கோஆர்டினேட் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து கைட் பண்ணிப்போம்.
1: ஓகே,
0: ஸோ இப்போ ஃபுல்லாகவே வந்து இந்த கிராஸ் ரூட் ஆப் மூலியமாக தான் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆப் பற்றின ஃபுல் விவரங்களை நண்பர் பிரபாகரன் அவர் வந்திருக்காரு. ஸோ ஹி வில் எக்ஸ்பிளைன் மோர் அபவுட் தட் ஆப்.
1: கிராஸ் ரூட் அப்படிங்கிற ஆப் பற்றின அதிக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம கூட மிஸ்டர் பிரபாகரன் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார்.
2: ஹாய், வணக்கம். என் பேர் பிரபாகரன், ஐ எம் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கிராஸ் ரூட்ஸ் ஆப்போட கோர் டீம். ரொம்ப மகிழ்ச்சி இங்கே நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அட்ரஸ் பண்ணுறதுக்கு. கிராஸ் ரூட்ஸ் இஸ் அ ட்ரீம், ஒரு நாங்கள் கொஞ்சம் நாலஞ்சு பேர் பண்ணிட்டுருக்க ஒரு கனவு. கிராஸ் ரூட்ஸோட ஐடியா என்ன அப்படின்னா, நம்ம சென்னையில் இருக்க வாலண்டியர் ட்ரிவன் என்ஜிஓஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் இணைக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இப்போ இருக்கா அப்படின்னா, எதுவுமே அந்த அளவுக்கு பாப்புலராகவோ எல்லா என்ஜிஓஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் கையிலையும் இருக்க மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் எதுவுமே இல்லை. ஏன் அந்த ஒரு பிளாட்ஃபார்முக்கு ஒரு நீட் அப்படின்னா, இப்போ சென்னையில் வந்து தேர் ஆர் 4.9 மில்லியன் பீப்புள். ஆனால் ஒரு ஒரு முறையும் நீங்கள்

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: மாட்டது. Why is it awareness still pending?
1: Sure. இந்த ஆப் கேக்குறீங்களா இந்த volunteering ஐடியா பத்தி கேக்குறீங்களா?
0: Volunteering ஆப் நமக்கு வந்து
2: அட்டன் ஒரு நோட்டிபிகேஷன் அவங்க அதுலயே அவங்க ஆப்லயே வந்து என்டர் பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே இவங்க போயிருக்காங்க அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு. வி கம் டு நோ. இல்லை ஏர்லி மார்னிங் மார்னிங்கே எனக்கு தெரியாதனால போக முடியலன்னா அஞ்சாயின் கொடுத்துட்டாங்கன்னா அங்கே எனக்கு இன்னும் அனதர் ஒன் ரெக்யூர்மெண்ட் தேவைப்படுது. ஸோ வில் ஒர்க் டு அப்போ வந்து எங்களால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப் மூலயமா ஸோ இந்த ஒரு இந்த ஒரு இஷ்யூஸை வந்து நாங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. அதே சேம் டைம் டோட்டல் டாக்குமெண்ட் டேட்டா பேஸும் வந்து எங்களுக்கு வந்து இப்போ பெர் இயருக்கு எவ்வளோ வாலண்டியரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரே வாலண்டியர் நிறைய டைம் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து ஃபில் ஸ்டேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃபார் எ பர்சன் ஐ ஆம் எ வாலண்டியர், இந்த வாரம் மட்டும் ஒரு 3 எக்ஸாம் எழுதியிருக்கேன், இந்த மந்த்துக்கு வந்து ஒரு 20 ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. ஸோ அவங்கள ஹைலைட் பண்ணலாம், இந்த வாலண்டியர் வந்து இவ்வளோ இது ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. வில் மந்த் ஆஃப் த வாலண்டியர் அப்படின்ற ஒரு அதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ரிஷியேஷன் பண்ணுறதுக்கும் அண்ட் ஃபியூச்சரில் தே ஹேவ் ஆப் ஆட்டோமேட்டிக்காக வந்து இட்ல் போஸ்ட் பண்ணிடும் ஆப் மூலியமாக. அதுவும் நாம பண்ணணும்னு அவசியம் இல்லை. வாலண்டியர் ஆப்பே வந்து இந்த வாலண்டியர் இவ்வளோ வாலண்டியரிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்ரிஷியேஷன் லெட்டர் சர்டிஃபிகேட் மாதிரி இட்வில் ஜென்ரேட். இது இதெல்லாம் வந்து நம்மளுடைய டைம் வந்து ரிடியூஸ்
0: பண்ணுவோம்.
2: ஸோ வில் ஃபோக்கஸ் ஆன் அதர் திங்ஸ்.
0: ஓகே.
2: ஸோ இது அந்த அளவுக்கு வந்து டோட்டல் டைம் ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் மெயின்டைன் டோட்டல் வாலண்டியர் டேட்டா பேஸும் மெயின்டைன் ஆகுது. யா இப்போது நமக்கு ஸ்கிரைபிங் மட்டும் கிடையாது, இன்னொரு மெயின் டிஃபிகல்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ புக்ஸ். நான் சொன்ன மாதிரி ஆடியோ லைப்ரரிக்கு வந்து புக்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி நம்ம வாலண்டியர்ஸ்க்கு அனுப்பணும். இப்போ நமக்கு வாலண்டியர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஒரு டீம் இருக்காங்க, 70 மெம்பர்ஸ் இல்லை கல்ஃப் கண்ட்ரீஸ்லையும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து அதர் கண்ட்ரிலேருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்த மாதிரி வாலண்டியரிங் பண்ணுறாங்கன்னா அந்த புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுவோம், ஸ்கேன் பண்ணி PDF அவங்களுக்கு சாப்டர் வைஸ் அனுப்புவோம். ஸோ இப்போ நிறைய புக்ஸ் இருக்குது, பட் அதை வந்து ஸ்கேனிங் இதெல்லாம் வீட்டில் உட்காந்து நீங்கள் ஃபீல்டு போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. புக்கை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டே ஸ்கேன் பண்ணி அதை PDF அனுப்பலாம். ஸோ இது மாதிரி வில்லிங்காக இருக்கிற ஒரு சிலர் என்னால் எக்ஸாம் வெளியே போக முடியாது, நான் வீட்டிலிருந்து என்னால் ஹெல்ப் பண்ண முடியும்னா நீங்கள் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம், இந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்கேனிங் புக் ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் கொடுக்கலாம்,
0: தமிழ்
2: அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே. ஸோ ஆல் யூ நீட் அதுக்காக டிவைஸ் ஸ்மார்ட் போன் அதே கேம் ஸ்கேனர் ஆப் இருக்கு. ஸோ அது மூலியமாக நீங்க ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு அனுப்பிடலாம். ஸோ நீங்க வீட்டில இருந்து இந்த மாதிரி வாலண்டியரிங் நீங்க பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது இப்போ வந்து அந்த கிராஸ் ரூட் ஆப் எப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும், இது எங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ட வந்து நம்ம பிரபாகரன் வந்து இப்போ சொல்லுவார். யா
1: தேங்க்ஸ் பரத். ஸோ கிராஸ் ரூட்ஸ் ஆப் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற வெப்சைட் வந்து www.grassrootsapp.in grassrootsapp.in. ஸோ அந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா இதாவது ஒரு வெப் ஆப் அது ஆண்ட்ராய்டு ஆப்பில். ஸோ வெப்சைட்டே ஒரு லிங்க் இருக்கும், ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா யூல் டைரக்ட்லி என்டர் தி ஆப் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் யூசிங். ஸோ கண்டிப்பாக ப்ளீஸ் கோ கிளிக் ஆன் த லிங்க், யூஸ் தி ஆப். அண்ட் நாங்கள் இப்போ தான் பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் அவுட் ரீச் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ எனி ஹெல்ப் ஃப்ரம் யுவர் என் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெடிங் த வேர்ட் ஆர் ஒர்க்கிங் வித் அஸ் பார்ட் டைம். இப்போ இன்டர்ன்ஷிப்பை ரோல் அவுட் பண்ணியிருக்கோம், யூ கேன் இன்டர்ன் வித் அஸ். இஸ் பேசிக்லி எ மூவ்மெண்ட். எவ்வளோக்கு எவ்வளோ பேர் அதிகம் வந்து எங்களோட ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு வி கேன் டேக் திஸ் ஆப் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் மோர் வாலண்டியர்ஸ் அண்ட் என்ஜிஓஸ் அண்ட் வி கேன் மேக் திஸ் ரியாலிட்டி, ட்ரீம் அ ரியாலிட்டி. யா
0: ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ நேர்களை இவ்வளோ நேரம் லித் லைட்டோட ஃபவுண்டர் மிஸ்டர் பரத் கிட்டையும் கிராஸ் ரூட் ஆப்போடைய ரெப்ரஸன்டேட்டிவ் மிஸ்டர் பிரபாகரன் கிட்டையும் நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு ஒரு குட்டி பிரேக் மாதிரி நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி விஸ்வநாதன் அண்ணா நம்ம கூட வந்திருக்காங்க. அவருடைய திறமை அதாவது அவர் பாடுற ஒரு பாடல் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. ரெடியாண்ணா?

மிஸ்டர் விஸ்வா பாடின பாட்டு எனக்கு மட்டும் இல்ல, கேட்டுட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். லித் தி லைட் பத்தி நீங்க நம்ம நிறையவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சுவாரஸ்யமான மனிதர்களுடன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே கீர்த்தி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: ஹலோ சென்னை,
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி மோனா 7.8.
0: இட்ஸ் என்ரிச்சிங். Be sure to make vision care and eye checkups a part of your child's routine medical care. This public service announcement brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madhura Ganangal Madhura Ganangal Madhura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எனக்கு ஆயுஸ் கெட்டுன்னு சொல்லுவாங்க, ஒண்ணு மட்டும் இல்ல 9 ஆயுஸ். ஆமா, என்னால 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க முடியும். ஏன்னா நான் என் உடல் உறுப்புகளை தானம் செஞ்சிருக்கேன். என் கண்கள் மட்டும் இல்ல, என் இதயம், நுரையீரல், கணையம், ஈரல், சிறுநீரகம், எலும்பு, எலும்பு மச்சை, எல்லா டிஷ்யூகளும் தானம் செய்யலாம். இப்போதான் அவர் உண்மையான ஹீரோ. நீங்களும் ஹீரோவா ஆகலாம். உங்களாலே 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்யறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களும் பெருமைப்படுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது.

0: ஹே, ஹலோ பிரியா. ஏன் ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணும்போது எடுக்கல? அசைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டியா?
1: இன்னும் இல்லைப்பா, நைட் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நீ ஃபர்ஸ்ட் கூப்பிட்டப்போ நான் மாடியில் யோகா பண்ணிட்டு இருந்தேன், அதான் ஃபோன் எடுக்க முடியல. இப்போதான் ரூமுக்கு வந்தேன்.
0: யோகாவா? எப்பத்துலேருந்து இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்ச நீ?
1: ஒரு 1 வீக்காக தான், மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒரு 1/2 hour யோகா பண்ணுறேன்.
0: பாரா, எப்படி இந்த மாற்றம்?
1: எல்லா புகழும் என் பாட்டியையே சேரும்.
0: பாட்டியா? அவங்க என்ன சொன்னாங்க? என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லி கேட்போம்.
1: ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன்ல, பாட்டி ஊர்லேருந்து வந்திருக்காங்கண்ணே.
0: ஆமாம்.
1: ஆ, அப்போ போன வாரம் ஒரு நாள் எனக்கு ஒரே முதுகும் கழுத்தும் வலி இருந்துச்சு, அதை பாட்டிக்கிட்ட சொன்னேன்.
0: ஓகே, அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க?
1: அவங்க சொல்லலை, கேட்டாங்க உனக்கு என்ன ஒரு

0: அவங்க செஞ்ச ஒவ்வொரு வேலையிலும் ஒரு யோகாசனம் இருந்துச்சாம். குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யறது, கூட்டி பெருக்கிறது, துணி துவைக்கிறது, குடத்தை தூக்கிட்டு வர்றதுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லா வேலையும் ஒரு யோகா ஆசனாவாம். ஆனா இந்த காலத்துல எல்லாமே மிஷினே செய்யறதுனாலதான் நமக்கு இந்த உடம்பு வலி எல்லாம் வருதான். பட் இதெல்லாம் இந்த காலத்துல பிராக்டிக்கலா பாசிபிள் இல்லையே பாட்டி. இப்ப பெண்களுக்கும் படிப்பு உத்தியோகம் எல்லாம் இருக்குல்ல அப்படின்னு நான் சொன்னேன்.
1: இதைதான் நானும் சொல்லணும்னு வந்தேன். அதுக்கு உங்க பாட்டி என்ன சொன்னாங்க?
0: அதுக்குதான், இதெல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்கும் நம்ம உடம்ப பாதுகாத்து கொள்றதுக்கும் தான் யோகா செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் பாட்டி கேட்டேன், சரி இப்ப என்னோட வலிக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு. அதுக்கு சொன்னாங்க, இனிமே தினமும் கீழே சமணம் போட்டுட்டு உட்கார்றது தானா, ஏன்னா கீழே சமணம் போட்டுட்டு உட்கார்றது ஒரு யோகா ஆசனாவாம். அதுக்கு பேரு சுகாசனம்னு சொன்னாங்க. அப்படி நம்ம கீழே சமணம் போட்டுட்டு நேரா நிமிர்ந்து உட்கார்ந்தா நம்ம முதுகு நேராகுமா, காலுக்கு ரத்த ஓட்டெல்லாம் சீராகுமா, மூட்டு வலி சின்ன வயசுலயே வர்றதெல்லாம் தவிர்க்கலாமா. அதே மாதிரி பாட்டி சாப்பிடும் போதும் கீழே உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு என்ன ரீசன்னு கேட்டப்போ பாட்டியோட அம்மா அப்பா சொல்லுவாங்களாம், எப்பயுமே சாப்பிடும் போது நம்ம உடம்பு இந்த பூமியில படணும், நம்ம கீழே உட்காந்துட்டு நம்ம தட்டை கீழே வச்சு குனிஞ்சு சாப்பிட்டா இன்டைஜஷன் அப்படின்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராதான்.
1: இவ்வளோ விஷயம் இருக்கு நம்ம கீழே உட்காரதுல இருந்து நீ சொல்லிதான் பிரியா எனக்கு தெரியும். அப்புறம் சமணம் போட்டு உட்காரது ஒரு யோகான்னு எனக்கு இன்னைக்குதான் தெரிய வந்துச்சு. சரி வேற என்னெல்லாம் சொன்னாங்க உங்க பாட்டி?
0: நம்ம சமணம் போட்டு ஒரு காலையோ இல்ல ரெண்டு காலையோ ஆப்போசிட் மடிமையில வச்சு உக்காந்தா அதுக்கு பேரு பத்மாசனம். அது வந்து மெடிடேஷன் அண்ட் பிராணாயமா பண்றப்போ பண்ற ஒரு யோகா ஆசனமா. இது மட்டும் இல்லாம ஹேர் ஃபால் தடுக்கிறதுக்கெல்லாம் கூட யோகாசனாஸ் இருக்கான். இதெல்லாம் கேட்டுதான் நானே யோகா பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன்.
1: பட் வயசானவங்க கூட யோகா பண்ண முடியுமா? எப்படி உங்க பாட்டி இந்த வயசுல பண்றாங்க?
0: யோகாவோட ஸ்பெஷாலிட்டியே வயசானவங்க கூட அதை ஈஸியா பண்ணலாமா. இன்ஃபேக்ட் பாட்டியோட ஒரு ஸ்கூல் சார் கூட சொல்வாராம், அவர் 100 வயசு வரையும் ஆரோக்கியமா இருந்ததுக்கு யோகா தான் காரணம்னு. அண்ட் பாட்டி இன்னொரு விஷயம் சொன்னாங்க, நான் அம்மா வயிற்றுல இருந்தப்போ நார்மல் டெலிவரியிலேயே குழந்தை பிறக்கணும்னா சிம்பிள் யோகாசனாஸ் பண்ணணும் அப்படின்னு டாக்டர்ஸே அம்மா கிட்ட சொன்னாங்களாம். ஆனா மருத்துவர்கள் ஆலோசனையோடு மட்டும்தான் பிரெக்னென்ட் லேடிஸ் யோகா பண்ணணுமா, ஏன்னா எந்த மாசம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுலாம் இருக்கு. அண்ட் சில பேருக்குலாம் பிரெக்னென்ட் டைம்ல கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்க கூட சொல்லுவாங்களாம். ஸோ டாக்டர்ஸ் கன்சல்டேஷனோட மட்டும்தான் கர்ப்பிணி பெண்கள் யோகா செய்யறது நல்லதுன்னு பாட்டி சொன்னாங்க. சோ இப்பத்திக்கு சரியாக 1000 வலி இருக்கு, ஆனா வாழ்க்கை முழுக்க ஆரோக்கியமா இருக்க யோகாதான் சரியான தீர்வுன்னு பாட்டி சொன்னாங்க. அதனாலதான் நான் இப்ப டெய்லியும் ஒரு 1/2 hour மார்னிங் அண்ட் ஈவினிங் யோகா பண்றேன்.
1: ஹே, யோகா பண்றதுனால இவ்ளோ பலன் இருக்கா? எனக்கும் பண்ணணும்னு தோணுது பிரியா. நாளையில இருந்து நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வீடியோ கால் போட்டு யோகா பண்ணலாம்.
0: ஓகே பண்ணலாமே. அண்ட் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், யோகான்றது வந்து எம்டி ஸ்டமக்ல பண்ணா நல்லது, இல்லாட்டி டிஃபனுக்கு அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் சொல்லிட்டு ஒரு கால அளவு இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி பண்ணாதான் யோகா இன்னும் எஃபெக்டிவா இருக்குமா. அண்ட் முடிச்சுட்டும் ஒரு 1/2 hour to 1 hour கழிச்சு தான் சாப்பிடணுமா. ஓகேல?
1: ஓகே டன், நாளையில இருந்து நம்ம சேர்ந்து பண்ணுவோம். சரி ஓகே பாய்.
0: பாய். தினமும் யோகா செய்யுங்கள், மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் உறுதி செய்யுங்கள். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.

0: உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்கிட்ட பிரியா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட கம்மியாக மார்க் வாங்கிட்டு நல்ல நல்ல காலேஜில் பிஇ எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. நீ ஏதாவது புதுசாக உன் லைஃப்பில் பண்ணணுன்ட்டு வீணா வீட்டில் உட்காந்துருக்க.
1: அப்பா இல்லப்பா, நான் ஏதாவது புதுசா பண்ணி லைஃப்ல கண்டிப்பா சாதிப்பேன்ப்பா.
0: நீ எல்லாம் உருப்படவே மாட்டே.
2: என்னடா அப்பா கத்துறாரா? டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேரக்கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
1: ஆமால அம்மா, தேங்க்யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
3: 3 வருடங்களுக்கு பிறகு
1: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
0: சாரி பையா, உன்னை புரிஞ்சுக்காம உன்னை திட்டிட்டேன், என்ன மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸை விட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்க.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லா முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கன்னாக்க உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா.

0: மச்சான், என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கலடா. கேட்டா நான் அழகிலன்ட்டா, இன்னமோ அவ பெரிய உலக அழகி மாதிரி. வினோத், ஏதாவது வழி சொல்றா.
1: ஆசிட் எதுக்கு இருக்கு? எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
2: ஏ வினோத், உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்துறாடா.
1: என்னது, என் தங்கச்சி மேலயா?
3: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கையாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெட்ட வெட்ட வளரும் வாழையை போல கொடுக்க கொடுக்க சுரக்கும் ரத்தத்தை பரந்த மனதோடு எந்தவித அச்சமும் இல்லாமல் தானமாக கொடுத்து பிற உயிரை காப்பாற்ற பாடுபடுவோமாக.
1: இரத்த தானம் செய்யும் உள்ளம் மனிதாபிமானத்தின் சன்னிதானம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi, I am Surya Narayanan, a chartered accountant. I did all my studies in the city of Chennai and till my college, my school education. I work in Bombay. My work life has been in Bombay. So I would say I got the best part of both. Chennai is good in academics. Chennai is good in, you know, enjoying your coffee, tea, and also not really wavering too much. You know, you have good peers and good colleagues that are there. And what I would say is always know your roots, be happy where you come from, know your roots, and people are today inge irukkirathu tamil culture tamila pathi nanna therinjikanum enna tamil language la enna literature irukku adala padinga enjoy pannunga adoda tamil la irukkira nariya thirukural போன்ற நூல்களை படித்து அதிலிருந்து பயனடையலாம். அதை வந்து விடக்கூடாது. நீங்களாம் நல்லா படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம தமிழ்நாட்டில் பண்பு
1: நிலா வெளிச்சத்தில் பாட்டி சொன்ன கதையை இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்தில் நண்பர்கள் புத்தகத்தில் படித்ததையும் படத்தில் பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேட்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வித் ஆர்ஜே விஜயசாலினி. ஹாய் குட்டீஸ், கதை நேரம் பகுதியில உங்க ஷாலு அக்கா கதை சொல்ல வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு செம்ம ஃபேண்டஸியான கதை சொல்ல போறேன். என்ன கதை கேட்க தயாரா? மழலை கதை 4, எலி ராஜ்யம். ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அது ஒரு சின்ன கிராமம். தாத்தாவும் பாட்டியும் தனியா தான் இருந்தாங்க. தாத்தாக்கு பாட்டியும் பாட்டிக்கு தாத்தாவும் துணையா இருந்தாங்க. அந்த வயசான காலத்திலயும் தாத்தா வேலைக்கு போய் சம்பாரிச்சு அந்த காசுலதான் சாப்பிட்டாங்க. ஒரு சின்ன நிலம் இருந்துச்சு அவங்களுக்கு. அதுலதான் தாத்தா விவசாயம் செஞ்சு அதுல வர வருமானத்துல தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்து வந்தாங்க. காலையிலயே தாத்தா வேலைக்கு போயிடுவாரு. பாட்டி மதிய சாப்பாட்டுக்கு தினமும் வகை வகையா சமைப்பாங்க. ரொம்ப ருசியான கிராமிய உணவுலாம் சமைப்பாங்க. அப்படிதான் ஒரு நாள் தாத்தாக்கு பாட்டி களி செஞ்சாங்க. களி பாத்திருக்கீங்க இல்லையா, சாப்பிட்டிருக்கீங்க இல்லையா? அந்த களிய 3 பெரிய பெரிய உருண்டையா செஞ்சு ஒரு கூடையில வச்சு தாத்தாக்கு எடுத்துட்டு போனாங்க. தாத்தாக்கு பயங்கர பசி. உச்சி வெயில் அந்த கூடையில இருந்த களியை எடுத்து ஒரு தட்டுல வச்சாங்க. 3 உருண்டை இருந்துச்சு. தாத்தா என்ன சொன்னாருன்னா, நீ ஒரு உருண்டை சாப்பிடு, நான் ஒரு உருண்டை சாப்பிடுற, மீதி இருக்கிற ஒன்ன ஆளுக்கு பாதி பாதியா எடுத்துக்கலான்னு சொன்னாரு. அப்படி எடுத்து வைக்கும் போது திடீர்னு மரத்து மேல இருந்து ஒரு அணில் வந்துச்சு. அந்த அணில் வந்து ரொம்ப பசியா இருந்துச்சு. அந்த களி உருண்டையே பாத்துட்டு இருந்துச்சு. தாத்தா அந்த அணிலுக்கு கொஞ்சோண்டு கொடுக்கலான்னு யோசிச்சாரு. அதுக்கு பாட்டி, எங்க முழுசா ஒரு உருண்டைய கொடுத்துடுங்க, அது பாவம் வச்சு வச்சு சாப்பிடும், பாக்கவே பாவமா இருக்குன்னு சொன்னாங்க. சரின்னு ஒரு முழு உருண்டையை எடுத்து கொடுத்தாரு. அந்த அணில ரொம்ப ஆசையா வாங்கிட்டு குடுகுடு குடுன்னு ஓடி போய் ஒரு மரபொந்துல உட்கார்ந்துச்சு. அதுதான் அதோட வீடு. சரி, 2 உருண்டை இருக்கு, நாம 2 பேரும் ஆளுக்கு ஒன்னு சாப்பிடலான்னு நினைச்சாங்க. அந்த நேரம் பார்த்து எங்க இருந்தோ ஒரு குரங்கு வந்துச்சு. அது அந்த உருண்டையவே பாத்துச்சு. அதுவும் அந்த அணில் பாக்குற மாதிரியே பாத்துச்சு. தாத்தாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, விடுங்க, நாம ஒன்னே ஒன்னு ஆளுக்கு பாதியா சாப்பிடலாம், இத குரங்குக்கு கொடுத்துடுங்கன்னு சொன்னாங்க. சரின்னு இன்னொரு உருண்டையை எடுத்து குரங்குக்கு கொடுத்துட்டாரு. மீதி ஒரே ஒரு உருண்டை இருக்கு, சரி வேற யாராவது வரதுக்குள்ள நாம சாப்பிடலாம்னு அந்த களி உருண்டைய கையில எடுத்து பந்து மாதிரி இருக்குல்ல, அது மேல தூக்கி போட்டு தூக்கி போட்டு பிடிச்சாரு. அப்ப டக்குன்னு கை தவறி கீழே விழுந்துடுச்சு. குடுகுடுன்னு அந்த உருண்டை உருண்டு ஓடி போச்சு. ஓடி போய் ஒரு பொந்துல விழுந்துடுச்சு. தாத்தாவால அவ்வளோ வேகமா ஓட முடியல, வயசாயிடுச்சு இல்லையா. களி இனிமே கிடைச்சாலும் சாப்பிட முடியாது, மண்ணெல்லாம் களியில ஒட்டி இருக்கும்னு தாத்தா நினைச்சாரு. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. அப்ப அந்த ஓட்டையில இருந்து எலி வந்துச்சு. தாத்தாவும் அத அப்படியே பாத்துட்டு இருந்தாரு. அந்த எலி திடீர்னு பேச ஆரம்பிச்சது. தாத்தா, நீங்க தான் களி போட்டீங்களா, ரொம்ப ருசியா இருந்துச்சுன்னு சொல்லுச்சு. யாரு செஞ்சாங்க தாத்தான்னு கேட்டது. தாத்தா, அட என்னடா ஒரு எலி பேசுதேன்னு பாத்தாரு. ஆமா, என் மனைவி தான் செஞ்சாங்க, நல்லா இருக்கான்னு கேட்டாரு. ஆமா, எங்க ராஜ்யத்துல எல்லாருமே சாப்பிட்டோம், எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. என்னது ராஜ்யமா, ஆச்சரியமா கேட்டாரு தாத்தா. ஆமா, இது எலி ராஜ்யம். எங்களுக்கு ஒரு ராஜா இருக்காங்க, ஒரு ராணி இருக்காங்க, மந்திரிகள்லாம் இருக்காங்க, சேவகர்கள் இருக்காங்க, அப்புறம் படை வீரர்கள்லாம் இருக்காங்க, கஜானா கூட இருக்கு, எல்லாமே இருக்கு எங்க ராஜ்யத்துல. ஓ அப்படியா, ஆமா, நீங்களும் வாங்க தாத்தா எங்க ராஜ்யத்துக்கு. நீங்க தான் இந்த களிய கொடுத்தீங்கன்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், எங்க ராஜ்யத்துக்கு வரீங்களான்னு கேட்டது எலி. ஓ சரி, போலாமே அப்படின்னாரு தாத்தா. உடனே அந்த எலி தாத்தாவை பொந்துக்குள்ள கூட்டிட்டு போயிடுச்சு. அந்த தாத்தாவும் பொந்துக்குள்ள போயிட்டாரு. உள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய ராஜ்யம் இருக்கு. நாம நினைச்ச மாதிரி அது பொந்தே கிடையாது. அங்க ராஜாக்குன்னு ஒரு மேடை இருக்கு, ஒரு பெரிய அறை இருக்கு, ராஜாக்கு வீசுறதுக்கு சாமரம்லாம் இருக்கு. சாமரம்னா என்ன தெரியுமா, ராஜாலாம் யூஸ் பண்ற விசிறி. ஒரு அறையில தங்கம், ஒரு அறையில வைரம், ஒரு அறையில நகைகள்னு ஏகப்பட்டது இருக்கு. அப்போ ராஜா வந்தாரு. தாத்தாக்கு வணக்கம் சொல்லிட்டு, நீங்க தான் அந்த களிய கொடுத்தீங்களான்னு கேட்டாரு. எங்க ராஜ்யத்துல எல்லாருமே சாப்பிட்டோம், களிய இந்த மாதிரி நாங்க சாப்பிட்டதே இல்ல, ரொம்ப அருமையா இருந்துச்சு, உங்களுக்கு நாங்க ஏதாச்சும் செய்யணுமே
அப்படின்னு எளியராஜா சொல்லுச்சு. அப்படியே சுத்தி முத்தி பாக்குறாரு தாத்தா. இல்லங்க, எனக்கு எதுவும் வேணாம், பாட்டி எனக்காக காத்துட்டு இருப்பாங்க, என கொண்டு போய் விட்டுடுங்கன்னு சொன்னாரு. இல்ல, நீங்க கண்டிப்பா ஏதாச்சும் எடுத்துட்டு போகணும், இங்க இருந்து எங்களோட அன்பின் பரிசா எடுத்துட்டு போகணும்னு ராஜா சொன்னாரு. சரின்னு தாத்தா என்ன பண்ணாரு, அங்க நிறைய நகையெல்லாம் இருந்துச்சு இல்லையா, அந்த நகையில இருந்து ஒரே ஒரு சின்ன கம்மலை மட்டும் எடுத்தாரு. இதே மாதிரி கம்மல் நாங்களும் வச்சிருந்தோம், அது ஒரு நாள் காணாம போயிடுச்சு, இந்த கம்மல் மட்டும் பாட்டிக்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. சரிங்க தாத்தா, தாராளமா எடுத்துக்கோங்க, வாங்க நாங்களும் வந்து பாட்டிக்கு எங்களோட அன்பையும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறோம்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாட்டி கிட்ட வந்தாங்க. தாத்தாவை பார்த்ததும் பாட்டி, என்னங்க என்ன ஆச்சு, களி கிடைக்கலையா, சரி அப்ப நான் வீட்டுக்கு போய் வேற எதுனா செஞ்சு எடுத்துட்டு வரேன். உடனே தாத்தா இந்த உனக்கு ஒரு கம்மல்னு கொடுத்தாரு. எப்படி கிடைச்சதுன்னு கேட்ட உடனே தாத்தா எல்லா கதையும் சொன்னாரு. ராஜ்யத்துக்கு போன கதை, எலிய பார்த்த கதை எல்லாத்தையும் சொன்னாரு. உடனே பாட்டி வந்து, உங்களுக்கு வயசாச்சே தவிர புத்தி மழங்கிருச்சு, மத்தவங்க பொருள்லாம் நமக்கு எதுக்குன்னு கேட்டாங்க, நாமளே உழைச்சு சாப்பிடணும்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் அந்த எலிராஜாக்கு தலையிலேயே அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன் தெரியுமா, அந்த நகையெல்லாம் ஒரு ஒரு வீட்லயா இருந்து எடுத்து

வந்தது. ஒரு ஒரு எலியா ஒரு ஒரு வீட்லயா போய் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஐயோ, பாட்டி சொன்னது தானே சரி, உழைச்சு சாப்பிடணும். இப்படி நாம எல்லார் வீட்லயும் இருந்து எடுத்துட்டு வந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப குற்ற உணர்வுல இருந்துச்சு அந்த எலிராஜா. அது தப்பு இல்லன்னு அப்பதான் புரிஞ்சது அந்த எலிக்கு. ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுச்சு அந்த எலி. அது ஒரு ராஜா, இத்தனைக்கும் எங்களை மன்னிச்சிடுங்க பாட்டி, நாங்க இத்தனை நாள ரொம்ப தப்பு செஞ்சிட்டோம். ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்காக நிறைய வீட்டுல இருந்து திருடிட்டு வந்துட்டோம். இந்த கம்மலை கூட உங்க வீட்டுல இருந்துதான் எடுத்துட்டு வந்தோம். இது உங்களோட கம்மல் தான், தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க பாட்டி, எங்க எல்லாரையும் மன்னிச்சிடுங்க பாட்டி அப்படின்னு அழுதுச்சு. ஓ அப்படியா, சரி சரி, நீங்கலாம் போங்க, நாங்க வீட்டுக்கு போயிட்டு நானும் தாத்தாவும் சாப்பிடுறோம்னு சொன்னாங்க. அந்த எலிராஜா உடனே ஆணையிட்டது, ஏ படைவீரர்களே, எங்க இருந்து இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் வச்சிடுங்கன்னு ஆணையிட்டது. எல்லாரும் உடனே கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தாத்தாக்கும் பாட்டிக்கும் ரொம்ப பசிச்சுது. ஐயோ என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க. அப்போ திடீர்னு பாட்டியோட மடியில ரெண்டு மாம்பழம் விழுந்துச்சு. அந்த அணில் மரத்து மேல இருந்து ரெண்டு மாம்பழத்தை போட்டுச்சு. அணில் கடிச்ச மாம்பழம் அவ்வளோ சுவையா இருக்கும். தாத்தாவும் பாட்டியும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் இந்த மர நிழல்ல ஜில்லுன்னு காத்துல தூங்கிட்டு போலான்னு தூங்குனாங்க. அவ்வளவுதான், கதை முடிஞ்சுச்சு. கதை கேட்டீங்கல்ல, இப்ப நீங்களும் போய் தூங்குங்க குட்டீஸ். ஷாலோகா நாளைக்கு வேற ஒரு கதையோட வரேன்.

0: வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங்கை பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர் போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இட் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட் பை பட்டன் பிரஸ் பண்ணிருந்தீங்க, டிவி ஆஃப் பண்ணிருவீங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணுவோம், ஏன்னா தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க. அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல, லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளவு பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியுடன் சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்துகள்
2: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும்
1: மதுர கானங்கள்.
2: இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: Hello listeners, you are listening to MOP Community Radio 107.8. Our society, our radio, our pride.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஐஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகா

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்வி.

கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.